இதமான இந்த காலை பொழுதில் நேயர்களுக்கு சுகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் என்று சக ஆண்டு 1948 சரவண மாதம் 22 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13 நாள் வியாழக்கிழமை, நேரம் 5:56. 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை அலைவரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்புகள் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6 மணி. ஈரடியில் உலகை அளந்து காட்டிய தமிழ்மறை, காலம் கடந்தும் அகிலத்தை ஆளும் கலங்கரை விளக்கு திருக்குறள். குறளோசை. மங்களம் என்ப மனைமாச்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கள் பேறு. வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர். நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல் அணிகலம் என்றும் கூறுவர். மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கள் பேறு. கேட்டது குறளோசை. நேரில் இனி தொடர்ந்து கேட்கலாம். இன்று நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம், நிகழ்ச்சி குறிப்புகள். என்னுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜே. ஆறுமுக பெருமாள் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி டி. தீபிகா. இன்று காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:05 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் துள்ளிவரும் பாட்டு, 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு, 9:00 காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ். புதூர் பொது மருத்துவர் என். ராஜா அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட்,

9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் 1-2 பாயிண்ட், 10 மணிக்கு சிந்தனை அரங்கம், இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு அவை அறிந்து பேசுதல், 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி டி தீபிகா, 12:55 பன்னிசை கணநாதா என தொடங்கும் பாடல், பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள், நண்பர்கள் 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள், மன்னார்குடி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மொழி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள், 3 மணிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் LSC, 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் LSC, 4 மணிக்கு களம் காண்போம், நாகப்பட்டினம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய டேக்வாண்டோ பயிற்சியாளர் தேசிய தங்கப்பதக்கம் வென்ற என் தர்மராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை, 5:15 அலையோசை, 5:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி, திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அருள்மிகு கமலாம்பாள் ஆடிப்பூர திருத்தோரட்டத்தின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் கிரிஜா புரட்சிக்கணி, 6 மணிக்கு பன்னிசை நீலா என தொடங்கும் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள் பாடிய பாடல், 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ். கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள், இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க ஒளி உலா வரும், தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: to discuss the proposal to continue the National Means Cum Merit Scholarship Scheme from the financial years 2026-27 to 2030-31. Indian Railways has approved 153 crore rupees construction project of a four-lane road over bridge at Giratpur, Ahmedabad section of Western Railway. Indian Railways has also approved the provision of Kavach version 4.0 on 660 km route of the Izzatnagar division of Northeastern Railway at an estimated cost of 295 crore rupees. The Central Board of Secondary Education, CBSE, has announced the Class 12 Supplementary Examination 2026 results. Students can check their result through DigiLocker results portal at the results.digilocker.gov.in. The Calcutta High Court has cancelled all other backward classes or OBCA and OBCB certificates issued under the revised rules introduced by the previous Trinamool Congress government in West Bengal. The court held that certificates issued under the earlier system have lost their validity. Those holding such certificates will now be treated as belonging to the general category. As part of the Har Ghar Tiranga campaign, in Jammu and Kashmir, the Riyasi District Administration organized a Tiranga boat rally in the river Chenab with the aim of fostering patriotic spirit among the people. The campaign is gaining momentum ahead of Independence Day, with patriotic rallies, cultural programs and a range of other activities being organized across the country. India Meteorological Department has predicted the formation of a low-pressure area over the North Bay of Bengal, leading to extremely heavy rainfall expected in Odisha and Gangetic West Bengal today. Weather Department said that heavy rainfall conditions are also likely to prevail over Karnataka, East Uttar Pradesh, Gujarat, Tamil Nadu, Karaikal, Puducherry, Andaman and Nicobar Islands, Kerala, Goa and Rajasthan for the day. The Indian fencing team collected 3 gold, 1 silver and 1 bronze medal across various senior individual events on the third day of the Commonwealth Championship at Lagos in Nigeria yesterday. With this, Team India's overall medal tally has risen to an impressive 29 medals, comprising 8 gold, 7 silver and 14 bronze. Ministry of Textiles will organize Srijan Voices from the Loom, a special gathering celebrating the women behind India's handlooms and recognizing their inspiring journeys, voices and contributions to the weaving heritage of the country. The program will be held in New Delhi today. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
3: தயக்கம் மயக்கம் என்ற இரண்டும் துணிச்சலற்ற தன்மையின் வெளிப்பாடுகள். சிறிய ஆலம் விதைக்குள் மறைந்திருக்கும் பெரிய ஆலமரத்திற்கு இணையானது துணிச்சல். ஒரு விவசாயி இருட்டில் காட்டுப்பாதையை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அங்கிருந்த ஒரு ஞானி அந்த விவசாயிக்கு உதவியாக ஒரு லாந்தர் விளக்கை கொடுத்தார். இங்கிருந்து நகரம் எத்தனை மைல் என்று கேட்டார் விவசாயி. 10 மைல்கள் என்றார் ஞானி. 10 மைல்களா? இந்த லாந்தர் விளக்கு 10 அடிக்கு கூட பாதை காட்டாதே என்று புலம்பினார் விவசாயி. புறப்பட்டு போங்கள், எல்லாம் புலப்படும் என்றார் ஞானி. அந்த விவசாயி நடக்கத் தொடங்கினார். பிறகுதான் 10 அடிக்கு 10 அடி வெளிச்சம் தந்த லாந்தர் 10 மைல் தூரத்திற்கும் வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை உணர்ந்தார். மிக பெரிய கட்டடம் ஒரு சிறிய செங்கல்லில்தான் தொடங்குகிறது. நாம் எதிர்கொள்ளப் போவது எதுவாகவும் இருக்கட்டும், மனத்தில் கலக்கமும் வேண்டாம், மயக்கமும் வேண்டாம். அரிய பிரச்சனைக்குரிய தீர்வு சிறிய அணுகுமுறையில்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை உற்று நோக்குங்கள். துணிச்சல், திட்டமிடல், விடாமுயற்சி, கடின உழைப்பு, இறைபக்தி முதலிய படிகளில்தான் அவர்கள் ஏறி ஏற்றம் கண்டிருப்பார்கள். அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்டு போகவில்லை. பல ஆண்டுகள் முயற்சிக்கு பிறகு அரசர் ஒருவர் கொடுத்த கப்பலில் புறப்பட்டார். மேற்கே நிலப்பரப்பு ஒன்று உண்டு என்ற உள்ளுணர்வு கொலம்பஸை உந்தி தள்ளியது. தமது சகாக்களுடன் மேற்கு நோக்கி கடற்பயணம் மேற்கொண்டார்.

0: கொண்டார். துணிச்சலான அவருடைய முயற்சியால் பல தடைகளை தாண்டினார். கடைசியில் உணவு கையிருப்பும் தீர்ந்தது. ஊரில் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், எங்களை கூட்டி வந்து நடுக்கடலில் தள்ளிவிட்டீரே என்று எல்லாரும் கொலம்பஸை திட்டி தீர்த்தனர். இருந்தாலும் துணிவே துணை என்றிருந்தார் கொலம்பஸ். மறுநாள் காலை விடிந்தபோது நீர்க்காகங்கள் சில பறப்பதை பார்த்தார். சற்று நேர பயணத்திற்கு பின் தொலைவில் மரங்கள் நிறைந்த ஒரு நிலப்பரப்பு தென்பட்டது. அது ஒரு தீவு என்றுதான் கொலம்பஸ் முதலில் நினைத்தார். இறங்கி நடந்தபோது அங்கே வாழ்பவர்கள் செவ்விந்தியர்கள் என அறிந்தார். துணிச்சலும் அபாயத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலும் விடாமுயற்சியும் இல்லாமல் இருந்திருந்தால் கொலம்பஸ் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்க முடியாது. சாதகங்களை பாதகங்களாக ஆக்குபவர்கள் சாதாரண மனிதர்கள், பாதகங்களை சாதகங்களாக மாற்றுபவர்கள் துணிச்சல்காரர்கள், உலக வரலாற்றில் உலா வருபவர்கள். அழகான பூந்தோட்டத்தில் பட்டுப்பூச்சி கூடு ஒன்று இருந்தது. அந்த கூட்டில் சிறு துவாரம். கூட்டின் உள்ளே இருந்த புழு வெளியே வர தன் துணிச்சலை காட்டியது. கூட்டை விட்டு வெளியேறி அழகான வண்ணத்து பூச்சியாக உருமாறி சிறகடித்து பறந்தது. பட்டாம்பூச்சி தன் உடலை வருத்தித்தான் பூச்சிக்கூட்டிலிருந்து வெளிவர வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. துணிச்சலுடன் கூட்டை விட்டு பட்டாம்பூச்சி வெளியேறியதால் அதன் உடல் பகுதியில் இருக்கும் திரவங்கள் இறக்கைகளில் பாய்கின்றன. இதனால் சிறகுகள் விரிகின்றன, பறக்கும் வலிமையை பெறுகின்றன. வேதனைகளை அனுபவித்தால்தான் புழு வடிவத்தில் இருந்து பட்டாம்பூச்சியாக மாற முடியும். கூட்டில் இருந்து சிறகடித்து ஆனந்தமாக பறக்க முடியும். துணிச்சல் இருந்தால்தான் வாழ்வில் வெற்றி பாய்ச்சல் இருக்கும். எண்ணி துணிக கருமம் என்ற வள்ளுவத்தை எப்போதும் நினைவில் கொண்டால் என்றும் வெற்றிதான், எப்போதும் மகிழ்ச்சிதான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரிலே நேரம் 6:15. இசை வழி இணையும் மனங்களில் தெய்வீக அமைதி நிறைய பாமாலையால் இறைவனை ஆராதிக்கும் நேரம் இது பக்தி மாலை. தொடக்கமாக வருகிறது கோவை சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பக்தி மாலை. தொடர்ந்து மல்லிகா துரைபாண்டியன் பாடிய பாடல்.

இதுவரை இசை பூக்களால் இறைவனடியே தொழும் எழிலான இந்த வேளை காற்றிலே வழியே ஒளி உலா வந்தது பக்தி மாலை. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்களே, இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்று காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டு ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராஸக்க. காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி.

0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. உழவர்களின் உன்னத வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம். காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஆடி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: என்ன பொங்கடி, காலையில இலையெல்லாம் பறிச்சுட்டு இருக்க, ஆட்டுக்கா இது?
8: அட சுபாக்கா, இங்கேயுமே வந்துட்டீங்களா? நீங்க
7: வாசல்ல தான் பொங்கடி நின்னுட்டு இருந்தேன். நீ ஏதோ பறிச்சுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுதா, அத என்ன பறிக்கிறேன்னு பாக்கலான்னு கிட்ட வந்தேன்.
8: சரி, வந்ததும் வந்தீங்க, இந்த இலையெல்லாம் புடிங்க.
7: அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம்.
8: இருந்திருக்கலாம்ல.
7: சரி பொங்கடி, இந்த இலையெல்லாம் எதுக்குதான் பறிக்கிற சொல்ல?
8: அதுவா, புதுசா மூலிகை பூச்சி விரட்டி தயாரிக்கலான்னு இருக்கேன்.
7: ஓ, மூலிகை பூச்சி விரட்டி பண்ண போறியா பூங்கொடி? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னென்ன இலையெல்லாம் வச்சிருக்க காட்டு. துளசி, இது என்ன நொச்சி, வேற என்ன பூங்கொடி பறிக்கணும்?
8: கொஞ்சம் இருங்க, எதுக்கெடுத்தாலும் அவசரம் உங்களுக்கு.
7: சொல்லு பூங்கொடி.
8: சுபாக்கா, இந்த மூலிகை பூச்சி விரட்டி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, இலைகளை தொட்டா வாசனை வர மாதிரி துளசியும் நொச்சியும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கசப்பு தன்மை இருக்கிற இலைகள் இருக்குல்ல, அதான் வேம்பு, ஆடாதோட இந்த இலைய எடுத்துக்கணும். அப்புறம் ஒடிச்சா பால் வர இலைகள், எருக்கு, நெய்வேலி காட்டாமனுக்கு இலைய எடுத்துக்கணும்.
7: ஓ, அடுத்து என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் பூங்குடி. இது எல்லாத்தையும் கோமியத்துல ஊற வைக்கணும், அதுதானே?
8: சரிதாங்கா, ஆனா கோமியத்துல இலைகள்லாம் மூழ்குற அளவுக்கு இருக்கணும்.
7: சரி பூங்கொடி, அப்படியே செஞ்சிடறேன். இந்த மூலிகை பூச்சி விரட்டிய எப்படி செய்யணும்னு முழுசா சொல்லு.
8: அக்கா, நம்ம பறிச்சு வச்சிருக்க இந்த இலையெல்லாம் உரல்ல இடிச்சு மண்ணு இல்லன்னா சிமெண்ட் தொட்டில 10 நாள் வரைக்குமே ஊற வைக்கணும் நல்லா.
7: சரி, 10 நாளைக்கு அப்புறம்?
8: தாங்க முடியாத நெடி வரும்க்கா, அப்போ மூலிகை பூச்சி விரட்டி தயாராயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
7: சரி, தயார் பண்ணிடுறோம். இதை எப்படி பயன்படுத்தணும்?
8: இந்த மூலிகை பூச்சி விரட்டிய காலையில 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும், அப்படி இல்லனா மாலை நேரத்துல 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள தெளிக்கிறது ஆக சிறந்தது.
7: அப்படியே அடிச்சா போதுமா பூங்கொடி? இந்த ஒட்டுந்திரம் எல்லாம் எதுவும் கலக்க வேணாம்.
8: கண்டிப்பா கொடுக்கணும்க்கா. நம்ம தயாரிச்சு வச்சிருக்க இந்த மூலிகை பூச்சி விரட்டி கரைசல இலையில நல்லா ஒட்டுறதுக்கு போதுமான அளவு காதி சோப்பு எடுத்துக்கிட்டு தண்ணி இல்லன்னா தேங்காய் எண்ணெயில கலந்து அதை இந்த மூலிகை பூச்சி விரட்டி கரைசல் கூட தெளிக்கலாம்.
7: எந்த அளவு பொங்கடி கலக்கணும்? இத
8: 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் மூலிகை பூச்சி விரட்டிக்கா, அந்த அளவுல கலந்து தெளிக்கலாம்.
7: பூச்சி விரட்டின்னு சொல்லிட்ட, பிரத்யேகமா ஏதாவது பூச்சிகளை கட்டுப்படுத்துமா பொங்கடி?

0: இது
1: என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம தயாரிச்சு வச்சிருக்கிற இந்த மூலிகை பூச்சி வெரைட்டி நல்ல காரத்தோடையும் நெடியோட இருக்கிறதுனால பயிரோட வாசனையே மாறுது. இதனால தாய் பூச்சிங்க பயிரை தீண்டாம பாதுகாக்கப்படுது.
0: ஓ, அப்ப தாய்ப்பூச்சி வராதுன்னா வயல்ல இளம் பூச்சிகளும் உற்பத்தி ஆகாது, அப்படிதானே பொங்கடி?
1: அதேதாங்கா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லக்கா, இந்த மூலிகை பூச்சி வெரைட்டி மூலமா இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி, தண்டு துளைப்பா, காய்ப்புழுக்கள், அப்புறம் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி பூச்சி, பச்சை தத்து பூச்சி, இலைப்பேனு, இதெல்லாம் இந்த மூலிகை பூச்சி வெரைட்டி மூலமா கட்டுப்பட உதவுது.
0: சரி பூங்கொடி, இலையெல்லாம் நல்லா நிறைய நிறைய பறிப்பூங்கொடி.
1: ஏங்கா, உங்க வீட்டு ரோஜா செடிக்கு வேணுமா?
0: அட, எப்படி பரவாயில்ல, இப்பெல்லாம் பூங்கொடி நல்லா புரிஞ்சுக்குது.
2: கேட்டது உழவர்களுக்கு. காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேயர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மா விடங்கலூர் எண்ணெய்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
6: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியுடன் வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
7: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
8: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
7: பூமேக்ஸ்.
9: இன் சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
10: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையோட பெரிய எதிரி எது? நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற மிக முக்கியமான தீய பழக்கம் எது? ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொல்றாங்க, நெருப்பு இருக்குல்ல அது ஒரு நல்ல பணியால், ஆனா நம்ம அதை மோசமா பயன்படுத்தணும்னா ஒரு கெட்ட முதலாளி ஆயிடுது. அது மாதிரிதாங்க நம்மளோட கோபமும். அந்த கோபம் நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்தை நம்மோடு சேர்ந்திருக்கிற எல்லாரையும் அழிச்சிரும். நியாயமான கோபம் சில நேரங்களில் தவற சுட்டி காட்டுறதுக்கு பயன்படும், ஆனால் கட்டுப்பாட்டை இழந்த கோபம் முதல்ல அழிக்கிறது எதிரில் இருக்கிறவங்களல்ல, கோபப்படுற மனுஷனை தான். அதனால தான் முன்னோர்கள் கோபத்தை பற்றி நிறைய எச்சரிக்கையாக பேசினாங்க. விவேக சிந்தாமணி ஒரு பாட்டு சொல்லுது பாருங்க. இந்த பாட்டில் கோபத்தால் அழிஞ்சு போன 3 பேரை சொல்லி கோபம் எவ்வளோ பெரிய சிக்கல்களை விளைவிக்கும் சொல்கிறாங்க. என்னது, அந்த 3 பேருமே ரொம்ப உயர்ந்தவங்க. பெருந்தவம் செய்த கௌசிக முனிவர் கோபத்தின் காரணமாக தன் தவத்தோட வலிமை முழுவதும் இழந்துடுறார். அடுத்து தேவர்கள் தலைவனாகிய இந்திரன் கோபத்தின் விளைவாக அவமானத்தையும் இழப்பையும் சந்திக்கிறான். மன்னனாக வாழ்ந்த நகுலன் சினத்தின் காரணமாக தன்னுடைய அழகான உருவத்தை இழந்து துன்பத்தை அனுபவிச்சங்குது. கோபத்தால் கௌசிகன் தவத்தை கொட்டினான், கோபத்தால் நகுலனும் கோலம் மாற்றினான், கோபத்தால் இந்திரன் குளிசம் போக்கினான், கோபத்தால் இறந்தவர் கோடி கோடியே. இவங்க மட்டும் இல்லையா, இவங்க மாதிரி கோடி கோடியா கோபத்தால செத்து போயிருக்காங்க. இந்த 3 நிகழ்ச்சி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, கோபம் வர்றது மனித இயல்புதாங்க, ஆனா கோபம் நம்ம ஆள தொடங்கினா நமது அறிவு அமைதியா வெளியேறிடுது. ஒரு நிமிஷம் கோபப்பட்டதுனால ஒரு சொல் பல ஆண்டுகள் கட்டி காத்த உறவை பாதிச்சிடலாம், அந்த உறவை உடைச்சிடலாம். அப்ப ஒரு கணத்துல ஆத்திரம் வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டிய ஒரு முடிவை உருவாக்கலாம். அதனால முன்னோர்கள் கோபத்தை வெல்வதே உண்மையான வீரம் சொல்றாங்க. மன்னிப்பது ஒரு தவற ஆதரிக்கிறது இல்லைங்க, மன்னிப்பதுங்கிறது கோபம் நம்ம மனசை ஆள விடாம காப்பாற்றிக் கொள்வதான். யாரெல்லாம் தன் கோபத்தை வெல்றானோ அவன் தான் உண்மையான வீரன் சொல்றாங்க. அதனாலதான் கோபம் வர்றப்ப பதில் சொல்ல அவசரப்படாதீங்கிறாங்க. ஒரு ஆழ்ந்து மூச்சு விடுங்க, ஒரு நல்ல வார்த்தையை தந்துடுங்க. ஏன்னா கோபம் ஒரு கணம் மட்டுமே நிற்கும். அந்த கோபத்தில் செய்த தவறு இல்லையாத பல ஆண்டுகள் விளைவுகளை தருங்க. கோபத்தை கைவிட்டு பொறுமையை கடைபிடித்து மன்னிக்கும் மனதை வளர்த்து கொள்றது, அதுதான் நமக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அமைதியான வாழ்க்கையை தரதா இருக்குங்க. கோபம் வந்தா எல்லாருமே அழிஞ்சு போயிருவாங்கன்னு சொல்லி பயமுறுத்துறதுக்காக இல்லைங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம கோபம்ங்கிற அந்த எதிரிய தீய பழக்கத்தை விட்டுட்டு நல்வாழ்க்கையை வாழணும். நன்றி, வணக்கம்.

0: இன் சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கிய இன் சொல் அமுது கேட்டோம். நிகழ்ச்சியினை வழங்கியோ ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: விடங்கலூர் எண்ணெய்
4: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
5: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமேக்ஸ்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாச பையை காப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். டெல்லி இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7 இந்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறையின் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் அறிவோம் அகற்றுவோம் பார்த்தீனியம், காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆர்ஐசி நிலையத்தின் பயிராக்கவியல் துறை பேராசிரியர் முனைவர் சரவணன் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 8:00 காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் காற்றில் வரும் கானம். தொடர்வது மாநில செய்திகள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி, தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவி குழுக்களுக்கு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் புதிய ரயில்பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி கரூர் இடையே இரட்டை ரயில்பாதை திட்டங்களுக்கான ஆய்வுகள் நிறைவு பெற்று திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரோடு கரூர் இரட்டை ரயில்பாதை திட்டத்திற்கு அண்மையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.

0: காட்டினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், காட்பாடி வேலூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கான கள ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரக்கோணம் காட்பாடி ஈரோடு இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் பாதை அமைப்பதற்கான இறுதி ஆய்வுகள் நிறைவடைந்து திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்களின் மூலம் 7659 வீடுகள் அல்லது மனைகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இம்மாதம் 21ஆம் தேதி முதல் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனைக்கு தயாராக உள்ள 854 வணிகக் கடைகளுக்கு மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி முதல் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடன் பெற்று சிறுதானியங்கள், உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருவதாக தேனியைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் குன்றக். நான் வந்து சுக்காங்கல்பட்டி தேனி மாவட்டம். கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை பற்றி தெரிய வந்தது. அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு வந்து 10 லட்சம் ரூபா லோனை வந்து சாங்ஷன் ஆச்சு. சிறுதானியங்கள் வச்சுட்டு ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், மால்ட்ஸு, ஹெல்தி லட்டுஸு, நம்ம வீட்டு முறைப்படி சுத்தமான ஆரோக்கியமாக நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கு பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ போன்ற அந்த லோன் எல்லாமே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ இதன் மூலம் நாங்களும் சரி, இங்கே கிராமப்புற மக்கள் அவங்களுக்கும் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்க முடியுது.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்புறம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவின் 7ஆம் நாளான நேற்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் காட்சியளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருவிழா புகழ்பெற்றதாகும். கடந்த 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவின் ஒவ்வொரு நாள் இரவும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் 7ஆம் திருநாளான நேற்றிரவு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாட வீதியல் வழியாக கிருஷ்ணன் கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் இரவு நேரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் இருக்க அவளது மடியில் ரங்கமன்னார் சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை காலை 8:45 நடைபெற உள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தாக்கமலக்கண்ணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை

0: மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இரண்டு முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் நோய் தொற்றால் இதுவரை 2000 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு முகாமை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 1,00,000 பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. CBSE 12 துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 316 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திருமதி சரண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் நாயக்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 112 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வெள்ளிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95 வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55. நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் இளம் சிறார்களின் மழலை மொழி பேசும் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம் தர்கா மார்க்கெட் நாகூர் மார்க்கெட் வீதி காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் போட்டோ பிரிண்டிங் லேசர் வுட் என்கார்விங் கீச்செயின் கிளாஸ் ஃபோம் போர்டு அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழலை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: டி தீபிகா.
5: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: 5th.
5: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?

0: மருத்துவர்களின் சிறப்பு பெயர்கள் பத்தி சொல்ல போறேன்.
1: எங்க சொல்லுங்களேன்.
0: கார்டியாலஜிஸ்ட், இதய சிகிச்சை நிபுணர், நியூரோலஜிஸ்ட், நரம்பியல் நிபுணர், பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர், ஆப்தோபிலிஷியன், எலும்பியல் நிபுணர், டெர்மட்டாலஜிஸ்ட், தோல் மருத்துவர், கைனகாலஜிஸ்ட், மகளிர் மருத்துவ நிபுணர், ஆன்காலஜிஸ்ட், புற்றுநோய் நிபுணர், ஆப்தமாலஜிஸ்ட், கண் மருத்துவர், டென்டிஸ்ட், பல் மருத்துவர், சைக்கியாட்ரிஸ்ட், மனநல மருத்துவர், கேஸ்டினம் டெரோலஜிஸ்ட், இறப்பை குடல் நிபுணர், நெஃப்ராலஜிஸ்ட், சிறுநீரக கவியல் நிபுணர், பல்மனாலஜிஸ்ட், நுரையீரல் நிபுணர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், காது மூக்கு தொண்டை நிபுணர், எண்டோக்ரைனாலஜிஸ்ட், நாளமில்லா சுரப்பி நிபுணர்.
2: தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டி புரட்சி கவிஞர் பாரதிதாசன்.
1: சூப்பரா சொன்னீங்க. பாரதிதாசன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: பாரதியாரின் மிக கொண்ட பற்றியினால் கனக சுப்பரத்தினம் என்ற தம் இயல் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி அமைத்தார். புதுச்சேரியில் பிறந்தார். இவர் பாடிய இப்பாடலில் பாரதிதாசன் கவிதைகள் இன்னும் நூலில் முதல் தொகுப்பு தமிழின் இனிமை என்று தலைப்பில் அமைந்துள்ளதே.
1: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? அதனாலதான் டாக்டரோட ஸ்பெஷலிஸ்ட் நேம் எல்லாம் சொன்னீங்களா இங்க கூட?
0: ஆமா.
1: நீங்க என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: எலும்பு டாக்டர், ஆர்த்தோபீடியன்.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
0: நன்றி.
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
4: காரைக்கால் கமர்ஷியல் டேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கிய பசுந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டேட்டர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவுகளில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேட்டர்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் கமர்ஷியல் டேட்டர்ஸ், மளிகைப் பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டேட்டர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 7 மணி.
7: ABC Gold Palace, Thiruthuraipoondi.
8: Address akka, address akka.
9: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
10: வணக்கம் அண்ட் வெல்கம் டு அட்ரஸ்க்க. நான் உங்கள் கஸ்தூரி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? முட்களும் கற்களும் நெருடி கொண்டேதான் இருக்கும், ஆனாலும் வாழ்க்கை அதன் பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கும். வாழ்வும் வாழ்வை முன்னேற்ற பாதையில். நேர்கள் அனைவருக்கும் அட்ரஸ்க்க அட்ரஸ்க்க நிகழ்ச்சியின் புத்துணர்ச்சியான காலை வணக்கம். இன்னைக்கு எந்தெந்த நேரில் இடம்பெற போறாங்க, அவங்க என்னென்ன பாடல்கள் கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? நல்ல முடிவையே தரும் நல்ல எண்ணத்தோட செயலை தொடங்க சொல்றாங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த விஜயகுமார். விஜயகுமார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வேலை பாக்குறாங்க. அப்பா பாலசுப்ரமணியம், அம்மா சரோஜா. தம்பி கௌதம் வங்கியில வேலை செய்யறாங்க. தம்பியோட மனைவி பவித்ரா இல்லத்தரசி. விஜயகுமாருக்கு பாடல்கள் கேட்கறது ரொம்ப பிடிக்குமா. புத்தகம் படிக்கிறது, நியூஸ் பேப்பர் எல்லாம் படிச்சு நியூஸ் அப்டேட்ல வச்சுப்பாங்களாம். நிகழ்ச்சியில கூட ஒரு அழகான பாடலை தான் கேட்டிருக்காங்க விஜயகுமார். என்ன பாடல் அது, கேட்டு தெரிஞ்சுக்கோமா? இதோ விஜயகுமார் நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையில்.

0: திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்,
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் மேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. எப்போதும் முயற்சியை கைவிடக் கூடாதுன்னு சொல்றாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கஞ்சனூரை சேர்ந்த சக்திவேல், சக்திவேல் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காங்க. அம்மா சீதாலட்சுமி, அப்பா நாராயணன், தம்பி ஐயப்பன், தம்பி மனைவி சத்யா, இரண்டாவது தம்பி மணிகண்டன். ஐயப்பன் விவசாயம் பண்றாங்க, மணிகண்டன் கேட்டரிங் சர்வீஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. சக்திவேலுக்கு புத்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்குமா. யார் என்ன உதவி கேட்டாலும் முடிஞ்ச அளவு செஞ்சு கொடுப்பாங்களா. நிகழ்ச்சியில ஒரு அட்டகாசமான பாடல் தான் கேட்டிருக்காங்க சக்திவேல். என்ன பாடல் அது? இதோ சக்திவேல், நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக.

0: கல்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்,
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: அட்ரஸ் அட்ரஸ்
3: செயல்களும் தான் வச்சுக்க சொல்றாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் அகர கொத்தகையை சேர்ந்த கார்த்திகேசன். கார்த்திகேசன் மளிகை கடையில வேலை பாக்குறாங்க. மனைவி தரணி, மகன்கள் சபரீஷ் செந்தில்வேல், அம்மா சிவபாகியம், அப்பா சிங்காரவேலன், தம்பி சோமாஸ்கந்தன், தம்பி மனைவி விசாலாட்சி, தம்பி மகள் சிவாஸ்வாதி, தம்பி விவசாயம் பண்றாங்க, அண்ணன் தம்பி பசங்க அப்பா அம்மான ஒரு அழகான கூட்டு குடும்பத்துல வசிக்கிறாங்க கார்த்திகேசன். கார்த்திகேசனுக்கு தத்துவ பாடல் தான் பிடிக்குமா, பட் நிகழ்ச்சியில கேட்டுக்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்கான பாடல். என்ன பாடல் அது, கேட்டு தெரிஞ்சுக்கோமா? இதோ கார்த்திகேசன் நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் உங்கள் அழகான குடும்பத்துக்காகவும். சந்தோஷமா கேட்டு மகிழுங்க.

என்ன நேர்களை, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பான பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அதுக்கு நீங்க நாங்க சொல்ற அலைபேசனுக்கு கால் பண்ணி உங்களது பேரை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்தின விவரங்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுவும் 7:30 to 7:30 வரை கால் பண்ணுங்க. பாடல்களோட பர்சன் காத்துக்கிட்டு இருக்கு. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18. சரி நேர்களை, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஸ்தூரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ் அக்க, அட்ரஸ் அக்க.
2: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: தயாரிப்பு எல்ஜி ராசகன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷ்ணு.
5: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே காரைக்கால் பண்பலை 100.3.
6: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இச்சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிந்தார். நாட்டின் சுரங்கத்துறையை மேலும் பயனுள்ளதாகவும் முதலீட்டுக்கு உகந்ததாகவும் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. முன்னதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட இம்மசோதாவிற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இம்மசோதா மூலம் அரசியல் சாசனத்தின் முதலாவது பட்டியலில் கேரளா என்ற பெயருக்கு மாற்றாக கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா குறித்து விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து கேரள சட்டப்பேரவையில் 2024 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மலையாளத்தில் அம்மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றும் ஆனால் அரசியல் சாசனத்தில் கேரளா என்று இடம்பெற்றுள்ளதால் இந்த பெயர் மாற்றம் குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய

0: சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தேசிய கல்வி உதவி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கல்வித்துறை உயரதிகாரிகளுடன் விவாதித்தார். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியின நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்தை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு கடற்படை இடையே பயிற்சி பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் கடற்படை தெரிவித்துள்ளது. மொரீஷியஸ் காவல்துறை மற்றும் கடலோர காவற்படைக்கு இந்திய கடற்படையின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று அட்மிரல் சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரிடம் உறுதியளித்ததாகவும் கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கடற்படை மற்றும் விமானப்படையின் இசை நிகழ்ச்சி கேரளாவில் இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரம், கண்ணூர், கொச்சி ஆகிய இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இசை மூலம் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இது நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த இசை நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்று அவர் மேலும் கூறுகிறார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். இப்பிரச்சாரம் அக்டோபர் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாட்டின் பாதுகாப்பான 15 மாவட்டங்கள் பட்டியலில் ஹரியானாவின் குருக்ஷேத்ரா மற்றும் கைத்தல் மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். HIV தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையை உரிய விழிப்புணர்வு, சரியான தகவல் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்று ஹரியானா முதலமைச்சர் கூறினார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ஒன் செயலியில் 4.76 லட்சத்திற்கும் அதிகமான பதிவிறக்கங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில்

நேற்று நடத்திய தாக்குதலில் 30-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இதுகுறித்து பலூச்சிஸ்தான் குடியரசு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் ராணுவமும் விமானப்படையும் இணைந்து சூரத் மாவட்டத்தின் குத்தர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குண்டு வீசியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் பொதுமக்களின் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள மக்களும் அதிகாரிகளும் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை

0: மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிவாரண மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள மக்களும் அதிகாரிகளும் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து பலூச்சிஸ்தான் மக்களின் உயிர்களையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று பலூச்சிஸ்தான் குடியரசு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத், கேரளம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் பொலிவியாவின் ஏரியாஸ் ஜெபாலிஸ் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. உலக அலைச்சறுக்கு போட்டி தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
7: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
11: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கேடைல் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்ஸ் அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நேயர்கள் கேட்க இருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைவால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைவால்.
12: முகத்தில் பருவா சைவால், சொரியா சிறங்கோ சைவால், இதையில் அடையா சைவால், சேர்த்து புண்ணா சைவால்,
13: சைவால்.
1: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
14: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
15: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
14: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
15: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை உடன்

0: வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒருத்தர் வந்தார். பேசாம ஒரு 10 நாள் லீவ் போட்டுள்ளாமா பாக்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக 3 வகை. அதில் 1 வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்கக்கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை. அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடே கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா அவனுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
0: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: முகத்தில்
5: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியுடன் வழங்கியோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
7: புத்தம் புதிய

0: சீசன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: மேலும் நிகழ்ச்சியுடன் வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம் தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 7:33.

0: நாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள் தான். ஆகவே எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் என்ற நற்சிந்தனையோடு நாம் கேட்க இருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் காலை காம்போவோடு.
6: திருவாரூர் மகாராஜ்.

0: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடை வீதி திருவாரூர்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, பெண் கல்வியை மேம்படுத்தவும், பெண் சிசு கொலையை ஒழிக்கவும், ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கை கட்டுப்படுத்தவும், சிறு குடும்ப முறையை ஊக்குவிக்கவும் 1992 தொடங்கப்பட்ட சீரிய திட்டம் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் ஒரு பெண் குழந்தை மட்டுமே உள்ள பெற்றோர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் பொழுது அப்பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாய்க்கான வைப்புத்தொகை ரசீதும், 2 பெண் குழந்தை மட்டும் உள்ள பெற்றோர் குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது 2 பெண் குழந்தைகளுக்கும் தலா 25,000 ரூபாய் வீதம் வைப்புத்தொகை ரசீது வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதிர்வடையும் போது இத்தொகையினை வட்டியுடன் பெற்றுக்கொள்ளலாம். திருவாரூர் மாவட்டத்தில் வைப்புத்தொகை ரசீதுகள் பெற்று 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் 4 தேதி வரை முதிர்வு தொகை பெறாதவர்களுக்காக திருவாரூர், குரடாச்சேரி, மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர், வளங்கிமான், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நன்னிலம், குடவாசல் ஆகிய 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் சமூக நல விரிவாக்க அலுவலர் மற்றும் மகளிர் ஊர் நல அலுவலர்களிடம் அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை அணுகும்பொழுது பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட வைப்பு தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல், வங்கி கணக்கு முன் அட்டை நகல், பெயரில் சிறு மாற்றங்கள் இருப்பின் நோட்டரி பப்ளிக் சான்றும், முழு பெயர் மாற்றம் இருப்பின் அரசிதழ் நகலுடன் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். நாம் இணைந்திருக்கிறோம் காம்போ காலை காம்போவோடு.

0: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 430 கிராம ஊராட்சிகளிலும் சுதந்திர தினமான 15/8/2026 அன்று கிராம சபா கூட்டங்கள் நடைபெற உள்ளன. இக்கூட்டத்தில் சுதந்திர தினத்தின் கருப்பொருள், கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம், கிராம ஊராட்சிகளில் தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2, சிறு பாசன குளங்கள், ஏரிகள் மற்றும் குளங்கள் புதுப்பித்தல், ஜல் ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தீன்தயாள் உபாத்யாயா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் மற்றும் இதர கூட்டுப் பொருட்கள் விவாதிக்கப்பட உள்ளன. கிராம ஊராட்சிகள் அனைத்து நிலைகளிலும் தன்னிறைவை பெறும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள், திட்டப்பணிகள் குறித்து விவாதித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. எனவே கிராம சபை கூட்டத்தில் அனைத்து தரப்பு பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதோடு தங்கள் ஊராட்சியின் வளர்ச்சியில் தங்களின் பங்களிப்பையும் முழுமையாக வழங்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
7: நாம் இணைந்திருக்கிறோம் காலை காம்போவோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை. 4 நாட்களுக்கு மட்டும் சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா கடைவீதி திருவாரூர்.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947.

கேட்கலாம். சேவை செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் இன்று புஷ்ப பல்லாக்கு. திருவாரூர் மாவட்டம் காட்டூர் மேலத்தெரு அருள்மிகு பொற்பவள காளியம்மன் ஆலய காளிக்கட்டு திருவிழாவில் இரவு நடை பாவாடை பவனி வீதி உலா. தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூர் சதுர்வேத மங்கலம் அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் ஆடிப்பூர விழாவில் இன்று மாலை 5 மணிக்கு நவாஷரி ஹோமம், 13 அத்தியாய ஹோமம், நவசண்டி மகாயாகம். திருவாரூர் மாவட்டம் வடபாதி மங்கலம் உச்சிவாடி அருள்மிகு நர்த்தன விநாயகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் பரிவார தெய்வங்கள் உடனுரை ஆலய தீமிதி திருவிழாவில் காலை விநாயகர் வழிபாடு, பந்தக்கால் மூர்த்தம், காப்பு கட்டுதல், முளைப்பாரி, மாலை போடுதல். கேட்டது சேவை செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் துணிச்சல் மிக்க செயல்கள் புரிந்தவர்கள் 2026 இந்திய அரசின் ஜீவன் ரக்ஷா பதக்க விருதுகள் பெற விண்ணப்பிக்கலாம். இந்திய அரசின் சார்பில் பல்வேறு நிகழ்வுகளான நீரில் மூழ்கியவரை காப்பாற்றுதல், மின்சார விபத்துகள், தீ விபத்துகள், நிலச்சரிவு, விலங்கின தாக்குதல், சுரங்க மீட்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றில் ஈடுபட்டு மனித உயிர்களை மீட்பவர்களுக்கு கீழ் அறிவிக்கப்படும் பிரிவுகளில் ஜீவன் ரக்ஷா பதக்க விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம் என்ற விருது மிகவும் அபாயகரமான நிலையில் உள்ளவரை வீரத்துடன் போராடி மீட்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது. உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம் என்ற விருது துணிச்சலுடன் தாமதமின்றி செயல்பட்டு மிகவும் அபாயகரமான நிலையில் உள்ளவரை போராடி மீட்பவர்களுக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. ஜீவன் ரக்ஷா பதக்கம் என்ற தனக்கு காயம் ஏற்படினும் வீரத்துடன் தாமதமின்றி செயல்பட்டு உயிரை காப்பாற்றுபவர்களுக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. அதன்படி 2026 ஜீவன் ரக்ஷா பதக்க விருதிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இவ்விருது பெறுவதற்கு 1/10/2024 பிறகு செய்த செயல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அறிவிக்கப்பட்ட விருதுக்கான விண்ணப்பம் மற்றும் முக்கிய விவரங்கள் www.awards.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேற்படி விருதிற்கு www.awards.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பித்தும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி மாவட்ட விளையாட்டு அரங்கம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், நாகப்பட்டினம் 611003 என்ற முகவரிக்கு 3 நகல்கள் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ வரும் 17/8/2026 சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட விளையாட்டு அலுவலக தொலைபேசி எண் 043652535359, கைபேசி எண் 74010734997 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். காலை காம்போடு எழுந்திருக்கிறோம் நேர்களே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்கி இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே.
1: PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். ஒருவர் செஞ்ச உதவியை வந்து எந்த காலத்திலயும் மறக்க கூடாது. இன்னைக்கு வந்து நிறைய பேரு நிறைய உதவிகள் செய்யறாங்க, ஆனா அதை யார் உதவியை பெற்றாங்களோ அவங்க அதை மறந்துடுறாங்க. ஆனா ஒரு சின்ன உதவி செஞ்ச விஷயத்த கூட பல நாட்கள் ஞாபகம் வச்சு, ஐயா இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு நிலைமையில இருக்கேன்னா உங்க தாத்தா வந்து எனக்கு பாடம் படிக்கிறதுக்கு எனக்கு புக் வாங்கி கொடுத்தாங்க, இன்னைக்கு நான் அதனால படிச்சேன், இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கேன், இப்படி சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரோமாபுரி, அங்க வந்து ஒரு அடிமை வந்து ஒரு முதலாளிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடினா. காட்டுக்குள்ள போய் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் நொண்டிக்கிட்டே வருது. அவன் பக்கத்துல வந்து காலத்துக்கு காட்டுது அந்த சிங்கம். அந்த அடிமை கொஞ்சம் கூட பயப்படாம சிங்கத்தோட காலை பிடிச்சு பாக்குறான். அதுல ஒரு பெரிய முள்ளு தச்சிருக்கு. உடனே அந்த முள்ள எடுத்துட்டு அந்த காலை தடவி கொடுக்குறான். வழிய தாங்கிட்ட சிங்கம் திரும்பி காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு. கொஞ்ச காலத்துக்கு கழிச்சு அந்த அடிமையை வந்து அந்த மன்னர் பிடிச்சிட்டாரு. அப்படி பிடிச்சது அப்புறமேலுக்கு அந்த காலத்து வழக்கப்படி பாத்தீங்கன்னா அடிமைக்கு என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிங்கத்தை கொண்டாந்து பட்டினி போட்டு அந்த சிங்கத்தை ஏவுறதுக்காக அவுத்து விடுறாங்க. அந்த சிங்கம் பாஞ்சு வருது. வந்தோடனே அதுக்கு ஒரு நிமிஷம் தயக்கம். அன்னைக்கு நம்ம காலில் முள்ளு குத்தி போய் நின்னப்ப நம்மள வந்து காப்பாத்தின அந்த ஆள் மாதிரியே இவர் தெரியறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உத்து கவனிச்சது அப்படியே ஒரு நாய் மாதிரி அது பக்கத்திலேயே போய் நின்னுது. அதை பார்த்தோன்னே இவனுக்கு கண்டுபிடிச்சிட்டான் அந்த அடிமை. ஆகா, நம்ம வந்து அன்னைக்கு உதவி செஞ்ச சிங்கம் தான் இது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டான். அதை அப்படியே மேல தடை கொடுக்குறான். இந்த காட்சியை பார்த்தோன்னா அங்க இருந்த அரசரும் அங்க இருந்த மக்களுக்கும் ஒரே

0: ஆச்சரியம் தாங்கல. என்ன இது, சிங்கம் அவனை அடிச்சு கொள்ளவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டவுடனே அந்த அடிமை சொல்றான், ஐயா ஒரு நாள் இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இதை கேட்டவன் எல்லாருக்கும் ஆச்சரியம். உடனே அரசர் என்ன பண்றாரு, அந்த அடிமையை விடுதலை செய்யறாரு. அது மட்டும் இல்ல, சிங்கத்தை காட்டுல கொண்டு விடணும்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. எதுக்காக அதை சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிருகத்துக்கு அது நமக்கு செஞ்ச உதவியை மறக்காம அவனை வந்து அட்டாக் பண்ணும் வரும்பொழுது, அப்ப நம்ம உதவி செஞ்சனை போய் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்குது. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா மறந்துடுறாங்க. இன்னைக்கு காலையில ஒரு உதவி செஞ்சிருப்போம், மத்தியானம் வந்து நீ என்ன எனக்கு செஞ்சேன்னு கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு உள்ள மனிதர்கள் மத்தியில வந்து நமக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி செஞ்சிருக்காங்க, ஒண்ணு வேணாம், பெரிய உதவியெல்லாம் வேண்டாம், இந்த எக்ஸாமுக்கு நீங்க லாஸ்ட் டேட்டு, ஃபீஸ் கட்டிடு, இப்படியே போனீங்கன்னா அந்த கடையில வேலைக்கு ஆள் வேணுமா, நீ அந்த கடையில போய் ஒரு ரெசியூம் கொடு, இல்ல இந்த கடையில இந்த பொருளை வந்து இப்ப ஆஃபர்ல போட்டிருக்காங்க போய் வாங்கு. இப்படி சின்ன சின்ன தகவல்களை யாரோ ஒருத்தவங்களும் நமக்கு செஞ்சிருப்பாங்க, அது வந்து ஒரு உதவி தான். அது அப்படி செய்யக்கூடிய உதவிகளை நம்ம மனசுக்குள்ள நம்ம சரியா வச்சிருக்கோமா? திருவள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம வந்து எந்த ஒரு பயனை எதிர்பார்க்காம செய்யற உதவி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைய ஃபியூச்சர்ல கொடுக்கும். நம்ம செய்யற உதவிகள் வந்து நமக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும், அவங்களுக்கு அது பெருசா தெரியும். ஆனா ஒரு காலத்துல திரும்பி அவங்க செய்யக்கூடிய உதவிகள் நமக்கு மிகப்பெரிய வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு திருப்பு முனையும் உருவாக்குறதா இருக்கும். அப்ப உதவி செஞ்சவங்களை வாழ்க்கையில மறக்கவே மறக்காதீங்க. உதவி செஞ்சவங்களை வந்து நீங்க வந்து கொண்டாடலன்னா கூட உதவி செஞ்சவங்களை என்னைக்குமே உதாசீனப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்க செஞ்ச சின்ன சின்ன உதவிகளை தான் நம்ம இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நல்ல பேரோட இருக்கிறோம், நல்ல புகழோட இருக்கிறோம். இப்படி உதவி செய்யக்கூடிய மனிதர்களை ஞாபகம் வச்சு அவங்களுக்கு வந்து திரும்ப உதவி செய்யறது நம்மளுடைய கொள்கையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதையுமே சாதிக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 8 மணி 5 நிமிடம். இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம், அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கேட்க அழைக்கலாம் நேர்களை. சுழி 4368 என்ற முனைப்பு எண்ணை தொட்டு 2311231 அல்லது 2994 8 சுழி அல்லது 2995 8 சுழி. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்கான இன்றைய பொது அறிவு வினா. 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் சுற்றுச்சூழல் மற்றும் பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு விருது எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? விடையை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம். இது துள்ளி வரும் பாட்டு.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான

0: நேரும் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபாமா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் அமது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமெக்ஸ். உங்களுக்காக நிகழ்ச்சிக்காக இணை வரும் முதல் நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்க சார், யார் இங்கே அழைக்கிறீங்க?
5: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுக்கு செல்வபாரதி.
3: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
5: தங்கலான் படத்திலிருந்து மினிக்கு மினிக்கு என்ற பாடல் மேடம்.
3: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு

0: தாருங்கள். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மொழி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: நேர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லா வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
7: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச சட்டிய ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். அபி பேரீச்சை நேரம் 8:20. அபி பேரீச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரீச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபி பேரீச்சை. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
9: சுகிலியா மாவட்டம்ல நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
4: எல்லாருமே நல்லமா இருக்கும். சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
9: எனக்கு கொம்பன் பரத்தல மேடம்.
4: பரத்தல் நடத்தி நன்றி மேடம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிடா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்
4: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: இனிய உற்சாகமான இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
4: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
5: படம் மயல், பாடல் என்னடி செஞ்ச என்னடி செஞ்ச, அந்த பாடல் கொடுங்க.
4: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடை வீதி திருவாரூர்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் சன் ரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா August 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடை வீதி திருவாரூர்.
5: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: சொல்லுங்கம்மா, யார் எங்கன்னு அழைக்கிறீங்க? நலமா இருக்கும் அமுதாமா. உங்களுக்கு பிடித்த பாடல்?
6: வாணிபடத்துல இருந்து துன்பி விட்டு தெரிஞ்சிட்டு கொடுங்க.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களே, இன்று மாலை 5:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புலிவலம் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸின் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் அருள்மிகு கமலாம்பாள் ஆடிப்புற திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை இடம்பெறும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம்,
0: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
5: சொல்லுங்க
0: சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
5: தசகாபத்திலிருந்து வேட்டி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நிகழ்ச்சியின் தொடக்கத்துல பொது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லையா? 2026 காமன்வெல்த் சுற்றுச்சூழல் மற்றும் பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு விருது எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிலையான நகர்ப்புற மேம்பாட்டுக்கான சிறந்த செயல்பாடுகளை பாராட்டி இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. ஃபேஸ்புக் பேஜில் நிறைய நேயர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், பண்ணைப்புறம் மணிகண்டன், பேரளம் சந்தோஷ்குமார், ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர், சென்னை பிரமிளா, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், நந்தினி சுரேஷ், திருபவனம் அமுதா சேகர், அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், எலவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், சங்கீதா கோவிந்தராஜ் திருவிளையாட்டம், அடுத்ததா நாகராஜன், தாண்டிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், அலிநகரம் எஸ் மகாதேவன், பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால், பூவம் குபேர், சுரேஷ், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், அன்னப்பன்பேட்டை ஜோதி, மருத்தூர் வடக்கு பன்னீர்செல்வம், பூவம் ராஜேந்திரன், குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, வலங்கைமான் ஆட்டோதுரை மல்லியம் ரவி, சம்சுதீன் மேலவாஞ்சூர், அடுத்தது ஆக்கூர் செல்லராஜா, புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், பூவம் தினேஷ், திருமலிசை கஸ்தூரி, அருணாசேகர், சோமசுந்தரம் சிவபுரி, குத்தாலம் சங்கீதா, காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன், ஐயாவடி அசோக்ராஜ், செங்குந்தபுரம் இளங்கோவன், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, மஞ்சக்கன்னி மோகனசுந்தரம், நன்னிலம் அம்பலவாணன், பேரளம் செந்தில்குமரன், கீர்த்தி ராஜன் சிவபுரி, அதம்பா தமிழரசி, ஃபாத்திமா முகமது, பிரதாம்பராபபுரன் கவியரசன் யோகநாயகி, அடுத்ததா மலேசியாவிலிருந்து இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், ரேகி ராமதாஸ் மங்கை நல்லூர், நாகூர் ஜகபர் சாதிக், குவைத்திலிருந்து திட்டச்செரி நிஷான் ஹலீம், நிறவி கஜேந்திரன், அதம்பார் கலைச்செல்வி, ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், காரைக்கால் நளினி, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அப்படின்னு பழனிவேல் அயக்காரன் புலம் சொல்லியிருக்காங்க. நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், செங்குந்தபுரம் நடராஜன், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், காரைக்கால் ஸ்ரீதர், கார்த்திகேயன் பூந்தோட்டம், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், அடுத்ததா நெம்மேலி ஆர் நந்தகுமார், வண்ணரப்பேட்டை த சோமசுந்தர பாபு, கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார், ரவிச்சந்திரன் கம்பர், முகமது ஜலீல், அடுத்ததா புஷ்பபாரதி பாபு, ரமேஷ் நாயுடு, டிஆர் பட்னம், கும்பகோணம் குமரன், ராஜா முகமது, வரதா மகாலம் சம்பந்தம், சேப்பு விஜயராகவன், மேலவோடுதுறை ஆக்கூர் மடப்புரம், மன்சூர் அலி, தலைஞாயிறு கம்பர், நாகூர் அலோன்ஸ்ராஜ், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், பொறவச்சேரி பிரியா கண்ணன், இவர்கள் அனைவரும் கமெண்ட் செய்துள்ளார்கள் சரியான விடையை. நேயர் கேட்ட அந்த பாடல்

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் திருவாரூர் மகாராஜா சில்ஸ்.
5: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
3: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
7: நன்றி.

0: அப்பா,
1: ஆ
0: 3000 கொடுங்களே.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைல கொடுங்க.
1: எடுத்துட்டு போ.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: மேலக்கசபடி வடிவேலு.
2: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: பெரியபரத்தில இருந்து ஜிப்பி ஜில்லாடி.
2: கண்டிப்பாக கொடுத்தலாம். அதற்கு முன்னதாக நேயர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
2: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வலரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி கணத்தியம் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
9: நம்ம மயிலாடுதுறை மீனூர் கேன்சல் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D 4D வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூர் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-233-9923.
10: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
11: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
12: காரைக்கால் GL மருத்துவமனை
13: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
12: GL மருத்துவமனை
13: காரைக்கால்.
14: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
11: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
15: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
16: கடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லிசாய் வாங்க
15: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
16: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
17: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
18: காரை பண்பலை நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பழங்கால உணவு முறை, அதை பத்தி கொஞ்சம் சிந்திப்போம். நமக்கு ஒரு தலைமுறை முன்னாடி வரைக்கும் பெரும்பாலும் எல்லாரும் வேக வச்ச உணவு தான் சாப்பிட்ருக்காங்க, அல்லது நேரடியாக நெருப்பில் சுட்ட உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. அதுதான் அவங்களோட பிரதானமான உணவாக இருந்துச்சு. எண்ணெயில் பொரித்த பண்டங்கள் ரொம்ப ரொம்ப ரேராக, ரொம்ப அரிதாக மாதம் 1 தடவை அல்லது 2 தடவை தான் சாப்பிட்ருக்காங்க. காய்கறி சார்ந்த உணவுகள்,

0: தான் பெரும்பாலும் சாப்பிட்ருக்காங்க. அது இல்லாமல் மாதம் ஒரு முறை ரெண்டு முறை தான் நான் வெஜிடேரியன் இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அதுவும் வந்து குழம்புல போட்டது, வறுத்த பண்டங்கள் இல்லாமல் அப்படி தான் சாப்பிட்ருக்காங்க. யார் வீட்லேயும் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாது, ஸ்நாக்ஸ் டப்பான்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு பண்டிகை வரும், அந்த ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஏதாவது தின்பண்டம் செய்வாங்க. அந்த தின்பண்டத்தை தான் அந்த மாதம் முழுவதும் வச்சு சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் வந்து கடைகளில் விற்கிற உணவு பண்டங்களை வந்து சாப்பிட்றதே கிடையாது. அரிதா எப்போவாவது ஒரு வீட்டுக்கு வர விருந்தாளிகள் வந்து விருந்தினர்கள் வரும்போது ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. இப்படி தான் நம்ம முன்னாடி இருந்த தலைமுறை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட எந்த சாப்பாட்லேயும் செயற்கையான மனுமூட்டிகளோ செயற்கையான கலரோ செயற்கையான சுவையூட்டிகளோ எதுவுமே சேர்க்கறதே கிடையாது. அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதில் சேர்க்கறதே கிடையாது. அளவுக்கு அதிகமான உணவு கிடையாது, அளவுக்கு அதிகமான தின்பண்டங்கள் கிடையாது, அதனால் உடல் பருமன் நோய் கிடையாது. என்னைக்கு வந்து ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு ஒன்று வைக்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு வந்து மெடிசன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பெரும்பாலும் வந்து எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க பள்ளிக்கூடம் முடிச்சு வரும்போது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு தின்பண்டம் செஞ்சு வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் இருக்கும் மாலை நேரத்தில் குழந்தைங்க சாப்பிட்றதுக்குன்ட்டு. உதாரணத்துக்கு ஒரு நீர் உருண்டை, பால் கொழுக்கட்டை, பயிர் கஞ்சி, ஏதாவது ஒரு சுண்டல், கொண்டக்கடலை, பட்டாணி, பச்சைப்பயிறு, மொச்சக்கொட்டை, சோயாபீன்ஸு, பொரியரிசி சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சுண்டல் வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று டெய்லி அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்கள் காய்கறிகள் சார்ந்த உணவுகள் தான், இயற்கையான உணவுகள் தான் அவங்க ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. உணவு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உணவு தின்பண்டம் எதை சாப்பிட்டாலும் ரசித்து சாப்பிடுவாங்க. லேப்டாப் பார்த்துக்கிட்டு, செல் பார்த்துக்கிட்டு, அடுத்தவங்களை பேசிக்கிட்டு அப்படிலாம் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி பேசிட்டு சாப்பிட்டாலே அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டனா எப்படி உடம்புல ஒட்டும், சாப்பாடை பார்த்து சாப்பிட்ற அப்படிம்பாங்க. வேறு எதையும் சிந்திக்காமல் உணவில் மட்டும் கவனம் செலுத்துவாங்க. சாப்பிட்றதுன்றது வந்து ஐம்புலன்களும் வேலை செய்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. கண் பார்க்கும், மூக்கு அந்த ஸ்மெல்லை இது பண்ணும், நாக்கு சுவைக்கும், கையால் அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஐம்புலன்களும் சேர்ந்து செயல்படுற மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு சாப்பிட்ட எல்லா உணவுகளுமே வந்து நம்மளுக்கு வயிற்றை கெடுக்காத சத்தான உணவுகளாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்றைக்கும் இந்த இனிய வாழ்க்கை, இனிய உறவு வந்து இன்றைய தலைமுறைக்கும் சாத்தியம்தான். அதை செயல்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சுளை மற்றும் விதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாகி வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 9:07.

0: நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம் நியூ

0: ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
2: இன்றைய காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், 8:45 போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அதில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் எது ஆக நினைத்தீர்கள், இப்போ எதுவாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்கள் நேயர்களே. இது பாயிண்ட் டு பாயிண்ட்,

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். இது

0: மாஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
3: சதங்க மாளிகையில் வைர திருவிடா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
9: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை. 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
10: இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்ல என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்களும் ஒரு தடவை சொல்லிடுங்க நம்ம நேயர்களுக்காக.
11: கண்டிப்பா. நீங்கள் எதுவாக நினைத்தீர்கள், இப்போது எதுவாக இருக்கிறீர்கள்?
10: நிறைய நேயர்களுக்கு இதுக்கு பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ, என்ன நினைச்சீங்களோ அப்படிங்கறத எங்களுக்கு பதிவிடுங்க. நாங்க உங்களுடைய கருத்துக்களை படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம், ஆர்வமா இருக்கோம்.
11: தொடக்கமா, நான் படிக்கும் காலங்களில் மத்திய அரசு பணிக்கு முயற்சி செய்து கிடைக்கவில்லை. ஆனால் முயற்சி செய்து நான் தற்சமயம் தமிழ்நாடு அரசின் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க.
10: அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் சார். இந்திய ராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். ஆனால் அது நிறைவேறல சார். ஆனால் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பாரம்பரியமாக கப்பல் மாலுமியாக இருக்கிறார்கள். எனக்கும் கடல் சம்பந்தப்பட்ட வேலை. நானும் கப்பல் மாலுமியாகிவிட்டது இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
11: அடுத்ததா பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். ஆசிரியராக இருந்து மாணவர்களுக்கு நல்ல பாடங்களை போதித்து அவர்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். நாம நினைச்சதெல்லாம் நடந்துவிட்டா என்ன ஆயிட போதும்? நடக்கவில்லை. இன்று நான் தையல் கடை வைத்து அனைவரையும் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறேன். அதுவும் எனக்கு ஒரு மன திருப்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
10: திருவாரூர் கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராசா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஆசிரியராக ஆசைப்பட்டேன், ஆனால் தற்போது டிரைவராக இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஆசையை என் மகள் நிறைவேற்றி விட்டார்கள், தற்போது ஆசிரியராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
11: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டம். நான் பெரிய ஒரு எலக்ட்ரிக் சிட்டியில் எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் இப்போ ஒரு டிரைவர் ஆயிட்டேன். நம்ம எதுவும் நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்காது. நம்ம தலையில் கடவுள் என்ன எழுதியிருக்கிறாங்களோ அதன்படி தான் நடக்கும். அதன்படி வாழ்க்கை அப்படியே நடத்திட்டு போயிட்டு இருக்கிற வேண்டியது தான் சொல்லியிருக்காங்க.
10: அடுத்து நாகூர் AJMN முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அரசு பணிக்கு முயற்சி செய்தேன், பணி கிடைத்தது. அதிகாரியாக பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றேன். இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
11: அடுத்ததா பேரெல்லாம் சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம். சந்தோஷமாக மாற வேண்டும் என்று வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அதுவாக மாறணும், இதுவாக மாறணும்னு நினைக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் அது திறமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
10: அடுத்து மேலூர் துறை சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பள்ளியில் படிக்கும் பொழுது இந்திய இராணுவத்தில் சேர வேண்டும் என்று நினைத்தேன், அது பலன் அளிக்கவில்லை. எப்படியோ மத்திய அரசு வேலை கிடைக்கவில்லை, ஆனால் புதுச்சேரி அரசு வேலை கிடைத்தது. தற்போது பணி ஓய்வு பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து
11: ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களும் அதே தான். நான் படிக்கும்போது என்னுடைய ஆசை இந்திய இராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் என்று அதற்காக கடினமாக உடைத்தேன். எங்கள் வீட்டில் அம்மா ஒத்துக்கொள்ளவில்லை, வேறு வழியின்றி டைலர் கட்டுக்கொண்டேன். நன்றாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
10: காட்டுமன்னர் கோயில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் படிக்கும் காலத்தில் இராணுவ

0: குடும்பத்தில் சேர விரும்பினேன். அதில் பல தடங்கள் வந்து இப்போது 32 வருடமாக டெய்லர் கடை வைத்துள்ளேன். எனது எண்ணம் தோல்வியானது. தந்தையின் எண்ணம் வாழ்க்கையானது. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து,
1: நான் அரசு பேருந்தில் ஓட்டுநராக நினைத்தேன், அது முடியாததால் நெசவு தொழில் செய்து வருகிறேன் அப்படின்னு குவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்காங்க.
0: புவனகிரி சுமதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறுவதிலிருந்து நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எப்பொழுதும் எல்லாம் தரிசையாக இருக்கிறேன். நான் எப்பொழுதும் சின்ன வேலைக்கு தான் போய் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் நினைத்த வேலை இதுவரை இல்லை. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: நிடாமங்கலம் வட்டம் கலாச்சேரி மணிமாறன், நான் எம்ஏ பிஎட் பட்டதாரி ஆசிரியராக வேண்டும் என்ற ஆசை, ஆனால் தற்பொழுது பெங்களூரில் வேலை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பேரளம் செந்தில் கண்ணன், நானும் ஆசிரியராக தாங்க ஆகணும்னு ஆசைப்பட்டேன், இப்போது கடை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
2: மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஐஆர்சி நடேச சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சத்யா ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஐஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: காரைக்கால் பண்பலை 100.3 இது
12: பாயிண்ட் டு பாயிண்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். எது ஆக நினைத்தீர்கள், இப்போது எதுவாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய வந்து நேயர்கள் வந்து இராணுவத்தில் தான் சார் ஆசைப்பட்டுன்னு நிறைய நேர் சொல்லியிருக்காங்க. ஆசிரியராகவும் ஆகணும்னு நிறைய நேயர் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த நேயர் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத படிச்சிடலாம்.
0: காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு வயதிலிருந்தே பள்ளியில் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவேன். பாண்டிச்சேரி வரைக்கும் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வழி நடத்த யாரும் இல்லை, அதனால் அதை அப்படியே விட்டு போச்சு. நான் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும்னு நினச்சேன், ஆனால் இப்போ நடக்கல. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
12: அடுத்த கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொறியாளராக வேண்டும் என நான் மட்டுமல்ல என் தந்தையும் நினைத்தார்கள். நான் சாதாரண இளங்கலை பட்டம் பெற்று அரசு பணி ஏற்றேன். தற்போது பணி ஓய்வு பெற்று காரை பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் நாகராஜன், மளிகை வியாபாரம் செய்து வருகிறேன், ஆனால் நான் விரும்பியது அரசு வேலைதான். படிப்பை பாதியில் விட்டதால் இந்த நிலவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
12: அடுத்து மேட்டுப்பாளையம் நாகராஜன் என்ன சொல்லியிருக்காரு, நான் மளிகை கடை வியாபாரம் செய்து வருகிறேன், ஆனால் நான் விரும்பியது அரசு வேலைதான். படிப்பை பாதியில் விட்டதால் இந்த நிலவரம். நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததாக திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, எனக்கு அதுவாக மாறணும் இதுவாக மாறணும்னு நினைக்க மாட்டேன். நல்ல திறமையாகவும் பெற்றோருக்கு கூட பிறந்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேன், எனக்கு போதுமானது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
12: அடுத்து பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இந்த திட்டச்சேரி ஏ நிஷான் ஹலீம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஐ தொழில்நுட்பம் மூலம் துல்லியமான புகைப்படங்களை உருவாக்குவது, போஸ்டர் டிசைன் செய்வது போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் இருக்கிறேன். நான் இப்போது ஓர் தொலைநோக்கு சிந்தனையாளர், குடும்பத்தின் மீதும் தமிழ் மொழி மீதும் பற்று கொண்ட படைப்பாளியாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்ததான் மங்கை நல்லூர் ரேக்கி ராமதாஸ், நான் அதுவாக இதுவாக மாற ஆசைப்படவில்லை. மனிதனாக வாழ நினைத்தேன், அதுவே இருக்கிறேன், அதுவாகவே இருக்கிறேன், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
12: அதாவது நம்ம என்ன கேள்வி கேட்டோங்கிறத அவங்க சரியா புரிஞ்சிக்கல. அடுத்து என்ன பண்ணா, நாம வந்து நீங்க வருங்காலத்தில் எந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, இப்ப என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் நம்ம இதை கேட்டோம். அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதையும் நான் நினைக்கவில்லை சார், எதை நோக்கி என் வாழ்க்கை போகுதுன்னு எனக்கே தெரியல, போகும் வரை போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்கள் அன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: இணைந்திருக்கிறோம். நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:30.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: இன்று ஆகஸ்ட் மாதம் 13 தேதி. வரலாற்றில் இன்றைய நாளில் நடந்த சில நிகழ்வுகள். ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த மின் பொறியாளர் மற்றும் முதன் முதலில் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவரான ஜே எல் பியர்டின் பிறந்த நாள் இன்று. 1888 இதே தேதியில்தான் பிறந்தார்.
0: விருதுநகர் மாவட்டம் மீனம்பட்டியில் பிறந்து இந்திய திரைப்படத்துறையில் புகழ்பெற்ற ஒரு நடிகை ஸ்ரீதேவி.

0: இவர் 1963 இதே நாளில்தான் பிறந்தார். குழந்தையின் நட்சத்திரமாக அறிமுகமான இவர் கதாநாயகியாக நடித்த முதல் படம் 3 முடிச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி திரைப்படங்களில் நடித்துள்ளார். கலைத்துறையில் இவர் ஆற்றிய பணிக்காக இவருக்கு 2013 பத்மஸ்ரீ விருது மத்திய அரசால் வழங்கப்பட்டது.
1: இங்கிலாந்து நாட்டு உயிரி வேதியியல் அறிஞரும் வேதியியல் துறையில் இருமுறை நோபல் பரிசு பெற்ற ஒரேயொருவுமான ஃபெட்ரிக் சாங்கரின் பிறந்த நாள் இன்று. 1918 இதே தேதியில்தான் பிறந்தார்.
0: இடதுகை பழக்கம் உள்ளவர்களில் தனித்துவம் மற்றும் வேறுபாடுகளை கொண்டாடுவதற்காக ஆண்டுதோறும் 13 இன்று பன்னாட்டு இடதுகை பழக்கமுடையோர் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: கியூபா புரட்சியின் தந்தையும் கியூபாவின் முன்னாள் அதிபருமான ஃபிடல் காஸ்ட்ரோவின் பிறந்த நாள் இன்று. 1926 இதே தேதியில்தான் பிறந்தார். உலகிலேயே அதிக ஆண்டுகள் ஒரு நாட்டு அரசின் தலைவராக பதவி வகித்தவர்களில் இவரும் ஒருவர்.
0: தமிழ் தெலுங்கு திரையுலகில் புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகையும் பாடகியுமான எஸ் வரலட்சுமியின் பிறந்த நாள் இன்று.

0: இவர் 1927 அன்று ஆகஸ்ட் மாதம் 13 பிறந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன், சவாலே சமாளி போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
1: இந்திய நடிகையும் பரதநாட்டிய கலைஞரும் கர்நாடக சங்கீத கலைஞருமான வைஜெயந்தி மாலாவின் பிறந்த நாள் இன்று. 1933 திருவல்லிக்கேணியில் பிறந்தார். வஞ்சிக்கோட்டை வாலிபன், தேனிலவு போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
0: அனைத்து இந்திய வானொலியின் முதலாவது தமிழ் பெண் செய்தி வாசிப்பாளரான சரோஜ் நாராயணசாமியின் நினைவு நாள் இன்று. 2022 இதே தேதியில் மறைந்தார். 2008 தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது.
1: இத்தாலி ஃப்ளாரன்ஸ் நகரில் பிறந்தவரும் த லேடி வித் த லேம்ப் என்று போற்றப்பட்டவருமான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் நினைவு நாள் இன்று. 1910 இதே தேதியில்தான் மறைந்தார். மாடர்ன் நர்சிங் முறையை உருவாக்கிய சமூக சீர்திருத்தவாதி. இவரது பிறந்த நாளான மே மாதம் 12 தேதியை செவிலியர் நாளாக கொண்டாடப்படுகிறது. நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: நேரம் 9:35. இதினம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
7: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14-17. 4 மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடை வீதி, திருவாரூர்.
1: அன்னப்பன்பேட்டையிலிருந்து எஸ் ஜோதி. எதையும் நான் நினைக்கவும் இல்லை, எதை நோக்கி என் வாழ்க்கை போகுது என்று எனக்கு தெரியவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க மருதூர் வடக்கு பன்னீர்செல்வம். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு கணக்கு ஆசிரியராக விருப்பம், படித்தது எம்ஏ தமிழ், ஆனால் தற்போது மகளிருக்கு தையல் வகுப்பு எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன், தையல் கடையும் நடத்தி வருகிறேன் சொல்லியிருக்கிறாங்க.
1: அதன் பார் கலைச்செல்வி செல்வம், நான் ஆசிரியராக வேண்டும் என்று ஆசை, வாய்ப்பு இருக்கும் போது போக முடியவில்லை, குடும்ப தலைவி என்ற பொறுப்பு தான் கிடைத்தது, என் மகள் ஆசிரியராக உள்ளார், அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக உள்ளது, அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு 17 வானொலியில் அறிவிப்பாளராக வர வேண்டும் என்ற நீண்ட நாளைய ஆசை, ஆனால் அது நிறைவேறவில்லை. தற்போது டியூஷன் டீச்சராக இருந்து வருகிறேன், இது மன நிறைவாக உள்ளது, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததா எரவஞ்சேரி கலவதி ராஜமோகன், நான் ஆசிரியராக வேண்டும் என்று நினைத்து படித்தேன், என் அம்மாவிற்கும் நான் ஆசிரியராக வேண்டும் என்ற ஆசை, இருவரின் எண்ணமும் நிறைவேறியது, ஆசிரியர் ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லம்பர் ஷேக் அலாவுதீன், நான் இராணுவ வீரனாக ஆக நினைத்தேன், இப்போது வீட்டு காவலாளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: நான் நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று, இதுதான் எனது வாழ்க்கை அப்படின்னு நாகூர் ஜெகப்பிரசாதிக் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து வணக்கம், அரியலூர் மாவட்டம் கீழ்கொடியிருப்பு சிங்காரவேலு, எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன், அது நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரவி, நான் வெளிநாடு சென்று அங்குள்ள தொழில்களை கற்றுக்கொள்ள நினைத்தேன், அது முடியாமல் போய்விட்டது, இப்போது இங்கு நான் பூக்கட்டும் தொழில் செய்து வருகிறேன், இது மன நினைவு அடைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல சார் அப்படின்ட்டாங்க.
1: அடுத்ததா
0: பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க,
1: கண்டிப்பா என்னுடைய இளம் வயதில் அதை பற்றியெல்லாம் நினைக்க தெரியாது, ஏதோ பள்ளிக்கு செல்வோம், வந்து சாப்பிடுவோம், பிறகு சாணம் பொறுக்க போயிடுவோம், படிப்பு மண்டையில ஏறல, 9 ஃபெயில், பிறகு ஒரு சைக்கிள் பழுது பார்க்கும் கடையில் வேலைக்கு சேர்ந்தேன், 5 தொழில் கற்று தனியாக கடை வைத்தேன், வாடகை சைக்கிளும் வைத்திருந்தேன், அந்த தொழில் நலிவடையும் போதே மாற்று செய்ய ஆரம்பித்தேன்.

0: ஏன் இப்போது எஸ்என் ஸ்மார்ட் வைட்டு சந்தோஷமாக வருகிறேன் இருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஜப்பான் காட்டு மன்னர் கோயிலேருந்து.
1: சரி நீங்கள் சொல்லுங்கள் மேடம், நீங்கள் என்ன ஆகணும்னு நினச்சிங்க, இப்போ என்னவாக இருக்கீங்க?
0: வழக்கம் போல தான் பெண்கள் ஆசிரியராக வேண்டும் என்று நினைத்து படித்தேன், ஆனால் தற்பொழுது அறிவிப்பாளராக இருக்கிறேன். அதான் சார்
1: என்னுடைய இதுவும் அப்படி தான். நான் வந்து ஒரு காவல்துறையில் அதிகாரியாக போகணுங்கிறது தான் ஆசை. ஒரு காவல்துறை போலீஸ் கான்ஸ்டபிளாவது ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்தேன். ஆனால் வந்து இப்போ நான் பண்படை 100.3 அறிவிப்பாளராக இருக்கிறேன்.
0: இதுவும் நேர்கள் சொல்வது போல இதுவும் நமக்கு மன நிறைவையும் நிம்மதியும்
1: மிக மிக மிக மிக மன நிறைவு.
0: கண்டிப்பாக சார். நேர்களே, இன்று மாலை 5:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புலிவலம், திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸின் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் அருள்மிகு கமலாம்பாள் ஆடிப்புற திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
3: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
4: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: நேயர்களுக்கு உலங்கணித நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜேம்ஸ் வலரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகை, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜேம்ஸ் வலரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடை வீதி திருவாரூர்.
10: எது ஆக நினைத்தீர்கள், எதுவாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதுக்கு நளினி சங்கர் தியார்பட்டணம் வாழ்த்துக்களை மட்டும் தெரிவிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க?
0: செங்குதபுரம் நடராஜர், சிறுவயது முதல் வியாபாரியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் இப்பொழுது கைத்தறி நெசவு மீது செய்து வருகிறேன். இதுவும் சொந்த தொழில், இதுவும் சொந்தமாக வேலை பார்த்து வரதால் நிம்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
10: அடுத்து வேதாரணியம் பைத்தவரன் காடு ஆரம் வடுகநாதன். அடை, ஏன் சார் அந்த கதையை கேட்குறீங்க? பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வரணும்னு நினச்சேங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே TNCSC-ல வேலை கிடைச்சிருச்சு. இப்போ ரிட்டையர்ட் ஆகி ஒரு இன்சூரன்ஸ் முகவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு.
0: படித்து வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசையாக இருந்தேன், ஆனால் சுய தொழில் சொந்த தொழிலாக மாறிவிட்டது. அதன்படி வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை, ஒத்துக்கொள் அப்படின்றத போல வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க.
10: அடுத்து வழங்கிமான் ஆட்டோ துரை என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நினைத்தது எதுவுமே நடக்கலைங்க, அதை இப்போ சொல்வதில் என்ன பயனேதும் இல்லைங்க, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: என் சிறு வயதில் நான் புலியாக இருக்க ஆசைப்பட்டேன், ஆனால் இப்பொழுது பூனையாக மாறிவிட்டேன் அப்படின்னு அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை GR வேல்முருகன் சொல்லியிருக்காங்க.
10: காலையிலேயே நகைச்சுவையா. அடுத்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புழுவப்பாளையம் ஆனந்த முருகன், நான் திரைப்பட இயக்குநராக நினைத்து உதவி இயக்குநராக பணியாற்றினேன், ஆனால் அப்பா அம்மா இருவருக்கும் இடுப்பு எலும்பு பிரச்சனை ஏற்பட்டதால் என்னால் திரைத்துறையில் பணியாற்ற முடியவில்லை. நான் ஆசிரியர் பயிற்சி முடித்துள்ளேன், 5 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினேன். தற்போது பெற்றோர்களை பார்த்து கொண்டு விவசாயம் செய்து வருகிறேன். நண்பரே, அருமையான தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கவலையே படாதீங்க. இயக்குனர் ஆகிறது முடியலைனா கூட பல பேருடைய பசியை நீங்கள் போக்குற தொழில விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷம்தான்.
0: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவபுரி சோமசுந்தரம், நான் ஆசிரியராகணும்னு நினைச்சே நடக்கவில்லை, இப்போ எங்கள் சொந்த தொழில் செய்து வருகிறேன், அது நினைவாக எனது மகளை ஆசிரியராக்கிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
10: அடுத்து ஆக்கூர் முடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு படித்து முடித்து நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசை, படித்தது 8ஆம் வகுப்பு, அதனால் இட்லி கடை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து
0: நன்னிலம் சுப்பிரமணியன், எனக்கு கணக்கு ஆசிரியராக விருப்பம், ஆனால் தற்போது தலைமை மின் பொறியியலில் பணிபுரிந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
10: அடுத்து பூம்புகார் மேலையூர் கோவி செம்பியன், எனது தந்தை ஆசிரியராக இருந்தார், நானும் ஒரு ஆசிரியராக விரும்பினேன். அன்றைய கால

0: கட்டத்தில் பொருளாதார சூழ்நிலை காரணமாக எனது ஆசை நிறைவேறவில்லை, இருந்தாலும் என் குழந்தைகள் நன்கு படித்து நல்ல வேலையில் இருக்கிறார்கள், அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்ததா அதம்பார் ராமன், அரசு வேலைக்கு ஆசைப்பேட்டை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாகிவிட்டது. பரம்பரை தொழில் விவசாயம் பார்த்து கொண்டு பகுதி பகுதி நேரமாக சைக்கிள் டூ வீலர் பஞ்சர் ஒட்டி வருகிறேன், மன நிம்மதியை தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அந்த மன நிம்மதி அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. அடுத்து ஸ்ரீதர் நடேசன் பொன்னுசாமி, சிறந்த பைலட்டாக வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் கெமிக்கல் பொறியாளராக முதுநிலை பட்டப்படிப்பை ஐஐடி மெட்ராஸில் முடித்தேன். பிறகு பொறியாளராக ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் வேலை செய்கிறேன். மாஸ் நகர் ஸ்ரீதர்.
1: அடுத்ததா ஓசூர் கோகுமார், இந்த வாழ்க்கை ஒரு முறை தான், அதனால் ரொம்ப அலட்டிக்கக்கூடாது, நிம்மதியாக வாழ வேண்டும், அதுக்கு தான் எல்லோரும் ஓடுகிறார்கள், நான் அப்படி இல்லை, ஆற்று நீரில் இலை போடுவது போல வாழ்க்கை போகும் போக்கில் போகிறேன், நிம்மதியாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: கைலாசபுரத்தில் இருந்து ரவி, நான் நினைத்தது ஒரு சுமாராக ஒரு பெரிய மளிகை கடை வைத்து ஐந்து நாட்கள் வைத்து நிறுவனம் நடத்த வேண்டும். 5 நாள் வச்சா போதும் அப்படின்னு இருக்கிறாங்க, ஆனால் இப்போதைக்கு நான் வந்து ஒரு பெட்டி கடை தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து
1: நான் நடுநிலை பள்ளி வரைக்கும் தான் படித்தேன், நான் நினைத்தது அரசு வேலைக்கு செல்வேன் என்று நினைத்தேன், நடந்துவிட்டது. எனது அரசு துறையில் 26 வருஷம் சர்வீஸ் முடித்து விட்டேன். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து நன்னிலம் நாகை குமரன், வெளிநாடு போகணும்னு நினைச்சேங்க, ஆனால் முடியல, மாநில அரசாங்கத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன் சொல்லியிருக்கிறாங்க.
1: பனங்காட்டங்குடி அனுஷியா சங்கர், கணினி சம்மந்தப்பட்ட அனைத்து படிப்பும் படித்திருக்கிறேன், அந்த லைனில் வேலை பார்க்கணும்னு ஆசை, ஆனால் இப்போது அந்த லைனில் இல்லை, ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: அடுத்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் படிக்கும்போது அரசு வேலை வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் வியாபாரியாக விட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததா நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ், நான் நினைத்த வேலை கிடைக்கவில்லை, அதனால் கிடைத்த வேலை மன நிம்மதியோடு செய்து வருகிறேன், சிறு தொழில் செய்து வருகிறேன், தினமும 20-30 கிலோமீட்டர் சைக்கிள் சுற்றி வந்து பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்கிறேன், எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து குத்தாலம் சங்கீதா, நினைச்சாலும் அது நடக்க போகிறது இல்லை, அதனால் லைஃப் எப்படி போகுதோ அப்படியே போகட்டும், எட்டாச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அவரிக்காடு வித்யா வீரமணி, நான் படிக்கிற காலத்தில் கொஞ்சம் நல்லாவே படித்தேன், அதனால் ஒரு ஆசிரியராக வேண்டும் அப்படின்னு நினச்சா அது முடியலை, இப்போ வாழ்க்கையில் அது வாழ்க்கை அதன் போக்கில் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்கிறாங்க, வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டேன் சார், பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு விரைவாக கிடச்சிதுங்க சார், குடும்ப சூழ்நிலை அதனால் போக முடியல, நல்லா தான் இருக்கேன் சார் இப்போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து
1: நரவி கஜேந்திரன், திரைப்பட நடிகராக வேண்டும் என்று நினைத்தேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்து பொறவச்சேரி பிரியாக்கண்ணன் என்ன சொல்லியிருக்கிறார், நான் காவல்துறையை சேர்ந்த மக்களை பாதுகாக்கின்ற பணியில் இருக்க ஆசைப்பட்டேன், எனக்கு பெற்றோர்கள் திருமணம் செய்து விட்டார்கள், என் ஆசை நிறைவேறவில்லை, இன்று இட்லி மாவு அரைக்கும் இட்லி வியாபாரம் செய்தும் குடும்பத்தை சிறப்பாக நடத்தி வருகிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: மேமாத்தூர் அமுதா சேகர், நீங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போதே சொல்லிவிட்டீர்கள், இதற்கு பதில் சொல்வது கஷ்டம் என்று, என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை, என் பிள்ளைகளில் இருவரில் ஒருவரையாவது காவல்துறையில் பணி கிடைக்க வேண்டும் என்று ஆசைவிட்டேன், என் மகளுக்கு கிடைத்தது அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: சூப்பருங்க, வாரியங்காவல் கதிரவன் குழந்தைநாதன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக நினைத்தது ஆசிரியர், ஆனது ஒரு குட்டி கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள். அடுத்து
1: நான் மத்திய அரசின் ரயில்வே துறையில் சேர ஆசைப்பட்டேன், 3 முறை தேர்வு எழுதினால் முடியவில்லை, தற்பொழுது சொந்த ஊரில் கடை வைத்து நல்ல முறையில் நடத்தி வருகிறேன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க.
0: அலிவலம் சக்தி முருகானந்தம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு டிரைவராக வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் இன்று ஒரு நல்ல எலக்ட்ரீஷியனாக எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, இருக்கிறது கிடைத்த தொழிலை மன நிம்மதியுடன் நிறைவாக செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நான் படித்து முடித்த பின் அரசு பணி எதிர்பார்த்தேன், அது கிடைக்கவில்லை, அதனால் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறேன், மஞ்சக்கண்ணி மோகன சுந்தரம் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து மேலக்கோட்டுச்சேரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
1: மேலக்கோட்டுச்சேரி ரவுலின் மார்க்கஸ், எனக்கு அரசு ஊழியராக குறிப்பாக ஐஎஃப்எஸ் அலுவலராக ஆக ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போது வெளியே சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து புஷ்பவனம் கோசு மேரிக்காந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காக்கி ஆடை மேல் ஆர்வம் இருந்தால் தவறு செய்பவர்களை தட்டி கேட்கும் பணி தொடர்புடைய தொண்டு நிறுவனங்களை நடத்துகிறேன், விதிவசத்தால் வணிகத்துறை வரித்துறையில் 20 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வும் பெற்றுள்ளேன், அது என்ன விதிவசம், நினைவலைகளை தூண்டியதால் இப்பதிவு, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: வளத்தாமங்கலம் சம்பந்தம், நான் சிறுவயதில் இருந்து எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன், இன்று அது நடந்தேறியது, அந்த பெயரை தக்க வைத்துக் கொள்ள மிகவும் கடினமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபேஷன் டிசைன் ஆகணும்னு ஆசை, ஆனால் இப்போது ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன் அப்படின்னு பிரியா லக்ஷ்மி சொல்லியிருக்காங்க.

0: அடுத்ததா, பிள்ளை தெரு வாசல் ஆரோக்கியதா செல்வம், நான் நினைத்தது அனைத்துமே நடந்துவிட்டன, என் வழி தனி வழி, நன்றிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, நான் ஐஏஎஸ் ஆக வேண்டும் நினைத்தேன், ஆனால் இப்பொழுது நல்ல விவசாயியாகவும் ஐடி கம்பெனியில் மேனேஜராகவும் உள்ளேன் அப்படின்னு வீரா செந்தில் முருகன் விளக்கப்பாட்டி கடலூர் மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. நான் ஆசிரியர் ஆக வேண்டும் நினைத்தேன், இப்பொழுது இல்லத்தரசியாக இருக்கிறேன், பேரெல்லாம் மகா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் நர்ஸ் ஆகணும்னு ஆசைங்க, அது நடக்கலை, இப்போ இல்லத்தரசியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, நான் சிறு வயது முதல் அனைத்து விஷயங்களுக்கும் மிகவும் கஷ்டப்பட்டு உள்ளேன், அதனால் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று ஆசையாக இருந்த போது சொந்த தொழில் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், பிரதாம ராமபுரம் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க.
1: நிகழ்ச்சிகள் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஆக்கூர் செல்லராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மொழி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.

0: இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட 85 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எல்லா கமெண்ட்ஸையும் நம்ம படித்து முடிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

0: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை. 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா கடைவீதி திருவாரூர்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு சிறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
5: சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு அவை அறிந்து பேசுதல். நேரிலே காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவிடுங்க. நம்ம உங்கள் கருத்துக்களை காரைக்கால் பண்பலை 100.3 ஒளி உலாக வரும். அவை அறிந்து பேசுதல். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை எவர். சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். நாம் பேசும் பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அது மற்றவர்களுடைய மனசை சென்று அடையணும் அப்படின்னா நம்ம எங்கே யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிவது தான் மிக அவசியமாக இருக்கும். அதுவே அவை அறிந்து பேசுதல் அப்படிங்கிறது நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையை போன்றதுங்க. அதை சரியான நேரத்தில் சரியான நிலத்தில் விதைச்சாத மட்டுமே அது விருட்சமாக வளரும் அப்படின்னு சொல்கிறோம். தவறான இடத்தில் பேசப்படும் நல்ல வார்த்தைகள் கூட மதிப்பை இழந்து விடுங்க. சபையின் தன்மையை பார்க்கணும், கேட்போரின் மனநிலையை பார்க்கணும். இதை இரண்டையும் உணர்ந்து பேசுவதுதான் ஒரு சிறந்த பேச்சாளருக்கான மனிதருக்கான அழகுங்க. வாருங்க, அவை அறிந்து பேசுவதன் முக்கியத்துவத்தை பற்றி இந்த அமைதியான காலை வேலை சற்று விரிவாக சிந்திப்போம். நேரிலே இது சிந்தனை அரங்கம். சிந்தனை அரங்கத்திற்காக முதல் நேயராக வரும்

0: பெயர்ந்து பேசுதல் நிகழ்ச்சிக்கு யார் எங்கிருந்து வராங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: செந்தில் கண்ணன் பேரலாம் சார்.
0: சொல்லுங்க ஐயா.
1: முதல்ல எதிராளியோட மனம் அறிந்து பேசணும் சார். நான் நல்ல வார்த்தைகளை பேசணும் சார். நம்ம பேசும்போது அடுத்தவர் முகம் கோணக்கூடாது. அதாவது அவங்க எதிராளியோட நிலைமையை நம்ம பார்த்து பேசணும் சார். ஒரு பக்கமாவே பேசக்கூடாது. அடுத்தவங்க பேசணும் சார். இப்ப வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்றோம்னா அவங்க எதிராளியோட ரியாக்ஷன் என்ன, அவங்க ஏத்துக்கிறாப்புல இருக்காங்களா, அவை அறிந்து அதாவது இடம் அறிந்து பேசும் அறிந்து பொருள் அறிந்து பேசணும் சார்.
0: சரிங்க,
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றிங்க.
1: வணக்கம் சார்.
0: சிந்தனை அரங்கம், வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
2: நாகூர் இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க ஐயா.
2: நலமா இருக்கலாம் சார்.
0: நலமா இருக்கும். அவை அறிந்து பேசுதல் சொல்லுங்க.
2: அதாவது சார், அவை அறிஞ்சுன்னா ஒரு ஆள்கிட்ட பேசும்போது அவங்க முகபாவனை பார்த்துட்டு பேசுற, அவங்க சோகமா இருக்கும் போது போய் நம்ம சிரிச்சுட்டு பேசக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க பேசிட்டே இருக்கும் போது அவங்க கவனம் வேற பக்கமா பார்த்தாங்கன்னா நம்ம பேச்ச நிப்பாட்டிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க அப்ப சில பேர் பாத்தீங்கன்னா மணி பார்ப்பாங்க, அப்போ நம்ம நிப்பாட்டணும் அர்த்தம்.
0: கை தட்டுவாங்க.
2: அதாவது வந்து நம்ம சொல்ற வார்த்தையில பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம வந்து சுயநலத்தோட பேசக்கூடாது. நம்ம வந்து அவங்களுக்கும் வந்து அவங்க ஒரு கஷ்டத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியே வார்த்தைகள் ஓடணும்.
0: சரி, உங்க பேர் சொல்லுங்க.
2: முகமது ஜலீல், நாகூர்.
0: நாகூர் ஜலீல், ஓகே சொல்லுங்க.
2: ஆமா சார். அடுத்தது சார், இன்னொன்று என்னன்னு சொன்னா, அவை அறிஞ்சு பேசுறதுங்கும் போது ஒரு அவையில பேசுறோம்னு வச்சுங்க, அந்த பேசும்போது பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம அந்த அதாவது உதாரணத்துக்கு இந்த புதுசா போய் பேச போறாங்கன்னு வச்சுங்க, அவங்க அவங்களுக்கு சின்ன கருத்து எனக்கு தெரிஞ்சது
0: சொல்லுங்க.
2: நம்ம பேசி நம்ம வந்து நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்ப்பாங்க, நம்மகிட்ட ஏதாச்சும் கேட்பாங்கன்னு நினைச்சிங்கன்னா பேச்சே வராது.
0: உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ பேசிட்டே இருக்க வேண்டியதான். அந்த சபையில என்ன பேச வேண்டும்ங்கறது அப்படியா?
2: அது ஒன்று சார். அடுத்தது சார், அடுத்தது வந்து எடுத்து இருக்கிறவங்க எல்லாம் இல்லாம தான் நம்ம சொல்றத தான் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா தான் பேச்சு வரும்.
0: சரி,
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம்
2: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க, யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஐயாவுக்கு காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறுவதும் மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க ஐயா. அவை அறிந்து பேசுதல்,
2: அது வாக்கினில் இனிமை வேண்டும். அவையறிந்து பேச வேண்டும். அதாவது அந்த சூழ்நிலை, அந்த இடத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், சபைக்கு மரியாதை கொடுக்கணும். பெரியவர்கள் சிறியவர்கள், இப்ப இந்த காலத்துல ஒரு சின்ன குழந்தைய கூட வந்து டே இங்க வாடன்னு கூப்பிடுறதுக்கு, ஏ கண்ணா இங்க வான்னு கூப்பிடுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்த கண்ணான்னு சொன்னோன்னு அந்த குழந்தை நம்மளுக்கு
0: உடனே என்ன அப்படின்ட்டு வரும்.
2: இனிமை அதாவது ஒரு சொல் கொள்ளும், ஒரு சொல் வெல்லும். என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை வந்து சொல்லு வந்து சொல்லக்கூடிய வெல்லக்கூடிய வார்த்தையா பேசணும். அன்பு இருக்கணும், இனிமை இருக்கணும், சபைக்கு மரியாதை கொடுக்கணும். இப்ப ஐயா இருக்கீங்கன்னா, ஐயா வந்து நிலையத்துல இருக்க கூட உங்களுக்கு நான் அந்த சீட்ல ஒரு நிலை இயக்குனரா இருக்கீங்களோ, அந்த இயக்குனருக்கு உள்ள மதிப்பு மரியாதை நான் கொடுக்கணும். ஏன்னா நீங்க இருக்கிற சபை அப்படி. அதே நீங்க வெளியில வந்த பிறகு நான் உங்களிடம் அதை விசாரிக்கலாம், அது வேற மாதிரியாக இருக்கு, என்ன சார் நல்லா இருக்கீங்களா போனீங்க அப்படி இருந்தாலும் அந்த சபை என்ற ஒன்று இருக்கு பாருங்க. அந்த இடம் பொருள் ஏவல் என்பதை வந்து யாருடைய மனமும் கோணக்கூடாது. ஏன்னா இந்த காலம் அப்படியாப்பட்ட காலம். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு செயல்பாடுகளை செய்யணும். நம்ம வந்து ஒரு தாழ்மையா, அதாவது ஒரு தாழ்மையா ஒரு பொருளை கேட்கறதுக்கும் அதிகாரமா கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல.
0: நன்றி.
2: அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து ரொம்ப இனிமையாகவும் நண்ப அன்போடும் கலந்து பேசணும்னா என்னைக்குமே நம்ம அன்பை சாதிக்கலாம் என்பது என்னோட தாழ்மை கருத்து ஐயா.
0: நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
3: வணக்கம்.
0: யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியன்.
0: உதயநத்தமா?
3: ஆமாங்க
0: ஐயா. உங்களுடைய வானொலியை கொஞ்சம் தள்ளி வாங்களே.
3: தள்ளி தான்
0: இப்ப பேசுங்க ஐயா. அவை எறிந்து பேசுங்க.
3: நான் எங்க போனாலும் எனக்கு 76 வயசு ஆகுது. எந்த காரியமும் எனக்கு ஃபெயிலானது இல்லை.
0: சபை
3: அறிந்து பேசுனாக்கா அதுதான் நடப்பு.

0: ஒரு இடத்தை பார்த்தோம்னாவே தெரியும் இந்த இடத்துல இப்படிதான் பேசணும்.
1: சரி,
0: அந்த வகையில நான் நடந்துகிட்டு இருக்கிறதுனால 76 வயசு ஆகுது. தவிர வீட்டுல சில சில தகராறு நடக்கக்கூடும், ஆனா வெளியில இனியாரு அவரு இப்படி நடந்துருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் பரவுற அளவுக்கு நாம நடந்து.
1: சரிங்க, நன்றிங்க ஐயா, சிறப்பாக சொன்னீங்க. அவை எறிந்து பேசுதல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு பேசுனா, நம்ம வந்து எங்கே பேச போகிறோம், என்ன பேச போகிறோம், எப்படி பேச போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து ஒரு மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகளோட எதுக்கு உட்கார்ந்துருக்கு, நம்ம பேச்சை கேட்குறவங்கள்டோட ஒரு நம்ம வார்த்தையை கேட்குறவங்கள்ட்ட அவங்க மனம் புண்படாத மாதிரி நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் அவை எறிந்து பேசுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார், எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா?
2: பாக்கம் பருத்தியர் சுமதி.
1: சொல்லுங்கம்மா.
2: அவை எறிந்து பேசுதல், அது இடம் ஒரு ஏவல்னு இருக்குல்ல, அத நம்ம பேசணும். எப்படி பேசுவது என்பது பக்குவம்.
1: ஹலோ, அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வணக்கம்.
3: எனக்கு வணக்கம்ங்க.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்திருந்து கணேசன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க கணேசன்.
3: அதாவதுங்க, இப்ப மழையே பெய்யாம இருந்து மழை
1: பெய்ஞ்சுன்னு
3: வச்சுக்கோங்களேன்,
1: சொல்லுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம் காவலாவரத்துல இருந்து கணேசன் பேசுறாங்க.
1: அதாவது பாத்தீங்கன்னா மண்ணு மணக்கும் அப்படிங்கறத விட உங்க பேச்சும் நல்ல தமிழ் மணக்கு.
3: அதே மழை கொஞ்சம் அதிகமா பெய்ஞ்சு அந்த மண்ணு வாசனை வராது. இதே மாதிரி நம்மளோட பேச்சு அழகோட இருந்து அந்த மண் வாசனை பண்ணி நம்மள நாலு பேர் நேசிப்பாங்க. அதே வார்த்தை நம்ம கட்டுப்பாட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம நம்மளை மீறி போச்சுன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம பேச யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால நம்மளோட வார்த்தை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்துக்கு.
1: அப்படியே கடிவாளம் போட்டு வச்சிருக்கணும் நாக்குல, அப்படியே அடுத்தது என்ன பேசுனா அப்படியே டப்புக்குன்னு ஒரு இழுத்துக்கணும் இல்லையா.
3: நன்றி வணக்கம்.
1: நன்றிங்க. சிறப்பா சொல்லிட்டு வராங்க அவையர் இந்து பேசுதல். வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
4: உடையார் பாளையம் மஜின்.
1: சொல்லுங்க ஐயா.
4: சரியான நேரத்துல சரியான தலைப்பு. தாய்மொழி தமிழ பிழை இல்லாம பேசணும். எந்த சபையில பேசுறோமோ அந்த சபையின் தரத்தை அறிஞ்சிக்கணும் முதல்ல.
1: சரிங்க.
4: அதுக்கு தக்கவாரி பேசணும். நம்மை விட மூத்தவர்கள் சபையில இருப்பாங்க, அவர்களுக்கு முன்பாக நாம் பேச எத்தனிக்க கூடாது.
1: அதாவது அதாவதுங்க ஐயா, நான் இப்ப என்ன நான் ஒரு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு சபையில பேசுறது அப்படி அவை அப்படிங்கிறது வந்து நான் ஒரு ஒரு தலைப்பு தான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போதும் சரி, மற்றவர்கள்ட்ட பேசும்போதும் சரி, அடுத்த வீட்டுக்காரங்கள்ட்ட பேசும்போதும் சரி, அப்படி ஒரு கலந்து வாங்க. சபை அப்படிங்கிறத விட மற்றவர்கள்ட்ட பேசும்போது எப்படி பேசணும் அப்படிங்கிறது கரெக்டா
4: தான் சார் சொல்றேன். அவர்களுக்கு முன்பாக நம்ம பேசக்கூடாது, அடக்கமா இருக்கணும், அச்சம் இல்லாம பேசணும். இப்ப சும்மா அவையில வந்து வேதம் படிச்சவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், கோயில் பூசாரி பல்லா செல்லியமா,
1: அதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க ஐயா. அதெல்லாம் ஐயா இங்க வாங்க, நீங்க அப்படி எல்லாம் போகாதீங்க. நீங்க எப்படி பேசுவீங்கிறத சொல்லுங்க.
4: நாங்க அந்த மாதிரிதான் சார் பேசுவோம். நான் எப்படி பேசுவோம்னா, ஒழுக்கத்தோட பேசுவேன், சமையறிஞ்சி பேசுவேன், நயம்பட பேசுவேன், நாசிக்கா பேசுவேன், சமயம் பார்த்து பேசுவேன், சமயோஜிதமா பேசுவேன், நாகரிகமா பேசுவேன், நேர்பட பேசுவேன், நாவடக்கத்தோட பேசுவேன், சுயமா பேசுவேன்,
1: சூப்பர் பேசுவேன். சூப்பர் சூப்பர். நன்றி
4: நன்றி.
1: வணக்கம். சிந்தனை அரங்கம்.
5: வணக்கம். அலம்பா ராமன்.
1: சொல்லுங்க ஐயா.
5: யாரிடம் பேசுகிறேன் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் சார். அதற்கு ஏற்ப நல்ல சொற்களை தான் பேசணும். சொல்லும் கருத்து நன்றா ஆராய்ந்து பேச வேண்டும். தேவையற்ற முரண்பாடான சொற்களை தவிர்க்க வேண்டும். அப்பதான் நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கும். பேச்சு சபையில ஈடுபடும்.
1: சரி.
5: அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுங்க. சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர்.
1: இதான் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இந்த திருக்குறள் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். நீங்களும் சிறப்பாக அந்த திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்கீங்க. நன்றி.
5: நன்றி. வணக்கம்.
6: சதங்க மாளிகையில் வைர திருவிடா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
7: தங்க மாளிகை காரைக்கால்.

0: அதாவது மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் வரியில் வந்தது இல்லையா? அதைப்போல் அவையறிந்து பேசினால் உனக்கு மாலைகள் அல்ல மகிழ்ச்சிகளும் பேறுகளும் ஒன்றே சேரும். நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 8:30 வைக்கிங் பணியின் பிரிவுஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல் அமுது தார்பாய்கள் கிரானைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். சிந்தனை அரங்கம், அவையறிந்து பேசுதல் என்ற தலைப்பில் நம்மளுடைய நேயர்கள் நிறைய அவங்களுடைய கருத்துக்களை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. பண்பலை முகநூல் பக்கத்திலும் நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. வணக்கம் சிந்தனை அரங்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் சிந்தனை அரங்கம். வணக்கம், எங்க இருந்துங்க? சிவபுரி சோமசுந்தரம். ஐயா சொல்லுங்க ஐயா.
2: இந்த நிறைய குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க.

0: அது மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சில சமயங்கள்ல வந்து பேச தெரியாம ஏதாவது பேசி மம்பளை எடுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு திருமணத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய பேர் கீழே இருக்கா மேல இருக்காங்கிறது மத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியாது. அந்த நேரத்துல வந்து அவர் வந்து, என் பேரு எப்படி நீங்க கீழே போடலாம், முன்னாடி ஆதி சொந்தம்லாம் மறந்துட்டீங்க, இப்ப புதுசா சொந்தவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் மேல போட்டுருக்கீங்க,
1: அது மாரி சபை அறிந்து பேசணும்.
0: கல்யாண வீட்டுல வந்து சத்தம் போட்டுருவாரு, அது யாருக்குமே, இது மேல போயிருக்கா கீழே இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது, இவரே போய் சொல்லி
1: இவரே அவரை புதுப்படுத்திக்கிறது.
0: அதனால வந்து இது தேவையில்லாத விஷயம். என்ன இருக்கு, பேர் இருக்கு, மேல இருந்தா என்ன கீழே இருந்தா என்ன, அந்த வந்து ஒரு அந்த மனப்பான்மை வராது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஆயிருக்கு. அதனால வந்து எந்த இடத்துல எதை பேசினா தனியா கூட நம்ம பேசிக்கலாம், அதை வந்து பிரச்சனை கிடையாது. அதை வந்து அந்த நேரத்துல கூட்டத்துல பேசும்போது
1: அது சபையறிந்து பேசினா நல்லா இருக்குங்கிறீங்க.
0: ஆமா,
1: சரிங்க ஐயா. வணக்கம், சிந்தனை அரங்கம்.
2: ஹலோ, வணக்கம். கும்பகோணம், மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மனோகரன் சார்.
2: அதாவது வந்து என்னைக்குமே நம்ம வந்து நாலு பேர்த்தோட உட்கார்ந்து இருக்கும் போதோ இல்ல ஒரு சபையில இருக்கும் போதோ நம்ம வந்து முன்னுக்கு நம்ம போய் சொல்லக்கூடாது. அத வந்து மௌனமா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமா இருக்குமா, அப்ப நம்மளுக்குன்னு ஒரு சாட்டு வரும்போது அத வந்து நம்ம வந்து நம்ம கருத்தை சொல்லலாம். என்ன முன்னுக்கு போய் நம்ம போய் நம்ம சொல்லிட்டு, என்ன நீங்க சொல்றது இப்படி சொல்றீங்களா, தப்பு தப்பா நீங்க சொல்லாதீங்கன்னு நாலு பேர் சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ஒரு அவமானம் வந்துடும்.
1: அதனால
2: நல்லா யோசனை பண்ணணும். யோசனை பண்ணி சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கறத நம்ம வந்து மௌனமா இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மள கூப்பிடுறப்ப கூட அது சரியானதாங்கிறத, இப்படி சொல்றேன் இது சரியா இல்லையாங்கிறத நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருத்தை சொல்லலாமே தவிர, எடுத்தோடனே இதுதான் இதுதான் நான் சொன்னதுதான் உண்மை
1: சொல்லுங்க.
3: அவையறிந்து பேசுதல். இப்ப நம்ம அவையில பேசும்போது சார் எங்க பேசுறோம், கேட்பவர் யார் என்பதை புரிஞ்சுகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தணும். சில பேர் என்ன செய்வாங்க, திருமணத்துல போய் உட்காந்துக்கிட்டு அமங்கலமான சொற்களை பேசிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு கெட்ட இடத்துல போய் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்க கூடாது. அதனால இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு சார், ஒரு இது அவையறிதல் அதிகாரத்துல, அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: இந்த குறள் இதோட மூணாவது நடப்போகுது இந்த நிகழ்ச்சியில.
3: அப்படிங்களா, நான் இப்பதான் கேட்டேன், தெரியல.
1: சொல்லுங்க.
3: நம்ம வந்து எப்படி எங்க பேசுறோங்கிறத ஆராய்ஞ்சு அதற்கேற்ப சிந்திச்சு பேசணும்.
1: சரி.
3: அதுவும் குடும்பத்துல எப்படி பேசுறோம், தோழிகளிட்ட பேசுற விதம் வேற, குடும்பத்துல பேசுற விதம், பப்ளிக்ல பேசுற விதம், இதெல்லாம் பல விதம் இருக்கு சார். அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி நம்ம பேசுறது நல்லதை தருங்கிறது என்னுடைய கருத்து சார்.
1: சிறப்புக்கு
3: நன்றி.
1: நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
1: யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
4: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் வரத்திலிருந்து முகமது இக்பால்.
1: சொல்லுங்க முகமது இக்பால்.
4: அதாங்களா சார்?
1: நல்லா
4: சரி, பேசுற இடத்துல பேசணும். அதாவது அவை எரிந்துன்னா.
1: வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம்.
5: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
5: நான் வேதாரண்யம் வட்டம் செட்டிப்புலத்துலேருந்து ஆறுமுகம் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஆறுமுகம் சார்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
5: நாம் அலுவலகத்தில் பணியாற்றும் போது மேலதிகாரிகள்கிட்ட ஏதாவது ஒரு குறைகள் இருந்து எதுவும் சொன்ன கோபமாக சொல்லும்போது நம்ம நாமும் கோவப்படாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டா நல்லா இதாக கிடைக்கும்.
1: சிறப்பு.
5: நல்ல பேர் கிடைக்கும்.
1: சிறப்பு. கடுகு சிரித்தாலும் காரம் போகாது அப்படிங்கிற மாதிரி நறுக்கு தெரித்த மாதிரி சில கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டாங்க. வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
6: குமரன். டைம்
1: என்ன ஊருங்க?
6: குத்தாலம். குமரன். டைம்
1: சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் இணைப்பு சரியா கிடைக்கலையா, கரகரன்னு சவுண்டா இருக்க. நீங்க கடத்தல நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி பேசுங்க பேசுங்க பேசுங்க. சரி பேசுங்க பேசுங்க. விட்டு விட்டு வருது.
6: அப்புறம் வந்து கல்யாணம், கல்யாணத்துக்கு பேக்கி சொன்னோம்னா அங்க அக்கம் பக்கம் யாரும் உட்காந்துக்கான பட்சம் அது பேசுறது அது ஒரு விதம்.
1: அது ஒரு விதம்.
6: அப்புறம் வந்து குடும்பத்துல எல்லாரும் உட்காந்து சொந்தக்காரங்க வந்து பேசும்போது ஏதாவது அக்கம் பக்கம் நம்ம பேசும் வார்த்தை கூட பசங்க கூட நினைப்பாங்க. அது ஒரு விதம்.
1: சரிங்க.
6: அதாவது பேசுறது வந்து ஒரு ஒரு ஒரு

0: அப்படி பேசணும்ல, இப்படி இருந்தா நீ பேசினா பையன் பேசணும் நல்லா இருக்கு அப்படின்னு நாலு பேர் பார்த்து சொல்லுவாங்க.
1: சரிங்க,
0: நம்ம மட்டும் வாழ்க்கை வந்து பேசிருக்காங்களா என்னடா நீ பேசுறாங்க, பேசுற நாலு வாரத்தில கூட ஒரு வாரத்தை கூட சம்பந்தம் இல்லை அப்படின்னு பேசுவாங்க.
1: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, உங்களோட இணைப்பு சரியா கிடைக்கல. நன்றி
0: ஐயா,
1: நன்றி. சிந்தனை அரங்கம் அவையறிந்து பேசுதல், பேசுவதற்கு யார் வந்திருக்கீங்க?
2: பேசாமல் இருக்க வேண்டும் என்பதே பேரறிவு சார். அதாவது நம்ம பேசுற வார்த்தையை விட மௌனத்திற்கு அதிக அர்த்தம் உண்டு. நம்ம சிலவற்றை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தெளிவா இருக்கலாம் சார். யாரும் மற்றவர்கள்ட நாம் பேசும்போது அவர்கள் என்ன மனநிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அந்த இடத்துல
1: அதுதான் அவையறிந்து பேசுது.
2: இடம்புள்ள

0: நம்ம பேசுற வார்த்தைங்க மௌனத்திற்கு அதிக அர்த்தம் உண்டு. நம்ம செலவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தெளிவா இருக்கலாம் சார். யாரும் மற்றவர்கள்ட நம்ம பேசும்போது அவர்கள் என்ன மனநிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அந்த இடத்துல
1: அறிந்து பேசுது.
0: இடம் உள்ளவங்கள இருந்து நாம பேசணும். ஒரு ஒரு மனது பேசணும். நல்ல வார்த்தைகளுக்கு ஒரு தர்மம் தான் சார் அது.
1: அதாவது ஒருத்தர் ரொம்ப சோகமா உட்கார்ந்து அவர் கிண்டல் பண்ணி நகைச்சுவையாகவே பேசக்கூடாது. அந்த இடத்துல அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அவருக்கு ஏதாவது ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லும் போல இருந்ததுன்னா அந்த வார்த்தையை சொல்லி ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் பா கவலைப்படாத அப்படிங்கிற சொல்றதே வந்து ஒரு நல்ல நாகரிகமான சொல்லு இல்லையா?
0: ஆமா சார். வாழ்க்கையில மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுங்களா? பணம் இல்ல, அதிகாரம் இல்ல, புத்திசாலித்தனம் கூட இல்ல,
1: இந்த உயிர் இருக்குங்க.
0: மற்ற மனிதர்களை புரிந்து கொள்ளும் மனசுதான் சார்.
1: அதான் உயிர் இருக்கு, அதுக்கான உள்ளங்கள் இருக்குது, நல்ல உள்ளங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது இது தேவையில்லை. நல்ல உள்ள நல்ல எண்ணங்கள் இருந்தா போதும்னு சொல்றீங்க இல்லையா? நன்றி.
0: நன்றி.
1: வணக்கம்.
2: யாரிடம் எப்படி பேசணும்னு தெரிஞ்சு புரிஞ்சு பேசணும், இல்லைன்னா சிக்கல் தான் ஏற்படும். கணவன் மனைவியிடம் எப்படி பேசணும், பிள்ளைகளிடம், உறவுகளிடம், மேல் அதிகாரிகளிடம் எப்படி பேசணும்னு நன்கு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நாம் பேசுவதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்களா என்பதை உணர்ந்து பேசணும். கேட்பவர்களோட நிலைக்கு ஏற்ப எளிமையாக இறங்கி பேசணும். பிள்ளைகளின் நிலைக்கு ஏற்ப அன்போட புரியும் வண்ணம் பேசலாம். இதையே வள்ளுவர் சொல்றாரு சார், ஒளியார் முன் ஒல்லியராதல் வெளியார் முன் வண்ணம் குழல் என்கிற. சுதைனா சுண்ணாம்பு, சுண்ணாம்பு போல வெண்மையாக இருக்கும் மேகம் குளிர்ந்து கீழிறங்கி வந்தால்தான் மழை நீரை பெறலாம். அது போல நாம் எவ்வளவு கற்று இருந்தாலும் கல்வி இல்ல, கல்வி அறிவு இல்லாதவர்களும் புரியும்படி அவர்கள் அறியும்படி சொன்னால்தான் பயன் கிடைக்கும். அதனால சிந்தித்து பேசணும், வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதட்டலாக பேசாமல் நண்பனை போல பேசலாம் சார். வாய்ப்புக்கு நன்றி.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தயாரிக்கால்
7: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
8: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: சிந்தனை அரங்கம். சிந்தனை அரங்கத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் காரைக்கால் பண்பலி முகநூல் பக்கத்தில். அதில் வந்து காட்டு மன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்கார் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் எந்த அவையிலும் பிறர் பேசுவதை கேட்க வேண்டும், பிறகு பேசும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது யாருடைய மனமும் காயப்படாமல் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து சொன்னாங்க, அவையிருந்து பேசுவது என்பது நாம் பேசும் இடத்தின் தன்மையையும் அங்கு உள்ளவர்களின் அறிவுத்திறமும் எத்தகையது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தகுதியான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பனங்கட்டங்குடி அனுசேஷங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா, அவை அறிந்து பேசு, நாம் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு தெரிஞ்சு பேசணும். ஒரு துக்கத்து வீட்டில் போய் சிரிச்சிட்டு பேசக்கூடாது. ஏற்கனவே ஒருத்தவங்க கடுப்பாக இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் போய் தேவையில்லாத பேசி பேசி அவங்ககிட்ட நல்லா வாங்கி கட்டிப்பாங்க சில பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமண விலஸ்தானம் வீரசுந்தரி என்று சொல்லியிருக்காங்க, அவையிருந்து தாம் பேசவிருக்கும் சபையின் தரம் அறிவு மற்றும் தன்மையை உணர்ந்து ஆராய்ந்து சொல்லுங்க. அங்கே சொல்ல வேண்டிய கருத்துக்களை நன்கு சிந்தித்து ஆராய்ந்து பேச வேண்டும். சொல்லின் தொகை அறிந்த சொற்களின் கூட்டத்தையும் அதன் உள்ளார்ந்த பொருள் மற்றும் வலிமையும் நன்கு உணர்ந்து தூய்மையானவர்கள் பேசணும். தெளிந்த மன தூய்மையும் உடையவர்கள் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காருன்னா, அவையிருந்து பேசுவது என்பது அங்குள்ள இடத்தின் சூழ்நிலையை உணர்ந்து அதற்கேற்றவாறு தகுந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் அமீர் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவையிருந்து பேசுவது என்பது எதிரில் இருப்பவர் யார், சூழ்நிலை என்ன, என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நிதானமாக பேசுதல் என்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவையிருந்து பேசுவது நலம் பயக்கும், நாம் எந்த சபையில் இருக்கிறோம், எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், எந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசி நன்மதிப்பை பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் நாகை குமரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கு பேசப்போகிறோமோ அதுக்கேற்ற தகவலோடு செல்ல வேண்டும், அது குறிப்பிட்ட நேரத்தில் பேசி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நந்தினி சுரேஷ் திருப்பூணத்தில் சொல்லியிருக்காங்க, அவையிருந்து பேசுதல் என்பது நாம் எங்கு பேசப்படுவோம், கேட்போர் யார், அவர்கள் அறிவு மற்றும் தகுதி என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் பொருத்தமான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசும் உன்னதமான கலை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேச்சு திறமை மனிதனை மதிக்க கற்றுக் கொடுக்கும், திறமையான அருமையாக பேசுவதன் மூலம் மற்றவர்கள் மனதில் இடம் பிடிக்கலாம், இடமறிந்து மற்றவர்கள் மனம் குளிர பேசுவதன் மூலம் அந்த பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் அளவுக்கு நம்முடைய பேச்சிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன். அடுத்து காரைக்கால் நளினி, அவையிருந்து பேசுவது நமக்கு நல்லது, இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுவது நமக்கு ரொம்ப நல்லது, நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
5: அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
6: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சிந்தனை அரங்கத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10:38. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
3: வணக்கம் சார்.
2: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: குடவாசல் சசிகலா சார்.
2: சொல்லுங்கம்மா.
3: சார், அவை அறிந்து பேசுதல்னா சார், கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கும் இடத்தில் தன்னை பற்றிய தற்பெருமை பேசக்கூடாது சார். பயனில்லா சொல் பதறன ஆகும். இடம் பொருள் தெரியாமல் பேசினா அது நேரத்தை கெடுத்து வீண் பேச்சாயிடும் சார். அடுத்தவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்க, என்ன மனநிலையில் இருக்காங்க என்பதை தெரிந்து கொள்ளாமே சில பேர் நகைச்சுவையா பேசுறாங்கிறதுல அவங்கள பின்பற்றிடுவாங்க சார். அவை அறிந்து பேச வேண்டும், அளவோடு பேச வேண்டும் சார். நன்றி சார்.
2: நன்றிமா. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
4: இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம்.
2: சொல்லுங்க.
4: அதாவது ஒரு புது இடத்துல வந்து தமிழ் நாகரிகம்
2: கருதி போன்ல கால் வருதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க.
4: ஒரு மீட்டிங்
2: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
4: ஒரு புது இடத்துல மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அந்த ஆளுக்கு பேசுறது
2: சரிங்க. உங்களுடைய வானொலி, உங்களுடைய போன் ஏதோ இது நினைக்கிறேன், சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு.

0: நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார்.
1: ஹலோ.
2: ஆ சொல்லுங்க. இப்போ வேற சவுண்டு வருது. சரிங்க, சுருக்கமாக சொல்லுங்க.
1: ஹலோ
2: ஐயா, கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. வணக்கம், சிந்தனை இறங்கம்.
3: ஹலோ
2: வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரிலிருந்து அலோன்ஸ் ராஜ்யம்.
2: சொல்லுங்க ஐயா.
3: ஐயா வந்து, அதாவது ஐயா, தமிழ் இருக்கு, நல்ல வார்த்தைகளை தேடி பேசணுங்கய்யா. இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் எங்கெல்லாம் சாரின்னு சொல்லிட்டு அலட்சியமா போயிடுவாங்க. அதே நேரத்துல மன்னிப்புன்னு கேட்க சொன்னோம் எங்கெல்லாம் அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, டைம்வாங்க. ஏன்னா அந்த மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு பெரிய வலிமை இருக்குயா. ஒரு தொழிலாளி முதலாளியா இருந்தாலும் சரிதான், முதலாளி என்ன செய்யறாரு, வேலை செய்யும் தொழிலாளிகிட்ட போயி காலையிலேயே உங்க குடும்பத்துல என்ன எல்லாம் நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களான்னு கேட்டுட்டுதான் அந்த பணியை செய்ய சொல்லும் போது அவரு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவாரு.
2: சரிங்க,
3: நம்ம போய் முதலாளிங்கிற தோரணையில உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணானுங்களா, அது சரியா இருக்காது.
2: சரிங்க,
3: எந்த இடத்துல எதை பேசணும், ஆனா அடுத்த ஒரு மனசு புண்படாம பேசணும்.
2: அதுதான்
3: வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றிங்க. வணக்கம், சிந்தனை அரங்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இங்கே அழைக்கிறீங்க?
4: நெடுங்காடு. வீரன் பேசுகிறேன் சார்.
2: நெடுங்காடு.
4: வீரையன்.
2: சொல்லுங்க வீரையன் சார்.
4: இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்க, இப்போ உச்சிமீதி சொல்கிறேன்னு அடுத்தவங்களை வச்சு நாலு பேரை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து அசிக்க பண்ணிடுறாங்க.
2: இல்லைங்க, நான் அதை கேட்கல. அவையறிந்து எப்படி பேசணுங்கிறத கேட்குறேன்.
4: அவையறிந்து நாலு பேர் கூட்டமாக இருக்கும்போது, ஒரு சபையில் வந்து கல்யாணமோ ஒரு அங்கே போகும்போது அவங்கள வச்சுட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லாரும் அதை கேட்குற மாதிரி ஆகிடுது இல்லை.
2: ஆமாம், அதுமாதிரி எல்லாருக்கும் நேராக சொல்லக்கூடாது குறைகளை.
4: எல்லாருமே அவங்களை தனிமையில் கூப்பிட்டு அவங்கள வந்து சொல்லலாம். அதுக்கு தான் சார் சொல்கிறேன்.
2: சரிங்கய்யா.
4: ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சிங்க, அங்கே வந்து ஃபோனில் வந்து சத்தம் போட்டு பேசுறது, அது சத்தம் போட்டு பேசும்போது அடுத்தவங்களுக்கு அது இடத்துல இருக்குங்களா?
2: சரிங்க.
4: அந்த இடத்துல வந்து எப்படி எங்கெங்க எப்படி பேசணுமோ அதே மாதிரி பேசணும்.
2: சரிங்க.
4: அடுத்தவங்க இடத்துல இல்லாம அடுத்தவங்களுக்கு வருத்தப்படாத அளவுக்கு பேசணும்.
2: சரிங்க ஐயா, நன்றிங்க. நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
6: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.

0: நேயர்களுக்கு உளம்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும்.
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: திருவாரூர் மகாராஜா சில்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
6: தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சிந்தனையரங்கம், அவையறிந்து அவை அறிந்து பேசுதல் என்ற தலைப்பில் நம்ம வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறோம். நிறைய நேயர்கள் வந்து மற்றவர்கள் மனம் புண்படும்படி பேசக்கூடாது சார், எதுக்கு யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்துட்டு பேசுகிறேன் சார், ஒரு மங்களமான ஒரு இடத்துல போய் அமங்கலமாக பேசக்கூடாது சார், ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்கு போயிட்டு சிரிச்சிட்டு கூடாது சார் சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து காரைக்கால் பண்பலி 100.3 முகநூல் கூட நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் நம்ம இப்போ படிக்கலாம் என்று இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யார் எங்கே இருந்து பேச வராங்க? வணக்கம். வணக்கம்
9: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: பத்து மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்.
0: சொல்லுங்கய்யா.
9: அவையறிந்து பேசுதல். நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில வாழ்வியல் பண்பது, அதாவது நம்ம இன்னைக்கு எப்படி வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் பேசலாம், ஆனா எங்க எப்ப எப்படி பேசணும்னு ஒரு வரையறை இருக்கு. அந்த வரையறை பிரகாரம் பேசும்போதுதான் நம்ம பேச்சு வச்சுதான் நம்மளுடைய மதிப்பே நிர்ணயிக்கப்படுது. இப்போ ஒரு பெண் பார்க்கவே போறாங்கன்னு வச்சுங்களா, அந்த இடத்துல வந்து இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லணும். அந்த பையன் நீங்க திமுறா பேசுவான் அப்படின்னா, அப்ப நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சு தான் அது முக்கிய அங்கம் வகிக்குது.
0: அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்றதை விட சார் பேசாமே இருக்கலாம்.
9: என்னங்க?
0: அவன் நல்ல பையன் இல்லைன்னு சொல்றதை விட அந்த இடத்துல பேசாமே வாய் மூடிட்டு இருந்திருக்கலாங்கற.
9: அது சிலர் என்ன செய்வாங்கன்னா, நல்ல பையனா இருந்தா சொல்லுவாங்க, நல்ல பையன் இல்லன்னு வச்சுங்களா, அந்த அளவுக்கு எனக்கு எட்டிக்காதுங்க, எனக்கு விவரம் தெரியாதுன்றோம். அது மிகப்பெரிய ஒரு பண்பு. ஏன்னா ஒருத்தவங்களை நாளைக்கு வந்து நம்ம குறைவா பேசக்கூடாதுன்னு. இப்ப அமெரிக்காவில பாத்தீங்கன்னா சமய மாநாடு நடந்தது, அதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்தியாவில நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாஸ்கர மன்னர் பாஸ்கர சேதுபதிக்கு அழைப்பு வந்தது. அவர் உடனே என்ன செஞ்சாரு, நம்ம போறதை விட இது என்ன சிறப்பா இருக்கும்னா விவேகானந்தர் அனுப்பிச்சு விடுனாரு. அதே மாதிரி விவேகானந்தர் போயிட்டாரு, பேசிட்டாரு, முடிச்சிட்டாரு.
0: இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்பீச்ங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் புகழடைந்த ஒரு பேச்சு அது.
9: ஆமாங்க. அதாவது அந்த இங்க சக நண்பரான இங்கிலாந்துக்காரர் கேக்குறாரு, உங்க நாட்டுல வந்து அதாவது அந்த கூட்டம் எல்லாம் முடிஞ்சு கேக்குறாரு, பெண்களை ரொம்ப அடிமைப்படுத்திருக்கீங்களாமே, ரொம்ப அடக்குமுறையா வச்சிருக்கீங்களாமே. இப்ப நாங்கெல்லாம் வந்து ஜாலியா கை கொடுப்போம், எங்க லேடிஸுங்க அதெல்லாம் செய்வாங்க, நீங்க எல்லாம் கையை கொடுத்தா கையெடுத்து கும்பிடுறாங்க அப்படி எல்லாம் சொன்னாராம். உடனே இவர் சொன்னாராம், இப்ப உங்க நாட்டின் மகாராணி கிட்ட நீங்க போய் கையை கொடுப்பீங்களான்னு. அது இப்படி அவங்க மகாராணி, நான் எப்படி கை கொடுப்பான் அப்படின்னா, உடனே அவங்க சொன்னாங்களாம், நீங்க அவங்கள ஒருத்தவங்கள

0: மட்டும்தான் மகாராணியா பாக்குறீங்க, ஆனா இந்தியாவில் உள்ள அனைத்து பெண்மணிகளும் நாங்க மகாராணியா பாக்குறோம். அப்ப அந்த இடத்துலயே நம்ம வேற மாதிரி கூட பேசிருக்கோம், என்ன எங்க நாட்டு பொம்பளை நீங்க இழிவா பேசுறேன்னு. அதுக்கு சரியான பதிலடி கொடுத்தா அதுதான் அவை எரிந்து பேசுதல்ங்கிறதுங்க.
1: சரியான ஒரு காரணம் சொன்னீங்க,
0: நன்றிங்க. வணக்கங்க.
1: வணக்கம். சிந்தனை அரங்கம், அவை எரிந்து பேசுதல். வணக்கம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: திருப்பூர் மாநகர் மணாரி பாரப்பள்ளியிலிருந்து சேரங்கசாமி பேசுறேன் ஐயா.
1: பேருங்க?
2: சேரங்கசாமி.
1: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
2: இடமிருந்து பேசுதல், சபை பேசுதல். இடத்த பாத்தீங்கன்னா திருமண வீடுகள் போனேன் வச்சுங்களேன், வந்தா குழு இருக்கு. ஏன்னா வரவர்கள் பாத்தீங்கன்னா முன்னாடி வாங்க உட்காருன்னு சொல்லுவாங்க, ஒரு பத்து பேர் உட்காருவாங்க.
1: ஒரு தேநீர் விடுதிக்கு போன வச்சுங்களா நாளைக்கு தேநீர் விடுதியும் அழகு நிலையம் போனீங்கன்னா
2: அப்ப நிறைய உட்கார்ந்துருப்பாங்க அங்க. அப்ப வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்க மாட்டாரு அவரு. ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் கடினமா இருப்பாரு, ஒரு நாளைக்கு இலவ மனசோட இருப்பாருங்க. இவங்க அரட்டை அடிச்சிருப்பாங்க. எதார்த்த சொல்றேன், என்னுடைய பார்வையில அந்த மாதிரி எல்லா இதுல இடத்துக்கடைதான் அவங்க என்ன நிலைமையில இருக்கிறான்னு புரிஞ்சு பேசணும் அப்படிங்கிறது. அது பொதுவா இது ரோட்ல பாத்தீங்கன்னா நாலு பேர் பேசிட்டுப்பாங்க, அவங்கதான் முக்கியமா நான் ஓரமுக்கம் பேசிட்டுப்பாங்க, சம்பந்தம் சம்பந்தமா பேசிடுவாங்க.
1: நிறைய
2: சொல்லிட்டே போலாங்க,
1: நிறைய நிறைய சொல்லலாம், நிறைய இருக்கு, நிறைய வாய்ப்பு நேயர்களுக்கு கொடுக்கணும். வணக்கம்.
2: நன்றிங்கய்யா.
1: வணக்கம். சிந்தனை அரங்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: அன்பான வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: குத்தாலம் மாரியம்மன் கோயில், என்எஸ் மோகன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: அவை அறிந்து பேசுதல், பேசும் விதம், இடத்தின் தன்மை, உள்ளவர்களின் தகுதி, அறிவுத்திறன், இவை முதல்ல அவை அறிந்திருக்கணும். நம்ம போய் அந்த ஸ்டேஜில் அந்த மேடையில் ஏறும் போது இதெல்லாம் நம்ம கண்காணிச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று என்ன, வள்ளுவம் சொல்லுது, அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர். அதாவது அங்க உள்ளவங்க எப்படி இருக்காங்க, என்ன தன்மையில இருக்காங்க, மாணவர்களா இருந்தா அதுக்கு தந்தவர் பேசணும், முதியவர்கள் இருந்தா அதுக்கு தந்தவர் பேசணும், இலக்கியவாதி இருந்தா அதுக்கு தந்தவர், ஆன்மீக மடையா இருந்தா அதுல போய் நமச்சியவாயிருப்பாடுக நேரம் தவறாக அப்படி பேசணும். அது மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் அந்த அவையிலிருந்து பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து எழுச்சியோடு அந்த உற்சாகமா பார்ப்பாங்க. அதாவது மேடையில வந்து ஏறினதுக்கு அந்த மேடை ஸ்டேஜில் இருக்கவங்களாம் தூங்குற மாதிரி இருந்தா கூட அவங்களை எழுப்புறதுக்கு என்ன வழி, அதை நம்மள பார்க்கணும். அதுல வந்து ஒரு காமெடியா ஒண்ணு சொல்லணும், அந்த இலக்கியத்துல இதிகாசங்கள் ஏதாவது ஒரு அது அர்த்தத்தை எடுத்து அதுக்கு வந்து அவர் சொல்லி அவங்களை புரிய வைக்கணும். இப்படி எல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த அவை வந்து உற்சாகமா இருக்கும். யாருமே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நேரம் பேசினா தேவலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அவையை இருந்து பேசும்போது தவிர, இவர் எப்படா ஸ்டேஜை விட்டு எது கீழே இறங்குவாரு இந்த மாதிரி நம்ம வந்து பேசக்கூடாது சார். அதுதான் அவையை இருந்து பேசுதல். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
7: தங்க மாளிகை காரைக்கால்.
1: காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல நிறைய நேயர்கள் போயிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து செங்குந்தபுரம் இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பேசும்போது சிறியவர்களிடம் பேசினாலும் கண்ணியமாக மரியாதையாக பேச வேண்டும், நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு ஏற்ப பதில் கிடைக்கும், நான் பேச்சு பேச்சு கண்ணியமாக இருந்தால் எதிர்த்தளிப்பு அது போல் வார்த்தை வரும், நம்ம என்ன விதைக்கிறோமோ அந்த பயிர் தான் சார் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நனிலம் சுப்பிரமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவையிருந்து பேசல் என்பது வெறும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவது மட்டுமல்ல, இடம் காலம் சூழ்நிலை கேட்பவர்கள் மற்றும் அவர்கள் மனநிலை ஆகியவற்றை புரிந்து கொண்டு பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருப்பூண்டி சுந்தர பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பேசும்போது பிறரை காயப்படுத்தாமல் பேசினேன் சார், அது எந்த இடமாக இருந்தாலும் சரி நாம் பேசும் வார்த்தைகளை பிறகு சிறிது நேரமாக சற்று அமைதியை தழுவ வேண்டும், நாம் சில நேரங்களில் இருக்கிற இடத்தில் எல்லோரும் ஒரே மனநிலையில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வீரராயன்கோட்டை பாரிவல்லல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, ஒருவரின் சூழ்நிலை அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லியிருக்கிறாரு பாப்பா கோவிலேருந்து. அடுத்தது ஆக்கூர் மடப்புறம் நாச்சியார் மன்சூர் என்ன சொல்லியிருக்காருங்க அப்படின்னா, இடம்பொருள் ஏவல் பார்த்து பேசுவது, அடுத்த ஒரு மனம் புண்படி

படி பேசக்கூடாது சார், நல்லதே பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்கள் இடம் பொருள் பார்த்து பேச வேண்டும், பேச்சில் கண்ணியம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து போலீஸ் மேட்டுப்பாளையம் ரவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில நண்பர்கள் செல்ஃபோனை உச்சரிப்பார்கள், அதை எங்கே எரிச்சலை உண்டாக்கும் அவை நாகரிகம் தெரியாமல் சில பேசிக்கொண்டு இருப்பார்கள் சார். பஸ்ஸில் போகும்போது கூட செல்ஃபோன் பேசுவாங்க, அடுத்தவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருவாளபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லவர்கள் என்று இடம் பெற பல நாளாகவும் அவை அறிந்து நாவடக்கத்தோடு பேச வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலங்குடி பொங்குவதை நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாபு முள்ளக்காடுலேருந்து சொல்லியிருக்காங்க, முதலில் அடுத்தவர்கள் பேசுவதை கேட்போம், பிறகு நமது கருத்தை பேசுவோம், அதுவே அவை நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதம்பார் தமிழரசி, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொழல், அச்சப்படாமல் மனதில் உள்ளவற்றை உள்ளபடி பேசுவோர் மேன்புடன் பேசுவார் தெய்வத்துக்கு ஒப்பாவார் என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டிஆர் போட்டு ரமேஷ் சொல்லியிருக்கிறாங்க, சான்றோர்கள் இருந்த சபையில் சிறந்த சான்றோனுக்கு அழகு எதுவும் பேசாமல் அமைதியாக உற்று கவனிப்பது தான், நாம் ஒருவரிடம் பேசும்போது சிறந்த கருத்துக்களை செய்தியை நாசுக்காக பேசி முடிப்பது தான் சரியாக இருக்கும், இல்லையில் அமைதியாக சிரித்து கொண்டு இந்த இடத்த கடந்துன்னு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மருதூர் வடக்கு பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காரு, அருமையான தலைப்பு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அமெரிக்காட வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூழ்நிலை அறிந்து நல் வார்த்தைகளை பேசணும், முதலில் நமது பேச்சை காது கொடுத்து கேட்கிறார்களா, நமது பேச்சுக்கு அந்த இடத்தில் மதிப்பு மரியாதை இருக்கிறதா என்பதை தெரிந்து பேச வேண்டும், கேட்பவர்கள் மனநிலை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அடுத்து புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காருன்னா, அன்பு தோழனுக்கு அன்பான காலை வணக்கம், துப்பாக்கி தோட்டா மனிதனை ஒரு முறைதான் துளைக்கும், அதை விட வார்த்தை மிகவும் கடினமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அவையறிந்து பேசுதல், நான் பேச வேண்டியதை சிந்தித்து ஒழுக்கத்துடன் பேசினால் அங்கே நமது பேச்சு எடுபடும், வார்த்தையை நாம் விதானித்து பேச வேண்டும், யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும், பக்குவத்தோடு பதமாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது காரைக்கால் முகமது சதுர்தி என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பொறுத்தளவில் ஒரு அவையில் பேசும்போது யார் யாரையும் புண்படாமல் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேலவாஞ்சூர் ஃபாத்திமா என்ன சொல்லியிருக்காங்க, அவை அறிந்து பேசுதல் என்பது கூட்டத்தின் தகுதி அறிந்து பேசுவது, அவைகளை அஞ்சு பேசாமல் பயனிறைந்த வார்த்தைகளை பேசுவது, அடுத்தவங்க பயப்படப்படி பேசக்கூடாதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், ஜான்ஹாஜா நஜிமுதீன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் இவர்கள்லாம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் அவருடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அதில் கொடைக்கால் பழம் ஜான்ஹாஜா நஜிமுதீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சபையில் அமர்ந்து பேசும்போது நாமே பேசிக்கொண்டே இருக்காமல் அடுத்தவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. மன்னார்குடி சசிகலா என்ன சொல்லியிருக்காங்க, நல்ல பயனுள்ள தகவலை நீட்டி முளைக்காமல் சுருக்கமாக பேசுவது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோண கும்பன், அவையறிந்து பேசுவது ஒரு கலை சார், யார் யார் மனம் புண்படாமல் பாராட்டும்படி நம் பேச்சு இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க.

நேரிலே பேசி தெரிஞ்சவனை விட எங்கே எப்படி எவ்வளவு பேச வேணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையிலையும் சரி சமூகத்திலையும் சரி ரொம்ப வெற்றி பெறுறாங்க. சொல் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அவற்றை அளந்து இடமறிந்து பயன்படுத்துவோம். மனித உறவுகளை பலப்படுத்த அவை அறிந்து நம்ம பேசணுங்க. நிறைவாக உங்களுக்காக ஒரு சின்ன கவிதையோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். எங்கு பேச வேண்டும் என்பதை விட எங்கு அமைதி காக்க வேண்டும் என்பதே அறிவு. சபையின் குணம் அறிந்து வீசும் சொல்லே என்றும் சரித்திரத்தில் நிலைத்து நிற்கும் சிறந்த வெள்ளே. வார்த்தை என்னும் விதையை கவனமாக விதைப்போம், அது விருட்சமாக வளரும் வரை காத்து நிற்போம். நேயர்கள் இதுவரை கேட்டது சிந்தனை அரங்கம். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நேரிலே இன்றைய காலை நிகழ்வில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் ஆர் செந்தில்குமரனாகிய நான் இந்த நிகழ்வோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்வு வணக்கம் தொழிலுக்காக மிகவும் காலையிலேயே சுறுசுறுப்பாக நிறைய தகவல்களோட மகளிருக்கு நிறைய செய்திகள் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்காங்க வெண்முகி. நேரிலே வாய்ப்புகள் வசந்தமாகும் போது மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா August 19 to 10 அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: பண்பலையில் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். இது பாவையர் மனதோடு உரையாடும் வணக்கம் தோழி. என்ன தொழிலே, எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசி மகிழ போறோம்? சில பேரை பார்த்த உடனே தோணும் இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு. பல வருஷம் பழக்கம் இல்ல, ஆனா 5 நிமிஷம் பேசினாலே மனசு க்ளோஸ் ஆகிடும். ஒருத்தவங்க கிட்ட எந்த மாதிரி குணம் இருந்தா உடனே அவங்களோட க்ளோஸ் ஆகிடுவீங்க. பொய் சொல்லாத நேர்மையா, கேட்டு புரிஞ்சுக்கிற குணமா, இல்ல நம்மள ஜட்ஜே பண்ணாத அந்த கண்ணா, உண்மையா இருக்கிறதா, மரியாதை கொடுக்கறதா, இல்லத கஷ்டத்துல கூட இருக்கிறதா? ஸ்கூல் ஞாபகம் இருக்கா? பெஞ்ச்ல பக்கத்துல உட்கார்ந்த அடுத்த 5 நிமிஷத்திலேயே நோட்டு கொடு, லஞ்ச ஷேர் பண்ணலான்னு ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். அந்த வயசுல காரணம் தெரியாது, இப்போ தெரியுது. அதுதான் ஒருத்தருடைய குணம். அந்த குணம் சிரிக்க வைக்கிற குணமா, இல்ல அழுதா தோல் கொடுக்கிற குணமா? சில உறவுகள் ரத்தத்தால வரும், சில உறவுகள் குணத்தால வரும். பணம், அழகு, பதவி இதெல்லாம் வெறும் 2 நாள் தான், ஆனா ஒருத்தரோட குணம் தான் நம்மள அவங்க பக்கத்திலேயே உட்கார வைக்கும். மன்னிக்கிற பெரிய மனசா, யார பத்தியும் தப்பா பேசாத வாயா, இல்ல நீ விழுந்தா தூக்கி விடுற கையா? உங்களுடைய பதில் யாருக்கு ஒரு கண்ணாடியா இருக்கலாம். அவங்களுடைய குணத்தை மட்டும் சொல்லுங்க, பேரு வேணா. இன்னைக்கு உங்களுக்கான தலைப்பு என்னன்னா, ஒருத்தவங்க கிட்ட எந்த மாதிரி குணம் இருந்தா உடனே அவங்களோட க்ளோஸ் ஆகிடுவீங்க. நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி. அப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலும் கேட்டு ரசிக்கலாம். அந்த பாடல் எல்லாரையும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வைக்கிறதா இருக்கணும்.

0: பெரிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தோழி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒருத்தவங்க கிட்ட என்ன மாதிரி குணம் இருந்தா உடனே அவங்களோட க்ளோஸ் ஆகிடுவீங்க?

0: நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைய வரும் முதல் தோழி வருக வணக்கம்.
1: அன்பு வணக்கத்துடன் வருவது காட்டுமன்னார் கோயில் திருநாரையர் மங்கையரசி. காலை வணக்கங்கள், என் அழகு பண்பலைக்கு மேடம்.
0: காலை வணக்கம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு பிரியமுடன் படத்துல இருந்து பாரதிக்கு கண்ணம்மான் ஒரு பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: சரி, பாடல் கொடுத்துடலாம். தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டேன் தோழி,
0: சொல்லுங்க.
1: அதாவது நம்ம ஒரு நம்ம ஃபேமிலியோடைய கதைகள் வந்து சொல்றதா இருந்தாலும் நம்ம யோசிச்சுதான் நம்ம யாரா இருந்தாலும் சொல்லுவோம், திடீர்னு திடீர்னு சொல்ல மாட்டோம். அதுல வந்து நான் பாத்தீங்கன்னா ரொம்ப மிக தேர்ந்தெடுக்கிற குணம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா நம்மள்கிட்ட பாசமா பேசணும், நம்மளுடைய கண்ணீரை வந்து துடைக்கிறவங்களா இருக்கணும், தோல் கொடுக்கறவா இருக்கணும். அப்படி உள்ளவங்கள்ட்ட நான் ரொம்ப அட்டாச் ஆயிடுவேன்.
0: நம்மளுடைய கஷ்டத்துல நமக்கு தோல் கொடுக்கற ஒரு குணம் தான் வந்து நம்ம க்ளோஸ் ஆகிறதுக்கு முக்கியம்.
1: எனக்கு இப்ப சமீபத்துல அப்படின்னு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல நட்பா நம்ம காரைக்கால் பண்பிலேயே நல்ல நேயர்கள் எல்லாம் இருக்காங்க, எனக்கு தோல் கொடுத்து உதவி பண்ணினாங்க. இப்போ ஒரு நல்ல ஸ்டேஜ்ல அப்படி இருக்கிறேன்னா அவங்க எல்லாம் நிச்சயமா என்னால மறக்கவே முடியாது தோழி.
0: சரிங்கம்மா, நன்றிம்மா. பாடல் கேட்கலாம்.
1: நன்றி நன்றி நன்றி தோழி.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலையோடு இணைந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் மனதோடு உரையாடி கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் தோழி. நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைவர் மடத்த தோழி வருக. வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
9: என்ன
0: பாடல் கேட்க போறீங்க? சரி, உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறும். இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க, கேட்கலாம்.
9: என்கிட்ட எல்லாரும் அன்பா பாசமா இருந்தாங்கன்னா அடிட் ஆயிடுவேன்.
0: அன்பா பாசமா பேசினாலே போதும், வந்து க்ளோஸ் ஆகிடுவீங்களா?
9: ஆமா மேடம்.
0: சரிங்கம்மா, நன்றி. பாடல் கேட்கலாம்.
9: நன்றி.

0: நினைவில் கொள்ளுங்கள். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்தணிப்பூண்டி ABC கோல் பேலஸ் உங்கள் கடை கும்பகோணம். சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் செட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனிநன்

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில ஒருத்தவங்க கிட்ட எந்த மாதிரி குணம் இருந்தா உடனே அவங்களோட க்ளோஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம் இல்லையா? நிகழ்ச்சியில் நம்முடைய இணைவரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார்?

0: ஆகிடுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம் இல்லையா. நானா நிகழ்ச்சியில் நம்முடைய அனைவரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று படத்துல இருந்து இடி கல்லச்சி அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: பாடல் கொடுத்துடலாம். தலைப்பு கேட்டீங்களா? பேசலாமா?
1: பேசலாம் மேடம். கேட்டேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது ஒருத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நல்லா பழகுவோம் மேடம். அவங்க அவங்கள்ட்ட ஒரு ஒரு தீய குணங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்து நான் விலகிடுவேன் மேடம்.
0: இல்ல, நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, இந்த மாதிரி குணம் இருந்தா நம்ம வந்து அவங்க கிட்ட க்ளோஸா பேசலாம் அப்படின்னு
1: நன்றி.

0: காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும். இது உங்கள் பண்பலைக்காரை பண்பலை 100.3. நேரம் 11:31.
1: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14-17 வரை. 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
4: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பண்பலையில் நேர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் பாவையர் மனதோடு உரையாடும் வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில நம்மோட இணைவரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
6: வணக்கம் தோழி.
0: வணக்கம் தோழி, யார் பேசுறீங்க?
6: திருத்துறைப்பூண்டி தேவி.
0: சொல்லுங்க, நலமா இருக்கும்? நீங்க நலமா?
6: நல்லா இருக்கும்.
0: என்ன பாடல் வேணும்?
6: அண்ணாத்த படத்துல இருந்து மருதாணி சிவப்பு.
0: சரி, பாடல் கொடுத்தெல்லாம் தலைப்பு கேட்டீங்களா?
6: கேட்டேன் மேடம்.
0: சொல்லுங்க.
6: யாருமே அன்பா நம்ம கிட்ட உண்மையா இருக்கணும் மேடம். நம்ம கிட்ட ஒண்ணு பேசிட்டு அடுத்தவங்க கிட்ட நம்மளை பத்தி பேசுறவங்க கிட்ட பேச மாட்டேன் மேடம். நான் நம்ம கிட்டயே நம்மள எப்பவுமே உண்மை. நாங்க வந்து 10 வருஷமா இருக்கோம் மேடம். 10 வருஷமா ஒருத்தவங்க கிட்ட அவங்களும் என்கிட்ட எதுவுமே உண்மையா பேசுவாங்க மேடம். எல்லா குடும்ப விஷயத்தையும் பேசுவாங்க. நானும் அதே மாதிரி என் குடும்பத்துல எல்லாத்தையும் சொல்லுவோம் மேடம். அது மாதிரி ஒருத்தவங்க நட்பா பழகிட்டு இருக்கோம் மேடம்.
0: சரிங்கம்மா, அதாவது உண்மையா இருந்தாலே க்ளோஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு
6: 11 கஷ்டத்திலையும் பங்கெடுத்துப்பாங்க. ஜாலியா பேசிட்டு இருக்கவும் கூப்பிடுவாங்க மேடம். இந்த காத்து வருது வந்து உட்கார்ந்துருக்கலாம் வாங்க அப்படின்னு நைட்டு கூட கூப்பிட்டாங்க மேடம். போன் பண்ணி பக்கத்துலதான் இருக்கு,
7: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம் தோழி. நிகழ்ச்சியோட நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வாழ்க்கையிலிருந்து அன்பிருக்கும் உள்ளங்களே கொடுங்க.
0: சரி, ஓகே, பாடல் கொடுத்தலாம். இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆ, கேட்டேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: கண்டிப்பா நம்ம ஒருத்தர் பார்த்தோன்னே பிடிக்கும், பார்த்து பார்த்து பிடிக்கும்னு சொல்லுவோம்ல. நல்லா ஸ்மைலோட, அன்பா நேர்மையா, மற்றவங்களுக்கு உதவி செய்யற மனசோட கண்டிப்பா எனக்கு பிடிக்கும். அவங்களை நம்ம விட்டுறையும் கூடாது. நன்றி மேடம்.
0: சரிங்கம்மா, நன்றி. பாடல் கேட்கலாம்.
1: நன்றி.
0: நன்றிம்மா. நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 5:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புலிவலம், திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் ஆலய உலா.

0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அருள்மிகு கமலாம்பாள் ஆடிப்புற திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
3: கேரக்கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: இனிக்க வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில ஒருத்தவங்க கிட்ட எந்த மாதிரி குணம் இருந்தா உடனே அவங்களோட க்ளோஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். தோழிகள் தங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்திலையும் போட்டிருக்காங்க. தமிழ்ச்சூடர் கடலூர் துறைமுகத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையோ பொய்யோ அவர்கள் வெளிப்படை தன்மையாக இருந்தாலே க்ளோஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்காலிருந்து நளினி அவங்க வந்து ஃபோன்லேயும் பேசியிருக்காங்க, கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நல்ல குணம் சிரித்த முகத்துடன் இருப்பது, பாசத்துடன் இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியே இருக்கிற கலகலப்பான குணம் உள்ளவங்க கிட்ட உடனே க்ளோஸ் ஆகிடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மேட்டுப்பாளையம் மகாலட்சுமி அவங்க பேசுகிறாங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல குணங்கள் இருந்தால் உடனே நான் நண்பராக ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனம், ஒருவரிடம் உண்மையான அன்பு அடுத்தவர் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தன்மை மற்றும் எதையும் வெளிப்படையாக பேசும் குணம் இருந்தால் அவர்களிடம் உடனே நெருங்கி பழகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாமல் அனைவரிடமும் நன்கு சிரித்து பேசி கலகலப்பாக இருப்பவரிடம் நான் நன்கு க்ளோஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காரைக்கால் தலத்தேறு பத்மாவதி ஸ்ரீதர். இரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா, உண்மை அன்பு அப்புறம் வந்து பார்ஷாலிட்டி பார்க்காத குணம், அகம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாதவராக இருப்பவரிடம் நான் உடனே க்ளோஸ் ஆகிடுவேன் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணங்கள் கொண்டவர்களை சந்திக்கும் போது அவர்களிடம் இயல்பாகவே ஒரு நல்ல நட்பு உருவாகிவிடும். அன்பும் நம்பிக்கையும் நல்ல மனமும் இருந்தால் உடனே நண்பராக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன். அயவடி கனிமொழி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல எண்ணங்கள் நம்மளை பற்றி மற்றவரிடம் சொல்லாமல் இருப்பது, மற்றவர்களை பற்றி நம்மிடம் சொல்லாமல் இருப்பது, அந்த மாதிரி இருந்தா உடனே நண்பராகிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பஸ்ல போறோன்னு வச்சுக்கோங்க, நேருக்கு நேரா ஒருத்தரை பாக்குறோம், சிரிக்கிற மாதிரி ஒரு புன்னகையோட இருக்கிற முகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட நான் உடனே ரெண்டு வார்த்தையும் பேசி அவங்களோட க்ளோஸும் ஆகிடுவேன். யாரு என்ன அப்படின்லாம் பார்க்க மாட்டேன், தெரியாதவங்களா இருந்தாலும் நான் சீக்கிரமா பேசிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுஷ்யா சங்கர். அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எளிமையாக அமைதியாக மற்றும் அன்பாக பழகும் குணம், கலகலப்பாக பேசுறவங்க முக்கியமா ஆடம்பரம் இல்லாமல் ஒருத்தவங்க கிட்ட கிடைச்ச அன்போடு அவங்களோட க்ளோஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியாச்சு, அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க. மண்ணும் பந்தல் ரஞ்சிதா, உதவும் எண்ணம் இறக்க குணம் இருந்தாலே க்ளோஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா சிரித்து பேசினால போதும் அவங்கள்ட்ட நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைரோஸ் மனு கொடிக்கால் பாளையத்திலிருந்து, நேர்மை அன்பு மரியாதை அடுத்தவரை புரிந்து கொள்ளும் மனசு இருந்தாலே போதும் மனசுக்கு நெருக்கமாகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகை சிக்கலிருந்து சரண்யா சரவணன், கனிவான பேச்சு இன்பத்திலும் துன்பத்திலும் நம்முடன் பயணிப்பது இவை இருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலகலப்பான குணம், உண்மையான அன்பு, அனைவரிடமும் சிரித்து பேசுவது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனமும் இருந்தாலே உடனே தோழியா ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்காங்க.

0: கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி.
0: உலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு கரிகால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள். கரிகால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு உலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மகாராஜா சுக்ஸ் திருவாரூர்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும்.
0: நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் நம்முடைய அனைவரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
5: வணக்கம் தோழி.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: ஜோதி, அண்ணப்பன்பட்டியிலிருந்து.
0: நலமா இருக்கும். நீங்க நலமா?
5: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
5: எனக்கு மூவி உனக்காக பட்டில இருந்து ஆனந்தமான.
0: ஓகே, பாடல் கொடுத்தலாம். தலைப்பு கேட்டாச்சு, பேசலாம். இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில ஒருத்தவங்க கிட்ட எந்த மாதிரி குணம் இருந்தா உடனே அவங்களோட க்ளோஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு நம்ம தோழிகள்ட்ட கேட்டிருந்தோம். அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்ப ஜான்சி கவியரசி, உண்மையாக பழக வேண்டும், குறை இருந்தால் நேரில் சொல்ல வேண்டும், அந்த மாதிரியான ஆள்கிட்டதான் நாங்க வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவடிமருதூர் கௌசல்யா, என்னை பார்த்தவுடன் சிநேகமான ஒரு புன்னகை, அன்பான ஒரு பார்வை, இது போதுங்க நான் தோழி ஆவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறவாச்சேரி பிரியா கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மும்பையிலிருந்து ஒரு குடும்பம் நாகூரில் உள்ள சிவன் கோயிலுக்கு வர வேண்டியவர்கள்

விலாசம் தெரியாமல் பெருமாள் கோவிலுக்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் என்னிடம் விசாரித்தார்கள். நான் உடனே சிவன் கோவிலுக்கு அவர்களை அழைத்து சென்று வழிபாடுகள் எல்லாம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து மிகவும் மகிழ்ந்து போனார்கள். இது நடந்து 15 ஆண்டுகள் ஆகிறது. இடையில் வந்த நட்புதான் இன்று வரை இடைவிடாமல் தொடர்கிறது. அவர்கள் எங்கே நம்மை மறந்து இருப்பார்கள் என்று நினைத்தேன். மிகவும் ஞாபக சக்தி உள்ளவர்கள். அதனால் அன்றிலிருந்து இன்று வரை நட்பு தொடர்கிறது. அவர்களுடைய அந்த ஞாபக சக்தி குணம் என்னை மிகவும் கவர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலத்திலிருந்து மல்லிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலகலப்பான குணமும் எப்போதும் உண்மையாக நடப்பது, இக்கட்டான நேரத்தில் துணை நிற்பது, மற்றவர் பேசுவதை பொறுமையாக கேட்பது, அடுத்தவரை புரிந்து கொள்ளும் மனசு இருந்தாலே போதும், அவர்களுடன் நான் நெருக்கமாக விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறையிலிருந்து சித்ராதேவி ஓவியா ஸ்ரீ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்றென்றும் புன்னகையுடன் மன்னிக்கிற குணம் இருந்தா எப்பொழுதும் கூல் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிநேகமான பார்வையில் ஒரு சிரிப்பு அவ்வளவுதாங்க, நெருக்கமாயிடுவேன், இப்படியான நட்புகள் எனக்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணம், நல்ல பழக்க வழக்கம், வெளிப்படையாக பேசும் தன்மை, எது இருந்தாலே போதும் க்ளோஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சுக்கண்ணி, மோகன சுந்தரம், சத்யா, மோகேஷ், சர்வேஷ், மேலவாஞ்சியூர் பாத்திமா, எனக்கு உதவி செய்வாங்க, என்னிடமிருந்து எதுவும் எதிர்பார்க்காமல் இருப்பாங்க, அவங்க கூட க்ளோஸ் ஆகிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பெருஞ்சேரியிலிருந்து ஜார்ஜ், நல்ல அன்பு பாசம் இருந்தாலே அவர்களிடம் க்ளோஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேர்களே, இணைக்க வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில ஒருத்தவங்க கிட்ட எந்த மாதிரி குணம் இருந்தா உடனே அவங்களோட க்ளோஸ் ஆகிடுவீங்க, இந்த தலைப்புல தான் பேசிட்டு இருந்தோம். ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தோழிகளுக்கும் பங்கு பெற முயன்ற தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும், காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்தில் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்த தோழிகளுக்கும் வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறது. வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்த நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் நேயர்கள் கேட்கலாம். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா செக்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். மனதில் நின்றவை காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கும். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி டி தீபா,
1: கார்டியாலஜிஸ்ட், இதய சிகிச்சை நிபுணர், நியூரலஜிஸ்ட், நரம்பியல் நிபுணர், பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர்.
0: 12:55 பன்னிசை கணநாதா என தொடங்கும் பாடல், பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மொழி அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் எல்எஸ்சி. மாலை 4:00 களம் காண்போம். நாகப்பட்டினம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டேக்வாண்டோ பயிற்சியாளர் தேசிய தங்கப்பதக்கம் வென்ற என் தர்மராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

மாலை 5:15 அலையோசை 5:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புலிவலம், திருவாரூர் காமராஜ் போர்ஸ், திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அருள்மிகு கமலாம்பாள் ஆடிப்பூர திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. 6 மணிக்கு பன்னிசை நீலா என தொடங்கும் பழனி சண்முக சந்திரசேகர் அவர்கள் பாடிய பாடல். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ஈரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசைத்துறை 7 மணிக்கு இந்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறையின் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் அறிவோம் அகற்றுவோம் பாத்தினியம். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர்காவியல் துறை பேராசிரியர் முனைவர் சரவணன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8 மணிக்கு காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களின் காற்றில் வரும் கானம். பொன்னியின் செல்வங்கள். 9:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ஈரா அறிவழகன் அவர்கள். 10 மணிக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவும் மலரும். 10:30 இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:10 துயிலும் முன். நேயர்கள் இதுவரை கேட்டது FM எக்ஸ்பிரஸ்.

0: சிந்தனை துளி. நீரின்றி அமையாது உலகு, அதனால் சேமிப்போம் நீர் துளியை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள், இனி கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.
1: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: கடித வழி விருப்பகானங்களில் தொடக்கமாக செமனார் கோவில், என் குணசேகர், திலகவதி, கஜேந்திரன், சூரி, திருச்சிராப்பள்ளி, பாபு, பட்டு இவர்களுக்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் ஆஜிஷ் ஆண்ட்ரியா இணைந்து பாடியிருக்கும் பாடல் கோவா படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கடித வழி விருப்ப கானங்களில் அடுத்ததாக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் SP பாலசுப்ரமணியம், SP பி சரண், பிரசாந்த் இனி இணைந்து பாடியிருக்கிறார்கள் ஆடுகளம் படத்திற்காக. விரும்பும் நேயர்கள் ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஹபி, ஷியாத், மெஹ்னா, ஹம்சா, ரனியா.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ் புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தயாரிக்கால்.
3: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2-5 லஞ்ச் பிரேக்கில் டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மொழி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. ஆயுர்வேத மருத்துவம் குறித்த உங்களது சந்தேகங்களுடன் காத்திருங்கள் நேர்களே, இன்று பிற்பகல் 2-5 வரை.

0: நேர்களே, இன்று மாலை 5:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புலிவலம் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் ஆலய உலா. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் அருள்மிகு கமலாம்பாள் ஆடிப்பூர திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக இனி சங்கரன் பந்தல், ஹரிஹரன் குடல், கே எஸ் கார்த்திகேயன், அமுதா, அச்சியா, ஆதிஷ், ஹர்ஷவர்தன் இவர்களுக்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் பாஸ் என்கிற பாஸ்கரன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
5: ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: செங்கல் சூளை மற்றும் விதநல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஐஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நரேச சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
9: மயிலாடுதுறை ARC நரேச சத்யா ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
4: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
4: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டி இமான் இசையில் கச்சேரி ஆரம்பம் படத்திற்காக. விரும்பி கேட்கும் நேயர்கள் சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி.

0: மனதில் நிறைவை நிகழ்ச்சிக்காக கடலூர் துறைமுகம் சுரேஷ், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, காரைக்கால் நளினி, திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன், பேரளம் செந்தில் கண்ணன், காட்டுமன்னார் கோவில் டி மடப்புரன் வேல்முருகன், நன்னிலம் அம்பலவாணன், செல்வகுமார் புதுத்துறை, ஆக்கூர் மன்சூர் இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.
1: பிஎஸ்ஆர் மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.
3: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது.

0: என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் சுரங்க மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே இந்த கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டத்தொடரில் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் 39% இருந்தது என்று கூறினார். மக்களவை செயல்பாடுகள் 19% இருந்தது என்றும் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். இசை, நடனம், நாடகம் போன்ற துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 115 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் வெற்றி நாட்டு மக்களின் தேசப்பற்றையும் ஒற்றுமையும் எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனுக்கே முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் காந்திநகரில் உள்ள தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர், 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட இல்லங்களில் தேசிய கொடி ஏற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்திர பட்டேல் கேட்டுக் கொண்டார். லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்தியா லைபீரியா இடையேயான இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, இதன் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார். தமிழக மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 350க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட

0: ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் அங்கு உள்ள விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: மத்திய பிரதேசத்தில் 43,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். மகாராஷ்டிராவில் வாடகை கார் ஓட்டுநர்கள் மராத்தி மொழி தெரிந்திருப்பதை கட்டாயமாக வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை கொண்டுவர அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று கூறினார். இதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் முடிவடைவதை அவர் சுட்டிக்காட்டினார். மராத்தி மொழி தெரியாத ஓட்டுநர்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கான அம்சங்கள் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பிரதாப் சர்நாயக் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 20வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 20ஆம் தேதி முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. மாணவர்கள் போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வங்கம் பங்களாதேஷ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் சில பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவின் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான சிறப்பு பிரகடனத்தை அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை மறுநாள் சுதந்திர தினத்தை இந்தியா தினமாக கொண்டாட இந்த பிரகடனத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியா மகளிர் குழு பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 13 தங்கம் 8 வெள்ளி 14 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11 21-8 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் யூலியா யோஸ்பின் சுசாந்தோவை வென்றார். இப்போட்டியில் தஸ்னிம் மிர், தன்வி பற்றி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் லியாம் பிராடியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்டோ நியாண்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.

0: இந்நிகழ்ச்சினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: டி தீபிகா.
3: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: 5th.
3: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: மருத்துவர்களின் சிறப்பு பெயர்கள் பத்தி சொல்ல போறேன்.
3: எங்க சொல்லுங்கள?
4: கார்டியாலஜிஸ்ட், இதய சிகிச்சை நிபுணர், நியூரலஜிஸ்ட், நரம்பியல் நிபுணர், பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர், ஆப்தோபிலிஷியன், எலும்பியல் நிபுணர், டெர்மட்டாலஜிஸ்ட், தோல் மருத்துவர், கைனகாலஜிஸ்ட், மகளிர் மருத்துவ நிபுணர், ஆன்காலஜிஸ்ட், புற்றுநோய் நிபுணர், ஆப்தமாலஜிஸ்ட், கண் மருத்துவர், டென்டிஸ்ட், பல் மருத்துவர், சைக்கியாட்ரிஸ்ட், மனநல மருத்துவர், கேஸ்டினம்டெரோலஜிஸ்ட், இறப்பை குடல் நிபுணர், நெஃப்ராலஜிஸ்ட், சிறுநீரக கவியல் நிபுணர், பல்மனாலஜிஸ்ட், நுரையீரல் நிபுணர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், காது மூக்கு தொண்டை நிபுணர், எண்டோக்ரைனாலஜிஸ்ட், நாளமில்லா சுரப்பி நிபுணர். தமிழின் இனிமை, கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும், நனிபசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரின நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன்.
3: சூப்பரா சொன்னீங்க. பாரதிதாசன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
4: பாரதியாரின் மிக கொண்ட பற்றியினால் கனக சுப்பரத்தினம் என்ற தம் இயல் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி அமைத்தார். புதுச்சேரியில் பிறந்தார். இவர் பாடிய இப்பாடலில் பாரதிதாசன் கவிதைகள் இன்னும் நூலில் முதல் தொகுப்பு தமிழின் இனிமை என்ற தலைப்பில் அமைந்துள்ளது.
3: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: டாக்டர்.
3: அதனாலதான் டாக்டரோட ஸ்பெஷலிஸ்ட் நேம் தான் சொன்னீங்களா இங்க கூட?
4: ஆமா.
3: நீங்க என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: எலும்பு டாக்டர், ஆர்த்தோபீடியன்.
3: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
4: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேரம் 12:55. பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் பன்னிசை கணநாதா என தொடங்கும் பாடல். பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. புகையில்லா புவி படைப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பாரு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: பிஎஸ் தங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கும் பாடல்கள் சில. அப்பாடல்களை 70s மற்றும் 80s வெளியான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை நிகழ்ச்சியில்.

0: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 4 மணி நேரமும்
0: இயற்கை உரம் அதிகமாக சொல்லியல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.

பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது 70s and 80s பாடல்கள் இடம்பெறும் தேன்மழை நிகழ்ச்சியில். அடுத்ததாக வலிக்கும் இந்த பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லும் போது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இணைந்திருக்கிறோம் நேர்களே. திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. ஏசுதாஸ் எஸ். ஜானகி குரலில்.
5: மேகங்கறக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
6: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
7: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
6: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை. 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை. 4 நாட்களுக்கு மட்டும்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
2: தென்மழை நிகழ்ச்சிக்காக அடுத்த தகவலுக்கு இந்த பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு உலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: தென்வழி நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது, நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் பாடியது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 1:30.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
6: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு சிறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தயாரிக்கால்.
7: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நேயகல்லினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். உங்களின் மனம் கவர்ந்த 70 மற்றும் 80களின் பாடல்களை தேன்மொழி நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது புது கவிதை திரைப்படத்திலிருந்து.

0: நமது பண்பலையில் இன்று மாலை 5:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புலிவலம், திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அருள்மிகு கமலாம்பாள் ஆடிப்பூர திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய

0: விஷயங்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நேயர்களுக்கு உலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நேயர்களுக்கு உலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
5: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தென்மழை நிகழ்ச்சிக்காக அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் வாழ்வை மாயம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை கங்கையமரன்.

நிறைவு பெறுகிறது நேயர்கள். இதுவரை கேட்டு ரசித்த தேன்மழை நேர்களே, காரைப்பண்பலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை இன்று கூடியதும் நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக மறுதேதி குறிப்பிடப்படாமல் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா

0: அவையை ஒத்திவைத்தார். மாநிலங்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிம வளம் சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று நிறைவேறியது. முதலீடுகளுக்கு உகந்த துறையாகவும் வளர்ந்து வரும் அரிய வகை கனிம வளங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுரங்கத்துறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் இந்த மசோதாவை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று அறிமுகம் செய்து வைத்தார். இம்மசோதா தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், கனிம வள மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து ஏல நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதை எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் கூடுதல் மின் உற்பத்தி நடைபெற்றிருப்பதாகவும் இதில் 73% நிலக்கரி சார்ந்த அனல் மின் ஆலைகளிலிருந்து கிடைக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிலக்கரி உற்பத்தி அதிகரித்திருப்பது நரேந்திரமோடி அரசின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேறிய பின்னர் மாநிலங்களவையும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்ற மாதம் 20ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் கடந்த 25 நாட்களில் 19 அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன. பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு, தீர்வாயங்கள் சீர்திருத்தங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட சட்டத்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின. இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேறியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் ஒரு மசோதா குறித்து மட்டுமே இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றதாக தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை மக்களவையின் செயல்பாடு 19% மாநிலங்களவையின் செயல்பாடு 39% இருந்ததாக கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளியால் முதல் முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றவர்களுக்கு எந்த வாய்ப்பும் அனுபவமும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் குறை கூறினார். நாட்டின் வளமான நாட்டுப்புற கலை கலாச்சாரங்களை பாதுகாப்பதில் கலைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், நம் நாட்டின் இசை பல்வேறு வடிவங்களை கொண்டதாகும் என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்த விருதுகள் அனைத்தும் தேசத்தின் வளமான கலாச்சாரத்தையும் பாரம்பரிய மரபுகளையும் பிரதிபலிப்பதாகும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. 67,452 கோடி ரூபாய் முதலீட்டிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 106,998 பேர் வேலைவாய்ப்பை பெறுவர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் தமிழகத்தில் உள்ளதாக கூறினார். வேலை தேடி இளைஞர்கள் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்புகள் இன்று அழைப்பு விடுத்திருந்த முழு அடைப்பு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். இருப்பினும் ஒசூரில் அத்துமீறி நுழைய முயன்ற கன்னட அமைப்பினரை இரு மாநில காவல்துறையினரும் அப்புறப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கர்நாடகாவை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் ஓசூர் உள்ளே நுழைந்து கோஷங்களை எழுப்பிய போது இரு மாநில போலீசார் ஒன்று சேர்ந்து அவர்களை கைது செய்தனர். தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் அத்திப்பள்ளிக்கு முன்பாக பொதுமக்கள் கீழே இறக்கிவிடப்பட்டு அங்கிருந்து கடந்து சென்று கர்நாடக மாநில பேருந்துகளின் மூலமாக கர்நாடகா சென்று கொண்டிருக்கின்றனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புதுதில்லியில் மூவர்ண கொடி தேசிய கொடி யாத்திரையை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிஜேபி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஏராளமான பிஜேபி தொண்டர்கள் பங்கேற்றனர். வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுமாறு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத்

0: தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் மீனவர் மானிய கோரிக்கையின் போது சாதகமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றார். ஆழ்கடல் மீன்பிடி அனுமதி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக கச்சத்தீவு தலைமன்னார் இடையே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததோடு ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு இணைய வழியாகவும் இக்கலந்தாய்வு நடைபெறுகிறது. வரும் 19 தேதி மாலை 5 மணி வரை தகுதியான மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். அவை பரிசீலனை செய்யப்பட்டு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதான முடிவுகள் வரும் 21 தேதி வெளியிடப்படும். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை, அரியலூர், திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் கடந்த 3 மாதங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. ராமநாதபுரம், சேலம், கடலூர் மாவட்டங்களில் 38 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் இதுபோன்ற ஓடுதள பணிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இம்முகாமில் 1000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 1000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வினை நடத்தியுள்ளனர். பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ 12வது மற்றும் 10வது படித்தவர்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் தங்களுடைய கல்வி சான்றுகளுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நேரில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி சரணி ஆரி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற 32வது தேசிய மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோவா பங்கனப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பரிசுகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை சீர்காழி அருள்மிகு சட்டைநாதர் திருக்கோவில் ஆடிப்பூர உற்சவ தேரோட்டம் இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆடிப்பூர மகோற்சவத்தின் 9 நாள் விழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. அம்பாள், விநாயகர், சுவாமி தேரில் எழுந்தருள திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். 4 வீதிகள் வழியாக தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. நாளை காலை 7 மணிக்கு தீர்த்தவாரியும், இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண வைபவமும், தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெறுகிறது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் 80.31 அடியாக இன்று உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7833 கனஅடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. 16வது ஆடவர் மற்றும் மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாகின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. சிந்தனை துளி. புகையில்லா புவி படைப்போம். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். லஞ்ச் பிரேக். தொடக்கமாக
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை

0: நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நான் பேச போகிறது வந்துட்டு என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை, அது பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு வந்துட்டு நம்ம உடம்பு கொண்டு போய் சேர்த்துறோம். இதை பற்றி கொஞ்சம் நம்ம சொல்வோம். நீங்கள் வந்துட்டு யாரை பார்த்தாலும் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா, உடம்புல வந்துட்டு சின்ன சின்ன பிழைகள் எல்லாருக்குமே இருக்குது. உதாரணத்துக்கு மூஞ்சியில் வந்துட்டு யாருக்காவது முகப்பருவம் இருக்கும், இல்லைனா ஒரு ஒரு சின்ன பிளாக் பர்த் மார்க்குன்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாக் கலரில் ஏதாவது ஒரு பொட்டு மாதிரி எங்கேயாவது இருக்கும் உடம்புல, கையில் இருக்கும், காலில் இருக்கும், தோல் கடியில் சில பேருக்கு கட்டிகள் இருக்கும், நெறிக்கட்டிகள் இருக்கும், ஜாயின்ட்ஸ் அதாவது நம்ம முட்டி எந்தெந்த பகுதியில் உடம்புல முட்டி இருக்கும் அந்த இடத்துலலாம் ஜாயின்ஸ் இருக்கும். அப்புறம் கண் பார்வை பார்க்குறதுல ஏதாவது போகிற மாதிரி ஏதாவது இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், பட் நம்ம அது அடிக்குவட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா நமக்கு பெரிய ஆழத்தில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ இந்த மருவெலாம் இருக்கு இல்லையா, மருவு வந்துட்டு சப்போஸ் உடம்புக்குள்ளே நம்ம சூரியன் படுற பகுதியில் வந்துட்டு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை கண்காணிக்கிற வாய்ப்பு வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருந்துச்சு, இல்லை ஏதாவது அரிப்பு வர ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே உங்கள் டாக்டர் போய் பார்க்கணும். ஸ்கின் டாக்டர் போய் பாருங்கள், இல்லை ரெகுலர் டாக்டர் போய் பாருங்கள், அவங்க வந்துட்டு அதுக்கான ஆலோசனையை சொல்லுவாங்க. இந்த சின்ன மருவு வந்துட்டு சம்டைம்ஸ் கண்ணில் பார்க்குறதுக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா இந்த மாதிரி மருவுகளை வந்து செக் பண்ணுறதுக்கு மைக்ரோஸ்கோப் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதுவும் இல்லை கையில் ஒரு டிவைஸ், அது அந்த டிவைஸில் அந்த ஒரு ஒரு மருவையும் நம்ம பார்த்தோம்னா அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்துட்டு ஏதாவது கெட்ட டைப் ஆஃப் மருவா இல்லை நல்ல டைப் ஆஃப் மருவான்னு. மோஸ்ட்லி மக்கள் வந்து தளர விடுறது என்னென்னா அல்சர், வாய்ப்பகுதியில் அல்சர் யாராவதுக்கு வந்துச்சுன்னா அந்த அல்சரை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது தயிரோ மோரோ இல்லை வெண்ணையோ தடவிக்கிட்டு ரொம்ப நேரம் விட்டுருவாங்க. ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் சரியாகலைன்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு மாத்திரை வாங்குவாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு மாத்திரை வாங்குவாங்க. பட் மூணே வாரத்தில் என்ன ஆகிடும், அந்த ஸ்டேஜ் ஒன்னில் இருக்கிற கட்டி ரெண்டாவது ஸ்டேஜுக்கு மாறிடும் மூணே வாரத்தில். ஸோ அதனால் மூணு வாரத்துக்கு மேலே யாருக்காவது வாயில் அல்சர் நெருங்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். இது இல்லாமல் உதிரம், பிளட் வந்துட்டு நம்ம லெட்ரின் போகிற பாதையிலையோ இல்லை இருமல் பண்ணும் போதோ இல்லை வாந்தி வரும்போதோ பல் விளக்கும் போதோ ஏதாவது ஒரு சின்ன பிளட் நமக்கு தெரியுதுன்னா அதை வந்துட்டு நீங்கள் கவனிக்கணும்னு அர்த்தம். இது நார்மலாக கூட இருக்கலாம், பட் டெஃபினட்டாக நம்ம செக் பண்ணிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: நேரம் 2:05. லஞ்ச் பிரேக்கில் இன்று மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 முதல் 1 வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப்.

0: மதுரை. செல் 9443-95130.
1: JKR பாலிகிளினிக்.
2: டாக்டரிடம் கேளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மன்னார்குடி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மொழி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. அழைக்கலாம் நேர்களே 03-4-3-6-8 என்ற முன்னிலைப் பெண்ணை தொட்டு 231-231 அல்லது 299-58 சுழி. ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மொழி அவங்க தொலைபேசி இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்
2: டாக்டர். இந்த காலத்தில் வந்து அலோபதி அப்படின்றத தாண்டி எங்களுக்கு எல்லா மெடிசனும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தெரியல டாக்டர். ஹோமியோபதி, அதுக்கப்புறம் யுனானி, ஆயுர்வேதா, வேற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குது, சித்த மருத்துவம் எல்லாம். இப்போ அலோபதியிலேருந்து நம்ம ஆயுர்வேதத்தை வந்து எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் மற்ற இந்திய மருத்துவத்துறையிலேருந்து?
3: வணக்கம், நான் டாக்டர் அருள்மொழி. மன்னார்குடி மற்றும் கோத்தகிரி பகுதியில நான் கிளினிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க கேட்ட க்வெஸ்சன் வந்துட்டு அலோபதி அண்ட் ஆயுஷ் மெடிசன். அலோபதி அப்படிங்கறத மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், மாடர்ன் மெடிசன். சிம்டமேட்டிக்காவும் சயின்டிபிக்காவும் டயக்னோஸ் பண்ணுவாங்க, அதாவது பெட்டர் சிசிஜி ஸ்கேன்ஸ் இது மூலியமா நம்மளோட நோய்க்கான டெஸ்ட் பார்த்து அதுக்கான மருந்துகளை அறிவுறுத்துவாங்க. அதுல இருந்து டோட்டல் டிஃபரன்ஸ் ஆகுதுன்னா ஆயுஷ் மெடிசன், அதாவது ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இது எல்லாமே. இதுல வந்துட்டு ஆயுர்வேதா அண்ட் சித்தா அப்படிங்கறது ரெண்டுமே இந்திய பாரம்பரியம் கொண்ட பழமையான மருத்துவம். இதுல வந்துட்டு நம்ம எப்படி இதோட நோய் நம்ம கண்டறிகிறதுனா, பண்டைய காலங்கள்ல நாடி பரீட்சா மெயினா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பயுமே பண்றோம். ஆனா இப்ப உள்ள இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்குலாம் கொடுக்கறது உண்டு, பிளட் டெஸ்ட், ஸ்கேன்ஸ். இது மூலியமா இன்னும் கொஞ்சம் வேகமா அந்த நோயை கண்டறிஞ்சு அதற்கான தீர்வுகளை நம்ம கொடுக்கலான்றதுனால அதை நம்ம ரெஃபர் பண்றோம். இதுல எப்படி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, ஒரு நோயாளி வந்திருக்காங்க, அதாவது உடம்பு முடியலன்னு வந்திருக்காங்கன்னா அவங்களோட உடல் தன்மை, மனசு, அவங்களோட வாழ்வியல் முறை, அவங்களோட உணவு பழக்கம், இதுல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, இதனால வந்த அந்த நோய் எந்த தோஷத்தோட சமநிலையின்மையினால வந்தது அப்படின்றத கண்டறிஞ்சு அந்த தோஷத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக நம்ம மருந்துகள் கொடுக்கறது உண்டு, அது இல்லாம இயற்கை சார்ந்த சிகிச்சைகளாகவும் நம்ம வழங்குறது உண்டு.
2: ஓகே மேம், இப்ப வந்து நீங்க சொன்னீங்க தேகத்துல வந்து தோஷங்கள் வரும்னு சொல்லிட்டு, அந்த தோஷங்கள் பத்தி சொல்லுங்க மேம்.
3: இதுல தோஷம் அப்படிங்கறது வந்துட்டு வாதம், பித்தம், கபம், இது மூணும் தான் நம்ம தோஷங்கள் அப்படின்றது ஆயுர்வேதாலையும் சித்தாலையும் நம்ம சொல்றது. இதுல நம்ம சிம்பிளா சொல்ல போனாக்கா, அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம் அப்படின்ற இந்த வாக்கியங்ல நம்ம முன்னே கேள்விப்பட்டிருப்போம், அதாவது அண்டம் அப்படின்றது பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல உள்ளதுதான் பஞ்ச மகாபூதாஸ் அப்படின்ற நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதெல்லாம் நம்ம சொல்றது. இதே அந்த பஞ்ச பூதங்களும் நம்ம உடல்லையும் இருக்கு, அதுல உள்ளதுதான் இந்த தோஷங்களும். இப்போ வாதம் அப்படின்னாக்கா ஆகாசமும் காற்றும் சேர்ந்தது வாதம், வாத தோஷம். பித்த தோஷம் அப்படிங்கறது நெருப்பும் நீரும் சேர்ந்தது பித்த தோஷம். கபம் அப்படின்னாக்கா நீரும் நிலமும் சேர்ந்தது கபதோஷம். அப்போ இந்த தோஷங்கள்ல ஏதேனும் மாற்றம் ஏற்படுது அப்படின்னாக்கா, நமக்கு இப்போ சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ ஒரு கஃபம் பிரகிருதி உள்ள பேஷண்ட் வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கோல்டு அதிகமா இருக்கு, எதனால இப்போ அந்த ஜலதோஷம் பிடிச்சது அப்படின்னாக்கா அவங்களுக்கு நேச்சுரலாவே அந்த நீரின் தன்மை அதிகமா இருக்கும். அப்போ அதுல அது ரிலேட்டட் அவங்களுக்கு ஏதேனும் தொந்தரவு, ஒண்ணு அதிகமா சாரல்ல போயிருந்திருக்கலாம், அந்த மாதிரியான இது ஏற்படும் போது அவங்களுக்கு இன்னும் அந்த அந்த நீர் பூதத்தின் தன்மை வந்துட்டு அதிகமாயிருக்கலாம், அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அப்ப அவங்களுக்கு அதை சமநிலைப்படுத்துறதுக்கான மருந்துகளை நம்ம அந்த இடத்துல கொடுத்தோம்னாக்கா மிகவும் விரைவா அவங்களுக்கு அந்த பிரச்சனையை குறைக்கிற முடியும்.
2: ஓகே மேம், அதாவது வாத பித்த கப தோஷங்களை பேஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டோட உணவியல், உடலியல், வாழ்க்கை முறையை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த வியாதி குணமாகும், இந்த பேசிஸில் தான் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க மேம். ஓகே மேம், நிகழ்ச்சிக்காக என்ன வரும் முதல் நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கள் சார், யார் பேசுகிறீங்க?
4: வேதாரணி மட்டம்
0: கருப்பம்

0: குளம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் சார். ஆயுர்வேத டாக்டர் கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? சிவகுமார் சார்,
0: ஹலோ டாக்டர்,
1: சொல்லுங்க சார்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: அதாவது மேடம், இந்த அடுக்கு தும்மல், அதாவது ஒரு பச்சை தண்ணியை நம்ம தொட்டாலே அது வந்து பாத்தீங்கன்னா தும்மலா வந்துகிட்டு இருக்கு. இது வந்து எதனாலமா வருது? இது வந்து ஒவ்வாமையா? அடுத்தது இன்னொரு கேள்விமா, இந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்ச்சியான வயிற்று வலி, இதுக்கு வந்து நம்ம வந்து ஆயுள் விதத்துல எந்த எப்ப எந்த அளவுக்கு குணமடைய கூடிய வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க, நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன்.
1: சரிங்க ஐயா. டாக்டர் மேம்,
2: வணக்கம்.
1: அடுக்கு தும்மல் பத்தி கேட்டிருக்காங்க மேம்.
2: ஓகே, இது அலர்ஜிக் சம்பந்தமாகவும் வரலாம். அதாவது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய, ஒவ்வொரு நபருக்கும் ஏற்படக்கூடிய ஒவ்வாமையினாலையும் ஏற்படலாம். அவங்கள சுத்தி இருக்கிற சூழ்நிலையினால ஏற்படக்கூடிய ஒவ்வாமையினாலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: அப்புறமா அல்சர் பத்தி சொல்லுங்க மேம்.
2: ஓகே, இது வந்துட்டு அதிகமா சில பேருக்கு வந்துட்டு அந்த தூசி அதிகமா சேர்ற இடங்கள்ல ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த பூக்கள் அதிகமா பூக்குது அப்படின்னாக்கா அதோட மகரந்த தோல், இந்த மாதிரியான பிரச்சனைகள். சில பேர் வந்துட்டு அதிகமா பெட்ஸ், அதாவது நாய்கள் பூனைகள் எல்லாம் வளர்க்குறவங்க இருப்பாங்க, அதுங்களோட முடியினாலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அதுக்கான தீர்வு ஆயுர்வேதத்துல அப்படின்னாக்கா அவங்களுக்கான மருந்துகள் நிறையவே இருக்கு. அதையும் இல்லாம அவங்களோட உணவியல் முறையையும் மாத்தும் போது நமக்கு அதுல நிறைய வித்தியாசங்கள் ஏற்படுறது நம்ம கண்கூடா பாக்கலாம். அது இல்லாம பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சிகள் மூலியமாவும் இதுல மாற்றங்கள் ஏற்படும்.
1: ஓகே மேம், அல்சர் பத்தியும் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க மேம். அல்சர் வந்து
2: அல்சர் அப்படின்னா பிளைண்டா நம்ம சொல்லிட முடியாது. என்ன மாதிரியான அல்சராக இருக்கலாம், அது சில பேருக்கு வந்துட்டு காரம் அதிகமா எடுத்துக்கும் போதும் நெஞ்செரிச்சல், வயிறு பொண்ணு அந்த மாதிரி ஏற்படும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க, ரொம்ப கோபப்படுற பேஷண்ட், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நம்ம தோஷங்களை வச்சு பாக்குறோம் அப்படின்னாக்கா பித்த தோஷம் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தும் போது இந்த பிரச்சனை குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம அவங்க உணவியல் மூலியமா இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாக்க அந்த உணவுல அவங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும். சில பேர், மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியுது, சில பேருக்கு இந்த மாதிரியான ஆகாரங்கள் எடுக்கும் போது நமக்கு வயிறுக்கு ஒவ்வாம ஏற்படும், அது நமக்கு எரிச்சலை ஏற்படுத்துது அப்படின்றது நான் தெரியாமலே சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. அப்போ மேக்சிமம் வந்துட்டு புளி, பச்சை மிளகாய், காரத்தன்மை, நம்ம மிளகாய் தூள், அதாவது ரொம்ப நம்ம கடைகள்ல இருந்து வாங்குற மசாலா, இதெல்லாமே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே அல்சர் வந்துட்டு குறையும், மேக்சிமம் குறையும். அதாவது இதனால ஏற்படக்கூடியது அப்படின்னாக்கா அது நம்ம நோயாளி பேஷண்ட் நம்ம பார்த்துட்டு தான் அது நம்ம சொல்ல முடியும்.
1: ஓகே மேம், தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள்.
3: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
4: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
3: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
4: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
3: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
4: செல் 9443-95130.
3: JKR பாலிகிளினிக்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
9: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
12: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
1: நாளை காலை 6:40

0: அதுக்கு ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
1: கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ்
3: திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். லஞ்ச் பிரேக். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் மன்னார்குடி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மொழி அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மருத்துவரிடம் தொடர்ந்து நாம் பேசலாம். மேம், மேம், இப்போ வந்து நம்ம அதாவது விளம்பர இடைவெளிக்கு முன்னால் உணவு பழக்கத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க மேம். மிளகாய் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது, மசாலா பொருட்கள் வந்து கடையில் வாங்கிறத வந்து தவிர்த்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, எந்தெந்த மாதிரி உணவுகள் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கக்கூடாது மேம் ஜென்ரலாக?
4: ஜென்ரலா அப்படின்னாக்கா அதிகம் எண்ணெயில செஞ்ச பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது வெளியில நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிற, அதாவது சுத்தமா எடுத்துக்கவே வேண்டாம் நான் அப்படின்னு சொல்லல. அதாவது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோடயே தான் சில பேர் வருவாங்க. அதெல்லாம் ரொம்பவுமே தவறான ஒரு விஷயம். அது வந்துட்டு என்னைக்காவது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கலாம். ஆனா டெய்லி நம்ம அதை அப்ரோச் இது பண்றது அட்வைஸ் பண்றதுன்றது ரொம்பவுமே தப்பு. ஒன்னும் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சுண்டல் பழங்கள் பழ கலவைகள் மாதிரி ரெடி பண்ணி வச்சு அவங்களுக்கு பிடித்தமான முறையில கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க அதை எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் டீ காஃபி இது அடிக்ஷன் ஜாஸ்தி நிறைய பேர் இருக்காங்க. இந்த அல்சர் வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் அதிகப்படியான டீ குடிக்கிறவங்களுக்கும் அல்சர் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காலை எழுந்த உடனே டீ, 11 மணிக்கு டீ, சாப்பிட முடியல அப்படின்னாக்கா அந்த டைம்ல டீ, இந்த மாதிரி அதிகமா அடிக்ஷன் போயிட்டே இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் அல்சர் பிரச்சனை வரும். பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அதுவும் இல்லாம காரசாரமா சாப்பிடதான் எனக்கு பிடிக்கும், நல்ல புளிப்பு தன்மையோட காரசாரமா சாப்பிடும் போது அவங்களுக்கு உடல் ரீதியா அதாவது எலும்பு பிரச்சனைகள்ல இருந்து இந்த அல்சர் மாதிரியான தொந்தரவுகள், அது வயது ஆகாத அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனையையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால மோஸ்ட்லி எதையுமே அதிகப்படியாகவும் நாள்பட்ட அதே உணவுகளாகவும் எடுத்துட்டு இல்லாம எல்லாமே ஒரு ஒரு வேலைக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம உணவுகளை சரிவிகிதமா கொண்டு போனாக்கா எந்த பிரச்சனையுமே வராது.
0: ஓகே மேம், இணைப்புக்காக காத்திருக்கும், அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
5: பரமாஜி.
0: வடபாதி மங்கலத்துல இருந்து யார் பேசுறீங்க?
5: வடிவேல் மேடம்.
0: வடிவேல், சொல்லுங்க சார்.
5: மேடம், எனக்கு வயது 49 மேடம். ரெண்டு காலும் முக்கியமே கண்டகரல் பின்பகுதி வலியா இருக்கு மேடம்.
0: ஓகே சார்.
5: அதுக்கு இடுப்பு தொடையில இருந்து பின்பகுதி நரம்பு பிடிச்சி இழுக்கிற நிறைய இருக்கு மேடம். ரோபதி காமிக்க சரியா வேண்டாம்,
4: அவங்களோட பிரச்சனை பொறுத்த வரைக்கும் மூட்டு கெண்டை காசு இடுப்புல இருந்து வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களோட வேலை என்ன மாதிரியான வேலை அப்படின்றத முதல்ல பாக்கணும். ரொம்ப நேரம் நின்னுட்டே பாக்குற வேலை.

0: இல்ல அதையும் உட்கார்ந்துட்டே பாக்குற மாதிரியான வேலைகள்ல இருக்காங்கனாக்கா இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம அவங்களோட உடல் பருமன் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் இந்த பிரச்சனை ஏற்படும். அப்போ இது எப்படி இதற்கான தீர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னாக்கா, மூட்டை எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்கு அப்படின்றத ஒண்ணு பாக்கணும். ஃபர்ஸ்ட் மூட்டை தேய்மானத்தை குறைக்கிறதுக்கு பாக்கலாம். அதாவது ஏற்கனவே ஆன தேய்மானத்தை நம்மளால எதுவும் செய்ய முடியாது, ஆனா மேற்கொண்டு தேய்மானம் ஆகாம மருந்துகள் மூலமாகவும் நம்ம வாழ்வியல் முறையிலையும் அதை சரிப்படுத்தலாம். அதை சரிப்படுத்தும் போதே நமக்கு இந்த கெண்டை சதைகள்ல, அதாவது தசைகள்ல ஏற்படக்கூடிய வழிய நம்ம எளிமையா அதை குணப்படுத்தலாம். இது சரியாகும் போதே நம்ம காலில் ஏற்படக்கூடிய வலி குறையும். இதோட ஆனா வழியோடையே அவங்க நடக்கிறாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அது இடுப்பு எலும்புகள்ல பாதிப்பை ஏற்படுத்தும். இடுப்பு எலும்பு தேய்மானம் கொடுத்து அதுல இடுப்புல இருந்து நம்ம தொண்டைக்கால் வரை வரக்கூடிய ஒரே நரம்ப அது அழுத்தம் கொடுக்குது, அந்த தேய்மானம் அடைந்த எலும்பு வந்து அழுத்துது அப்படின்னாக்க கண்டிப்பா ரத்த ஓட்டம் குறையறதுக்கும் கால் மத மதப்பு மரத்து போற மாதிரியான ஃபீலிங் எரிச்சல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் மூட்டை தேய்மானமே இருக்குன்னா அது ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிக்கோங்க. இல்ல மூட்டை தானே வலிக்குது அப்படின்னு ஒரு இதுவா விட்டோம் அப்படின்னாக்கா இப்ப அவங்க சொன்ன மாதிரியான படிப்படியான தொந்தரவுகளை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டே போகும். எதனால இது ஏற்படுது, நம்மளோட வாழ்வியல் முறையா இல்ல நம்மளோட உடல் தான் காரணமான்றத பாத்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி வைத்தியம் எடுத்துக்கணும். நம்ம இப்போ போகலாம், உடனே போயிட்டு அலோபதியில எடுப்போம், அவங்க வலியை குறைக்கிறதுக்கான மருந்துகள் கொடுத்தாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ கேப் போட சொல்லி அந்த மாதிரி எல்லாம். ஆனா நம்மளோட அவங்களோட வேலை அப்படின்றது இருக்கு, அவங்க தொடர்ந்து அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இது மாத்தணும் அப்படின்னாக்கா அவங்களோட உடற்பயிற்சி எடுக்கணும், அவங்க வெயிட்டா இருக்காங்கன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கான இதை ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போதுதான் அந்த பிரச்சனை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துக்கு மருந்து மட்டும் நம்ம எடுத்துட்டு இதை எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா இந்த பிரச்சனை திரும்பி திரும்பி நமக்கு வந்துட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அதை நீங்க எத்தனை முறையான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே இந்த பிரச்சனை உங்களுக்கு பர்சிஸ்டண்டா இருந்துட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். சோ இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்கான முயற்சியை நீங்க எடுக்கிறதுக்கு பாருங்க.
1: ஓகே மேம், நிகழ்ச்சிக்காக என்ன வரும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: ஹலோ
1: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: ஹோமியோபதிக்கும் ஆயுர்வேதத்துக்கும் உள்ள என்ன வித்தியாசம், அதை பத்தி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க.
1: ஓகே சார்.
2: அடுத்தது வந்து 45 வயசாவது நண்பர் ஒருத்தர், அவருக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குது, உடல் சோர்வு அதனால வந்து இந்த வைத்தியத்துல வந்தாக்கா அவருக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா, அதை பத்தி கேட்டு.
1: ஓகே சார்,
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. மேம் சொல்லுங்க மேம்.
0: ஆயுர்வேதம் அப்படிங்கறத நம்ம இந்த தோஷங்கள் அடிப்படையிலும் தாக்கு மலாஸ் இந்த மாதிரியான அடிப்படையிலதான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிக்கா, அதாவது எல்லாருக்குமே ஒரே மருந்து அப்படின்றது எல்லாம் கிடையாது. ஹோமியோல வந்து இப்போ ஒருத்தவங்க அவங்களோட தொந்தரவுகள் எல்லாம் சொல்றாங்கன்னாக்கா அவங்க ஸ்பெசிபிக்கான ஒரு சிம்டம் சூஸ் பண்ணுவாங்க. அந்த சிம்டம் யாருக்கும் பெருசா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த சிம்டமை சூஸ் பண்ணி அதற்கான மருந்துகளை அவங்களுக்கு கொடுக்கும்போது சம்டைம்ஸ் அது சிங்கிள் டோஸ்லயே அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு இன்னொன்னு வந்துட்டு ஹோமியோல மைண்ட், அவங்க வந்துட்டு மைண்ட நிறைய ரீட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட பிரச்சனைகள் நீங்க காலையில இருந்து என்னென்னலாம் பண்றீங்க அப்படிங்கறதையும் அவங்களோட ஹிஸ்டரியையுமே கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கேட்டு அதற்கான மருந்துகளை அவங்களுக்கு அப்ப இருக்கிற பிரச்சனைக்கு உள்ள மருந்துகளை அதன் மூலியமா அவங்களோட மைண்ட ரீட் பண்ணி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க.
1: என்னன்னா
0: பாடி நேச்சர் அதை வச்சுமே மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் ஹோமியோல மெடிசன்ஸ் கொடுக்கறதோட விதம். கொஞ்சம் ஈஸியா கன்சியூம் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த மெடிசன் சாப்பிடுறது மூலமா.
1: ஓகே மேம், அதாவது கொஞ்சம் இனிப்பு மாத்திரையா இருக்கிறதுனால அது வந்து சாப்பிடுவாங்க. நம்ம ஆயுர்வேதால வந்து எப்படி மேம் மெடிசன்ஸ் எப்படி மேம் இருக்கும்?
0: ஆயுர்வேத மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இப்போ மாத்திரைகளும் உண்டு, அது இல்லாம கஷாயங்கள் பொடிகள் எண்ணெய் வெளிப்புற சிகிச்சைகள் எல்லாமும் இருக்கு. உள் மருந்துகளாகவும் இந்த மாதிரி கஷாய மாத்திரைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. வெளிப்புற சிகிச்சைகள் இப்போ நமக்கு ஒரு பேஷண்ட் கேட்டிருந்தாங்க இல்லையா, இடுப்பு வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது வெளிப்புற சிகிச்சைகளோட உள் மருந்துகளும் சேர்த்து எடுக்கும்போது கண்டிப்பா 90% ரிலீஃப நீங்க உடனடியா நீங்க பார்க்கலாம்.

0: அது நீங்க இப்போ நம்ம சர்ஜரி பண்ணி ஆகணும், அலோபதியை பொறுத்த வரைக்கும் மருந்துகள் உட்கொண்டும் சரியாகல அப்படின்னும் போது சில எலும்பு தேய்மானங்களுக்கு அவங்க அறுவை சிகிச்சை தான் வழி அப்படின்னு அறிவுறுத்துவாங்க. ஆனா அந்த மாதிரியான காலகட்டத்திலயுமே நம்ம ஆயுர்வேத மருந்துகளோட சிகிச்சைகளும் சேர்த்து எடுக்கும்போது நல்ல தீர்வை நம்ம கண்கூடாவே பார்த்திருக்கிறோம்.
1: ஓகே மேம், நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம்.
2: வணக்கம்மா.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?

0: கூப்பிடுறோம்.
1: ஓகே மேம், நிகழ்ச்சிக்காக இணையவரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம்.
0: வணக்கம்மா.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? அவங்க இணைப்பு வந்து திடீர்னு துண்டிக்கப்பட்டுருச்சு மேம். அதே மாதிரி சிவபுரி சோமசுந்தரம் நேயர் வந்து தைராய்டு ப்ராப்ளம், உடல் சோர்வு குறித்தும் கேட்டிருந்தாங்க மேம், அதை பத்தி சொல்லுங்க மேம்.
0: கண்டிப்பா தைராய்டு பொறுத்த வரைக்கும் அவங்க உள் மருந்துகள் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு உடல் சோர்வு, முடி கொட்டுதல், உடல் பருமன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்துட்டேதான் இருக்கு. இதுல இருந்து எப்படி அதாவது மருந்துகள் சாப்பிட்டுமே நமக்கு ரிசல்ட் இல்ல அப்படிங்கறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். இவங்களை தைராய்ட பொறுத்த வரைக்கும் மன ரீதியா அதாவது பிரச்சனையே இருக்காது, ஆனா அவங்க ரொம்ப மென்டலி ரொம்ப டிப்ரெஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும் ஃபீல் பண்ணுவாங்க. அதுவே அவங்களுக்கு இந்த மாதிரியான அதாவது உடல் பழுத்து போறதுக்கும் முடி கொட்டுறதுக்கான ரீசன் இதுவாகவுமே இருக்கும். இத வந்துட்டு நம்ம ஆயுர்வேதத்துல மருந்துகளை மட்டும் கொடுக்காம அது அந்த சிம்டம்ஸ் அவங்க ஃபீல் பண்றாங்க இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை தோஷ அடிப்படையில வச்சு அதை நம்ம சரிப்படுத்தும் போது கண்டிப்பா அந்த டயர்ட்னஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா, இப்ப மருந்துகள் அவங்க வேற எதுவும் மருந்துகள் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் அது கூடவே நம்ம ஆயுர்வேத மருந்துகளையும் எடுத்து இந்த டயர்ட்னஸ் ஹேர் ஃபால்ல இல்லாம லேடிஸ் அப்படின்னாக்கா மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளமும் சேர்ந்தே வரும். இதற்கான தீர்வு வந்துட்டு நம்ம ஆயுர்வேத மருந்துகள் எடுக்கும் போது கண்டிப்பா அதற்கு தீர்வு கிடைக்குது.
1: கண்டிப்பா மேம், தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
2: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
3: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
2: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
3: 9443-95130
2: JKR பாலிகிளினிக்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2:30. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் திருவாரூர் VK ஆயுர்வேதா மருத்துவமனை, VK ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: VK ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: VK ஆயுர்வேத ஹாஸ்பிடல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
1: டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி ஆயுர்வேதா மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மொழி அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தொடர்ந்து நாம் பேசலாம் நேயர்களே, நிகழ்ச்சிக்காக என்னை வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. யார் எங்கிட்டு பேசுறீங்க? மயிலாடுதுறையிலிருந்து யார் பேசுறீங்கம்மா?
4: நாகலட்சுமி.
1: நாகலட்சுமி சொல்லுங்கம்மா.
4: வணக்கம் டாக்டர்.
5: வணக்கம்மா, சொல்லுங்க.
4: மேம், நான் கீழே வண்டி.
5: ஹலோ
1: நாகலட்சுமிமா, வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டீங்களா?
4: ஆமாம்.
1: எங்க, எந்த இடத்துல மாடிப்பட்டிருக்கு?
4: முதுகில் அடிபட்டது மேம்.
1: ஓகேம்மா.
4: அப்போ ஆயுர்வேத டாக்டர் போய் காமிச்சோம். அவர் ஒரு ஆயில் மட்டும், ஒரு எண்ணெய் பவுடர் அதெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு. கொடுத்துட்டு நீங்க ஆனா ஆப்ரேஷன் செய்வதுதான் நல்லது அப்படின்ட்டாரு எனக்கு. எனக்கு எங்களுக்கு அலோபதி போறதுல இஷ்டம் கிடையாது சுத்தமா. அதனால அந்த ஆயுர்வேதம் போயிட்டு இப்ப ஹோமியோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இப்ப ஹோமியோலதான் இருக்கேன். கொஞ்சம் இப்ப எந்த எண்ணெய் எல்லாம் தடவி மசாஜ் இருக்கு.
6: ஆனா

0: நாள்
1: ஓகே,
0: ஆச்சு நீங்க
1: இருக்கும்
0: எக்ஸ்சேஞ்ச்
1: கீழே விழுந்து.
0: ஆயிருக்கும். என்ன
1: எவ்வளோ நாளாக
0: மேம்,
1: ஆச்சு
0: கீழே
1: நீங்கள்?
0: விழுந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆ, 3 வருஷம் ஆயிருக்கும்.
1: டாக்டர் மேம்,
0: ஓகே ஓகே,
1: அவங்க லைன் கட்
0: எவ்வளவு
1: ஆயிடுச்சு.
0: நாள் சொன்னாங்க?
1: 3 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க டாக்டர்.
0: 3 வருஷம் ஆச்சு அப்படின்னாக்கா, அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கேன் எதுவும் பாத்துருந்தாங்களா, இல்ல எதுவும் ட்ரீட்மெண்ட், அதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன பண்ணி அவங்களுக்கு சர்ஜரி அப்படின்னு சொன்னாங்கன்றது நமக்கு தெரியல. அது கொஞ்சம் தெளிவா நம்ம அதை பார்த்தாதான், அவங்களையும் பார்த்தாதான் அதை நம்ம சொல்ல முடியும்.
1: ஓகே
0: ஆனா இந்த
1: டாக்டர்.
0: 3 இயர்ஸா அவங்களுக்கு இந்த மாதிரியான வைத்தியங்கள் செய்யும் போதே பெயின் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னாக்கா, இது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாகக்கூடிய பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. சர்ஜரி போஸ்ட் பண்றோம்னா ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன், இல்ல எலும்பு எதுவும் ப்ரோக்கன் ஆயிருக்கு, பிராக்சர் இருக்கு, இல்ல ஜவ்வுல எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா, அது ஜவ்வு பிரச்சனையா இருந்தாலும் அது சரி பண்ண முடியாது அப்படின்ற கட்டத்துக்கு நம்ம கண்டிப்பா அறுவை சிகிச்சை தான் அட்வைஸ் பண்ணி ஆகணும்.
1: ஓகே
0: ஆனா
1: மேம்.
0: அதுவே இவ்வளவு நாள் அவங்களால கொண்டு போக முடியுது அப்படின்னும் போது, அப்போ அது சரி பண்ணக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அவங்களோட டீடைல்ஸ் ஒரு தடவை பார்த்தோம்னா நம்மளால ஈஸியா சொல்ல முடியும்.
1: ஓகே மேம், நிகழ்ச்சிக்காக என்னை வரும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: அம்மா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: அம்மா, எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. இந்த வயிற்றுப்புண் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெரிடிட்டரியாவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது ஒன்லி லைஃப் ஸ்டைல் ரிகார்டிங் டு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் தான் காரணமா? அது என்னுடைய முதல் கேள்விம்மா. இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த அல்சர் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த அதிகப்படியான அந்த காரத்தை அவாய்ட் பண்றதையும் தாண்டி உடல் வயிற்றுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய என்ன பொருட்கள் அப்படிங்கறத உட்கொண்டோம் அப்படின்னா அது வயிற்றெரிச்சல் அப்படிங்கறது இருக்காது. எனக்கு இதை பத்தியும் சொல்லுக்கம்மா.
1: ஓகேம்மா. மேம்,
0: ஓகே,
1: அவங்க லைன்ல தான் மேம் இருக்காங்க.
0: ஓகே, ஹலோ,
1: சொல்லுங்க.
2: வணக்கம் டாக்டர்.
0: என்ன தொந்தரவு அல்சர்னும் போது உங்களுக்கு வாய்ப்புண்ணோ, இல்ல காரமான உணவுகள் எடுத்தாக்கா, வேற எதுவும் மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்குங்களா?
2: இல்ல இல்ல, என்னுடைய பாட்டிக்கு தான் கேக்குறேன். அவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கறது வந்துட்டு போகுது, கூட அல்சர் அப்படிங்கறதும் இருக்கு.
0: ஓகே, அது காரமான உணவுகள் மட்டும் சாப்பிட்டா மட்டும்தான் அந்த வயிறு வலி தொந்தரவு எதுவும் தெரியுதா, இல்ல நார்மலாவே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்?
2: நார்மலாவே நார்மலாவே அடிக்கடி கேஸ் அப்படிங்கறது ஃபார்ம் ஆகி ஏப்பம் விட்டு வயிற்றுச்சல் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்காகவே காரம் கம்மியா இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாம் பண்றோம், இருந்தும் அந்த பிரச்சனை அப்படிங்கறது இருக்கு.
0: ஓகே ஓகே, சரி, ஓகே, நான் சொல்லுங்க.
2: நன்றி நன்றி.
1: ஓகே மேம், சொல்லுங்க மேம்.
0: அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏஜ், இந்த அவங்க பாட்டிக்கு அப்படின்னு சொல்றாங்க, அவங்களை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மை எதுவும் இருக்கு அப்படின்னாலும் இந்த அல்சர் தொந்தரவு வரலாம். ஒரு விஷயத்த ரொம்ப அவங்க யோசிக்கிறதுனாலயும் இந்த பிரச்சனைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்மளோட மனமும் இந்த பிரச்சனைக்கு, மனநிலையும் இது அல்சரும் சம்மந்தப்படும் போது அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இவங்களுக்கு உணவுகள் அப்படிங்கறது வந்துட்டு மிகவும் மிதமான, அதாவது ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய ஆகாரமா, இயர்லியராகவே, அதாவது இப்ப நைட்டு குடுக்கற ஃபுட்னாக்கா அவங்க படுக்க போறதுக்கு ஒரு 2.5 hours 2 hours முன்னாடியே கொடுத்து அது செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் படுக்கிறது தான் நல்லது. அவங்க கேஸ் ஃபார்மேஷனை பத்தி சொன்னாங்க, அந்த மாதிரி ஆகும்போது செரிமானம் ஆகாம அவங்களுக்கு ஆமம் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஆயுர்வேதத்துல அந்த செரிமானம் ஆகாம இருக்கக்கூடிய தன்மைய ஆமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆச்சுனாக்கா வேற வேற தொந்தரவுகள் எல்லாம் கொடுக்கும். அதனால அது நைட்டு கொடுக்குற ஃபுட் மேக்சிமம் ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய ஆகாரங்களா, வயதானவர்களா இருந்தாலும் சிறு வயதினருக்கும் அந்த மாதிரியே கொடுக்கலாம். இட்லி இடியாப்பம் இல்ல கஞ்சி மாதிரி சிறுதானியங்கள்ல கஞ்சி, சிறுதானியமா இருந்தாலும் செரிமானம் ஆக லேட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இயர்லியரா நாங்க எடுத்துக்க சொல்றது, சரிங்களா? இன்னொன்னு, அவங்களுக்கு காஃபி டீ பால் அதை சுத்தமாவே தவிர்த்துக்கணும். மோர் சம்பந்தப்பட்டது எடுத்துக்கணும், மோர் எல்லாம் எடுத்துக்கலாம், டைரி ப்ராடக்ட்ஸ்ல மோர் எடுத்துக்கலாம், அதனால அவங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படாது. காலில் எழுந்த உடனே நீராகாரம், மோர் அந்த மாதிரியான ஆகாரங்கள் எடுத்துக்கலாம். வெண்பூசணி

0: ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு குளிர்ந்த பதார்த்தங்கள் எடுத்தாக்கா எனக்கு தும்மல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னாக்கா அவங்க வெது வெதுப்பான நீர்ல அந்த மோர் இல்லாட்டி நீராகாரம் கலந்து அந்த மாதிரி கூட லேசான சூட்டோட எடுத்துக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை.
1: ஓகே மேம், நிகழ்ச்சிக்காக இனியவரும் அடுத்த நேரையை சந்திக்கலாம். வருக வணக்கம். சொல்லுங்க, சிதம்பரத்துலேருந்து யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க சார்? பாலசுப்ரமணியம்.
2: ஆமாம்.
1: ஓகே சார், சொல்லுங்க.
2: நுமாய்ப்பு அடுத்திருந்த ஏன்ச்சு அந்த கால்லாம் அப்படி குரத்துல இழுத்த மாதிரி இருக்கு, நிரம்ப திருவிட்டு வருதுங்க. ரொம்ப நாள் நின்றுட்டு பஸ்ல போனாலும் மாதிரி வருது, இந்த பஸ்ல உட்காந்து ஏன்ச்சாலும் மாதிரி வருது. இது எதனால வருதுங்க? இது எப்படி வந்துச்சுன்னா எப்படி தவிர்க்கிறது? எது அதை எப்படி சரி பண்றது? இது மட்டும் கொஞ்சம் அவங்க வானொலியில் கேட்டுக்கிறேன்.
1: ஓகே சார். மேம், குரக்கலி இழுக்கிறதுனால என்ன ப்ராப்ளம், எதனால வருது?
0: குரக்கல் இழுக்கிறது அப்படிங்கறது கெந்த சதை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம காஃப் மசில் ரீஜன் கிராம்ப தான் அவங்க சொல்றாங்க. ரொம்ப டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் இல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு போறவங்களுக்கு இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். இது நீரின் பற்றாக்குறை, அதாவது உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வரும். உடம்புல நம்மளோட ரத்த அணுக்கள், அதாவது ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னாலும் இந்த பிரச்சனை ஏற்படும். நம்ம பெருசா இந்த தசைகளுக்கு எதுவும் உடற்பயிற்சி எதுவும் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த அதாவது கிராம்ப் அந்த புறத்துல இருக்கிற பிரச்சனை ஏற்படும்.
1: ஓகே மேம்,
0: இது எல்லாமே நார்மலா இருக்கு, ஆனா வலி இருக்கு, கெண்ட சதை பிடிச்சு இழுத்திருக்கு, அந்த இடம் அழுத்தமா இருக்கு, வலி இருக்கு, நடக்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னாக்கா இத தீர்வு என்னன்னு கேட்டதுனால நான் சொல்றேன். இது இருக்க சூடு ஒத்தடங்கள் கொடுக்கலாம், மணல் ஒத்தடமோ இல்ல தவிடோ இல்ல கல் உப்பு நல்ல வறுத்துட்டு பொறுக்கிற சூட்ல ஒரு காட்டன் கிளாத்ல குட்டி மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை வச்சு கணுக்காலிருந்து மேல வரைக்கும் ஒத்தடம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஏதேனும் தைலங்கள், ஆயுர்வேத தைலங்கள்ல கொட்டஞ்சுக்காதி மகா நாராயணன் இந்த மாதிரியான தைலங்கள் இருக்கு, அதை டபுள் பாயிலிங்ல ஹீட் பண்ணி நல்லா கீழிருந்து மேல தசைகள்ல இரண்டு பக்கவாட்டிலையும் தேய்க்கும் போது நல்லா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஒரு அரை மணி நேரம் வயிற்றுந்துட்டு வெந்நீர் வச்சு கழுகும் போது நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். இது என்னதான் நீங்க வலி மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டாலும் இதுல கிடைக்காத தீர்வு வந்துட்டு இது செய்யும் போது கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ரிலாக்ஸ் ஆகவும் இருக்கும்.
1: ஓகே மேம், நிகழ்ச்சிக்காக இனி வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம். வருக வணக்கம். வணக்கம்,
3: மகேந்திரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: மேடம், இப்போதைக்கு ஆயுர்வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்மாவுக்கு சொல்யூஷன் இருக்கா மேம்? வீசிங் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து தீர்வு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மேம். அம்மாவுக்கு இருக்கு, சோ அதுக்கான தீர்வுகள் இருக்குமான்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பல்வலி, அதுக்கு வந்து என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது பல்வலிக்கு காமனா கேக்குறது, அம்மாவுக்கு ஆஸ்மா இருக்கு மேடம். வீசிங் ஓகே, ரெடியா கேட்டுக்கிறேன் மேடம்.
1: ஓகே ஓகே சார். மேம்,
0: ஆஸ்துமாக்கு ஆயுர்வேதத்துல மருந்து இருக்கு, ஆனா அவங்களோட தீவிரம் அதோட தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கணும். அவங்க ரொம்ப நாள் மருந்துகளை உட்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளோட மருந்து உடனே எடுத்து சரியாகும் அப்படின்றது நம்ம பிளைண்டா சொல்ல முடியாது. அவங்கள பார்த்துதான் நம்ம அவங்களுக்கான மருந்துகளை நிர்ணயிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஆயுர்வேதத்துல மருந்து இருக்கு, தஷ்மூல் கடத்திரின் கஷாயம், அது அவங்களுக்கு கொஞ்சம் இம்யூனை பூஸ்டப் பண்றதுக்கு நம்ம அகஸ்திய ரசாயனம் இந்த மாதிரியான மருந்துகள், ஹரித்ரா சூர்ணம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த எதிர்ப்பு சக்தி கூடி இந்த பிரச்சனை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே மேம், அப்புறம் பல்லு வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிருந்தாங்க மேம்.
0: பல் சம்பந்தப்பட்டது அப்படின்னும் போது நமக்கு ஈரல்களோட பலகீனத்தினால பல்லு வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பல் சொத்தையினாலையும் பல்லு வலி ஏற்படலாம். ஈரல்களை பலப்படுத்த நம்ம கடுக்காய் பொடி மாதிரி நம்ம பல் துளக்கிறதுக்கு கடுக்காய் பொடி வச்சு பல் வளர்க்கலாம். அரிமேதாதி தைலம் அப்படின்ற ஆயுர்வேதத்துல இருக்கு, அது சொத்த பல்லுல நம்ம கொஞ்சம் பஞ்சுல அந்த எண்ணெய் நினைச்சிட்டு அந்த இடத்துல வைக்கவும் செய்யும் போது வலியும் குறையும். அந்த எண்ணெய் வச்சுட்டு வாய் கொப்பளிக்கிறதுனாலையும் பல் வலி குறையறதுக்கு வாய்ப்பு.
1: ஓகே மேம், தொடர்ந்து நான் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் வீக்கி.

0: ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர் திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை.
1: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
1: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
2: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல், கமலாலயம் தென்கரை திருவாரூர், மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
6: காரைக்கால் GL மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: GL மருத்துவமனை
7: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
8: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
11: நடேச செட்டியார் ஆடி அட்டகாசம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: லஞ்ச் பிரேக்கில் இன்று டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மொழி அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. டாக்டர் மேம், இப்போ வந்து அலோபதி நம்ம எடுத்தோம்னா நம்ம நோய் வந்த பிறகுதான் ஒரு டேப்லெட்டுன்னு போய் எடுக்கிறோம். ஆனால் நம்ம ஆயுர்வேதம் பொறுத்த வரைக்கும் நம்ம அன்றாடம் நம்ம உணவு பழக்க வழக்கங்களே அந்த மாதிரியான சில உணவு முறைகள், சில மருத்துவ பொடிகள் வந்து நம்ம இணைச்சிக்கலாம். அந்த மாதிரியான நம்ம உணவே மருந்து, மருந்தே உணவாக கொள்ள வேண்டிய ஆயுர்வேத மருந்துகள் என்னென்ன மேம்?
13: ஓகே, இது இப்போ அலர்ஜி தொந்தரவு, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அலர்ஜிக்கு தும்மல் இருந்துட்டே இருக்கு, அந்த மாதிரியான தொந்தரவுகள் எதுவும் இருக்கனாக ஹரித்ரா காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மஞ்சள்ல செய்யக்கூடிய ஒரு பொடி, அந்த பொடி எடுத்துக்கும் போது அத நம்ம வெந்நீர்லயும் கலக்க எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஸ்பூன் வாயில போட்டு சப்பி சாப்பிடுறதுனால அது வெறும் வயிற்றுல எடுக்கும் போது அது நம்ம வயிறு புண்ண தொந்தரவு எதுவும் இருந்ததுனாலும் அதுல சரி பண்ணி கொடுக்கும். அது இல்லாம இந்த மாதிரியான அலர்ஜி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அதுலயுமே உதவியா இருக்கும் இந்த மருந்து எடுக்கிறது மூலம்.
0: அலர்ஜி காண்டம், அந்த ஹரித்ரா சாந்தமா மேம்? அது இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
13: ஆமா, ஹரித்ரா காண்டம்.
0: ஓகே மேம், நெக்ஸ்ட் மேம்.
13: நெக்ஸ்ட் அஷ்டச்சூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடி, இது வந்து நம்ம செரிமான தொந்தரவுகள் ஏதேனும் இருக்கு, வயிறு உப்புசம் இருக்கு, ஏப்பம் ஏப்பமா வந்து எதுக்கழிச்சு வருது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, சாப்பிட்ட இதுவா இல்ல அப்படிங்கிற மாதிரியான டைம்ல இத

0: மோர்லயும் கலந்து எடுத்துக்கலாம்.
1: ம்
0: இல்ல இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு சாப்பிட்ட உடனே வந்துரும், எனக்கு ரொம்ப நாளா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு முதல் வாய் சாதம் சாப்பிடும் போதே அந்த சூடான அந்த சாதத்துல ஒரு ஒரு ஸ்பூன் இந்த பொடி போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடுறது மூலயமா நம்ம எடுத்துக்கிற ஆகாரம் செரிமானம் ஆகுறதுக்கும் வயிறு உப்புசம் எல்லாம் வராம இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும்.
1: ஓகே மேம்.
0: இன்னொன்னு ராஸ்னாலி சூர்ணம் அப்படின்றது சொல்லுங்க.
1: என்ன மேம், என்ன சூர்ணம்? ராஷ்னாதி சூர்ணம்,
0: அது செகண்டா சொன்னது அஷ்ட
1: அஷ்டசூரணம்.
0: சூர்ணம்.
1: ஓகே மேம்,
0: ஆமா,
1: ஓகே. இப்போ நீங்கள் வந்து
0: ரெண்டாவது ராஸ்னாதிசம் சொல்லுங்க.
1: இல்லை மேம், அஷ்டசூரணம் வந்து இப்போ நம்ம சாட்டர்டே சண்டேஸ் தான் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. மீதி இருக்கிற 5 டேஸ் வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிடுறோம் மேம் சாப்பாடெல்லாம். அப்போ அந்த
0: கண்டிப்பா.
1: அஷ்டசூரணம் வந்து
0: நைட்டுக்கு எடுத்துக்கலாம்,
1: ஓகே மேம்.
0: நைட்டு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நைட்டு படுக்கும் போது வெந்நீர்ல கலந்து எடுத்துக்கிறது மூலியமாவும் நைட்டு லேட்டா ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் அது நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் செரிமானம் நல்லா இருக்கும்.
1: ஓகே மேம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு சூர்ணம் சொன்னீங்க மேம், அது
0: அது ராஸ்னாதி சூர்ணம் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம இப்போ இனிமே வரக்கூடிய சீசனுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது இதுல மழையில போறாங்க, தலை நீர் கொத்துட்டு இருக்கு, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, தலைக்கு தண்ணி ஊத்தி ஜலதோஷம் வருது அப்படிங்கிற போது நம்ம அத ஆவி பிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது இல்லாம ஒரு ஸ்பூனோட கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டு லேசா சூடாக்கிட்டு நம்ம 10 மாதிரியும் போட்டுக்கலாம். மூக்குக்கு ரெண்டு பக்கத்துல இந்த கண்ணுக்குல கண்ணுக்கு கீழே நெற்றியில 10 மாதிரியும் போடும்போது நீர் கோத்துட்டு இருக்க தலைவலி தலை பாரமா இருக்குனாலும் அதுலயே வலி குறையும். அது இல்லாம தலைக்கு குளிச்ச உடனே நம்மளோட பொட்டுக்குழி சொல்லுவோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு அந்த நடு உச்சில வரக்கூடிய அந்த கேப் இருக்கும்ல, அந்த இடத்துல நம்ம அந்த பொடிய கொஞ்சம் ஒரு நுள்ள ஒரு பிஞ்ச் எடுத்து அந்த இடத்துல தேய்ச்சி வச்சிருந்தோம்னாக்கா நீர் இறக்கம் இல்லாம நமக்கு தலைவலி தலை பாரம் இல்லாம அது ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ணிடலாம். அந்த ஒரு பொடியும் உதவியா இருக்கும்.
1: ஓகே மேம். இந்த வந்து அதாவது ஹரித்ரா காண்டம், அஷ்டசூர்ணம், ராஷ்ணாதி சூர்ணம், இது வந்து நம்ம அன்றாடம்
0: இதெல்லாம்
1: வந்து
0: நான் ரேண்டமா சொன்னது, இதெல்லாம் நம்ம எப்போதுமே கையில வச்சிருந்தோம்னாக்கா இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஸ்டார்டிங்கே பண்ணிக்கலாம்.
1: ஓகே மேம், நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு விஷயம் சொன்னீங்க மேம். இந்த மூணுமே நம்ம வந்து வீட்டில் இருந்தோன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு பிரச்சனையை வந்து நம்ம
0: கண்டிப்பா.
1: தீர்த்துக்கலாம் மேம். நெக்ஸ்ட் வந்து பல்லுக்கு வந்து அவங்க வந்து பல்வலின்னு சொன்னாங்கல்ல மேம், அந்த மாதிரி ஆயில் புல்லிங் பண்ணுறதோடு சேர்த்து நம்ம வந்து பல் வளர்க்கும் போது நம்ம பல் பொடி யூஸ் பண்ணி தான் நம்ம பல் வளர்க்குறோம் மேம். வேறு ஏதாவது ஸ்பெஷலாக பல் பற்களுக்காக இருக்கா மேம், பல் பாதுகாப்புக்காக இருக்கா மேம்?
0: அதாவது இந்த அரிமேதாசி தைலம் நீங்க ஆயில் புல்லிங்கே யூஸ் பண்ண கூடாது, அது அந்த பூச்சி பல்லுக்கு மட்டும் எடுக்கலாம்.
1: ஆமாம் மேம், காட்டன்
0: அந்த
1: நினைச்சி அது வந்து.
0: இடத்துக்கும் ஆமா
1: எஸ் மேம், ஓகே மேம்.
0: ஆயில் புல்லிங் நம்ம பற்களை உறுதிப்படுத்துறதுக்கு அப்படின்னாக்கா நம்ம நார்மலா நல்லெண்ணெய் வச்சுட்டு ஆயில் புல்லிங் செய்யலாம். அது வந்துட்டு பற்களையும் ஈறுகளையும் உறுதிப்படுத்துறதுக்கும் பற்கள் பலகீனமாகாம இருக்கிறதுக்கும் நமக்கு அது உதவியா இருக்கும்.
1: ஓகே மேம். அதுக்கப்புறம் இந்த கிரே ஹேருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம்? ஜென்ரலாகவே எல்லாருக்குமே வர ஒரு சாதாரண கேள்வி, கிரே ஹேர் வந்து நம்ம போகணும், நரை முடியை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்கு என்னென்ன மாதிரி மருந்துகள் இருக்கு மேம்?
0: நிறைய முடி இருக்கு அப்படின்னாக்கா நம்ம உடம்புல வந்துட்டு அது பித்தம் அதிகமாகிறதுனாலதான் இந்த நிறைய முடி பிரச்சனை வருது சரிங்களா. இந்த பித்தம் எதனால ஏற்படுது, அந்த தீ பூதமும் நீர் பூதம் அதாவது இது ரெண்டும் எதனால நமக்கு அதிகமாகுது, அதனாலதான் நம்ம இந்த பிரச்சனையும் ஏற்படுது. அவங்களுக்கு வெறும் கிரே ஹேர் மட்டும் இருக்காது, சம்டைம்ஸ் அல்சர் ப்ராப்ளம் இருக்கலாம், பயிர்ஸ் தொந்தரவு இருக்கலாம், இந்த மாதிரி இல்லாம இருக்கலாம். அது ஒவ்வொருத்தவங்களோட உடல் வாகை பொறுத்தது. ஆனா கிரே ஹேர் அப்படின்னும் போது நம்மளோட ஃபுட்டு ரொம்ப மெயின், ஜங்க் ஃபுட்ஸ சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 6th படிக்கிற குழந்தை வரைக்குமே இந்த கிரே ஹேரால அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்போ அவங்களோட ஹிஸ்டரி நம்ம கேட்டோம்னாக்கா டெய்லி ஜங்க் ஃபுட்ஸ், ஹெல்தி ஃபுட் அப்படிங்கறதே ரொம்ப ரேர், அந்த மாதிரி அவங்களோட நேச்சர் இருக்கு. இது எல்லாமும் அவங்களுக்கு ஒரு காரணம். அப்போ கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம கீரைகள் அதிகமா எடுத்துக்கிறது, நம்மளோட பயோட்டின் அதிகமா உள்ள மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு இதுல வித்தியாசம் இருக்கு. கறிவேப்பிலை எடுத்துக்கலாம், பீட்ரூட் எடுத்துக்கலாம், காஞ்ச திராட்சை, டேட்ஸ், இந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சு கறிவேப்பிலை எடுத்துக்கலாம், இல்ல கறிவேப்பிலை துவையல் மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். டெய்லி நெல்லிக்காய் சாப்பிடுறது ரொம்பவுமே நல்லது. தலைக்கு ஷாம்பூஸ் அதிகமா

0: யூஸ் பண்ணாம ஏதாவது நம்ம பிருங்கராஜ், கையாந்தரை இந்த மாதிரியான செடிகள் அரைச்சு அது பேக் மாதிரி போடலாம், வெந்தயம் பேக் போடலாம். இந்த மாதிரி நம்ம டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் இயற்கை சார்ந்த சிகிச்சைகளும் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா இதுல வித்தியாசம் இருக்கும். நம்ம எப்போதுமே ஷாம்பு தேய்ச்சிட்டு நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றது இதெல்லாம் வந்துட்டு நம்ம முடிய இன்னும் ட்ரை ஆக்கி கிரே ஹேர் வர்றதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்ததான் செய்யும்.
1: ஓகே மேம், இந்த
0: எண்ணெய் வைத்து தலை குளிக்கிறதே ரொம்ப ரேரா இப்ப எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க.
1: கண்டிப்பா
0: உடல்
1: மேம்,
0: உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் வச்சு நம்ம எண்ணெய் வச்சு குளிக்கலாம்.
1: அதாவது நாங்க நல்லெண்ணெய் வச்சு
0: தேய்ச்சிருந்தாலும்
1: தான் தேய்ப்போம் மேம்.
0: ஆமா,
1: இப்ப நீங்க விளக்கெண்ணெயும் அதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களா மேம்?
0: அதாவது இப்ப இனி வரக்கூடிய காலகட்டம் வந்து உடல் அதாவது உஷ்ணம் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப உள்ள சிச்சுவேஷனை பார்த்து இந்த உஷ்ணம் அதிகமாகுது அப்படின்றதுல நம்ம உடலை கண்டிப்பா நல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அது தணிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வீக்லி வந்து அது கொஞ்சமா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது சேருது அப்படிங்கறத பொறுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அந்த உச்சில வச்சு நம்ம ஆயில் பாத் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் தேய்க்கிறதோட அதையும் நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் ரெண்டும் கலந்து லேசா வெதுவெதுப்பா சூடாக்கிட்டு நம்ம லேசான சூட்ல நம்ம தலைக்கு வச்சு குளிக்கிறதுமே நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கும். உச்சல்ல தொப்பல்ல ஆசன வாய் பகுதி உள்ளங்கை உள்ளங்கால் இந்த பகுதியிலெல்லாம் எண்ணெய் வச்சு அதாவது ஃபுல் பாடி பண்ணிக்க முடியும்னா இந்த இடங்கள்ல எல்லாம் வச்சு பண்ணும்போது உஷ்ணம் குறையும், உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையும் சரியாகும்.
1: ஓகே மேம், இந்த ஒரு ஒரு மணி நேரம் எங்களோட வந்து நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணிங்க மேம், நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க மிக்க மகிழ்ச்சி மேம். தேங்க்யூ.
0: நன்றி, நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை, விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் அறிவோம் அகற்றுவோம் பாத்தீனியம், காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர்காவியல் துறை பேராசிரியர் முனைவர் சரவணன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. பயிராக்கவியல் துறை பேராசிரியர் முனைவர் சரவணன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் பேசலாம் நேயர்களே, இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் தொடர்ந்து இணைந்தீர்கள். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்கிறது வானிலை அறிக்கை.
4: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள் தருமபுரி 7 சென்டிமீட்டர், சோலையார் 5 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் உப்பாசி டிஆர்எஃப் ஏடபிள்யூஎஸ் தலா 4 சென்டிமீட்டர், சிங்கோனா வால்பாறை பிடிஓ ஊத்துக்கோட்டை வால்பாறை பிஏபி வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 3 சென்டிமீட்டர், தருமபுரி பெரியாறு தேவாலா பொன்னமராவதி கொளப்பாக்கம் ஏஆர்ஜி அரக்கோணம் தலா 2 சென்டிமீட்டர், காரைக்குடி மின்னல் இலுப்பூர் குண்டேரிப்பள்ளம் பிஏஎஸ்எல் பெங்கூர் பெல்லிமலை எஸ்டேட் குண்டாறு அணை டிஎஸ்சிஎல் எறையூர் மேட்டூர் ஏடபிள்யூஎஸ் டேனிஷ்பேட்டை டிஎஸ்சிஎல் ரிஷிவந்தியம் ராசிபுரம் மேட்டூர் இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிக அளவு

வெப்பநிலையான 39.8°C திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை. சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 22.5°C, மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.2°C. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த தகவல். நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று 13ஆம் தேதி நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 14ஆம் தேதி நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. 15ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. என்றாலும் வட உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36°C ஒட்டியும், குறைந்த அளவு 26°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

விழுப்புரம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 3 மணி. சிந்தனை துளி. பூமியை குளிர் வைப்போம், புவி வெப்பமயமாதலை தடுப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

பொன்மலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் வெல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

0: திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
0: மேலும் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
2: ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
6: தங்க மாளிகை காரைக்கால்.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
0: இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில நேயர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்க போறோம்? வீட்டுல ஆளே இல்ல, தனியா இருக்க போர் அடிக்குது. டிவியில எல்லா சேனலும் மாத்தி மாத்தி பார்த்தாச்சு. போனையும் ஒரு தடவைக்கு பதிலா 100 தடவை ஸ்க்ரோல் பண்ணியாச்சு. ஆமாங்க, நீங்க தனியா இருக்கும் போது உங்களை நீங்களே எப்படிலாம் என்டர்டெயின் பண்ணிப்பீங்க? சில பேர் கண்ணாடி முன்னாடி நின்று டான்ஸ் ஆடுவாங்க, சில பேர் பழைய போட்டோவை எடுத்து பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாங்க, சில பேர் சமையல் அறைக்கு போய் மாஸ்டர் செஃபான கதையும் உண்டு. இப்படி நீங்க உங்களுடைய தனிமையை போக்கிக்க எப்படிலாம் என்டர்டெயின் பண்ணிப்பீங்க அப்படின்னு தான் இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில என்னோட பகிர்ந்துக்க போறீங்க. உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்டை எல்லாரும் சேர்ந்து படிச்சு சிரிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நிகழ்ச்சியில உங்களை ரொம்பவே உற்சாகமா வைத்துக்கொள்ள நிறைய பாடல்களோட நான் வந்திருக்கேன். உங்கள் அன்பு தோழி ஆர்ஜி வெண்முகி.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: எனக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில தனியா இருக்கும்போது உங்களை நீங்களே எப்படி என்டர்டெயின் பண்ணிப்பீங்க? ராஜேந்திரன் மனக்கொடியிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தனியாக இருக்கும்போது எனக்கு பிடித்த பாடல்களை கேட்டுக்கொண்டே சில நேரம் பழைய படங்களை பார்ப்பேன், அதோட காரைக்கால் எஃப்எம் 100.3 கேட்டுட்ருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னர் கோயில் டி, மடப்புறம் தோப்பு தெரு, வேல்முருகன், மாலை வணக்கம். நான் தனியாக இருக்கும்போது எனக்கு பிடிச்ச மெல்லிசை பாடல்களை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் தனியாக இருக்கும்போது அறிவு தகவல் மற்றும் சினிமா விளையாட்டு சம்பந்தமான தகவலை சேகரிப்பேன், அதனுடைய முழு தகவலையும் எடுத்து ஒரு நோட்டில் எழுதுவேன், புதிய மொழிகளை கற்றுக்கொள்ள முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்னங்க, ரேடியோ தாங்க கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டாரவடை வடுவூர் ஸ்ரீகிருஷ்ணா. சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தனியாக இருக்கும்போது நம்ம கூட யாராவது இருந்தால் நன்றாக இருக்கும் என யோசனை பண்ணி பார்ப்பேன், மற்றும் எனக்கு எப்போதும் குடும்பத்தோடு இருக்கத்தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அய்யாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியாக இருக்கும்போது காரைக்கால் பண்பலை 100.3 தான் கேட்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேற என்னங்க, காரைக்கால் எஃப்எம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியாக இருந்தாலும் பாடல் கேட்பேன், செல்லில் வந்து ஸ்டேட்டஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து என்ன ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், மொபைலும் கிடையாது டிவியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனால உங்களுடைய தனிமையை வந்து எப்படி போக்கிப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். செல்ஃபோன் அண்டு டிவி வந்து கிடையாது. நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலிருந்து எனக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணம்பன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் நேரம் வந்து நான் மொபைல் ஃபோன் பார்ப்பேன், தூங்குவேன், பாட்டு கேட்பேன் எஃப்எம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நான் தனியே

இருப்பது இல்லை, ஏனெனில் தனிமையில் காரை பண்பலை என்னுடனேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னமராவதி புதுப்பட்டியிலிருந்து சொல்லியிருக்காங்க. நல்லா பாட்டு கேட்பங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணக்குடியிலிருந்து சத்யா. தனியாக இருக்கும்போது எனக்கு பிடித்த பாடல்களை நானே பாடிக்கொண்டிருப்பேன் அல்லது பண்பலையில் பாடல்களை கேட்டு ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ நாமளும் ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பானியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை

0: 40க்கு காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோடுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு LSC நிகழ்ச்சியில தனியா இருக்கும் போது உங்களை நீங்களே எப்படி என்டர்டெயின் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இரவஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தனியாகவே இருக்க மாட்டேங்க, ஏன்னா என்னோட தோழி காரைக்கால் பண்பலை இருக்கும்பொழுது எனக்கு ஏது தனிமையா. அவளுடன் சேர்ந்து பாடல் பாடிக்கொண்டும் அவள் 1 மணி நேரத்திற்கு ஒரு நிகழ்ச்சி மாற்றி மாற்றி கூறிக்கொண்டிருப்பாள். அதை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் இருப்பேன். அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் தான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடித்த பாடல்கள் கேட்பது, நல்ல திரைப்படம் காமெடி பார்ப்பது, புத்தகம் அல்லது சுவாரஸ்யமான கட்டுரைகள் படிப்பது, புதுசாக ஏதாவது கற்றுக்கொள்வது, பழைய காமெடி வீடியோக்களை பார்த்து சிரிப்பது, தனிமையை போரடிக்கும் நேரமாக இல்லாமல் நம்மோட நாமே செலவிடும் நேரமாக மாற்றிக்கிட்டா அதுவும் ஒரு அழகான என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தலைப்பு எனக்காகவே கேட்டது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா வீட்டில் மனைவி பிள்ளைகள் இல்லை, வெளியூரில் தங்கி இருக்கிறார்கள், நான் மட்டுமே இருக்கிறேன். எனவே காலையில் எழுந்தது முதல் எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு ஒவ்வொன்றாக நானே செய்து முடித்து விடுகிறேன். கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரம் மாணிக்கம் ரகுபதி. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமையான பாடல்கள் கேட்பது அல்லது காரைக்கால் பண்பலை 100.3 பாடல்கள் கேட்பது, இதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்பொழுதும் தனிமையாக இருக்கும்போது காரைக்கால் பண்பலையில் பாடல் கேட்பது, மொபைல் சீரியல் பார்ப்பது, இதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் வந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கையை ரசிப்பது, வீடியோ எடுப்பது, பறவைகள் குயில்கள் மயில்கள் இதெல்லாம் ரசிக்கிறது, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இயற்கை சூழ்ந்த காட்சிகளை படம் பிடிப்பது, வானொலி கேட்பது, இதுவும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நந்தனியாக இருக்கும்போது நல்ல புத்தகங்களை படித்து என்டர்டெயின் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாழிக்கல் பட்டி எழில்முத்துசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாவல்கள் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, ஏதாவது கருத்துள்ள புத்தகங்களை படிப்பது, அடுத்தது காரைக்கால் பண்பலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் கே மகேஸ்வரன், நிகழ்ச்சி யாவும் சிறப்பாக உள்ளது என்றும் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் பைத்தவரின் காடு RM வடுகநாதன், அது ஒரு ஜாலியான விஷயங்க. எனக்கு பிடிச்ச பழைய பாட்டு, புது பாட்டு, இடைக்கால பாட்டுன்னு பாடிக்கிட்டே இருப்பேன். மீன் தொட்டிக்கு பக்கத்தில் உட்காந்து மீனுக்கு இறை போட்டுட்டு அதுங்க விளையாடுறதை ரசிப்பேன். நாய்க்குட்டியெல்லாம் கூப்பிட்டுட்டு அதுக்கு ஏதாவது வேலை கொடுப்பேன். அது குழி பறிக்கும், ஆட்டம் போடும், அதை பார்த்து நானும் என்ஜாய் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, எனக்கு எப்போதுமே நம்ம காரைக்கால் பண்பலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. டிஆர்பட்டினம் நளினி சங்கர், நான் தனிமையில் இருக்கும்போது இளையராஜாவின் மெலோடி பாடல்களை கேட்க ரொம்பவே பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதம்பார்லேருந்து ராமன், தனியாக இருக்கும்போது யோசித்து கொண்டே இருந்தால் மன உளைச்சல் தான் வரும், காரைக்கால் FM கேட்பதும் புத்தகம் படிப்பதும் மன அமைதி ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நாமளும் ஒரு பாடலை கேட்டு ரொம்பவே உற்சாகமாக ஆகலாம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.

0: மாளிகையில் வைர திருவிழா வைரநகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.

0: இணைந்திருக்கும் நேர்களே, எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு கொடுத்துருந்தோம், தனியாக இருக்கும்போது உங்களை நீங்களே எப்படி என்டர்டெயின் பண்ணிப்பீங்க. திருபுவனத்திலிருந்து அலமேலு மங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனியாக இருந்து என்டர்டெயின் பண்ண ஏதாவது புதுசாக கிராஃப்ட் பண்ணுவேன், கிராஃப்டுக்கு தேவையான பொருட்களை தேடி பண்ணுறப்போ டைம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியாக இருக்கும்போது காரைக்கால் பண்பலை கேட்பது, சிறந்த நூல்களை படிப்பது, இதெல்லாம் தான் என்னுடைய பொழுதுபோக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் தனியாக இருக்கும்போது காரைக்கால் பண்பலை தாங்க கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேமாத்தூர் அமுதா. நன்னிலத்திலிருந்து மல்லிகா, நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது காரைக்கால் பண்பலையில் வந்து பாட்டு கேட்பேன், பிறகு வேலை இருந்தால் பார்ப்பேன், அவ்வளவுதாங்க என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலங்குடி பூங்கோதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக எனக்கு துணையாக எப்போதும் ஆறுதலாக கூடவே இருப்பது காரைக்கால் எஃப்எம் தான், ஆறுதல் மன அமைதி நிம்மதி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நான் எஃப்எம் தாங்க எப்போதுமே கேட்பேன், அதை தவிர நானே ஒரு பாடகர் ஆகையால் நேரம் கிடைக்கும் போது எனக்கு பிடித்த பாடல்களை வந்து நான் பாடி ரொம்பவே மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, காரைக்கால் மாஸ் நகர்லேருந்து ஸ்ரீதர். நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மகாராஜா சிக்ஸ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பல்ஸ் வழங்கிய எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சிக்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
0: மேலும் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
2: ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 3:30. பண்பலையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் ட்ரீஸ் வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் ட்ரீஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரிக்கால்.
5: பன்மலையில் நேர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். LSC லைக் ஷேர்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உடவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
1: நாளைக்காலை 6:40 ஸ்ரீ லலிதமல் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லம் உது.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளைக்காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளைக்காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல் பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: தரமான தற்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைகள் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே. எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்டில் இன்றைக்கி எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களை நீங்களே எப்படி என்டர்டெயின் பண்ணிப்பீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். தனியாக இருக்கும்போது நான் பழைய நினைவுகளில் நினைத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணல்மேடு. மணல்மேடுலேருந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, மணல்மேடு பாப்பாக்குடியிலேருந்து ஆனந்தன் சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுஷியா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியாக தான் இருக்கேன், தனியாக இருக்கிறவங்களுக்கு பொழுதுபோக்கு அவங்க செய்கிற வேலை தான், ஒரு வருடமாக காரைக்கால் எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, காரைக்கால் பண்பில் இருக்க கவலை இல்லை, பாடல் கேட்க கேட்க இனிமையாக இருக்கும், இது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டையிலேருந்து வைத்தியநாதன், அருண் இலக்கியா திருக்கொல்லிக்காடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமையான பாடல்கள் கேட்பது அல்லது காரைக்கால் பண்பலையில் பாடல்கள் கேட்பது பொழுதுபோக்குக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளத்தான்பட்டினம் இளையராஜா வினோதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரைக்கால் பண்பலை கேட்பது, கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளை தத்துவ பாடல்களை கேட்பது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை மாவட்டத்தில் வந்து ஜெயந்தி கோவிந்தராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வானொலி தான் மேடம், பூ கட்டி கொண்டே ஒரு பதிவை போட்டுவிட்டு வானொலி கேட்டுக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தனியாக இருக்கும்போது காரைக்கால் பண்பலையில் பாடல் தாங்க கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே என்னுடைய பெரிய பொழுதுபோக்கு. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செந்தில் கண்ணன் பேரத்தில் இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
2: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
3: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பண்பலையோடு இணைந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு LSC நிகழ்ச்சியில நீங்க தனியா இருக்கும்போது உங்களை நீங்களே எப்படி என்டர்டெயின் பண்ணிப்பீங்க? நான் தனியாக இருக்கும்போது முகநூல் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்பேன், கவுண்டமணி செந்தில் காமெடிலாம் பார்த்து ரசிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன். எங்க தனியாக இருக்கும்போது அப்படின்னாலே வந்து ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது இல்லையா? ஸோ அதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மயிலாடுதுறையிலேருந்து தியாகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாஸ்ட் பீட்டாக சாங் தாங்க கேட்பேன், போட்டு டான்ஸும் ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானொலி கேட்டு மகிழ்ச்சியோடு தனிமையை போக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பாடல் கேட்டுக்கொண்டே இருப்பேன், அதிகபட்சமாக மோகனோட ஹிட்ஸ் பாடல்களாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, தலத்தேரிலிருந்து காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீத்து. ஆக்கூர் மணப்புரம் நாச்சியார் மன்சூர், நான் தனியாக இருக்கும்போது என்னுடைய தோழியுடன் செல்போனில் அரட்டை அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LSC நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மிக மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாங்க, உண்மைங்க, அவ்வளவுதாங்க. என்னங்க ஒண்ணுமே சொல்லாம அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, காரைக்கால் மேல ஓடுதுறையில இருந்து சேப்பு விஜயராகவன். வாய்மேடு ராதிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாடல் கேட்கறது ரொம்பவே பிடிக்கும், செடிகள் நிறைய வளர்த்துருக்கேன், அதை சுத்தி பார்த்தாலே நேரம் போறதே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, அதம்பார்ல இருந்து கலைச்செல்வி செல்வம், நான் தனியா இருக்கும் போது எனக்கு பிடித்த மெலோடி சாங்ஸ் தான் கேட்பேன், அப்புறம் காரைக்கால் பண்பலை என்னோட இருப்பதால தனிமை தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலவஞ்சூர் பாத்திமா தனியாக

போது வானொலி கேட்பேன், புத்தகம் படிப்பேன், அப்துல் கலாமின் வெற்றியின் சிந்தனைகள் புத்தகம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலத்திலிருந்து சுகுணா சுப்பிரமணியம், இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டே குட்டி தூக்கம் போடுவது வேற என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜமுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கவே இருக்கு நம் காரைக்கால் பண்பலை பண்பலை கேட்டுக்கிட்டே நல்ல புத்தகத்தை படிப்பேன், வீட்டில் சில தூய்மை பணிகளை செய்வேன், எப்போதாவது தான் தனிமையில் இருப்பேன், அதாவது தனிமையில் இருக்கிறதே எப்போதாவது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம், வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிருக்கிறது யாரு, பாப்பா கோயிலேருந்து ரவி. இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லியிருக்காங்க, 90களில் வந்த பாடல்களை கேட்டு ரசிக்கும் போது தனிமையே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா தனியாக இருக்கேன்னு, அதான் நம்ம காரைக்கால் பண்பலை இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க செல்வி தெத்தியிலிருந்து. சுவாமிமலையிலிருந்து சஞ்சய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியாக இருந்தால் வீட்டில் உள்ள வேலைகள் பார்ப்பேன், இல்லை என்றால் நன்றாக சாப்பிடுவிட்டு உறங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, எந்த விஷயத்திற்காக நம் டிப்ரெஷன் ஆனேனே அந்த விஷயத்தை சிந்தித்து நான் பேசுவதை நினைத்து பார்த்து, அதே நேரத்தில் அப்செட் ஆகி சைடில் உள்ளவங்க பேசியதையும் நினைச்சு பார்த்து, அவர்கள் இருந்தால் நாம் எப்படி அந்த விஷயத்தை பேசியிருப்போம் அப்படின்னு சிந்திச்சு என்னுடைய தப்பை நான் சரி செய்து கொள்வேன், அப்பொழுது நான் இயல்பு நிலைக்கு வந்து விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. கடலங்குடி பூங்கோதை ஆல்ரெடி படிச்சிட்டோம் நினைக்கிறேன் இவங்களுடைய கமெண்ட்டை. நான் தனியாக இருக்கும்போது ரொம்ப நாளாக செய்கிற எதுவும் வேலை இருந்தால் தனியாக இருக்கும்போது செஞ்சு முடிச்சிடுவேன், காரைக்கால் எஃப்எம்லாம் கேட்டுக்கிட்டே ரொம்பவே என்னுடைய பொழுது போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் நஸ்ரீன் ஐயான் தாவூத். நாகூர் ஏஜேஎம் முகமது ஜலீன், தனியாக இருக்கும்போது நகைச்சுவை ஆடியோக்களை கேட்டு ரசிப்பேன், நண்பர்களுடன் செல்போனில் உரையாடுவேன், நிறை வழிபாட்டில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்புத்தெரு சிவசுப்பிரமணியன், தனியாக இருக்கும்போது என்ன நானே எப்படி என்டர்டெயின் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய பாடல்கள் மெலோடி சாங்ஸ்லாம் கேட்டு ரசிச்சிட்ருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், இரண்டு விஷயம் செய்வேன், புத்தகம் வாசிப்பதும் காரைக்கால் பண்பலை கேட்பதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பலை தாங்க கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலை. சிவபுரி கீர்த்திராஜன், தனியாக இருக்கும்போது கண்ணதாசன் பாடல்கள் முணுமுணுப்பேன், யாரும் இல்லாத நேரத்தில் வேகமாக பாடுவேன், அதாவது தனியாக இருந்தால் வேகமாக பாடுவேன், யாரது இருந்தாங்கன்னா நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், நான் தனியாக இருக்கும்போது மெலோடி பாடல்களை கேட்பேன், காரைக்கால் வானொலியும் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வலங்கைமான் ஆட்டோதுரை, தனியாக இருக்கும்போது என்னோட என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்பலையில் பாடல்கள் கேட்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு கேம்ஸ் விளையாடுவது, டிராயிங் செய்வது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெம்மேலி ஆர் நந்தகுமார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் தனியாக இருக்கும்போது காரைக்கால் எஃப்எம் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு மகள் ஆஃபியாவுடன் பேசி மகிழ்வேன்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் யூசுப் மால். கடைசியான கமெண்ட் படிச்சிடலாமா, நான் குழந்தை கொருநாட்டு கருப்பூஜி பிரபாகரன், காரைக்கால் பண்பலையுடன் இருப்பதனால் மகிழ்ச்சியில் மிதப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஒரு பாடல்களை கேட்கலாம்.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய LSE லைக் ஷேர் கமெண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனி நன்றி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இணைந்திருக்கும் நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 4:01. சிந்தனை துளி அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: நேயர்கள் கேட்கலாம், களம் காண்போம். நாகப்பட்டினம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டேக்வாண்டோ பயிற்சியாளர் தேசிய தங்கப்பதக்கம் வென்ற என் தர்மராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

0: தங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர்

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சார், இப்போ வந்து டேக்வாண்டோ பயிற்சியாளர், ஓகேவா? இப்போ வந்து உங்களை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் நேயர்களுக்காக சொல்லுங்கள் சார்.
1: வணக்கம், என் பேர் தர்மராஜன். நான் விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் இப்போ தற்போது நாகப்பட்டினம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் டேக்வாண்டோ பயிற்றுனராக பணியாற்றி வரேன். எனக்கு வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்கிறாங்க. நான் வந்து ஆக்சுவலாக எம்சிஏ படிச்சிருக்கிறேன். டேக்வாண்டோ விளையாட்டு மேல உள்ள ஆர்வத்தில் நான் அதுக்கான டிப்ளமோ கோர்ஸ் முடித்து டேக்வாண்டோ பயிற்றுனராக இருக்கிறேன். நான் வந்து தேசிய அளவினால் டேக்வாண்டோ போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறேன்.
0: ஓகே சார், இப்போ வந்து சொன்னீங்களே சார், டேக்வாண்டோ பயிற்சியில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால போனீங்க அப்படின்னா, வெறும் ஆர்வம் மட்டும்தான் உங்களை தூண்டுச்சா, இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இருக்கா சார்?
1: அதாவது சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து நிறையா விளையாட்டு இருக்கும், பட் எனக்கு அந்த தற்காப்பு கலை மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்துச்சு. எங்கள் ஊரில் எங்கள் மாஸ்டர் வந்து ஒரு கிரவுண்டில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நாம் கபடி விளையாட போயிருந்தோம், பட் அந்த டைமில் ஒரு பயிற்சியாளர்கிட்ட கற்றுக்கிறதுக்கும் தனியாக கற்றுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நான் அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். அப்படி பார்க்கும்போது அவருடைய ஸ்கில்ஸு, அவருடைய அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு நிற்கிறது, அந்த பெல்ட் கட்டி நிற்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் மாஸ்டர் தான் எங்கள் ஃபாதர் அண்ட் மதர்கிட்ட பேசி என்னை டேக்வாண்டோ கிளாஸுக்கே பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அப்படி அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை பார்க்கும்போது டேக்வாண்டோ மேல உள்ள ஈர்ப்பில் நான் டேக்வாண்டோ கற்றுக்கிட்டேன்.
0: ஓகே சார், இப்போ வந்து டேக்வாண்டோ வந்து கற்றுக்குறோம் இல்லையா சார், அப்படி கற்றுக்கிறதுனால உடல் வலிமையை தாண்டி மனதளவில் வந்து என்ன மாற்றம்லாம் இருக்குது சார்?
1: ஒரு நார்மலான பர்சனுக்கும் ஒரு விளையாட்டு வீரன், எந்த விளையாட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தைரியம் அதிகமாக இருக்கும், போல்ட்னஸாக நிறைய விஷயங்களை வந்து நேரடியாக அவங்க வந்து செயல்படுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவையான விஷயம் எதுவாக இருந்தாலும் நேரடியாக அவங்களோட அக்சஸ் ஆகி கேட்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வில் பவர் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஸ்போர்ட்ஸு. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா விளையாட்டில் வந்து வெற்றி தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும். அது வந்து அவங்களுடைய லைஃப்பில் வந்து நிறையா ஃபெயிலியர்ஸ் பார்ப்பாங்க, அப்போ உடஞ்சி போகாமல் ஸோ வி கேன் அனதர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல மாதிரி
0: வெற்றிக்கான கிடையாது, தோல்வி வந்து நம்ம கையாளணும்,
1: அந்த தோல்வியை கையாண்டு எப்படி வெற்றி பெறணுன்றதுக்கான இதில் வந்து விளையாட்டு வீரர்களுக்கு அது நிறையா உத்வேகமாக இருக்கும்.
0: ஓகே சார், இப்போ வந்து பொதுவான்னு சொல்ல முடியாது, சில பேர்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிறதுனால எஜுகேஷன் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்?
1: கரெக்டாக கேட்டீங்க. சாதாரணமாக எல்லா பேரண்ட்டும் நினைக்கிறாங்கனாக்கா ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிட்டாக்கா எஜுகேஷன் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு வருவாங்க, 9th, 10th, 11th, 12th ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஏஜில் முக்கியமோ அந்த ஏஜில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எதனால் வந்து எஜுகேஷன் பாதிக்காதுன்னு சொல்ல வரேனாக்கா, ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கிறவங்க அந்த டெக்னிக்ஸை அப்சர்வ் பண்ணி அவங்க விளையாடும்போது படிப்பு அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது. ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்கறத ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும், அதை அவங்க எக்ஸாம்லையும் எழுத முடியும். இந்த மனப்பாடம் பண்ணி படிக்கிறத விட ஒரு டீச்சர் நடத்துகிறத கண்டிப்பாக அவங்களால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். என்னென்னா தனி கவனம் செலுத்தணும், அவனுக்கு வந்து அதை புரிஞ்சிச்சா புரியலையான்பதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் எஜுகேஷன் நல்லாவே வரும். எக்ஸாம்பிள் நானே சொல்ல, நான் வந்து ஒரு மாஸ்டர் கிராஜுவேட்டு, எம்சிஏ படிச்சுட்டு மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கிறேன். பேரலாக ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் வந்து 3rd ஸ்டாண்டர்டில் டேக்வாண்டோ ஆரம்பித்தேன், பட் என்னோட எஜுகேஷனுக்கு எந்த விதம் பாதிப்பும் இல்லாமல் என்னோடய ஸ்போர்ட்ஸ் கேரியரையும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு தான் போயிருக்கிறேன். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து எஜுகேஷனை என்றைக்குமே பாதிக்காது அப்படின்றது
0: உங்களுடைய கருத்து. ஓகே சார், இப்போ வந்து சொன்னீங்களே சார், நீங்கள் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்.

0: பொதுவாக வந்து எந்த ஏஜ்லேருந்து வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம டேக்வாண்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க, அது அதை பற்றின விஷயத்தை சொல்லுங்கள் சார். எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி?
1: முக்கியமாக சொல்கிறத பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா நம்ம என்ன நோக்கத்துக்காக அப்படி, இப்போ ஒரு மாஸ்டர்ஸ் வந்து ஆரம்பத்தில் அந்த பையனுடைய ஃபிட்னஸ்க்காகவோ வில் பவருக்காகவோ சொல்லிக் கொடுப்பாங்க, காலப்போக்கில் அதை காம்படிஷன் ஸ்டைலாக மாற்றுவாங்க. ஏன்னா எடுத்த உடனே காம்படிஷனுக்காக யாரும் ரெடி பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு குழந்தையை இந்த ஏஜில் தான் அனுப்பணும், இந்த ஏஜில் தான் அனுப்பக்கூடாதுன்னு கிடையாது. சிறு வயதில் ட்ரைனிங் பண்ணும்போது அந்த உடல் அமைப்பு, அந்த அனாட்டமி, அந்த மசில்ஸ்லாம் என்ன ஆகும்னா அந்த நுணுக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த நுணுக்கங்களை கற்றுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அதனால தான் வந்து சிறு வயதில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஏஜில் வேணால் கற்றுக்கலாம். தற்காப்பு கலை, டேக்வாண்டோன்றது ஒரு தற்காப்பு கலை. எல்லா ஏஜ் மாணவ மாணவிகளும் பேரண்ட்ஸாக வந்தவங்க கற்றுக்கலாம், அனைவரும் கற்றுக்கலாம். ஆனால் சின்ன வயசில் கற்றுக்கிறது வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கணும், அதில் எக்ஸ்பர்ட் ஆகணும், காம்படிஷன் வின் பண்ணணும், நிறையா விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் சிறு வயதில் கற்றுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது.
0: ஓகே சார், இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து பயிற்சி கொடுக்கலாம் சார்?
1: இப்போ வந்து முன்னாடியை விட இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப டைம் அதிகமாக எடுத்திருக்கும் போது குறைந்தபட்சம் காலையில் ஒரு மணி நேரமாச்சும் ஈவினிங் ஒரு 2 மணி நேரமாச்சும் உடற்பயிற்சி ப்ளஸ் டேக்வாண்டோ இது பண்ணாதான் மாணவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், அவங்க ஸ்கில்லும் லேர்ன் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் ஒரு பயிற்சியாளரிடம் அல்லது ஒரு டீச்சரிடம் கற்றுக்கிட்டா தான் அதுக்கான மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கரெக்ட் பண்ண முடியும், அவங்க லேர்ன் பண்ணிக்க முடியும், அப்கிரேட் பண்ணி முடிகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: ஓகே சார், இப்போ வந்து நம்ம சொன்னோம்ல சார், டேக்வாண்டோவில் வந்துட்டு உடல் வலிமை தாண்டி மன வலிமையும் இருக்குது, அதே மாதிரி தன்னம்பிக்கையும் வந்துட்டு அவங்களுக்கு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்ல சார்?
1: கண்டிப்பாக மேடம். இப்போ வந்து மற்ற கேம் கம்பேர் பண்ணும்போது டேக்வாண்டோவில் என்னன்னாக்கா கிக்ஸ் அண்ட் பஞ்சஸ் நிறையா இருக்கும். அப்போ நம்ம ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணுறோம், அட்டாக் மீன்ஸ் காம்படிஷனில் கேம் விளையாட்டுறோம்னாக்கா திருப்பி அவங்களும் நம்ம பண்ணுவாங்க. ஸோ அந்த அடியும் தாங்கி திரும்பவும் நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அந்த வலியை தாங்குற மன வலிமையும் அவங்களுக்கு வந்திருக்கும், உடல் வலிமையும் வந்திருக்கும், நல்ல உடல் வலிமையாக இருக்கும். அவன் வந்து அந்த ஆப்போனண்டோட கிக்குக்கு பயந்துட்டானாக்கா அவனோட திறமையை கூட கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஸோ அதனால் டேக்வாண்டோ பயிற்சி பெறுறவங்க வந்து கம்பல்சரி அவங்க உடல் வலிமையும் நல்லா இருப்பாங்க, மன வலிமையும் அவங்களால கண்டிப்பா கொண்டு வர முடியும்.
0: ஓகே சார், நேர்களையே தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லம் முது தார்பாய்கள் கிரீனேட் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் மகாராஜ சில்க்ஸ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
5: பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: மீண்டும் இணையலாம் நேயர்களே, களம் காண்போம். நாகப்பட்டினம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டேக்வாண்டோ பயிற்சியாளர் தேசிய தங்கப்பதக்கம் வென்ற என் தர்மராஜன் அவர்களின் நேரலை கேட்டுட்டு இருக்கோம். சரி, இப்போ முதல்ல டேக்வாண்டோ அப்படின்னாலே நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது இல்லையா சார், அதை பற்றின விளக்கம் உங்கள்கிட்ட இருந்து சொல்லுங்க சார்.
6: கண்டிப்பாக மேடம். இப்போ டேக்வாண்டோ அப்படின்றது கொரியன் மார்ஷல் ஆர்ட், கொரிய நாட்டுடைய தற்காப்பு கலை. டே அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃபுட், காலை குறிக்கிறது. குவான் மீன்ஸ் நம்மளுடைய ஃபிஸ்ட்டை குறிக்கிறது. டூ, டூ மீன்ஸ் டிசிப்ளின். ஸோ இட்ஸ் அ ஆர்ட் ஆஃப் கிக்கிங் அண்டு பஞ்சிங். இது வித்தவுட் எக்யூப்மெண்ட், வெறும் கை காலால் ப்ராக்டிஸ் பண்ணி அதை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கிற ஒரு கேம் மேடம் இது. இது இப்போ கொரியன் மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்றது இப்போ இட்ஸ் அ குளோபலைஸ்டு ஸ்போர்ட்ஸாக மாறிடுச்சு. 2000 டேக்வாண்டோ விளையாட்டை ஒலிம்பிக்கில் ரெக்கக்னைஸ் பண்ணி

0: அஃபிஷியல் மெடல் கேட்டகரியாக பண்ணதுலேருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே டேக்வாண்டோ பயிற்சி பெற்று வராங்க மேடம்.
1: ஓகே சார், இப்போ வந்து டேக்வாண்டோக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து ரீச் இருக்குது, அதே சமயம் கவர்மெண்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சார் இந்த விஷயத்தில்?
0: இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2004 டேக்வாண்டோ விளையாட்டை பள்ளி கல்வித்துறை மூலமாக இந்திய அரசும் மற்றும் தமிழ்நாடு அரசும் வந்து அந்த போட்டி நடத்துகிறாங்க. அது SJFN நேஷனல் லெவல்லையும் தமிழ்நாடு லெவலில் RDG BDG காம்படிஷன்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ இது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் காம்படிஷன்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ ஸ்கூல் லெவல் சாம்பியன்ஷிப்பில் Under-14 17 தமிழ்நாடு மாணவர்கள் ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலேஜ் லெவல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் மூலமாக நம்ம தமிழ்நாடு மாணவர்களும் சீனியர் காம்படிஷனில் வந்து வான் பண்ணியிருக்கிறாங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் மெடல் ப்ளேஸ் பண்ணிட்டுருக்காங்க இப்போ தற்சமயத்தில். அதேமாதிரி காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்லாம் மெடல் ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம்.
1: ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டேக்வாண்டோ பயிற்சியாளர், நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்களா சார்? அதில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கொடுத்த தருணம், அதாவது நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, அதாவது நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க அதை வந்து முன்னாடியே பண்ணி முடிச்சிருவாங்க எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி தருணம் உங்களுக்கு
0: இருக்கு மேடம்? ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 அப்புறம் கண்டினியூஸாக ட்ரைனிங்ல இருக்கும்போது நான் என்னோட ட்ரைனிங் ஷெடியூல் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குறது உண்டு. அந்த காம்படிஷனுக்கு முன்னாடி என்ன ட்ரைனிங் கொடுப்பேன்றதை நான் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்லேருந்து வர்றதை காட்டி நான் என்ன நினைச்சனோ அந்த ஒர்க்கில் நம்ம டீம் லீடர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நான் நினச்சி வந்து அதே ஃபுட் ஒர்க் ட்ரில்ஸ் தான் அன்றைக்கி அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களும் நம்மளை அது கொஞ்சம் வித்தியாசம் ஆச்சரியமாக எனக்கே இருந்துச்சு. நான் இன்றைக்கி ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினச்சனோ அது இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்காமலே அவங்க ரெடியாக இருந்தாங்க.
1: மாணவர்களுக்குமே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் சார். இப்போ வந்து நீங்கள் வந்து டேக்வாண்டோக்கு வந்து மன வலிமையும் முக்கியம், உடல் வலிமையும் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். இப்போ டேக்வாண்டோ பயிற்சிக்கு குழந்தைகள் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அவங்கள்ட்ட என்ன விஷயம் வந்து சொல்லுவீங்க சார்?
0: ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா டிசிப்ளின். அதாவது டேக்வாண்டோக்கு வந்து கற்றுக்க வராங்கனாக்கா அவங்க வந்து எப்படி இப்படி அன்றாட வாழ்க்கையில், அதாவது வெறும் பயிற்சி மட்டும் கொடுக்க போகிறது கிடையாது, அவங்க வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணுன்றதும் இருக்கும், எப்படி வந்து சீனியர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அந்த டிசிப்ளின் வைஸாக எல்லாமே அவங்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்குறது அதுதான். அடுத்தது தான் ஃபிசிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய எண்டூரன்ஸ்லேருந்து ஒவ்வொரு மோட்டபிலிட்டியும் அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கில்ல கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்போம் மேடம்.
1: ஓகே சார்,

0: சார், இப்போ வந்து குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் வந்து டேக்வாண்டோக்கு வந்து அனுப்புகிறாங்க, அப்படின்னா அவங்க இப்போ நம்ம சைடில் இருந்து இல்லாமல் பேரண்ட்ஸ் சைடில் இருந்து அவங்க என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் சார்?
1: இப்போ டேக்வாண்டோ அல்லது விளையாட்டு பயிற்சி அல்லது எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன என்ன கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிட்டீங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா, புரியலன்னா நீ கோச்சிட்டேயோ அவங்கள்ட்ட சொன்னீங்கயா, அடுத்தது கரெக்டாக சாப்பிட்டீங்களா, அது என்ன விஷயம் அவங்க வந்து லேர்ன் பண்ணுறாங்களோ அதை நம்ம ஒரு தடவை கம்பல்சரி வந்து பேரண்ட்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்கணும். என்ன கற்றுக்கிட்டீங்க, இப்போ ஸ்கூலில் போகிறாங்க, என்ன நடத்துனாங்க, டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அந்த எல்லாமே கேட்கும்போது ஸோ ஸ்கூல்லையோ இல்லை கிரவுண்டில் கோச்சஸோ என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்றது பேரண்ட்ஸுக்கும் தெரியும், தே அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அதை ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, அது ஆல்சோ பேரண்ட்டுக்கும் தான். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்க டிசிப்ளினாக வர்றதுலேருந்து அவங்க எப்படி வாழ்க்கைக்கு இருக்கணுன்றதை முதற்கொண்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை நம்ம கண்டிப்பாக பேரண்ட்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணணும்.
0: கண்டிப்பாக சார், இப்போ எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் அவங்க எந்த ஃபீல்ட் போனாலும் நம்ம அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண மட்டும்தான் அவங்க எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால
1: கண்டிப்பாக மேடம். கண்டிப்பாக.
0: ஓகே சார், இப்போ வந்து பெண் குழந்தைகள்லாம் கூட டேக்வாண்டோக்கு வருவாங்கல்ல சார்?
1: கண்டிப்பாக மேடம்.
0: அவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க?
1: மேம், இப்போ வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தற்காப்பு கலை கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா ஒரு விளையாட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னாக்கா நல்வழியில், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், ஒரு பெஞ்ச் மார்க் கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு அப்புறம்னு வச்சுக்கிங்க. கோவிடுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுகிட்டையும் ஈஸியாக மொபைல் ஃபோன் அக்சஸ் கிடையாது. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் நம்மளே அவங்க கையில் மொபைல் ஃபோன் கொடுத்துட்டோம். அப்போ ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஹோம் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்களுக்கு

0: நம்ம மொபைல் ஃபோனை கொடுத்துட்டோம் பட் மானிட்டரிங் பண்ண முடியல.
1: ஏன்னா
0: முடியாது, ஏன்னா பேரண்ட்டுக்கு அந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. எஜுகேட்டட் பேரண்ட்டு வந்து தே கேன் மானிட்டர், பட் நிறையா பேரண்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் ஃபோனை கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன ஆயிடுறாங்கனாக்கா கிரவுண்டுக்கு வர்றதை குறைச்சிட்டு மொபைல் கேம்ஸில் சோஷியல் மீடியாவில் அடிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டீவியேஷன் அதுக்காக தான் நான் ஏன் கோவிட்டை சொன்னன்றதுக்கான காரணம் என்ன, முன்னாடி நம்ம தடுத்து வச்சுருந்தோம், இப்போ நம்மளே கொடுத்துட்டோம், இப்போ அதை நம்ம தான் என்ன பண்ணோம், ரிட்ரைவ் பண்ணணும். இப்போ ஸ்கூல்ஸுமே நிறைய ஆன்லைன் கிளாஸ் தான் குறைச்சிட்டாங்க, ஃபிசிக்கல் கிளாஸ் தான் கொண்டு வராங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் இப்போ கண்டிப்பாக ஈவினிங்கில் கம்பல்சரி 1 ஹவர் விளையாடணும், ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியுன்றத கேம்பெயின் பண்ணுறாங்க. ஆன்டி ட்ரக்ஸ் சம்மந்தமாக நிறையா கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை பெண் பிள்ளைங்களுக்கும் கம்பல்சரி தற்காப்புக்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து.
1: ஓகே சார், இப்போ வந்து எல்லா விஷயத்துலையுமே சரி, எடுத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லது இருக்கும், தவிர்க்க வேண்டிய விஷயம் சொல்லிட்டு சிலதாக இருக்கும். அந்த மாதிரி இந்த விஷயத்தில் என்னென்னலாம் தவிர்க்க வேண்டியதாக இருக்குது சார்?
0: புரியல மேடம்.
1: அதாவது இப்போ டேக்வாண்டோ பயிற்சிக்கு நம்ம வரோம் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இதுல வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார்?
0: பேரண்ட்ஸ் வந்து என்ன தவிர்க்கணும்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பையன் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறான் அப்படின்னா கம்பல்சரி கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்திலேயே இருக்கிறாங்க. பையனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இம்ப்ரூவ் ஆகணும், அவனுடைய டிசிப்ளின், அவனுடைய ஸ்கில் அது தான் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கணுமே தவிர, எல்லா பேரண்ட்டும் உள்ளே வந்ததும் என் பையன் மெடல் அடிப்பானா, எப்போ மெடல்
1: அடிப்பான்,
0: அந்த மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர, போனால் பையன் ஜெயிச்சு தான் வரணும், ஹார்ட் ஒர்க் இல்லாமல் கண்டிப்பா பண்ண முடியாது.
1: இருந்தாலும் அந்த தாட் வந்து நம்ம வச்சிக்க கூடாது, பசங்க வந்து இம்ப்ரூவ்மென்ட் ஆகுறாங்களா அப்படினு
0: சொல்ற பேரண்டோட பிரஷர்ல பையனை வந்து ரொம்ப அவங்களோட ஸ்பீடுக்கு பையன் வந்து வர்றது வந்து அவன் பேர்ன் அவுட் ஆகி நமக்கு வராதுன்ற முடிவுக்கு அவனே
1: மாறக்கூடாது, நம்ம அதுக்கு ஒரு காரணமா இருந்தா
0: அப்படின்றது சொல்றேன்.
1: ஓகே சார், கண்டிப்பா சார்.

0: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை. 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
0: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை. 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
3: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: நேயர்களுக்கு உலம் கணித நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
11: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: திருவாரூர்
0: மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை. 4 நாட்களுக்கு

0: இணைந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களம் காண்போம். நாகப்பட்டினம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டேக்வாண்டோ பயிற்சியாளர் தேசிய தங்கப்பதக்கம் வென்ற என் தர்மராஜன் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை. சார், இப்போ வந்து பயிற்சி கொடுக்கும்போது மாணவர்கள் சில பேர் வந்து பயப்படலாம் செய்வாங்களா சார், அவங்கள நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க?
1: கரெக்டான கொஸ்டின். நிறைய பேரண்ட் வந்து சொல்லும்போதே, சார் என் பையன் ரொம்ப பயந்த பையன், பயந்த பொண்ணு, நான் அதுக்காக தான் வந்து டேக்வாண்டோவுக்கு அனுப்புகிறேன், அவனுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணிக்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த குழந்தைகிட்டேருந்து அவங்களோட பயத்தை போக்கணுன்னா அவங்க நம்மளுடைய வேவ்லேருந்து நம்மளுடைய பாண்டிங் ஆகணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய கண்ணோட்டம் தான் ரொம்ப முக்கியம். அவங்க எதனால் அப்படி இருக்கிறாங்க, அவங்கள வந்து சோஷியலாக ஏன் பழக முடியல, அதனால் என்ன பார்த்தாங்கனாக்கா, நான் என்ன பண்ணுவேனாக்கா, ஒரு குரூப் ட்ரைனிங்கில் ஒரு லீடர் ஒரு டீம் சின்ன சின்ன டீமாக பிரித்து அவங்கள கொஞ்சம் லீடர்ஷிப் குவாலிட்டியை கொஞ்சம் சீக்கிரமாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இப்போ அவங்களுக்கு கீழே ஒரு 4 ஜூனியர்ஸ் வரும்போது இதை செய்ய சொல்லு

0: ஒரு கேம் கொடுக்கும்போது டீம் கேப்டனாகவோ நீ வந்து கேமுக்கு ஜெயிக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், நீ தான் கொடுக்கணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தான் முதல்ல நாங்கள் ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகும்னா, தான் டீம் ஜெயிக்கணுன்றதுக்காக சில ஸ்டெப்ஸ் அவங்களே தன்னியாமல் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப்பும் வரும், பயமும் போக ஆரம்பிக்கும். அடுத்தது பர்டிகுலர் டேக்வாண்டோவுக்கு வரும்போது அந்த அடி மேலே உள்ள பயம் போகிறதுக்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸை வந்து அவங்க அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும், இது செஞ்சால் நமக்கு நம்ம டெக்னிக் கரெக்டாக போய் ரீச் ஆகுது அப்படின்னு வரும்போது தன்னுடைய டெக்னிக் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வர வர தானாகவே அவங்களுக்கு அந்த பயம் போகிறதுக்கு,
1: பயம் போகிறதுனால நமக்கு லீடர்ஷிப் வரும் வெளியில. இப்போ சொன்னீங்களே சார், வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லீடர்ஷிப்காக ஒரு குரூப் பிரித்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுறது அப்படின்னு, இப்போ அவங்க உங்களோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரு போட்டியில் வந்து பங்கு பெற்று வெற்றியும் பெற்றுறாங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை ஆஸ் அ பயிற்சியாளராக எப்படி இருக்கும் சார்?
0: ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, எல்லா பயிற்சியும் வரும். ஒரு ஸ்டூடெண்ட்டு ஜெயிச்சிச்சு அப்படின்றதுக்காக ரொம்ப சந்தோஷமும் கிடையாது, அதுக்காக தோத்துட்டாங்கன்னு வருத்தமும் கிடையாது. எங்களுடைய மனநிலை வந்து அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருப்போம். டிஸ்ட்ரிக்ட்ல வின் பண்ணிட்டாங்களா, எங்களோட மனநிலை டாக்கு அடுத்த ஸ்டேட் லெவலில் எப்படி ரெடி ஆகணும், அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்க. அதேமாதிரி தோத்த மாணவியாக இருந்தாக்கா மாணவனாக இருந்தாக்கா அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு அடுத்த என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற ஷெடியூல் கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிருவாங்க. மேட்ச் அன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம வெற்றியும் தோல்வியும் ஈக்குவல் தான் நமக்கு. தோல்வியிலேருந்து பாடத்தை கற்றுக்கணும், வெற்றியை தலைக்கு மேலே ஏற்றக்கூடாது. ஸோ அதை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கண்டிப்பாக கொண்டு போகணும். அதே மாதிரி ஒரு பயிற்சியாளருடைய மாணவனோ மாணவியோ இந்தியா ஃப்ளாகை ஷோல்டரில் வச்சுக்கிட்டு கொடியேற்றும் போது அந்த மாதிரி ப்ரௌடான மூமெண்ட் வந்து
1: வேறு எதுவும் கிடையாது. சரிங்க சார், நீங்கள் வந்து டேக்வாண்டோ கற்றுக்கிட்டு போட்டியில் வந்து நிறைய வின் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து முதல் வெற்றி உங்களுக்கு நினைவு இருக்கா சார்? அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை வந்து பகிர்ந்துக்கோங்க சார்.
0: நான் முதல் முதல்ல 2000 ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஆடுறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் மாஸ்டர் வந்து மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போவார், எங்கள் அப்பா அம்மாவுக்காக விளையாட விட மாட்டார். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாஸ்டர் தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், நான் ஒரே பையன் ரெண்டு பொண்ணு அப்படி இருக்கும்போது என்னை வந்து மேட்ச் பார்க்கட்டும், செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிட்டோம், காம்படிஷன் வேணாம்னு தான் எங்கள் பேரண்ட் முதல் முதல்ல அனுப்பிச்சாங்க. ஆனால் எனக்கு காம்படிஷன் கலக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ முதல் முதல்ல 2000 டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்பில் நான் ஃபஸ்ட்டு பிரான்ஸ் மெடல் அடித்தேன். ஸோ அதுதான் எனக்கே, நீங்கள் சொல்லுவாங்களே 100 வந்து உழைச்சி வாங்கின 100 நம்ம முத முதல்ல வெற்றி பெற்ற அந்த பிரான்ஸ் மெடலுக்கு நம்ம என்றைக்குமே ஒரு ஃபஸ்ட்டு.
1: சரிங்க சார், இப்போ வந்து நீங்கள் வந்து போட்டிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறீங்க, அப்போ வந்து ஒரு பதட்டம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்காது, ஆனால் அந்த டைம் போகும்போது ஒரு பதட்டம் வரும் இல்லையா சார், அதை வந்து நீங்கள் எப்படி சார் சமாளிப்பீங்க சொல்லுங்கள் சார், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்.
0: அதாவது எல்லா பிளேயரு எல்லா கோச்சஸும் முத முதல்ல எங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்குது, செஸ் கார்டுன்னு சொல்லுவோம். அதை கட்டும் போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும், கட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்.
1: இப்போ மைக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார், மைக்கு வந்து பார்க்குற வரைக்கும் நமக்கு அந்த பதட்டம் வராது, பேப்பர் கையில் பிடிச்சிருக்குன்னு தெரியாது. அதே மைக்கு முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா அந்த பேப்பர் சவுண்டே மைக்கில் காட்டி கொடுத்துருலையே, அந்த மாதிரி
0: உள்ள இறங்கி அந்த ஸ்டார்ட் சொல்ற வரைக்கும் சின்ன பதட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி நம்ம டெய்லி மேற்கொண்டதை வச்சு நம்ம ஆப்போனண்டோட கணிக்க ஆரம்பிச்ச உடனே நம்மளுடைய டெக்னிக் நம்ம பயன்படுத்தும் போது தானா பயம் போயிடும். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம அதை காட்டிக்க மாட்டோம். நம்ம எப்பயும் போல அதான் சொன்னோம்ல, எப்பவுமே நம்ம ஹையாகவும் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, எதிராளிய ஈஸியாகவும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவனும் பிளேயை இப்போ கற்றுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் எந்த ஒரு செகண்டையுமே நம்ம வந்து கவனமாக விளையாடணுன்றது தான் முக்கியமான பாயிண்ட்.
1: ஓகே சார், இப்போ வந்து எல்லா கேம்லேயுமே சரி ஒரு சின்ன சின்ன நுட்பம் இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு இந்த டேக்வாண்டோவில் பிடிச்ச நுட்பமான ஒரு விஷயம் அப்படின்னு என்ன சார்?
0: அதாவது என்னுடைய ஃபேவரட் கிக்னு சொல்லுவாங்க, என்னுடைய ஃபேவரட் கிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் கிக், தீச்சா கிக்னு சொல்லுவாங்க. டேர்ன் பண்ணி கிக் பண்ணுறது வந்து என்னுடைய ஃபேவரட் கிக், கவுண்டர் அட்டாக் மூலமாக நான் பண்ணுறது ஃபேவரட் கிக் எனக்கு.
1: ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து வேறு உங்கள்கிட்ட இப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள்லாம் வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணுறாங்கல்ல சார், இப்போ அவங்க இப்போ வந்து உங்கள்கிட்ட எத்தனை பேர் வந்து அந்த பயிற்சியில் இருக்காங்க சார்?
0: இப்போ நான் நாகப்பட்டினத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 ஆக போகுது. இப்போ என்கிட்ட ஒரு 50 ஆல்மோஸ்ட் டெய்லி ப்ராக்டிஸ் வராங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் என்கிட்ட இருக்கிறாங்க. பட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th-5th வரைக்கும் தான் எனக்கு ஆல்மோஸ்ட் 35 ஸ்டூடெண்ட்ஸ் என்ட வந்துட்டுருக்காங்க.
1: ஓகே சார், ஓகே சார். நேர்களை தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14-17 வரை 4 மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா கடைவீதி, திருவாரூர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த்.

0: ஹிண்டல்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அன்கோ.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களம் காண்போம். நாகப்பட்டினம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டேக்வாண்டோ பயிற்சியாளர் தேசிய தங்கப்பதக்கம் வென்ற என் தர்மராஜன் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை. சார், இப்போ வந்து டேக்வாண்டோ பயிற்சியாளர்கள் இருக்காங்கல்ல சார், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே வந்து தவிர்க்க வேண்டிய பொதுவான தவறுகள் அப்படின்னு நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க?
1: பொதுவான தவறுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் போய் சண்டை போடுறது, ஸ்கூலில் போய் சண்டை போடுறது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விளையாடும் போது சண்டை போடுறது. பொதுவாக நாங்கள் வந்து கிளாஸ் ஆரம்பி

0: வைக்கும்போதே இங்கே சொல்லி கொடுக்கறத இங்கேயே நிறுத்திக்கணும். போய் பேரண்ட்ஸ் கிட்டயோ அக்காவோ தங்கச்சிக்கிட்டயோ
1: அவங்கள்ட்ட நான் அடுத்த கேள்வி அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். என்னன்னா இப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கா சார்?
0: கண்டிப்பாக வரும். ஏன்னா மேம் சின்ன பசங்க சந்தோஷத்தில் கற்றுக்குறாங்க. அந்த ஆர்வத்தில் ஒன்று பேரண்ட்ஸ் முன்னாடி செஞ்சு காட்டணும், இல்லை வீட்டில் தங்கச்சிங்கிட்டையும் அக்காட்டையோ செஞ்சு காட்டணுன்ற ஆர்வத்தில் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கற்றுக்கிட்டோன்ற ஆசையில் செய்வாங்க, தவிர எப்படி செய்யணும் எந்த இடத்துல செய்யணுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஸ்டார்டிங்கில் வரும், போக போக வித்தின் ஏ 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்குள்ளே நாங்கள் அதை ரெகுலேட் பண்ணிடுவோம். ட்ரைனிங் ரெகுலராக வர வர எங்கே யூஸ் பண்ணணும் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் மேடம்.
1: ஓகே சார், இப்போ வந்து அடுத்தது என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து பலவீனமானவர்கள் கிடையாது, ஆனால் சில பேர் வந்து அப்படி சொல்லுவாங்கல்ல சார், அந்த எண்ணத்தை வந்து டேக்வாண்டோ பயிற்சி வந்து எப்படி சார் மாற்றுது?
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்க, கேள்வியே பதில் இருக்கு. பலவீனமானவர்கள் கிடையாது தான், ஏன்னா தற்போது இந்திய அளவில் இன்டர்நேஷ்னல் போய் சாதிச்சதில், நான் சொல்கிறது ஒலிம்பிக்ஸாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் மாணவர்கள் அதாவது மென்ஸை விட உமன்ஸ் தான் அதிக இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. டேக்வாண்டோலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய உமன்ஸ் பிளேயர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்கோர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பலவீனமானது நான் ஏற்றுக்கவே இல்லை, அந்த ஒரு எண்ணமும் கிடையாது.
1: ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம் அப்படின்னா என்ன சார்?
0: மேடம் அதாவது டேக்வாண்டோ வந்து இட்ஸ் வந்து ஒரு ஜேர்னி தான். இப்போ நிறையா பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் வருவாங்க, இட்ஸ் 6 மந்த் கோர்ஸ் 3 மந்த் கோர்ஸ் அப்படின்ட்டு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். ஸோ டேக்வாண்டோ இட்ஸ் அ லாங் டர்ம் ப்ராசஸ். நம்ம ஃபிட்னஸ்க்காக கற்றுக்கிட்டா ஃபிட்னஸ், காம்படிஷனுக்காக கற்றுக்கிட்ட காம்படிஷன், செல்ஃப் டிஃபென்ஸ்னா செல்ஃப் டிஃபென்ஸ். ஸோ இது இன்னையோட முடியாது. ஸோ அந்த டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் டைமாக வரும். ஸோ இதை வந்து இன்னையோட நிறுத்திடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு இந்த டேக்வாண்டோவை லேர்ன் பண்ணுறீங்க, யூ கேன் ப்ராக்டிஸ் எவ்ரிடே, நீங்கள் வந்து அதை வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், செல்ஃப் டிஃபென்ஸாக பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அந்த டிசிப்ளின் வந்து அந்த நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தா தெரியும், அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசிப்ளினாகவே இருப்பாங்க. அந்த அந்த ரெகுலர் ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைப்பாங்க, லைக் இட்ஸ் ஆர்மி மேன் மாதிரி அந்தமாரி இருக்க வாய்ப்பு உண்டு.
1: ஓகே சார், இப்போ இன்னொரு க்வெஸ்சன் என்னென்னா சார், டேக்வாண்டோ பயிற்சியாளருக்கு வந்து பொதுவாக வந்து கோபமானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார், அது எந்த அளவுக்கு சார் உண்மை?
0: கண்டிப்பாக இல்லை மேம், பயிற்சி நேரங்களில் மாணவர்களை வந்து

0: நான் அடிக்கணும்னு ஒருத்தன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டியூன் பண்ண ட்ரை பண்ணுவோம், அவனை மாற்ற ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைனாக்கா நாங்கள் பயிற்சிக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம் மேம்.
1: ஓகே சார், இப்போ வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வந்து போயிருப்பீங்க சார், எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு தோல்வியாவது நமக்கு இருக்கும் இல்லையா. அப்போ வந்து வெற்றியை விட தோல்வியை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த ஒரு தருணம் எப்படி இருந்துச்சு சார்?
0: கண்டிப்பாக மேடம், நான் வந்து மேட்ச் மெடல் அடிக்க ஆரம்பிச்சுலேருந்து ரெகுலராக மெடல் ஸ்கோர் பண்ணிகிட்ருப்போம். ஒரு மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டே ஒரு கோல்டு மெடலிஸ்ட் பிளேயரோட விளையாட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அது லாட்டுன்னு சொல்லுவாங்க. மாட்டிக்கிட்டு அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது ஒரு ஃபைனல் மேட்ச் விளையாட வேண்டிய பையன் முதல் மேட்சே வரும்போது நம்ம இட்ஸ் லைக் வால்வா சவான்றக்காது தான். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் விட்டுட்டோனாக்கா மெடலும் இருக்காது, பட் நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட்ல விட்டுட்டோம் நேமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு ஒரு தர அமைஞ்சது. ஸோ அது அதுலேருந்து மீண்டு வர்றது தான் அந்த மாதிரி தோல்வி தான் நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு ரொம்ப கொண்டு போகும். ஸோ ஒரு வீரன் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்தாக்கா ஜெயிக்குவேன், ரெண்டாவது ரவுண்ட் வந்தாக்கா அப்படி கிடையாது. நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் எப்படி இருக்கோ அதே மாதிரி கடைசி ரவுண்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் நம்ம இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்றதுக்கு.
1: உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு குரு அப்படினு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க.
0: கண்டிப்பா மேடம்,
1: அந்த பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: நான் முதல்ல டேக்வோண்டோ லேர்ன் பண்ணது எங்க விருத்தாச்சலத்துல கந்தவேல் மாஸ்டர்னு மாஸ்டர் லேர்ன் பண்ணேன். அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க ஊர்ல அவரே ஒரு சீனியர் சாம்பியன் தான். அந்த 93-92 பீரியட்ல டேக்வோண்டோ பிரபலம் இல்லாத காலத்திலேயே அவர் நல்ல டேக்வோண்டோ மாஸ்டர் அவர். நான் அவர்கிட்ட தான் டேக்வோண்டோ கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் செக்ரட்டரி செல்வமணி சார் இருக்கிறாங்க, அடுத்தது ஏழுமலை சார் இருக்கிறாங்க. ஸோ நிறைய மாஸ்டர்ஸ் என்னை கைட் பண்ணாங்க. பெங்களூரில் கௌதம் சார் இருக்கிறாங்க, கேரளாவில் நம்ம பாலா சார் இருக்காங்க. ஸோ நிறையா பேருடைய நாலேஜ் இருந்தனால நான் டெவலப் பண்ண முடிஞ்சிச்சு. நான் ஒவ்வொரு தடவையும் கேம்புக்கு போகும்போதும் அந்த மாஸ்டர்ஸ்லேருந்து டெக்னிக்ஸை நம்ம கற்றுக்கிட்டு டேக்வோண்டோவில் இந்தளவுக்கு வந்திருக்கேன் மேடம்.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கீங்களா சார், அந்த தருணம் அதை பற்றி சொல்லுங்கள் சார், கேட்கலாம்.
0: கண்டிப்பாக மேடம், ஆக்சுவலாக வந்து நான் தங்கப்பதக்கம் வாங்கின டைமில் எனக்கு டைஃபாய்டு ஜுரம் மேடம். எனக்கு அது மேட்ச் டைமில் எனக்கு அதுமே வந்தது கிடையாது. காம்படிஷன் டேட் டைம் அறிவிச்சிட்டாங்க, நான் வந்து பூம்சே ஈவெண்ட்டில் கோல்டு மெடல் வாங்கினேன் மேம். அப்போ வந்து பூம்சே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த டைமில் எனக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, எத்தனை பிளேயர்ஸ் விளையாண்டாங்கன்னு தெரியாது. நான் அதுக்கப்புறம் டீமாக போய் பண்ணோம், பண்ணிவிட்டு நேம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல மேம், நம்ம இந்த இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான், என்னால் மெடலே வராதா மெடல் வருதான்னு பார்த்து கோல்டு மெடல் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு.
1: ஓகே சார், இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பேசின விஷயம் தான் சார், பெண் குழந்தைகள்லாம் வந்து கற்றுக்க வராங்க அப்படின்னு சொல்லலாம் சார். அவங்க வந்து சில பேர் வர பெண் குழந்தைகள் வராங்கன்னா தயங்கி இருக்காங்க சார். இப்போ டேக்வோண்டோ வந்து என்னோடய பேரண்ட்ஸோட கட்டாயத்தினால தான் வரும், ஆனால் எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார்?
0: மேம், பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணி கூட்டு வர 90% வில்லிங் இல்லாமல் தான் வருவாங்க. ஸோ நம்ம எடுத்த உடனே அவங்கள்ட்ட ஹார்ட்னஸ் ஆகவோ அவங்களுக்கு வந்து நம்ம ஹெவியான ட்ரைனிங்கோ கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க தான். ஸோ நம்ம வந்து ஆஸ் எ டீச்சராகவோ கோச்சாக வந்து நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ அந்த பேரண்ட்டு வந்து விடுற குழந்தைங்கள குழந்தைங்க வந்து அவங்களாவே ஆர்வமாக கற்றுக்கிறதுக்கான முயற்சி தான் நம்ம முதல்ல எடுக்கணும் மேடம்.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசு பதவியில் இருக்கீங்க இந்த டேக்வோண்டோ மூலமாக, இதன் மூலயமா என்னென்ன வந்து எம்ப்ளாய்மெண்ட்டெல்லாம் இருக்குது சார்? இதை வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இதை பற்றி இல்லை சார், ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார்.
0: மேடம், நான் வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் டேக்வோண்டோ பயிற்றுனராக போஸ்டிங் வாங்கினேன். ஸோ கோச் அப்படின்னாக்கா கோச்சுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது மேடம், டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் அப்படின்னு சொல்லி பெங்களூரில் டேக்வோண்டோக்கான சென்டர் இருக்குது. சாயில் மூலமாக, நேதாஜி சுபாஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மூலமாக அந்த கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் 1 இயர் முடிக்கணும். ஸோ அந்த கோர்ஸ் போனால் அதுக்கு மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கணும், நேஷனல் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி எஸ்டிஏடியில் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அதில் இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகி வந்திருக்கேன் மேடம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக அனைத்து துறையிலையுமே அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டை வச்சு வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்குறாங்க. அடுத்தது பிஎஸ்எஃப், அடுத்தது வந்து எஸ்எஸ்பி, எஸ்எஸ்பியில் யூனிஃபார்ம் சர்வீசஸ்லேயும் டேக்வோண்டோ மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு உயர்கல்விக்கும், அதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன்

0: சொல்லுவாங்க. இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கோ அவங்களுக்கான விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு மூலமாக அவங்க படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய காலேஜஸ் வந்து ஃபுல்லாக அவங்களோட கல்வி கடனே இல்லாமல் கல்வி கட்டணமே இல்லாமல் அவங்கள அட்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னாக்கா விளையாட்டு கற்றுக்கிட்ட மாணவன் வந்து எந்த ஒரு ஃபீஸே இல்லாமல் காலேஜ் அட்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
1: ஓகே சார், இப்போ வந்து டேக்வாண்டோவில் உயரம் குறைவாக இருக்காங்களே சார், அவங்களாலையும் பயிற்சி பெற முடியுமா சார்?
0: கண்டிப்பாக முடியும் மேம். அதாவது உயரம் தடை இல்லை, ஆனால் டேக்வாண்டோவுக்கு உயரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ டேக்வாண்டோவில் வந்து ரெண்டு பிரிவு இருக்குது மேடம். ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க, கியூரிஹின்னு பூம்சேன்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அவனுடைய மோஸ்ட்லி ஷார்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களுடைய எபிலிட்டியை பார்த்து அவங்க எந்த பிரிவில் விளையாட வைக்கணுமோ அந்த பிரிவில் விளையாட வச்சா டேக்வாண்டோவில் அவங்களும் மாஸ்டர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேம்.
1: ஓகே சார், இப்போ என்ன அப்படின்னா வெற்றிக்கு வந்து நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள், ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து திறமை முக்கியமா இல்லை தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிற பயிற்சி முக்கியமா சார்?
0: திரும்ப சொல்லுங்கள் மேடம்.
1: இப்போ வெற்றி நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பேசினா சார் என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தை வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திறமை மட்டும் இருந்தால் போதுமா இல்லை தொடர்ந்து அந்த பயிற்சியை அவங்க மேற்கொண்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுமா சார் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்களுக்காக?
0: இல்லை மேடம், ஃபஸ்ட்டு அவங்க பயிற்சி பயிற்சியின் மூலமாக திறமையை வளர்க்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் அவங்க ஆர்வமாக இருக்கணும்.
1: இல்லை சார், சில பேர் வந்து வந்து ஜாயின் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு எனக்கு கற்றுக்கிட்டது இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஸ்டாப் பண்ணிடலாம் போயிடுவாங்க. அதனால் கேட்குறேன் சார்.
0: ஓகே மேடம், அதாவது கண்டிப்பாக வந்து திறமையும் பயிற்சியும் இரண்டுமே தேவை. ஏன்னா பயிற்சி இல்லாமல் திறமை வளராது. நேச்சுரலாக உங்களுக்கு டேலண்ட் இருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணலனாக்கா அந்த டேலண்ட் வந்து வளர்க்கவே முடியாது. ஸோ டேலண்ட் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். அந்த குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான பயிற்சி கொடுத்தா கண்டிப்பாக அவங்க சாம்பியன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே சார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது களம் காண்போம். நாகப்பட்டினம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டேக்வாண்டோ பயிற்சியாளர் தேசிய தங்கப்பதக்கம் வென்ற என் தர்மராஜன் அவர்கள் பங்கு பெற்று நேரலை. சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நான் கேட்ட கேள்விகளுக்கும் சரி நீங்களும் சரி நிறையவே யூஸ்ஃபுல்லான கருத்துக்களை கொடுத்தீங்க, ரொம்பவே நன்றி சார்.
1: நன்றி. பட் ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான அவேர்னஸ்க்காக நமது ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் எஃப்எம் வந்து விழிப்புணர்வு செஞ்சதுக்கு மிகவும் நன்றி மேடம். தேங்க்யூ.
0: நன்றி சார். தேங்க்யூ சார்.

0: கரைக்கால் பண்பலை 100.3.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய பாட்டுக்கென்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமீத் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா, இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமீத் அவர்கள்.
2: சகோதரி, காதலனும் காதலியும் ஒரு சுற்றுலா போறாங்க, மகிழ்ச்சியா பல இடத்த சுற்றி பாக்குறாங்க. அப்போ ஒரு ஓடையில படகுல பயணம் போறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஏற்படுகிற அந்த சந்தோஷம் இருக்க அந்த பாடல் மூலமா அது வெளியாகும். அது பாட்டு உற்சாகமா வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? அது எங்க பழைய பாடல் தான் அழகா கொடுக்கும். பாட்டு பாடவா?

அண்ணன், பாட்டு பாடியே ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் வாய்ப்புகள் கிடைக்கலன்னு வச்சுக்கீங்களே, தன்னுடைய நம்பிக்கை தரக்கூடிய தோழி நீங்க போய் எங்கேயோ ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர்ல தான் பாடணுங்கிற அவசியம் இல்ல, சாதாரண மக்களுக்கு கூட பாடுங்க, அதன் மூலமா நீங்க புகழோட உச்சத்துக்கு போகலாம்னு சொல்லி கொடுப்பா. இசையால் மயங்காதவர்கள் யாருமே இல்ல. அந்த பாட்டு மூலமா நம்ம அந்த வானத்துல இருக்கக்கூடிய வில்ல கூட வளைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தன்னம்பிக்கையோட கொடுக்கக்கூடிய பாட்டு இருக்கு. அதுக்கு இணையான பாட்டு ஒண்ணு இல்ல, ரொம்ப அழகா சொல்லுவான் பாட்டு.

சகோதரி, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறான், வாழ்றான், இறக்கிறான். ஆனா இந்த வாழ்க்கையில வாழ்ந்தான் என்பதற்கு எதையாவது நிலைநிறுத்திட்டு போகணும். அப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயம் நல்ல பண்பாடுகளையும் பழக்கத்தையும் நல்ல நெறிமுறைகளையும் நமக்கு கத்துக் கொடுக்குது. பாரத தேசம் நம்மை எவ்வளவு நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஒருமைப்படுத்திருக்கு தெரியுமா? அதை வாழ்க்கையில கொண்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை நலமாகும், வளமாகும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவன் இருந்தாலும் மறைந்தாலும் அவனுடைய பேர் பதிவுல இருக்கணும். அப்படி பாடல்கள்ல நல்ல செய்திகளை, மனம் ஏற்கக்கூடிய செய்திகளை உணர்வு பூர்வமாக எங்களுடைய பழைய பாடல் மிக அற்புதமா சொல்லியிருக்கு. அதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான பாட்டு இது. கண்

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சாகுலனே, நம்முடைய பாரதம் அப்படின்னு சொன்னாதான் இந்த பண்பாடுங்கிற ஒரு வார்த்தையே இங்கதான் இருக்கு. பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், ஆன்மீகம் இதெல்லாம் சிறந்து விளங்குது ஒரு நாடு அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய நாடுதான். இந்த ரெண்டு பெண்கள் என்ன பண்ணாங்களா, மேல்நாட்டுக்கு ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தாங்களாம். அங்க இந்த மாநாடு நடத்தக்கூடிய பெண்கள் அவர்களுடைய உடை அவர்களுடைய நாகரிகத்தை எல்லாம் பார்த்து இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஏக்கமா இருந்தாங்களாம். அந்த மாநாடு முடிஞ்சதும் அந்த வெளிநாட்டு பெண்கள் ஓடி வந்து நம்முடைய நாட்டு பெண்களுடைய கைகளை பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்களாம், நாங்க எத்தனையோ விஷயத்துல இன்னைக்கு வந்து அட்வான்ஸா வந்துகிட்டு இருக்கோம், ஆனா எந்த காலத்திலையும் உங்களுடைய பண்பாட்டிற்கு இணையா எங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கின்ற கலாச்சாரம், நீங்க அணுகின்ற ஆடைகள், நீங்கள் பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள் என்று பல்வேறு பண்பாடு கலந்த விஷயங்கள்ல எங்களால உங்களை தொட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுதான் இங்கேருந்து போன நாட்டு பெண்கள் நினைச்சாங்களாம். சே, நம்ம அவங்கள பார்த்து நினைச்சோம், ஆனா நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் மாறாம நம்ம இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கோம், உலக நாடே நம்முடைய நாட்டை திரும்பி பார்க்குதுன்னா அதுக்கு பண்பாடுங்கிற ஒரு விஷயம் நினைச்சாங்களாம். அதை கொண்டு வந்து அழகா பாட்டுல போட்டான்.

0: ஆகும்.
1: சகோதரி, ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில நிம்மதி வேணும்னு தான் அலைஞ்சிட்டு இருக்கான். மன அமைதி வேணும். அப்படி ஒரு செல்வந்தர் இருந்தார், அவருக்கு மன அமைதியே ஏற்படலையா, பணத்தினால அவருக்கு நிம்மதி இல்ல. பல பேர் சொன்னாங்க, இந்த பணம் உன் கையில இருக்கிறதுனால தான்யா நிம்மதி இல்லாம இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய பணத்தை சொத்தை எல்லாம் வித்து அப்படியே மூட்டை கட்டி பணமாகவும் நகையாகவும் எடுத்துட்டு சாமியார போய் பார்க்க போயிருக்காரு. அவர் ஒரு ஞானி, அவரை பார்த்து அதை கொடுத்துட்டோம்னா நம்ம பொறுப்பு முடிஞ்சு போச்சு, அது நாலு பேருக்கு பயன்படும் அவர் நினைச்சு போய் கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே அவர் வாங்கி பிரிச்சு பார்த்தாராம். பார்த்த உடனே பணமும் நகையுமா இருந்தோடனே டக்குன்னு மூட்டை கட்டிக்கிட்டு எடுத்துட்டு ஓடினாராம். ஓடின உடனே இவருங்க பின்னாலே ஓடி இருக்காரு. ஆஹா, தப்பான ஆள்கிட்ட கொடுத்துட்டோம் போல இருக்கேன்ட்டு நீண்ட தூரம் ஓடி போயிட்டு திரும்பி வந்து அதே இடத்துல உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்தோடனே இவர் கிட்ட வந்தோடனே இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு தூக்கி அவர் கையில கொடுத்த உடனே இவருக்கு அப்பாடான்னு மன மகிழ்ச்சி இருந்துச்சான். இப்ப அந்த ஞானி என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு காலமும் அந்த பணம் நகை எல்லாம் உங்கள்ட்ட தான் இருந்துச்சு, இப்ப என்கிட்ட வந்து கொடுத்தீங்க, நான் எடுத்துட்டு போன உடனே மீண்டும் ஓடி வர்றீங்க, இப்ப உங்க கையில கிடைச்ச உடனே உங்களுக்கு நிம்மதி வந்துருச்சு. இப்ப நிம்மதி எங்க இருக்கு தெரியுதா, உங்க மனசுலதான் இருக்கு. உங்க மனசை நீங்க வழிப்படுத்திட்டீங்கன்னா அதுதான் உள்ளபடியே மன நிம்மதி அடையும் என்பதை அவர் ஒரு அழகான முறையில அவருக்கு விளக்கும்படியா சொன்ன உடனே அவர் மனம் தெளிவடைஞ்சதான். இத எங்களுடைய பழைய பாடல் மிக அற்புதமா சொல்லியிருக்கு.

அண்ணன், இன்றைய தலைமுறை இருக்கு பாத்தீங்களா, தன்னுடைய கையிலேயே எத்தனையோ சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு, ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. எதையோ தேடி தேடி ஓடுவாங்க, எங்கேயோ இருக்கிற நிம்மதி நினைச்சிட்டு போவாங்க. ஆனா கண்ணை விட்டு சித்திரம் வாங்கறது மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு எதையோ பிடிக்க போறோன்னு போவாங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கறத பிடிக்க போவாங்க. இருக்கிறதும் போயிடும், பறக்கிறதும் போயிடும். எப்படி நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையும் அறிவுரை கேட்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு வந்து சொல்லுவாங்க. ஆனா அதுல எதுலையுமே நிம்மதி இருக்காது. கடைசியில ஓடி போய் உட்காரும் பொழுது திரும்பி பார்த்தா வாழ்க்கையில சே, இறைவன் கொடுத்த எத்தனை விஷயங்கள் நமக்கு இன்பத்தை கொடுத்துருக்கோம், அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்திருக்கோமே. இன்னைக்கு நிம்மதி இல்லையேன்னு அடையக்கூடிய காலம் இருக்க, அதை கொண்டு வந்து அழகா எங்களுடைய பாட்டுல போட்டான். எங்கே நிம்மதி

நேயர்களே, பாட்டுக்கு என்ன போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 97 15 16 72 82 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமீத், ஆரூர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருண்.

0: மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
4: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 to 10 திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 to 10 திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பூவம், வர்ச்சிக்குடி, திருவேட்டக்குடி, கோட்டுச்சேரி வடக்கு மற்றும் கோட்டுச்சேரி தெற்கு ஆகிய கிராம பஞ்சாயத்துகளில் 15/8/2026 அன்று கிராம சபை கூட்டங்கள் காலை 9:45 முதல் நடைபெறவுள்ளன. பொதுமக்கள் அனைவரும் தங்களது கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராம சபை கூட்டங்களில் தவறாது கலந்து கொண்டு கிராம வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் மற்றும் குறைகள் தொடர்பான தங்களது கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு காரைக்கால் மாவட்ட கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிக்கிறார்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
7: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
8: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
9: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
8: ஜிஎல் மருத்துவமனை
9: காரைக்கால்.
7: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
10: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
10: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
12: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு காரம்.

0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
2: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அதர்மம் படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை. நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் இதயம் படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புலிவலம், திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் ஆலய உலா. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அருள்மிகு கமலாம்பாள் ஆடிப்பூர திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
4: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புலிவலம், திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
5: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம், திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர்.
5: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரி உருண்டை, மசாலா பொரி என இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம், திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
5: திருவாரூர் மேலக்கடை தெருவில் நெஞ்சம் நிறைந்த பொழுதுகள் மனம் மகிழ்ந்த சுவையில் உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃப்ரெஷ் ஜூஸ், திருவாரூர். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃப்ரெஷ் ஜூஸ் பிறந்த நாள், திருமண நாள், விழா கால கேக்குகள் என அனைத்து வகைகளுக்கும் ஆர்டர்கள் வரவேற்கப்படுகின்றன. பழைய நாகைசாலை, தெற்கு வீதி, விளமல் மற்றும் அடியக்கமங்கலம். உங்களின் வசதிக்காக திருவாரூர் மேலக்கடை தெருவில் நெஞ்சம் நிறைந்த பொழுதுகள் மனம் மகிழ்ந்த சுவையில் உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃப்ரெஷ் ஜூஸ், திருவாரூர். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃப்ரெஷ் ஜூஸ், ஜூஸ், ஜூஸ்.
0: நேர்களே, இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அருள்மிகு கமலாம்பாள் ஆடிப்பூர திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அருள்மிகு கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தின் நேரடி நிகழ்வினை வர்ணனையாக வழங்க காத்திருக்கிறார் இஞ்சிக்குடி கிரிஜா புரட்சிக்கணி. வாருங்கள் நேர்களே, பாடலோடு பயணிப்போம் திருவாரூருக்கு.

அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களே, திருவாரூர் ஸ்ரீ கமலாம்பாள் ஆடிப்புற திருத்தேரோட்டமானது சரியான நேரத்தில் கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 25% முழுமையடைந்து தற்பொழுது தெற்கு கோபுர வாசல் அருகே தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றது. தேரோட்டம் கிளம்பின உடனே அந்த திருவாரூர் நகரின் அந்த பருவநிலை மாறி குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையில இப்ப இந்த திருவாரூர் இருக்குது. பக்தி பரவசத்தோடு மக்கள் ஆரூரா, தியாகேசா, கமலாம்பாள் என்று முழுக்க முழுக்க மக்களால் மட்டுமே இழுக்கப்பட்டு தேர் கிட்டத்தட்ட ஒரு 25% முழுமை பெற்று தெற்கு கோபுர வாசல் அருகே இப்போது தரிசனம் தந்து கொண்டிருக்கிறது. அவங்க திருவாரூர் கேட்கும் போதே நம் மனதில் பக்தி மலர்கிறது. அந்த பக்தி உணர்வை, இறை உணர்வை ஆழமாக உணரும் புனித தலங்களுள் ஒன்று, சப்த விடங்க தலங்களுள் ஒன்று திருவாரூர். திருவாரூர் என்றாலே நம்ம நினைவுக்கு வர்றது ஆழித்தேர், தியாகராஜர், கமலாலயம், தேவாரம், இசை, கமலாம்பாள், இப்படி நிறைய. அதுல முக்கியமானது அஜபா நடனம் இல்லையா? திருவாரூர் பெரிய கோயில், திருவாரூர் நகரத்தின் மையமா அமைந்திருக்கும் இந்த அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், பெரும்பாலும் அந்தந்த ஊர்ல உள்ள சிவன் கோயில பெரிய கோயில் என்று அழைப்போம். அந்த வார்த்தைக்கு பொருத்தமா பெரிய கோயிலா அமைந்திருக்கும் இந்த திருவாரூர் ஸ்ரீ நீல பாலாம்பாள் உடனாய ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில். 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில்கள், 13 பெரிய பிரகாரங்கள், 15 தீர்த்தங்கள், 3 நந்தவனங்கள், 3 மிகப்பெரிய சன்னதிகள் மற்றும் 365 லிங்கங்கள் கொண்டதா மிகப்பெரிய கோயிலா திருவாரூர் நகரத்துல கம்பீரமா காட்சியளிக்கும் இந்த திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயிலின் ஆடிப்புற ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆம் பக்தர்களே, திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயிலின் ஐயனையும் அம்மனையும் முக தரிசனம் செய்துவிட்டு விளம்மல் சிவாலயத்துல இருக்கிற சிவனை பாத தரிசனம் செய்யும் போதுதான் நம் தரிசனம் முழுமை அடையும் என்பது ஐதீகம். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயிலானது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் போன்ற நாயன்மார்களால் தேவார பாடல் பெற்ற தலம் மட்டுமல்ல, சப்த விடங்க தலங்களில் ஒன்றாகும். அது என்ன சப்த விடங்க தலங்கள்? அதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு சமயத்தில் தேவர்களின் அரசனான இந்திரனுக்கு ஒரு போரில் உதவி செய்ய அதில் மகிழ்ந்த இந்திரன், வேண்டும் வரம் கேள் என கேட்க முசுகுந்த சக்கரவர்த்தியோ கேட்டதோ இந்திரன் வழிபட்டு வந்த தியாகராஜரின் திருமேனி, அதாவது திருமாலின் மார்பில் பூஜிக்கப்பட்டது. இந்திரனுக்கோ தயக்கம், அசலை போல மேலும் 6 திருமேனிகளை உருவாக்கி நீ விரும்பியதை எடுத்துக்கொள் என்று கூற சிவ பக்தரான முசுகுந்தர் உண்மையான திருமேனியை அடையாளம் கண்டு தேர்ந்தெடுத்தார். அவரது பக்தியில் வியந்த இந்திரன் 7 திருமேனிகளையும் அவருக்கே அளிக்க முசுகுந்தர் 7 தியாகராஜர் திருமேனிகளையும் 7 திருத்தலங்களில் பிரதிஷ்டை செய்தார். சப்த விடங்க தலங்கள், திருவாரூர் வீதி விடங்கர், இதுதான் உண்மையான திருமேனி. திருநள்ளாறு நாகர விடங்கர், நாகப்பட்டினம் சுந்தர விடங்கர், திருக்காராயில் ஆத்தி விடங்கர், திருவாயுமூர் நீல விடங்கர், திருக்குவளை அவனி விடங்கர், திருமறைக்காடு அவனி விடங்கர். சப்த விடங்க தலங்களில் இந்த 7 தலங்களில் முக்கியமானது நம்ம திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருத்தலம். ஒரே இறைவன், 7 திருமேனிகள், 7 திருத்தலங்கள், 7 விதமான நடனங்கள், அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருக்கோயிலில் மிக உன்னதமான திருநாளாம் இன்று ஆடிப்புற கமலாம்பாள் திருத்தோட்டத்தில் திருத்தேரோட்டத்தில் சிறப்பான நிகழ்வுகளை நேரலையில் வழங்க அடைந்திருக்கின்றோம். பக்தர்களே, ஆடி பிறந்தாலே அம்பாளுக்கு விழா, பூரம் வந்தாலே பெண்ணரசியின் திருநாள். ஆமா, ஆடிப்புறம் அம்பாள் வழிபாட்டிற்கு மிக உகந்த நாள் இல்லையா? இந்த ஆடிப்புறத்துல வளையல் அலங்காரம், சிறப்பு பூஜைகள், ஊஞ்சல் சேவை, கூழ், பொங்கல் போன்ற பிரசாதங்கள் இவை எல்லாம் பிரசித்தி பெற்றது இல்லையா? ஆடி மாதம் பிறந்தாலே அம்மன் திருவிழாக்கள், பூரம் நட்சத்திரம் வந்தாலே அம்பிகையின் அருள் விழா, பக்தியும் மங்களமும் பெண்மையும் பெருமையும் இணையும் திருநாள். ஆமாங்க, ஆடி மாதம் சேமித்து வைத்திருக்கும் தானியங்கள் அளவு குறைந்துவிடும், வறுமை மேலோங்கும் காலம். அதனால பொருளாதார வசதி படைத்தவர்கள் கூழ் கஞ்சி போன்றவற்றை படைத்து எளியவர்களுக்கு அளிப்பார்கள். பிற்காலத்தில் அம்மன் கோயிலில் கூடு ஊற்ற இதுவும் காரணம் என வாய் வழியாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சிறப்பான நாளில் திருவாரூர் ஸ்ரீ கமலாம்பாள் தேரோட்டம்

தேரை இழுக்கின்றன சில கைகள், அன்னையின் அருளை நாடி ஓரமாக பல இதயங்கள். ஆமாங்க அன்பிற்கினிய பக்தர்களே, பங்குனி உத்திர பெருவிழாவின் போது நடைபெறும் ஆழி தேரோட்டத்தில் 5 தேர்கள், அதாவது விநாயகர் தேர், முருகன் தேர், தியாகராஜர் தேர், கமலாம்பாள் தேர், சண்டிகேஸ்வரர் தேர் என ஒன்றின் பின் ஒன்றாக வலம் வந்து தரிசனம் தருவார்கள். பக்தர்களே, இதே ராஜ வீதியில் கமலாம்பாள் மட்டும் 2 தேர் தரிசனம் தருவார்கள். ஆம், ஆழி தேரோட்டம் அன்றும் ஆடிபுரம் அன்றும், அதாவது இன்று சிறப்பாக நடைபெற்று வரும் ரதாரோகணம், வருடா வருடம் ஆடிபுர தேர் நடைபெற்று வந்தாலும் இந்த வருடம் சிறப்பான ஒரு நிகழ்வு. அதாவது எப்போதும் அலங்கரிக்கப்படாத ஆழித்தேர் சிறிது நகர்த்தப்பட்டு பின் கமலாம்பாள் தேருக்கு வழிவிடப்படும். இந்த வருடம் ஆழித்தேர் நகர்த்தப்படாமல் கமலாம்பாள் தேரின் மேற்கூரை குடை போல் மடிக்கப்பட்டு மீண்டும் விரிக்கும் வகையில் அதன் கட்டுமானம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த கட்டுமானத்திற்கு திருவாரூர் தேர் எப்போதும் எடுத்துக்காட்டுது என. ஆமாங்க, திருவாரூர் கமலாம்பாள் தேரை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம். கமலாம்பாள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தற்சமயம் நகராட்சி அலுவலகம் அருகே ஆடிப்புற திரு தேரோட்டமானது சென்று கொண்டிருக்கிறது. அங்குள்ள பக்தர்கள் வாசல்ல நின்று வந்திருக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து வந்த பக்தர்களும் தேரை இழுக்கின்றார்கள். நிறைய பக்தர்களுக்கு அந்த வடத்தை தொட்டு பார்க்க மாட்டோமா என்ற ஏக்கத்தோடு ஓரமாக நின்று மௌனமாக அம்பாளை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருவாரூர் கமலாம்பிகை போற்றி, அருள் புரியும் தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி, அம்பிகை தாயே போற்றி போற்றி, தாயினும் இனிய தவமே போற்றி, உன்னையே நினைக்கின்ற உயிர்கட்கெல்லாம் அடைக்கலம் தருவாய் போற்றி. ஆம்மை என்பர்களே, சக்தி பீடங்களில் முதன்மையானது திருவாரூர் ஸ்ரீ கமலை பீடம். 3 முக்கிய சக்தி பீடங்கள் அமர்ந்த கோலத்தில் பிரம்மாண்டமாக அருள் புரிகின்றன. காஞ்சி காமாட்சி அம்மன், திருமியச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன், திருவாரூர் ஸ்ரீ கமலாம்பிகை அம்மன், 3 பேரும் பீடத்தில் அமர்ந்து அருள் புரிகின்றனர். காஞ்சி காமாட்சி அம்மன் 2 கால்களையும் மடக்கி அமர்ந்திருக்கிறாங்க. திருமியச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் 1 கால் தொங்க விட்டு 1 கால் மடக்கி அமர்ந்திருப்பாங்க. திருவாரூர் ஸ்ரீ கமலாம்பிகையோ 1 கால் மேலே இன்னொரு கால் போட்டு அமர்ந்திருப்பாங்க. அதாவது யோக நிலையில் அமர்ந்திருக்கும் கமலாம்பிகையின் சௌந்தரியம் சொல்லவும் வேண்டுமோ? அடக்கம், அமைதி, நிதானம், பொறுமை, அன்பு, பணிவு, பாசம் போன்ற குணநலன்களை அள்ளித்தரும் யோக நிலை. கமலாம்பாள் ஆலயத்தின் கமலாம்பாள் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் ஆலயத்தின் வடப்புறத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். லலிதா சகஸ்ரநாமத்தின் மொத்த வடிவமாக அன்னை அருள்பாலிக்கிறார். 2 கால்களை மடக்கி தவகோலத்தில் ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்ற 3 அடுக்குகளில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ கமலாம்பிகை வலது காலின் மீது இடது காலை வைத்து இடது கரத்தில் அபயஹஸ்தம் காட்டி வலது கரத்திலே நீலோத்பல மலர் ஏந்தி மகுடம் தரித்த சிரசில் வளர்பெறி சந்திரன் மற்றும் கங்கையை முடித்து அன்னை அமர்ந்திருக்கும் கம்பீர கோலம் காண்போரை பரவசப்படுத்தும். சிவ தத்துவத்தில் லயித்து தவக்கோலத்தில் ஆனந்தமாக அன்னை காட்சி தருகிறாள். அம்பாள் எதற்காக தவம் இருக்கிறாள்? பராசக்தி மகாத்மியம் அழகாக எடுத்து கூறுகிறது. அழகாக எடுத்து கூறுவது என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி மேற்கு கோபுர வாசலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆடிப்புற தேரானது. ஆமாம், பராசக்தி மகாத்மியம் என்ன கூறுகிறது? தர்மம் நிலைத்திட சகல உயிர்களும் சகல நன்மைகளுடன் வாழ என்றும் அன்னை நினைவில் அனைத்து உயிர்களும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை தவக்கோலத்தில் இருக்கின்றாள். தன்னுடைய குழந்தைகளின் நலனுக்காக அன்னை இங்கு தவம் இருக்கின்றாள். ஆம் அன்பர்களே, கமலாம்பாள், நீலோத்பலாம்பாள், அள்ளியங்கோதை என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் அன்னை உற்சவமூர்த்தியாக மனோன்மணி என்று அழைக்கப்படுகிறார். காமகலா ரூபா, வித்யா சொரூபிணி என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் போற்றப்படுகிறாள். குருவ மத்தியில் அன்னையை நிறுத்தி வழிபடும் போது அஞ்ஞானத்தை விலக்கி மெய்ஞானம் அளிப்பாள். அதனால் பைந்தவ வாசனை என்றும் அழைக்கப்படுகிறாள். அன்னையின் அருட்கோலம் தெரிந்து கொண்டோம். கமலாம்பாள் சன்னதி அமைப்பு பற்றி தெரிந்து கொள்வோம். நம் முன்னமே சொன்னபடி அம்பாள் தனி சன்னதியில் எழிலுடன் கம்பீரமாக காட்சி தருகிறாள். அர்த்த மண்டபத்தில் ராஜ மாதங்கையும் சாமரம் வீசியபடி அலைமகளும் கலைமகளும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டு வருகிறார்கள். சங்கநிதி, பதுமநிதி துவாரபாலர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். தனி சிறப்புடன் விளங்கும் அம்பாளுக்காக முத்துசாமி தீட்சிதர் நவாவர்ண கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். அன்னை கமலாம்பிகை எழுந்தருளி இருக்கும் சக்தி பீடம்தான் அனைத்து சக்தி பீடங்களுக்கும் தாய் வீடாக இருக்கிறது. 51 சக்தி பீடங்களை தரிசனம் செய்த புண்ணியம் இந்த 1 சக்தி பீடத்தை தரிசனம் செய்யும் போது கிடைக்கிறது. வார்த்தைகளுக்கு சிக்காத வடிவழவியாக

0: அன்னை காட்சி தருகிறாள். இரண்டு வடிவங்களாக, அதாவது நீலோத்பாலாம்பிகை கமலாம்பிகையாக காட்சி தருகிறாள். தொடர்ந்து நம்ம திருத்தேரோட்டமானது எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்று நேரடி நிகழ்வினை வழங்குவோம். விளம்பரங்களுக்கு பிறகு தொடர்ந்து இணைவோம் பக்தர்களே.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புலிவலம், திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அருள்மிகு கமலாம்பாள் ஆடிப்பூர திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை,
2: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்,
3: புதுப் பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்,
2: எல்லையம்மன் சன்னதி திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
4: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரியுருண்டை, மசாலா பொரி என இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்.
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
4: திருவாரூர் மேலக்கடை தெருவில் நெஞ்சம் நிறைந்த பொழுதுகள் மனம் மகிழ்ந்த சுவையில் உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃப்ரெஷ் ஜூஸ் திருவாரூர். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃப்ரெஷ் ஜூஸ் பிறந்தநாள், திருமண நாள், விழா கால கேக்குகள் என அனைத்து வகைகளுக்கும் ஆர்டர்கள் வரவேற்கப்படுகின்றன. பழைய நாகைசாலை, தெற்கு வீதி, விளமல் மற்றும் அடியக்கமங்கலம். உங்களின் வசதிக்காக திருவாரூர் மேலக்கடை தெருவில் நெஞ்சம் நிறைந்த பொழுதுகள் மனம் மகிழ்ந்த சுவையில் உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃப்ரெஷ் ஜூஸ் திருவாரூர். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃப்ரெஷ் ஜூஸ்.
1: நேர்களே, இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அருள்மிகு கமலாம்பாள் ஆடிப்பூர திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. வருங்கள் நேர்களே, மீண்டும் திருவாரூருக்கு செல்வோம்.
0: அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அருமறைகள் பழகி சிவந்த பாதாம் புயத்தால், பனி மாமதியின் குழுவி திருமுடி கோமலை யாமலை கொம்பு இருக்க, இழவுற்ற நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே, எவருக்கும் இணையில்லாத திருமேனி அழகுடைய கமலாம்பாள் இருக்க, நெஞ்சே ஊக்கம் குறைந்து ஏக்கம் கொள்ளாதே, உற்ற இடத்தில் ஊன்றுகோலாக அன்னை இருக்க உனக்கு ஏன் குறை என்று அபிராமி பட்டரின் வரிகளுக்கு ஏற்ப கமலாம்பிகை மிகுந்த அழகுடன், அதாவது வார்த்தைகளுக்கு சிக்காத வடிவழியாக அன்னை காட்சி தருகிறாள் என்று முன்னமே சொன்னோம் இல்லையா. அது இரண்டு வடிவங்களாக கமலாம்பாள் காட்சி தருகிறார்கள், அதாவது நீலோத்பாலாம்பிகை கமலாம்பிகையாக காட்சி தருகிறார். இரண்டாவது பிரகாரத்திலே நீலோத்பாலாம்பிகை அருள் புரிகிறார். தோழி ஒருத்தி முருகப்பெருமானை தூக்கி வைத்திருப்பதாக போலவும், முருகப்பெருமானின் சுட்டு விரலை அன்னையின் இடது கை பற்றியிருப்பது போலவும் அற்புதமான காட்சி வேறு எங்கும் காண முடியாது. திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் மட்டுமே காண முடியும். இம்மை வாழ்விற்கு நீலோத்பாலாம்பிகை அன்னையும், மறுமைக்கான யோக வாழ்விற்கு கமலாம்பிகை அன்னையும் வணங்க வேண்டும். அம்மா, நீயே மாயையாகவும் விளங்குகிறாய், அதனை நீக்கக்கூடிய கருணை வடிவாகவும் நீயே விளங்குகிறார். உன் பாதங்களை அடைந்தவருக்கு பாவங்கள் நீங்கி பேரின்பம் அடையும் என்பதில் சந்தேகம் ஏதும் உள்ளதோ என ஆதிசங்கரர் போற்றி பாடுகிறார். கமலாம்பாள் சிறப்புகள் இன்னும் சொல்லி மாளாது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த கமலாம்பாள் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக அன்பர்களே, ஆம் அன்பர்களே, கொடியேற்றத்துடன் துவங்கிய நாளிலிருந்து அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து, அதாவது பூத வாகனம், வெள்ளி வானயாகனம், கைலாச வாகனம், வெள்ளி ரிஷப வாகனம் போன்றவற்றில் உலா வந்து உற்சவத்தின் முத்தாய்ப்பாக இன்று ரதாரோகணம் என்ற தேரோட்டத்தில் ராஜ வீதிகளை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் புரியும் அற்புத தருணத்தை காரைக்கால் வானொலி பக்தர்களுக்கு நேரலையாக தந்து கொண்டிருக்கிறோம். என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன், இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறை காண். அம்மையே, என் குறைகள் எல்லாம் தீர உன்னையே வணங்குகிறேன். இக்குறையுடைய பிறவியை நான் மறுபடியும் எடுத்தால் அது என் குறை அல்லவே, உன் குறையே என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப மெய் அன்பர்கள் பிரவா நிலையை வேண்டும் என வேண்டி நிற்கிறார்கள். தற்பொழுது

0: மேற்கு கோபுர வாசலில் நிலை கொண்டிருக்கிறது ஸ்ரீ கமலாம்பாள் ஆடிப்புற ரதாரோகணமானது. அன்பார்ந்த பக்தர்களே, இப்பொழுது நாம் இருப்பது தியாகராஜரின் திருவருள் நுறைந்த திருவாரூரின் தெற்கு வீதியில் நின்று கொண்டிருக்கிறோம். திரு தேரோட்டமானது கீழ வீதியில் புறப்பட்டு தெற்கு வீதியில் கிட்டத்தட்ட தெற்கு வீதியில் முடியும் நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அங்குள்ள தெற்கு வீதியில் முடிந்து வடக்கு வீதிக்கு மேற்கு கோபுர வாசலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. கமலாம்பிகை அம்பாளின் அருள் தரிசனத்திற்காக திருவாரூர்ல ராஜ நான்கு ராஜ வீதிகளிலும் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கின்றனர். எங்கு பார்த்தாலும் பக்தர்கள், ஆண்களும் பெண்களும் புத்தாடைகளில், வீதி எங்கும் தோரணங்கள், வாசல்களில் கோலங்கள். ஒரு புறம் நாதஸ்புரம், மறுபுறம் தவிழ் முழக்கம். அனைவரும் பார்வையும் ஒரே திசை நோக்கி, அம்பாள் வருகிறார், கமலாம்பாள் வருகிறார். ஆம், வண்ண துணிகளின் வேலைப்பாட்டுடன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆபரணத்தின் ஒளியில் மின்னும் அருள் வழங்கும் திருமுகத்துடன் கமலாம்பிகை அன்னை, தாமரை போன்ற மலர்ந்த அழகான திருமுகம். இது தேரல்ல, அன்னையின் அருள் ரதம். பெரிய கோயிலின் ராஜ வீதிகளில் அன்னை பவனி வருகிறாள். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் மெல்ல அசைந்து மேல கோபுர வாசல் அருகே சென்று கொண்டிருக்கிறது. தேர்வடத்தை தொட்டாவது பார்ப்போமா என்று முண்டியெடுத்து முன்னேறும் சில பக்தர்கள் அனைவரும் மனதிலும் குரலிலும் ஆரூரா தியாகேசா கமலாமா என்ற நாமம்தான். ஆம், தேர் வீதிகளில் நகரும் ஒவ்வொரு வினாடியும் திருவாரூர் நகரமே கோயிலாக மாறிவிட்டது. அதோடு திருத்தேரானது கிளம்பிய சற்று நேரத்திலே பருவநிலை மாறி கருமை நிறத்துடன் வானம் காட்சியளிக்கிறது. குளிர்ந்த பிரதேசமாக இந்த திருவாரூர் நகரமே சூழ்ந்திருக்கிறது. அனைவரின் கண்களிலும் கண்ணீர், பிரார்த்தனை நிறைவேற சிலரது கண்ணீர், தரிசனம் கண்ட ஆனந்தம் தந்த கண்ணீரில் சிலர், என்னவென்று புரியாமல் பரவச நிலையில் சிலரது கண்ணீர். ததியிரு மத்திர் சுழலும் என் நாவி, தளர்விலதோர் கதியிரு வண்ணம் கருது கண்டாய், கமலாலயனும் மதியிருவேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியிரு சேவடியாய் சிந்துரனான சுந்தரியே, பிரம்மனும் திருமாலும் வணங்கி போற்றுகின்றவளே, உலகில் பிறப்பு இறப்பு கடந்து மோட்ச கதி பெற அருள் புரிவாயாக என்று யோக நிலையை அருளும் கமலாம்பாளிடம் கேட்காமல் மோட்சம் பெறும் வழி வேறு யாரிடம் கேட்பது? ஆம், இம்மைக்கு தேவையான பொருள் வேண்டி நிற்பவர் மனதிற்குள் வேண்டுகின்றனர். சங்கரன் முன்னே பொழிய வைத்தாய், வேதாந்த தேசிகருக்கும் அவ்வாறே, தன் கரம் கொண்ட இவளுக்கும் தங்கமொழி இங்கே பொழிவாயே தாயே என்று பொருள் வேண்டி, கடமை செய்ய பொருள் வேண்டி அம்பாளிடம் வேண்டி நிற்கின்றனர். கண்ணிலே விரலை விட்டே காலமும் துன்பம் செய்வார் எண்ணிய எண்ணம் நீ கூடா வண்ணம் நீ மாறி காக்க. அம்மா தாயே, துன்பம் தரும் தீய சக்திகளிடம் இருந்து எங்களை காப்பாயாக என்று பலர் வேண்டி நிற்கின்றனர். கமலாம்பாள் தேவியை அறிவாகவும் அறிவிப்பவளாகவும் அறிவை உணர செய்பவளாகவும் விளங்குபவள் அவளே. ஆம், ஞானத்தை அருளும் கமலாம்பாள் கிட்ட ஞானத்தையும் செல்வம் அருளும் நீலாம்பாளிடம் பொருளும் வேண்டி பக்தர்களின் படையெடுப்பு. யாருக்கு என்ன தேவையோ பெற்ற அன்னைக்கு தெரியாதா என்ன? நம் உடலையும் மனதையும் செம்மைப்படுத்தும் அன்னையிடம் தானே வேண்டி நிற்கின்றோம். இப்பொழுது ஒரு சிறுவர் திரு தேரோட்டத்தை கண்ட பரவசத்துல நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு இருக்காங்க. வணக்கம்ப்பா.
1: என் பெயர் ஆண்டன் தேவா. நான் வந்து திருவாரூர் கெடார ஒன்றில் வசிக்கிறேன். இன்னைக்கு வந்து கமலாம்பியை தேரை பார்க்க வந்தேன். நல்ல அருள் நல்லா இருந்துச்சு. கூட்டம் நிறையா இருந்துச்சு, பார்த்தோம். தேரை இருக்க முடிஞ்சிச்சு.
0: சமத்து பிள்ளைய கூட்டத்துல சிக்காம பாத்துட்டு உரமா வந்துட்டீங்க இல்லையா? வேற எதுவும் கேக்கலையா? இங்க திருவாரூர்னாலே வந்து பொருள் வாங்கணும்னு சொல்லி அப்பாட்டெல்லாம் கேப்பாங்களே, நீங்க எதுவும் கேக்கலையா?
1: இல்ல இல்ல, நான் இந்த ஊர் தானே.
0: நீங்க இந்த ஊர் தானே, எப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆமாங்க, ஒரு சிறுவனின் மகிழ்ச்சியை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஓம் ஞான கனவிலை பரம் பொருளே போற்றி, ஓம் ஞான தோட்டிக்கோள் கரசினால் போற்றி, ஓம் சக்கரத்தாரில் இருப்பாய் போற்றி, ஓம் மூலாதாரத்து உறைவாய் போற்றி, ஓம் சுவாதிதானத்து இருப்பாய் போற்றி, ஓம் மணிப்பூரகத்தே ஆழ்வாய் போற்றி, ஓம் அநாகதத்தே ஆழ்ந்தாய் போற்றி, ஓம் இஷ்டிதன்னில் இருப்பாய் போற்றி, ஓம் ஆக்ஞை இடத்தே அமர்வாய் போற்றி, ஓம் சக்கர ரகசியம் காப்பாய் போற்றி என்று மனதை ஒருமுகப்படுத்தும் யோக நிலை அடையவும் அன்னை தானே ஆதாரம். நாம் கற்கும் கல்வி அறிவை கொடுக்கிறது. இறையருள் அந்த அறிவுக்கு ஞானத்தை தருகிறது. அந்த ஞானத்தின் ஒளியாக விளங்குபவள் அன்னை கமலாம்பிகை. பிறவா நிலை வேண்டும் என்ற ஞானம் நமக்குள் வரவும் ஆதாரமாக இருப்பவளும் அவளே. பிறவா நிலையை தருபவளும் அவளே அன்னை கமலாம்பிகை. ஆம், அணங்கே அணங்குகள் நீ பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை என்று தீர்க்கமாக அம்பாளை மட்டுமே வணங்கும்

0: பக்தராக இருப்பவர்களுக்கு அம்பாள் உயிர் மூச்சு இல்லையா? நமக்குள் உறைந்திருக்கும் அம்மாவிடம் நாம் கேட்பதற்கு ஒன்றுமில்லை என மௌனமாக அம்பாளின் திருமுகம் கண்டு நிற்கின்றனர் பலர். விழிக்கே அருளுண்டு என்ற அபிராமி பட்டரின் வார்த்தைகளில் உள்ள சத்தியம் உணர்ந்து கமலாம்பாளின் கடைக்கன் பார்வைக்காக வாசல்களில் நிற்கின்றனர். ஆம், வான்மகளும் இந்த சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சியை நம்முடன் கொண்டாட மழை தூறலை ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையில், அதாவது பருவநிலை திரு தேரோட்டமானது கிளம்பின உடனே பருவநிலை மாறி இங்கு மழை தூர ஆரம்பித்து விட்டது. ஒரு குளிர்ச்சியான ஒரு பிரதேசமாக இங்கு இந்த திருவாரூரே அமைந்திருக்கிறது. கண்ணியது உன் புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவியத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவியேழையும் பூத்தவளே. ஆமாம் கமலாம்பிகையே, ஏழு உலகையும் பெற்றவளே, நான் எப்போதும் உன் உரக நினைப்பது உன் புகழே. நான் கற்பதோ உன் நாமம், என் மனம் கசிந்து பக்தி செய்வதோ உன் திருவடி தாமரை. நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சென்று சேர்ந்திருப்பது உன் அடியார் கூட்டம். இவைகளுக்கெல்லாம் தாயே நான் செய்த புண்ணியம்தான் என்ன அப்படின்னு ஒரு பக்தரின் ஏக்கம் இல்லையாது. இன்னொரு பக்தர், ஆடிப்புற தேரோட்டத்தை கண்டு கழித்த ஒரு பக்தர் தன்னுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்து வந்திருக்கிறாங்க. வணக்கம் ஐயா.
1: அம்மா வணக்கம்மா. என் பேர் கந்தன், திருவாரூரை சேர்ந்தவன். ஆடிப்புற தேர் இதுக்காக வந்திருந்தேன். மத்தியானம்லாம் பார்த்தீங்கன்னா திருவாரூர்ல வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துனுச்சு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தேர் போயிட்டு இருக்கு. சூழல் அப்படியே மாறி போய் குளிர்ந்த காற்று, கருமேகம் இப்படி இருக்குது. பக்தர்கள் பரவசத்தோட தேரை இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. காண கண்கொள்ளாத கட்சியா இருக்குது. காரை பண்பலை ஒளிபரப்பது, காரை பண்பலைக்கு உங்களுக்கு எங்களுடைய மிகுந்த நன்றி.
0: நன்றிங்க ஐயா. கண்டிப்பா வந்து வான்மகளும் வந்து மகிழ்ச்சியோட நம்மளை வாழ்த்த கமலாம்பிகையோட ஆசீர்வாதம் முழுக்க ஒரு பூஜை முடியும் போது இந்த மழை துளை இரண்டு துளியாவது விழாதா அப்படின்னு நம்ம ஏங்குவோம். ஏன்னா அதுதான் வந்து அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கமலாம்பிகையோட ஆசீர்வாதம் கண்டிப்பா நமக்கு உண்டு. இப்பொழுது வந்து ஆடிப்புற கமலாம்பாள் திருத்தேரானது மேல வீதியிலிருந்து வடக்கு வீதி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அங்குள்ள பக்தர்கள் ஆரூரா தியாகேசா கமலாம்பாள் என்று பக்தி பரவசத்துடன் திருத்தேரை வரவேற்க தயாரா இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க மக்களால் மட்டுமே இழுக்கப்பட்டு இவ்வளவு விரைவாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4:30 கீழே வீதியில் கிளம்பிய திருத்தேரானது இப்போது வடக்கு வீதிக்கு ரொம்ப வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. பக்தர்களுக்கு தரிசனம் முடிந்து சென்று கொண்டிருக்கிறது. அங்க வடக்கு வீதியில் உள்ள பக்தர்கள் திருத்தேரை வரவேற்க தயாராக இருக்கின்றார்கள். ஆமாங்க, அறிவை தேடும் மனங்களுக்கு அன்னையின் அருள் துணையாகட்டும். அறியாமை என்னும் இருளை அகற்றி ஞானம் என்னும் ஒளியை ஏற்றும் கமலாம்பிகையை போற்றி ஆடிப்புற தேரோட்டத்தின் நிகழ்வினை நேரலையாக தந்த மன நிறைவோடு நிலையம் திரும்புகிறோம். நேயர்களே.

நேயர்கள், இதுவரை கேட்டது திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புலிவலம் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அருள்மிகு கமலாம்பாள் ஆடிப்பூர திருத்தேரோட்டத்தின் நேர்

0: வர்ணனை. வர்ணனையாளர் இஞ்சிக்குடி கிரிஜா புரட்சிக்கணி அவர்கள். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
4: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் புலிவலம், திருவாரூர், காமராஜ் ஃபுட்ஸ்.
5: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
6: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம், திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர்.
5: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரி உருண்டை, மசாலா பொரி என இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்
6: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம், திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
5: திருவாரூர் மேலக்கடை தெருவில் நெஞ்சம் நிறைந்த பொழுதுகள், மனம் மகிழ்ந்த சுவையில் உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃப்ரெஷ் ஜூஸ், திருவாரூர். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃப்ரெஷ் ஜூஸ் பிறந்த நாள், திருமண நாள், விழா கால கேக்குகள் என அனைத்து வகைகளுக்கும் ஆர்டர்கள் வரவேற்கப்படுகின்றன. பழைய நாகைசாலை, தெற்கு வீதி, விளமல் மற்றும் அடியக்கமங்கலம். உங்களின் வசதிக்காக திருவாரூர் மேலக்கடை தெருவில் நெஞ்சம் நிறைந்த பொழுதுகள், மனம் மகிழ்ந்த சுவையில் உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃப்ரெஷ் ஜூஸ், திருவாரூர். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃப்ரெஷ் ஜூஸ். ஜூஸ்
0: காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் பன்னிசை, நீல எனத் தொடங்கும் பாடல். பாடியவர் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகள் அழிவை நோக்கி செல்வதை தடுக்கும் வகையில் கலை வடிவங்களை பேணி காக்க சிறப்பு முயற்சிகள் தேவை என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகளின் பங்கேற்புடன் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான சங்கீத நாடக அகாடமியின் ஃபெலோஷிப் மற்றும் விருதுகளை 100 மேற்பட்ட கலைஞர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார். இசை, நடனம், நாடகம், நாட்டுப்புற கலைகள் மற்றும் பழங்குடி கலைகள் சார்ந்த கலைஞர்கள் இதில் அடங்குவர். விழாவில் குடியரசுத் தலைவரின் உரை குறித்து ஒரு தொகுப்பு.
1: பலதரப்பட்ட கலை வடிவங்களுக்கு பெயர் பெற்ற நாடான இந்தியாவில் கலைஞர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளால் நாட்டின் கலாச்சார மரபுகளுக்கே பெருமை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருது வழங்கும் விழாவில் பேசுகையில் கூறினார். விருது பெறும் கலைஞர்களில் இந்திய கலைகளை வெளிநாடுகளில் பரப்பும் கலைஞர்களும் இடம்பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டி பாராட்டினார். நாட்டுப்புற கலைகள் அழிவை நோக்கி செல்வதை தடுக்கும் வகையில் கலை வடிவங்களை ஆவணப்படுத்தவும் பேணி காக்கவும் சிறப்பு முயற்சிகள் தேவை என குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். மூத்த கலைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டிகளாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
0: நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த மாதம் 20 தொடங்கிய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் 25 நாட்களில் 19 அமர்வுகளாக நடைபெற்ற பின்னர் இன்று முடிவடைந்துள்ளது. மழைக்கால கூட்டத்தொடரில் பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான திருத்த மசோதா, தீர்ப்பாயங்களில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொடர்பான திருத்த மசோதா உட்பட முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அரசியல் சாசனத்தில் கேரளா என்ற பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான மசோதாவும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வெளிநாட்டு நன்கொடைகளின் ஒழுங்குமுறை தொடர்பான திருத்த மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப இரு அவைகளிலும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதே சமயம் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான மாணவர் போராட்டம் மற்றும் போலீஸ் நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளிலும் அலுவல்கள் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்டன. பிரச்சினை குறித்து விரிவான முறையில் விவாதிக்க தயார் என அரசு பலமுறை உறுதியளித்த நிலையிலும் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற அலுவல்களை தடைப்படுத்தும் வகையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டன. மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து கூடுதல் விவரங்கள். மக்கள் பிரச்சினைகளை எழுப்புவதற்கான வாய்ப்புகளை உறுப்பினர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று அவையில் முடிவுரையில் கூறினார். அப்படி இருந்தும் அவையில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் 37:49 அலுவல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அவையின் செயல்திறன் 39.17% கணக்கிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு

0: ரிஜிஜு செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில், மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் ஒரு மசோதா மீது மட்டுமே இரு அவைகளிலும் விவாதங்கள் இடம்பெற்றதாக கூறினார். அறிமுக எம்பிக்கள் பலர் நாடாளுமன்றத்தில் பேசும் அனுபவத்தை பெற இயலவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இம்முறை மக்களவையின் செயல்திறன் 19% பதிவாகி இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். குளிர்கால கூட்டத்தொடரிலாவது ஆக்கப்பூர்வ அணுகுமுறை ஒன்றை எதிர்க்கட்சிகள் கடைபிடிக்கும் என தாம் நம்புவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா, வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் இன்று தங்களின் வீடுகளில் மூவர்ண கொடி ஏற்றி ஹர் கர் திரங்கா இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றுவதற்கான ஹர் கர் திரங்கா இயக்கத்தினால் மக்கள் மனங்களில் தேசப்பற்றும் நாடு குறித்த பெருமித உணர்வும் மேம்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோடிக்கணக்கிலான மக்கள் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் உணர்வை வலுப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த அழைப்பின் பேரில் நாடே ஹர் கர் திரங்கா இயக்கத்தை கொண்டாடி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் வீட்டில் மூவர்ண கொடி ஏற்றுவது குறித்த புகைப்படத்தை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் கையெழுத்தாயின. மொத்தம் 67,452 கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான இந்த ஒப்பந்தங்களால் 1,06,998 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மாநாட்டில் பேசுகையில், தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் தமிழகத்தில் உள்ளதாக கூறினார். இளைஞர்கள் வேலைக்காக சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_Puducherry என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. சுதந்திர தினத்தையொட்டி கடற்கரை சாலை மற்றும் இதர பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலிலும் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை கடற்கரை சாலை சீகல்ஸ் உணவகம் எதிரே இன்று நடைபெற்றது. ஏனாமில் GMC பாலயோகி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகையில் காவல்துறையினர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சுதந்திர தின விழா எவ்வித இடையூறுகளும் இன்றி சிறப்பான முறையில் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி கலை விழா வரும் 15 முதல் 17 வரை நடைபெற உள்ளது. இவ்விழாவில் பாரம்பரிய இசை, நடனம், நாட்டுப்புற கலைகள், தற்காப்பு கலைகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. கரகம், காவடி, தப்பாட்டம், தெருக்கூத்து உள்ளிட்ட நாட்டுப்புற கலைஞர்களும் பிரான்ஸ் நாட்டின் ரீயூனியன் தீவை சேர்ந்த கலைக்குழுவினரும் நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். விழாவின் மற்றொரு பகுதியாக இவ்வாண்டு முதல் முறையாக கல்லூரி மாணவர்களுக்கான கலை போட்டிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வளரும் இளம் கலைஞர்களுக்கு சிறந்த வாய்ப்பளிக்கும் மேடையாக இவ்விழா அமையும் என்றும் கலை பண்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கலைவிழா போட்டிகள் மற்றும் போட்டி அல்லாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விரும்புவோர் புதுவை கொண்டாட்டம் .in இணையதளம் மூலமாக நாளைய தினத்திற்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கலைவிழா நிகழ்ச்சிகள் கடற்கரை சாலை, காந்தி திடல், காமராஜர் மணிமண்டபம், மந்தைவெளி திடல் மற்றும் மாரியம்மன் கோயில் திடலில் நடைபெறும். வில்லியனூரில் திருக்காமேஸ்வரர் கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தேசிய அளவிலான 3 அறிவியல் அகாடமிகளுக்கு இடையிலான கூட்டு அறிவியல் கல்விக்குழு சார்பில் உயிரியல் அமைப்புகளில் உலோக அயனிகள் தொடர்பான அண்மைக்கால முன்னேற்றங்கள் என்பது குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 3 நாள் விரிவுரை பயிலரங்கம் இன்று முடிவடைந்தது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு பல்துறை ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவம் குறித்து நிகழ்வில் சிறப்புரையாற்றினார். திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் எம் பழனி ஆண்டவர், ரூர்க்கி IIT உயர்கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த பேராசிரியர் எம் சங்கர் உள்ளிட்டோர் தொழில்நுட்ப அமர்வுகளில் விரிவுரையாற்றினர். நாட்டின் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களிலிருந்து 150 மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பயிலரங்கில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 தமிழக

0: மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை நடுக்கடலில் கைது செய்து மீன்பிடி படகு ஒன்றையும் பறித்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க மத்திய அரசும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் சங்கம் கோரியுள்ளது. இதற்கிடையே தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மீனவர்களை மீட்க மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சட்டமன்றத்தில் மீன்வளத்துறைக்கான மானிய கோரிக்கையின் போது சாதகமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இன்று நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகள் அழிவை நோக்கி செல்வதை தடுக்கும் வகையில் கலை வடிவங்களை பேணி காக்க சிறப்பு முயற்சிகள் தேவை என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகளின் பங்கேற்புடன் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:20.

0: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். ஊராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். இனியின் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
7: சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
8: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையோட பெரிய எதிரி எது? நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற மிக முக்கியமான தீய பழக்கம் எது? ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொல்றாங்க. நெருப்பு இருக்குல்ல, அது ஒரு நல்ல பணியால், ஆனா நம்ம அதை மோசமா பயன்படுத்தணும்னா ஒரு கெட்ட முதலாளி ஆயிடுது. அது மாதிரிதாங்க நம்மளோட கோபமும். அந்த கோபம் நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்தை, நம்மோடு சேர்ந்திருக்கிற எல்லாரையும் அழிச்சிரும். நியாயமான கோபம் சில நேரங்களில் தவற சுட்டி காட்டுறதுக்கு பயன்படும். ஆனால் கட்டுப்பாட்டை இழந்த கோபம் முதல்ல அழிக்கிறது எதிரில் இருக்கிறவங்களல்ல, கோபப்படுற மனுஷனை தான். அதனால தான் முன்னோர்கள் கோபத்தை பற்றி நிறைய எச்சரிக்கையாக பேசினாங்க. விவேக சிந்தாமணி ஒரு பாட்டு சொல்லுது பாருங்க. இந்த பாட்டில் கோபத்தால் அழிஞ்சு போன மூணு பேரை சொல்லி கோபம் எவ்வளோ பெரிய சிக்கல்களை விளைவிக்கும் சொல்கிறாங்க. என்னது, அந்த மூணு பேருமே ரொம்ப உயர்ந்தவங்க. பெருந்தவம் செய்த கௌசிக முனிவர் கோபத்தின் காரணமாக தன் தவத்தோட வலிமை முழுவதையும் இழந்துறார். அடுத்து தேவர்கள் தலைவனாகிய இந்திரன் கோபத்தின் விளைவாக அவமானத்தையும் இழப்பையும் சந்திக்கிறான். மன்னனாக வாழ்ந்த நகுலன் சினத்தின் காரணமாக தன்னுடைய அழகான உருவத்தை இழந்து துன்பத்தை அனுபவிச்சான். கோபத்தால் கௌசிகன் தவத்தை கொட்டினான், கோபத்தால் நகுலனும் கோலம் மாற்றினான், கோபத்தால் இந்திரன் குளிசம் போக்கினான்.

0: கோபத்தால் இறந்தவர் கோடி கோடியே. இவங்க மட்டும் இல்லையா, இவங்க மாதிரி கோடி கோடியா கோபத்தால செத்து போயிருக்காங்க. இந்த மூணு நிகழ்ச்சி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, கோபம் வர்றது மனித இயல்புதாங்க, ஆனா கோபம் நம்ம ஆள தொடங்கினா நமது அறிவு அமைதியா வெளியேறிடுது. ஒரு நிமிஷம் கோபப்பட்டதுனால ஒரு சொல் பல ஆண்டுகள் கட்டி காத்த உறவை பாதிச்சிடலாம், அந்த உறவை உடைச்சிடலாம். அப்ப ஒரு கணத்துல ஆத்திரம் வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டிய ஒரு முடிவை உருவாக்கலாம். அதனால முன்னோர்கள் கோபத்தை வெல்வதே உண்மையான வீரம் சொல்றாங்க. மன்னிப்பது ஒரு தவறு ஆதரிக்கிறது இல்லைங்க, மன்னிப்பதுங்கிறது கோபம் நம்ம மனசை ஆள விடாம காப்பாற்றிக் கொள்வதான். யாரெல்லாம் தன் கோபத்தை வெல்றானோ அவன் தான் உண்மையான வீரன் சொல்றாங்க. அதனாலதான் கோபம் வர்றப்ப பதில் சொல்ல அவசரப்படாதீங்கிறாங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்க, ஒரு நல்ல வார்த்தையை திந்துடுங்க. ஏன்னா கோபம் ஒரு கணம் மட்டுமே நிற்கும். அந்த கோபத்தில் செய்த தவறு கிளையாத பல ஆண்டுகள் விளைவுகளை தருங்க. கோபத்தை கைவிட்டு பொறுமையை கடைபிடித்து மன்னிக்கும் மனதை வளர்த்து கொள்றது, அதுதான் நமக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அமைதியான வாழ்க்கையை தரதா இருக்குங்க. கோபம் வந்தா எல்லாருமே அழிஞ்சு போயிருவாங்கன்னு சொல்லி பயமுறுத்துறதுக்காக இல்லைங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம கோபம்ங்கிற அந்த எதிரிய தீய பழக்கத்தை விட்டுட்டு நல்வாழ்க்கையை வாழணும். நன்றி, வணக்கம்.
1: இன் சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: கேட்டது நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார்கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:25:26.
6: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
7: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
8: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: பியசார் தங்க மாளிகை காரைக்கால்.
2: லைட் ஹவுஸ். இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்கலாம். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து 6:41 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7 மணிக்கு இந்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறையின் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 காரைக்கால் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் அறிவோம் அகற்றுவோம் பார்த்தீனியம். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிராக்கவியல் துறை பேராசிரியர் முனைவர் சரவணன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8 மணிக்கு காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10 மணிக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவு மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இனி கேட்கலாம் நாளை நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ். நாளை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் 7:00 டெல்லியிலிருந்து நேரலையாகும். 9:30 குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கு பெறுபவர் செல்வன் எம்

சாய் வர்ஷன். 7 மணிக்கு திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காலை காம்போ, 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள்.

0: விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ்.

0: விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று சங்கீத நாடக அகாடமி விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலைகளின் பாரம்பரியத்தையும் கலாச்சார தொன்மையையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கலைகளை ஆவணப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளமிக்க நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் தேசிய சுற்றுலா திட்டம், பிரசாத் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுற்றுலா திட்டத்தின் கீழ் இரண்டாவது கட்டமாக மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் சிறந்த சுற்றுலா அனுபவ திட்டத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஆன்மீக சுற்றுலா திட்டங்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரம் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நவக்கிரக கோயில்கள் மேம்பாட்டு பணிகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் மாமல்லபுரத்தில் நந்தவன பாரம்பரிய பூங்கா அமைக்கவும், உதகை ரேஸ்கோர்ஸில் சூழலியல் பூங்கா அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிப்காட், டிட்கோ மற்றும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை வீட்டுவசதி ஆகிய நிறுவனங்களின் 2 திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிறுவனங்களுக்கான 13 கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு விஜய் வழங்கினார். சிறிய நீர்நிலைகளை ஒட்டி சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்து மோட்டார் மூலம் நீர் இறைக்கும் சென்னை ஐஐடியின் திட்டத்தை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி ஆகியோர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த விஷ்ணுபுரம் கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லப்படும். தண்ணீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடப்புத்தக கிடங்கை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தகங்கள் மாணவர்களுக்கு எவ்வித சேதமும் இன்றி பத்திரமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், கிடங்கை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் எனவும் தாம் அலுவலர்களுக்கு

0: அறிவுறுத்தியதாக கூறினார். மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள இடங்களில் புத்தகங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் உடனுக்குடன் அதனை சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உருது பாட புத்தகங்கள் போதிய அளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பற்றாக்குறை இருப்பின் அதனை சரிசெய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லயோலா மணி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் மக்கள் குடிநீருக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெப்ப தாக்கத்தின் காரணமாக ஏரி குளங்கள் வறண்டு நிலத்தடி நீர் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில் அதனை எதிர்கொள்ள மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கவில்லை என்று அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் தாகம் தீர்க்க ஆழ்துளை கிணறுகளை அமைப்பது, லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவது போன்ற உடனடி நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏரி குளங்களை தூர்வாருதல், சிறு தடுப்பணைகள் கட்டுதல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடிநீர் விஷயத்தில் மாநில அரசு மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜிக்யாசா திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், ஆழிவிதை தாங்கி ஆகிய அரசு பள்ளிகளில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான 2 நாள் பயிலரங்கு நடைபெற்று வருகிறது. இப்பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானிகளுடன் நேரடியாக உரையாடி அறிவியல் குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்துள்ளது. விஞ்ஞானிகளுடனான உரையாடல் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு. அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க, எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம், நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. இதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும் இவங்க சொல்லி கொடுத்தது நல்லா புரியுற மாதிரியும் நல்லா சூப்பரா நடத்துனாங்க.
0: நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஊடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அஞ்சல் துறை சார்பில் தேசிய கொடி பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஷரண்யா ஹரி இன்று தொடங்கி வைத்தார். சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யமாட்டோ நவோக்கி தஜிமா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில்

0: கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 163 ரன் எடுத்தால் வெற்றியென்ற இலக்குடன் விளையாடி வரும் நெல்லை அணி சற்றுமுன் வரை 11 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்தது. இரவு மணி 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோங் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் டெவர் உதவியாகவே ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: இங்கே கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: காரைக்கால் பண்பலை 100.3
8: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
9: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
10: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
11: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
12: உங்கள் கடை காரைக்கால்.
13: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
7: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
13: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
14: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
15: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
14: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
15: தொடர்புக்கு 8925936936.
7: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
16: காரை பண்பலை நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பழங்கால உணவு முறை அதை பத்தி கொஞ்சம் சிந்திப்போம். நமக்கு ஒரு தலைமுறை முன்னாடி வரைக்கும் பெரும்பாலும் எல்லாரும் வேக வச்ச உணவு தான் சாப்பிட்ருக்காங்க, அல்லது நேரடியாக நெருப்பில் சுட்ட உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. அதுதான் அவங்களோட பிரதானமான உணவாக இருந்துச்சு. எண்ணெயில் பொரித்த பண்டங்கள் ரொம்ப ரொம்ப ரேராக, ரொம்ப அரிதாக மாதம் ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை தான் சாப்பிட்ருக்காங்க. காய்கறி சார்ந்த உணவுகள் தான் பெரும்பாலும் சாப்பிட்ருக்காங்க. அது இல்லாமல் மாதம் ஒரு முறை ரெண்டு முறை தான் நான் வெஜிடேரியன் இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அதுவும் வந்து குழம்புல போட்டது, வறுத்த பண்டங்கள் இல்லாமல் அப்படி தான் சாப்பிட்ருக்காங்க. யார் வீட்லேயும் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாது, ஸ்நாக்ஸ் டப்பான்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு பண்டிகை வரும். அந்த ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஏதாவது தின்பண்டம் செய்வாங்க. அந்த தின்பண்டத்தை தான் அந்த மாதம் முழுவதும் வச்சு சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் வந்து கடைகளில் விற்கிற உணவு பண்டங்களை வந்து சாப்பிட்றதே கிடையாது. அரிதாக எப்போவாவது ஒரு வீட்டுக்கு வர விருந்தடைகள் வந்து விருந்தினர்கள் வரும்போது ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. இப்படி தான் நம்ம

0: முன்னாடி இருந்த தலைமுறை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட எந்த சாப்பாட்லேயும் செயற்கையான மனுமூட்டிகளோ செயற்கையான கலரோ செயற்கையான சுவையூட்டிகளோ எதுவுமே சேர்க்கறதே கிடையாது. அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதில் சேர்க்கறதே கிடையாது. அளவுக்கு அதிகமான உணவு கிடையாது, அளவுக்கு அதிகமான தின்பண்டங்கள் கிடையாது, அதனால் உடல் பருமன் நோய் கிடையாது. என்றைக்கு வந்து ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு ஒன்று வைக்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு வந்து மெடிசின் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பெரும்பாலும் வந்து எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க பள்ளிக்கூடம் முடித்து வரும்போது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு தின்பண்டம் செஞ்சு வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் இருக்கும் மாலை நேரத்தில் குழந்தைங்க சாப்பிட்றதுக்குன்ட்டு. உதாரணத்துக்கு ஒரு நீர் உருண்டை, பால் கொழுக்கட்டை, பயிர் கஞ்சி, ஏதாவது ஒரு சுண்டல், கொண்டக்கடலை, பட்டாணி, பச்சைப்பயிறு, மொச்சக்கொட்டை, சோயாபீன்ஸு, பொரியரிசி சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சுண்டல் வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று டெய்லி அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்கள் காய்கறிகள் சார்ந்த உணவுகள் தான், இயற்கையான உணவுகள் தான் அவங்க ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு இருந்துகிட்டு இருந்தாங்க. உணவு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உணவு தின்பண்டம் எதை சாப்பிட்டாலும் ரசித்து சாப்பிடுவாங்க. லேப்டாப் பார்த்துக்கிட்டு, செல் பார்த்துக்கிட்டு, அடுத்தவங்கள பேசிக்கிட்டு அப்படிலாம் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி பேசிட்டு சாப்பிட்டாலே அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டோன்னா எப்படி உடம்புல ஒட்டும், சாப்பாடை பார்த்து சாப்பிட்ற அப்படிம்பாங்க. வேறு எதையும் சிந்திக்காமல் உணவில் மட்டும் கவனம் செலுத்துவாங்க. சாப்பிட்றதுன்றது வந்து ஐம்புலன்களும் வேலை செய்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. கண்ணு பார்க்கும், மூக்கு அந்த ஸ்மெல்லை இது பண்ணும், நாக்கு சுவைக்கும், கையால் அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஐம்புலன்களும் சேர்ந்து செயல்படுற மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு சாப்பிட்ட எல்லா உணவுகளுமே வந்து நம்மளுக்கு வயித்த கெடுக்காத சத்தான உணவுகளாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னைக்கும் இந்த இனிய வாழ்க்கை, இனிய உறவு வந்து இன்றைய தலைமுறைக்கும் சாத்தியம்தான். அதை செயல்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்கு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
2: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:47.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14-17. 4 நாட்களுக்கு மட்டும் சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
7: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19-10 திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
11: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
12: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
13: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
14: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது

0: பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
6: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
8: இசைத்துறிகை நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஜிப்ரான் இசையில் தாமரையின் வரிகளில், பத்மலதா குரலில் மாறா படத்திலிருந்து.

0: நேர்லி நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
3: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தலில் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடிச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
10: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1,000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. ஆடுகளம். அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ் நகரில் நடைபெறும் புகழ்பெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடரின் 2வது சுற்றில் இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் ஆர் பிரக்யானந்தா ஜவோஹிர் சிந்தாரோவை வீழ்த்தி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளார். கேட்டது ஆடுகளம். நிறைவு பெறும் நிகழ்ச்சி இசைத்தூரிகை. ஆகாஷ்வாணி காரைக்கால்.
11: We bring you a talk on mental health and access to justice, care and human dignity. This talk was part of a webinar organized by the Department of Justice.
12: Us jab tak ek individual ye nahi samajhta ki mujhe mental health ki issues hain, mujhe hospital jana hai ya mujhe kisi se connect karna hai, tab tak next step aata hi nahi hai. We do not then talk about what rights he has or what where he can go. जब भी हम अक्सर स्वास्थ्य की बात करते हैं, फिजिकल हेल्थ, whether he is healthy or not, शारीरिक रूप से हम स्वस्थ हैं कि नहीं, and we usually

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் இன்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டிலுள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் பேரணி நடைபெற்றது. ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரியா தொடங்கி வைத்த இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் தேசிய கொடியேந்தி பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் படகு பேரணியை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். போபால் ஏரியில் நடைபெற்ற இந்த படகு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தி ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோகன் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 9 தொடங்கிய இந்த இயக்கம் வரும் 17 வரை நடைபெறும் என்றும் அனைத்து மக்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் காந்தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநிலத்தில் 70 லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ராய்ப்பூரிலிருந்து அகமதாபாத் வரை தேசிய கொடி ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் இந்த இயக்கம் தேசப்பற்றை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கத்துவா நகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. காவல்துறையினர், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தேசிய கொடியை ஏந்தி நாட்டுப்பற்று பாடல்களை பாடி கத்துவா விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட காவல்துறை தலைமையகம் வரை நடைபெற்றது. சுதந்திர தினத்தையொட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் புராதன சின்னமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் கண்ணை கவரும் வகையில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கோவிலின் முகப்பு, கோபுரம் உள்ளிட்ட இடங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் 15 கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வரலாற்று சிறப்பு மிக்க புராதன சின்னங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும்.

0: புராதன சின்னமாகவும் உள்ள பிரதீஸ்வரர் ஆலயம் பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் ஹெர்கர் திராங்கா இயக்கத்தின் கீழ் கோயில் கோபுரம் மற்றும் முகப்பு வாயில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாட்டு மக்கள் மத்தியில் தேசபக்தியை தூண்டுவதும் நமது தேசிய கொடியின் பெருமையை நினைவு கூறுவதும் இதன் முக்கிய நோக்கமாகும்.
1: அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: Ghar ghar tiranga har ghar tiranga
4: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
2: தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணையத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்தது. இரு அவைகளின் நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லஹிரி இன்று வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளி, மருந்து பொருட்கள் உற்பத்தி, உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கென்ய நாட்டின் நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை புதுதில்லியில் சந்தித்தனர். திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா கென்யா நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சந்திப்பு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பாரம்பரியம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்டவை குறித்து கென்ய குழுவினருடன் தாம் பேசியதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளது. அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜமாத் இ இஸ்லாமி கூட்டணி சார்பில் திரு ஒலி அகமது போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சஹாபுதீன் கடந்த ஜூலை 24 தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு ஹபீசுதீன் அகமது தற்போது பொறுப்பு அதிபராக பதவி வகித்து வருகிறார். கடந்த பிப்ரவரி 12 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 2/3 பெரும்பான்மையுடன் பங்களாதேஷ் தேசிய கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து அக்கட்சி சார்பில் போட்டியிடும் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தபலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. புலிரியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வன் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 8 அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 4-3

0: என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7:25.

0: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
6: உழவர்களுக்கு
7: என்ன பொங்கடி, காலையில இலையெல்லாம் பறிச்சுட்டு இருக்க, ஆட்டுக்கா இது?
8: அட சுபாக்கா, இங்கேயுமே வந்துட்டீங்களா? நீங்க
7: வாசல்ல தான் பொங்கடி நின்னுட்டு இருந்தேன். நீ ஏதோ பறிச்சுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுதா, அத என்ன பறிக்கிறேன்னு பாக்கலான்னு கிட்ட வந்தேன்.
8: சரி, வந்ததும் வந்தீங்க, இந்த இலையெல்லாம் புடிங்க.
7: அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம்.
8: இருந்திருக்கலாம்ல.
7: சரி பொங்கடி, இந்த இலையெல்லாம் எதுக்குதான் பறிக்கிற சொல்ல?
8: அதுவா, புதுசா மூலிகை பூச்சி விரட்டி தயாரிக்கலான்னு இருக்கேன்.
7: ஓ, மூலிகை பூச்சி விரட்டி பண்ண போறியா பூங்கொடி? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னென்ன இலையெல்லாம் வச்சிருக்க காட்டு. துளசி, இது என்ன நொச்சி, வேற என்ன பூங்கொடி பறிக்கணும்?
8: கொஞ்சம் இருங்க, எதுக்கெடுத்தாலும் அவசரம் உங்களுக்கு.
7: சொல்லு பூங்கொடி.
8: சுபாக்கா, இந்த மூலிகை பூச்சி விரட்டி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, இலைகளை தொட்டா வாசனை வர மாதிரி துளசியும் நொச்சியும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கசப்பு தன்மை இருக்கிற இலைகள் இருக்குல்ல, அதான் வேம்பு, ஆடாதோட இந்த இலைய எடுத்துக்கணும். அப்புறம் ஒடிச்சா பால் வர இலைகள், எருக்கு, நெய்வேலி காட்டாமனுக்கு இலைய எடுத்துக்கணும்.
7: ஓ, அடுத்து என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் பூங்குடி. இது எல்லாத்தையும் கோமியத்துல ஊற வைக்கணும், அதுதானே?
8: சரிதான்க்கா, ஆனா கோமியத்துல இலைகள்லாம் மூழ்குற அளவுக்கு இருக்கணும்.
7: சரி பூங்கொடி, அப்படியே செஞ்சிடறேன். இந்த மூலிகை பூச்சி விரட்டிய எப்படி செய்யணும்னு முழுசா சொல்லு.
8: அக்கா, நம்ம பறிச்சு வச்சிருக்க இந்த இலையெல்லாம் உரல்ல இடிச்சு மண்ணு இல்லன்னா சிமெண்ட் தொட்டில 10 நாள் வரைக்குமே ஊற வைக்கணும் நல்லா.
7: சரி, 10 நாளைக்கு அப்புறம்?
8: தாங்க முடியாத நெடி வரும்க்கா, அப்போ மூலிகை பூச்சி விரட்டி தயாராயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
7: சரி, தயார் பண்ணிடுறோம். இதை எப்படி பயன்படுத்தணும்?
8: இந்த மூலிகை பூச்சி விரட்டிய காலையில 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும், அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துல 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள தெளிக்கிறது ஆக சிறந்தது.
7: அப்படியே அடிச்சா போதுமா பூங்கொடி? இந்த ஒட்டுந்திரம் எல்லாம் எதுவும் கலக்க வேணாம்.
8: கண்டிப்பா கொடுக்கணும்க்கா. நம்ம தயாரிச்சு வச்சிருக்க இந்த மூலிகை பூச்சி விரட்டி கரைசலை இலையில நல்லா ஒட்டுறதுக்கு போதுமான அளவு காதி சோப்பு எடுத்துக்கிட்டு தண்ணி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில கலந்து அதை இந்த மூலிகை பூச்சி விரட்டி கரைசல் கூட தெளிக்கலாம்.
7: எந்த
8: நெடியோட பயிரோட வாசனையே மாறுது. இதனால தாய்பூச்சிங்க பயிரை தீண்டாம பாதுகாக்கப்படுது.
7: ஓ, அப்ப தாய்பூச்சி வராதுன்னா வயல்ல இளம் பூச்சிகளும் உற்பத்தி

0: அது அப்படிதானே பொங்கடி?
1: அதேதான்க்கா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லக்கா, இந்த மூலிகை பூச்சி வரட்டி மூலமா இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி, தண்டு துளைப்பா, காய்ப்புழுக்கள், அப்புறம் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி பூச்சி, பச்சை தத்து பூச்சி, இலைப்பேனு, இதெல்லாம் இந்த மூலிகை பூச்சி வரட்டி மூலமா கட்டுப்பட உதவுது.
0: சரி பொங்கடி, இலையெல்லாம் நல்லா நிறைய நிறைய பறி பொங்கடி.
1: ஏங்கா, உங்க வீட்டு ரோஜா செடிக்கு வேணுமா?
0: அட எப்படி, பரவாயில்ல, இப்பெல்லாம் பூங்கொடி நல்லா புரிஞ்சுக்குது.

0: எனக்கு வேணுமா?
1: அட எப்படி, பரவாயில்ல, இப்பெல்லாம் பூங்கொடி நல்லா புரிஞ்சுக்குது.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேர்களுக்கு இனிய வணக்கம். நேரம் 7:30.
6: நேயர்கள் கேட்க இருப்பது,
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
6: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: संकट के समय प्रधानमंत्री फसल बीमा योजना किसानों के लिए वरदान है।
1: अब सूखा पड़े या बाढ़ आ जाए कोई डर नहीं,
2: अब ओले पड़े या कीट पतंगे फसल खा जाए कोई फिक्र नहीं,
3: क्योंकि हमने लिया है प्रधानमंत्री फसल बीमा।
4: बुआई से फसल कटाई तक हर जोखिम का दावा, न्यूनतम प्रीमियम पर अधिकतम भुगतान का वादा,
5: योजना से हर साल जुड़ रहे हैं 5 करोड़ से ज्यादा किसान। अब आपकी है बारी।
4: नजदीकी कृषि कार्यालय, सहकारी समिति, बैंक शाखा, अधिकृत बीमा कंपनी या जनसेवा केंद्र में स्वेच्छा से करा सकते हैं पंजीकरण।
5: फसल बीमा पोर्टल या फसल बीमा ऐप द्वारा भी कराया जा सकता है पंजीकरण।
4: प्रधानमंत्री फसल बीमा योजना, आपकी फसलों का संपूर्ण सुरक्षा कवच। कृषि एवं किसान कल्याण मंत्रालय, भारत सरकार।
6: நேர்களே, இன்றைய கிசான் வாணி நிகழ்ச்சியின் நேரலையில் அறிவோம் அகற்றுவோம் பார்த்தீனியம், பார்த்தீனியம் குறித்த ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக, ஏன்னா பார்த்தீனியத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வாரம் வந்து வரவிருக்கு. இந்த ஆகஸ்ட் 16 22 வரைக்கும் அந்த வாரம் வந்து நடக்க இருக்கு. அதன் ஒரு முன்னோட்டமாக நாம் இன்றைக்கி கிசான் வாணி நிகழ்ச்சியில் அறிவோம் அகற்றுவோம் பார்த்தீனியம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் சரவணன் அவர்கள் வந்து பங்கேற்று இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்களது சந்தேகங்களுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் வந்து விளக்கம் தர்றதுக்காக நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. கேள்விகளோடு நேர்கள் வந்து வரலாம், நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம். 43868 என்ற இணைப்பு எண் உடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 என்ற எண்களில் அழைத்து வாங்க. நம்ம அரங்கத்துக்கு ஐயா அவங்க வந்திருக்காங்களா, அவங்களை வந்து வரவேற்கலாம். ஐயா வணக்கம். ஐயா,
7: காரை பண்பலை நேயர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம்.
6: நம்ம வந்து பார்த்தீனியம் குறித்த ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறதுக்காக அந்த வாரம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிகழ்ச்சி வந்து கொடுத்துட்டோம். இந்த பார்த்தீனியத்தை அழிக்கணுங்கிறதுக்கான முக்கியத்துவம் வந்து என்னங்க ஐயா?
7: நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 16 22 வரைக்கும் கொண்டாடுறாங்க. இது வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் அது 20 வாரம் கொண்டா 20 வருஷமும் கொண்டாடியாச்சு.
6: 20 வருஷம்.
7: ஆமாம், 21வது
6: ஆண்டு வந்து நம்ம கடைபிடிக்கிறோம்
7: கடைபிடிக்கிறோம். அப்போ நான் 16 ஆகஸ்ட் 16 22 வரைக்கும், அதாவது இந்தியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் கேவிகே அப்படி மற்ற எல்லா குரூப்ஸும் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இது மாதிரி சொல்லி கொடுத்து பார்த்தீனியத்தோட என்னென்ன பிரச்சனை இருக்குது அது அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதான் இதோட முக்கிய நோக்கம் இந்த விழிப்புணர்வு வாரத்துக்கு. அது வந்து இந்தியாவில் அதாவது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற எல்லாமே கொண்டாடுவாங்க.
6: சரிங்க, இப்போ வந்து நம்ம கிராப்ஸ் பயிர்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம நாட்டுடைய சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பயிர் வந்து நம்ம வளர்க்கறது வழக்கம் இல்லைங்களா? ஆனால் இந்த பார்

0: சைத்தன்யம் மட்டும் பாருங்களேன், அப்படியே எல்லா இடத்துலையும் பரவலாகவே இருக்குது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க.
1: இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பரவி இருக்கும். அதாவது ரொம்ப குளிர்காலத்து குளிர் இடத்துல மட்டும் இது இருக்காது, காஷ்மீரோட அப்பர் ரேஞ்சஸில்
0: இல்லை,
1: இதில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஈவன் அந்தமான் நிக்கோபாரில் கூட இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு காரிச்சிருக்கு. அப்போனா பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே இது பரவி இருக்குது. கிட்டத்தட்ட 35 மில்லி நெக்டர் பரப்புக்கு இது பரவி இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இது வேர்ல்டு ரிப்போர்ட்ஸ். அப்போ இன்போ இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு
0: மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலை செடி இது. பார்த்தீனியம் அப்படின்றது நம்ம ஊர் நம்ம நாட்டை சேர்ந்த கலை செடி கிடையாது. இது இயற்கையாக மெக்சிகோ நாட்டை சேர்ந்தது. அது அங்கேருந்து இந்தியாவுக்கு
1: 1960 பக்கத்தில் வந்ததாக ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அப்போ வந்து 1955-56 மகாராஷ்டிர மாநிலம் பூனேல தான் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் சொல்றாங்க.
0: பார்த்திருக்கிறது இல்லைங்களா? நீங்க வந்து நாங்க இணையத்துல போய் படிச்சோம் அப்படின்னா அமெரிக்கா அப்படின்னு பொதுவில் கொடுத்துருது. எல்லாருக்கும் அமெரிக்கானா எந்த நாடு ஞாபகத்துக்கு வரும்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா ஐயா தான் கரெக்டா மெக்சிகோ அப்படின்னு அமெரிக்க கண்டத்துல இருக்கிற மெக்சிகோன்ற ஒரு நாட்டுல இருந்து
1: வந்திருக்கு. அது வந்து இப்ப இந்த 1950-56 வாக்குல ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது எங்கெல்லாம் பரவிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரயில்வே டிராக்ஸ்ல, ரோட் சைட்ஸ்ல, காலியான மனைகள் எங்க இருந்தாலும் அங்க இருக்கும், இண்டஸ்ட்ரியஸ் எங்க சொன்னாலும் அங்க இருக்கும். அதாவது இது இல்லாத இடமே இருக்காது. இப்போ வந்து ஈவன் பயிர்களில் நிறைய பயிர்கள் நடுவில் இதை நீங்க வந்து இப்போ வந்து யூக்கலிப்டஸ் போட்டிருக்காங்க, இல்லைன்னா வந்து சவுக்கு போட்டிருக்காங்கன்னா அதுக்கு இடைவேளை இருக்கிற இடத்துலையும் அது வந்துருது. ஆல்மோஸ்ட் எல்லா, அதாவது இது எல்லா இடத்துலயும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பயிர்ல இதுக்கு நடவு நெல்லுல மட்டும்தான் நீங்க பார்க்க முடியாது, மற்றபடி எல்லா இடத்துலயும் இது இருக்கு.
0: ஏன்னா அங்கெல்லாம் விவசாயிகள் வந்து கவனம் கொடுத்துட்டு களையை வந்து அழிச்சிட்டு தான் நாங்க வெள்ளாம பண்றதுக்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுனால அங்க இல்ல.
1: களிமண் களிமண் பகுதியில தண்ணீர், அதாவது அந்த நம்ம நடவு செய்யற அந்த அந்த இதுல வந்து நம்ம அதை மட்டும் நம்ம பார்க்கல, மற்றபடி எல்லா இடத்துலையும் இந்த பார்த்தினியம் எல்லா மணல் தாய்ப்புலையும் இருக்கு. இந்த இந்த பார்த்தினியம் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு தெரியும்னா, இது வந்து இதுக்கு வந்து பேரே வந்து கேரட் செடின்னு சொல்லுவாங்க, கேரட் செடி. ஏன்னா இது இலைகள் பார்த்தா, நம்ம வந்து ஊட்டிக்கு போயிருந்தோம்னா கேரட் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த இலைகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதே போல் இலைகள் இருக்கும் இதுக்கு, அந்த இலைகள் அதே போல் இருக்கும். அந்த இலைகள் வந்து ரோமங்கள் இருக்கும், ஹேர்ஸ்னு சொல்லுவோம், அந்த ரோமங்கள் இருக்கும். அது அந்த வியோன் தண்டுலையும் இருக்கும். அப்போ அந்த ரோமங்கள் இருக்கிறோம், அந்த இலைகள் பார்த்தா கேரட் செடியோட இலைகள் போல இருக்கும். அதில் வந்து குட்டி குட்டியாக முத்து முட்டாக ஒரு பூக்கள் இருக்கும்.
0: பூக்கள் இருக்கும்,
1: ஆமாம். கிட்டத்தட்ட ஒரு பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அந்த மண்ணன் மண் வகையை சார்ந்து, இல்லைனா அதுக்கு கிடைக்கிற சாப்பாடு பொறுத்து, அதாவது அது மண் மண்ணில் இருக்கிற உரத்தை பொறுத்து அதோட பூக்கள் அந்த எண்ணிக்கை மாறும். ரொம்ப சரியான அதுக்கு சாப்பாடு இல்லாத மண்ணில் இருந்துச்சுன்னா 1000 பூ இருந்துச்சுங்களா இருக்கும். நல்லா அதுக்கு எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னா ஈவன் 5000-6000 விதை பூக்கள் கூட இருக்கும்.
0: ஆமாம்,
1: ஒரு பூக்களில் வந்து 5 விதை இருக்கும். அப்போ சப்போஸ் வந்து 5000 பூக்கள் இருந்ததுன்னா 5000 × 5 போட்டிங்கன்னா 25000 விதை வந்து ஒரு செடி ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்க, அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான கவனம் இதில் எடுத்துக்கணுன்னா, எல்லா விதைகளுக்கும் ஒரு ஒரு உறக்க நிலை டார்மன்சின்னு இருக்கு சொல்லுவாங்க, அது கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் தான் அது ஜெர்மேட் ஆகி அதை முளைச்சி வரும். ஆனால் பார்த்தினியத்தில் மட்டும் அந்த அந்த பிரச்சனை கிடையாது. ஈவன் வந்து இம்மெச்சூராக, அதாவது அதுக்கு சரியாக விதையே முழுமையை அடையாமல் இருக்க போதே அது முளைச்சிரும்
0: கீழே
1: வந்ததுன்னா.
0: சொல்லுங்க. ஐயா உங்களுடைய இணைப்பு வந்து சரியா கிடைக்கல, விட்டு விட்டு போயிடுது. அவங்களும் இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. சரிங்க ஐயா, நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அந்த பூல இருக்கக்கூடிய விதைகள் வந்து எவ்வளவு ஒரு தீவிர தன்மையோட பரவுது.
1: ஒரு 20

0: 35,000 30,000 விதைகள் ஒரு செடியிலே இருக்கும். இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு தோராயமாக 50 செடி இருந்ததுன்னா ஒரு ஹெக்டேர் பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500,000 செடி இருக்கும். ஒரு செடி வந்து 25,000 விதை விதைச்சதுன்னா பார்த்தீங்க, அப்போ 500,000 செடி எத்தனை விதை உற்பத்தி பண்ணும். அதனால தான் இது வந்து வேகமாக பரவக்கூடியது. இப்போ இது வந்து இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்றதால நம்ம அதை கவனிக்கிறது கிடையாது. யாராச்சும் இதை பக்கத்தில் இதை இதுதான் இந்த பார்த்தினி செடின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இந்த செடியில இருந்து பார்த்தினின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு. பார்த்தினின்
1: சரிங்க,
0: பார்த்தினியம் பேரு, செடி பேரு வந்து பார்த்தினியம்.
1: ஆனா அதுல ஒரு
0: வேதிப்பொருள் வந்து கெமிக்கல் வந்து பார்த்தினின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குங்க. இந்த கெமிக்கல் தான் வந்து அந்த என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தும்,
1: ஏற்படுத்துது. அதாவது என்னென்ன பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க. ஆனா இங்க பாருங்களேன், ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களை வந்து நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். தரங்கம்பாடி தாலுக்கா மாத்தூர் படுகையில இருந்து அறிவுக்கரசன் பேசுறாங்க.
1: சொல்லுங்க அறிவுக்கரசன் ஐயா, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சார். வணக்கம்.
2: செடிங்கிறது அது எனக்கு என்ன செடின்னு தெரியல, நான் புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்கு.
0: அப்படிங்களா, நீங்க கண்டிப்பா உங்க பக்கத்துல பார்த்துருப்பீங்க, ஆனா இதுதான் உங்களுக்கு அது பார்த்துட்டியும் தெரியாது. இப்போ நீங்க பாருங்க, அந்த நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதோட இலைகள் வந்து கேரட்டோடைய, கேரட் பார்த்துருப்பீங்களா, கேரட்டோட இலையை பார்த்துருப்பீங்க, அந்த இலைகள் மாதிரி இருக்கும். அதோடய தண்டில் வந்து ரோமங்கள், ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ரோமங்கள் இருக்கும். அது இப்போ எல்லா இடத்துலையும் வந்து அதோடய செடியில் வந்து முட்டு முட்டு முட்டாக வெள்ளை வெள்ளை கலர்லாம் நிறைய பூக்கள் இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் அந்த செடி, அந்த அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் அந்த செடி நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாலாம் இருக்குது, இன்டர்நெட்லாம் இருக்குது, நீங்கள் சும்மா பார்த்தினின்னு போட்டாலே கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும். அந்த செடியை வந்து நீங்க உங்க வீட்டு பக்கத்துல, இப்ப உங்க வீடு வந்து கடலோரமா கடலோரத்துக்கு உள்ளே இருக்குங்களா சார்?
2: உள்ளே இருக்கு, கொஞ்சம் தள்ளி இருக்கு, ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி
0: இருக்குங்க. இந்த செடி வந்து கடலோரத்துல, கடல் ஓரம் அப்படி இருக்கிற கிராமத்துல மட்டும் தான் இருக்காது. ஏன்னா அது வந்து இப்ப வந்து உப்பு காத்துல அது வந்து பூக்காது, பூக்காதுக்கு விதை வந்து செட் ஆகாது. மற்ற எல்லா இடத்துலையுமே அது வந்து பூக்கும், விதை வந்து செட் ஆகும். நான் சொன்ன மாதிரி சின்ன விதையும் அது இம்மச்சூர் எம்பரியான்னு சொல்கிறது கூடமே அது முளைச்சி வந்துடும். அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தினியம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதுதான் பார்த்தினியம்ன்றது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அது காரை பண்பால் இதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஐயா.
1: ஐயா, நாங்கள் வந்து நம்ம காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம், அதில் வட்டமட்டமாக போட்டு அதில் அந்த செடி, பார்த்தீனியம் செடி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட அந்த படத்தில் வந்து அந்த போஸ்டரில் குறிப்பிட்டிருக்கோம். நீங்கள் வந்து கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றிங்க ஐயா. அந்த பார்த்தீனியம் செடியுடைய தீவிரத்தன்மை வந்து எப்படி பாதிக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள்.
0: ஆமாம், இந்த செடி வந்து இப்போ இந்த ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஒரு செடி வந்து கிட்டத்தட்ட 5,000 பூக்கள்லேருந்து 6,000 பூக்கள் வரைக்கும் அது இருக்கிற இடத்த பொறுத்து உற்பத்தி பண்ணும். ஒரு ஒரு பூக்கள்லேருந்து மகரந்த தூள் வரும் இல்லைங்களா, அந்த மகரந்த தூளில் இருக்கிற இந்த அது வந்து என்ன ஆகுனா, நம்ம சுவாசிக்க போது நம்மளுக்கு வந்து வந்து அந்த மூச்சு திணறல், அதாவது வீசிங் பிரச்சனை வந்துடும். இது யாருக்குமே தெரியாது. சப்போஸ் அவங்க நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, நம்ம குளிரால் நம்மளுக்கு இந்த மூச்சு திணறல் வருது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தினியம் இருக்கும், பார்த்தினியத்தோட மகரந்த தூள் வந்து நம்மளோட
1: காத்துல இருக்கும், உணர முடியாது
0: அது, இது அதுதான் தெரியாது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு காமன் மேனுக்கு வந்து அது செடியே என்னன்னு தெரியாத பார்த்து அதெல்லாம் என்ன பிரச்சனை நம்மளுக்கு வரும்னு தெரியாது.
1: அதாவது
0: இவனும் நான் நிறைய தூரம் பார்த்துருக்கேன், குளிர் இப்போ பெங்களூர் மாதிரி இடத்துல கூட நிறைய தூரம் போவாங்க, என்ன செய்வாங்க, எனக்கு வந்து இந்த வீசிங் வருது குளிர் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது, பெங்களூரில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போலனோட இன்டென்சிட்டி, அதாவது பார்த்தினியத்தோட மகரந்த தூள் வந்து பெங்களூரில் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா நான் பார்த்தினியத்தோட செடி வந்து பெங்களூரில் அதிகம், அதனால தான் கர்நாடகா வந்து ஒரு அதுக்காக ஒரு ஒரு ஆக்டிவ் பண்ணாங்க. அதாவது அது வெளியில் அதை கட்டுப்படுத்தணும்லாம் செஞ்சாங்க. அதாவது இந்தியாவிலேயே முதல் மாநிலம் கர்நாடகா தான் இதை கட்டுப்படுத்துறதுக்காகலாம் வந்து தண்டை சட்டம் ஏற்றினாங்க, ஆனால் அது நடைமுறையில் பண்ணாமல் போயிடுச்சு.
1: சரிங்க, இன்னும் நடைமுறைப்படுத்துறதுல ஒரு சின்ன சிக்கல் வந்து இருக்குது இல்லைங்களா. சரிங்க, நம்ம தொடர்ந்து இந்த பார்த்தினியத்தை வந்து அகற்றுவோம், அதை பற்றி அறிவோம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு விளம்பரத்தையும் நம்ம கேட்டுட்டு தொடரலாம்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோனு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தலின்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
3: காரைக்கால் பன்மலை 100.3 நேரம் இப்போ 7:46 ஆகுது. கிசான் வாணி நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சியில் இன்று பார்த்தீனியம் செடி பத்தின ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக அறிவோம் அகற்றுவோம் பார்த்தீனியம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் சரவணன் அவர்கள் வந்து பங்கேற்று நம்முடைய கேள்விகளுக்கு வந்து விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நேயர்களும் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது சந்தேகங்களையும் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செடி வந்து பரவுறதுக்கான அந்த தீவிர தன்மை, அந்த விதையினுடைய வீரியம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க ஐயா. இது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து இந்த பார்த்தீனியத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்படக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு வாரத்தில் அதிக இப்போ ஆடு மாடுகள் வந்து தெரியாமல் சாப்பிட்றோம். இப்போ மனிதர்களுக்கே அது என்ன செடி ஏதுன்னு தெரியல, ஆடு மாடுகள் தெரியாமல் சாப்பிட்டுருச்சுன்னா அதால் பாதிப்பு வந்து ஏற்படுங்களா?
4: கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு வந்து நான் சொன்ன போல் இந்த பார்த்தினியத்தோட இலைகளோ இல்லை அதோட அந்த ஸ்டெம்ஸ் தண்டுலேயும் வந்து பார்த்தினின்னு இருக்கும். அதை சாப்பிட பார்த்து அந்த அந்த அந்த ஆடு மாடு இல்லை கால்நடைகளுக்கும் அது போயிடும். அது போய் அந்த அதோட கொடுக்குற பால் வழியாக திரும்ப மனிதர்களுக்கே வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இதுக்கு. ஏன்னா ஆடு மாடுலாம் வந்து அதுக்கு தெரியாது பார்த்தினியம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை. இப்போ அதுக்கு சாப்பாடே இல்லை, அதுக்கு உணவு இல்லைன்னா என்ன செய்யும்? அப்போ கண்டிப்பாக வந்து மேய்ச்சலில் இருக்க பார்த்து பார்த்தினியத்தை சாப்பிட தான் செய்யும். அது அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்தினியம் வந்து நம்ம ஆடுக்கு போய் இல்லை மாடுக்கு போய் அதுலேருந்து பால் வழியாக திரும்ப மனிதர்களே திரும்ப வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது அது இப்போ வந்து நார்மலாக ஒரு நம்மளுக்கே வந்து பட்டுதுன்னா நம்மளுக்கு தோல் வியாதியும் வந்துடும். அந்த பார்த்தினியின்
3: நம்ம அந்த செடிகளை அகற்றும் போது நம்மளுக்கும் வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துங்களா?
4: கண்டிப்பாக. அதனால தான் வந்து இந்த விழிப்புணர்வுலேயே வந்து ஐசிஆரோ இல்லை எல்லாரும் சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா அவங்க வந்து கண்டிப்பாக தொடும் போதே நம்ம கையுறை போட்டுட்டு தான் அதை தொடணும். தோல்வியாதி இல்ல ஒவ்வாமை இந்த மாதிரி எல்லாமே பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்துடும். இப்ப வந்து இப்போ நம்ம ஒரு நேயர் கேட்டாருங்களே எங்க பார்த்ததில்ல அப்படின்னா ஒரு வீட்டு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் நம்ம தொடணும். ஏன்னா அது காற்று வழியாக உள்ள அந்த மகரந்த கோவில் நமக்கு உள்ளே போய் ஒவ்வாமை ஏற்படுத்திடும். அதை பார்த்து அதை நம்ம வந்து பிடுங்கிடணும். இப்போ அது முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னா பார்த்தினியம் வந்து ஒரே மாதிரி இருக்காது எல்லா இடத்துலையும். அதாவது பல நிலைகளில் அது இருக்கும். அதாவது அப்போதான் சிலது முளைச்சி வரும், சிலது முளைச்சி வந்து பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும், இன்னும் அதே இடத்துல வந்து பூ பூத்து கீழே கொட்டுற அளவுக்கு இருக்கும். இப்படி பல வகையான தோற்றத்தில் நிலையில வந்து பார்த்தினி இருக்கும்.
3: உடனே
4: முளைச்சிடும்.
3: இப்போ
4: நெல் வந்து ஒரே ஒரு நீங்கள் நெல் நடவு செய்தீங்கன்னா அது அறுவடை வர்றதுக்கு 4.5 மாதம் ஆகுது. அந்த அதாவது அந்த டூரேஷன் வச்சு அப்போ நம்ம இந்த இப்போ தான் வருதுன்னு முடிவு பண்ணுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தினியத்தில் பண்ண முடியல. அதனால தான் இதை இதை வந்து அழிக்கிறதுக்கான பிரச்சனையே எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஏன்னா நான் இதுக்கு பார்த்தினியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: ஒர்க் பண்ணிட்டு
4: எம்எஸ்சிலேருந்து பிஹெச்டி அப்படி
3: நானே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐயா வந்து

0: முனைவர் பட்டம் வந்து வாங்கியிருக்கீங்க, அப்போ உங்களுடைய முக்கியமான அந்த பாடம் என்ன, எந்த பாடத்தில் வந்து நீங்கள் முனைவர் பட்டம் பெற்றீங்க அப்படின்னு கூட கேட்கலான் இருந்தேன்.
1: ஆமாம், இது நான் வந்து பார்த்தனையும் அதாவது அதை பிரச்சனைக்குரிய கலைகளில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு உழவில் துறை சேர்ந்தவர்ன்றதால அதை எப்படி அதை யூஸ் பண்ணணும் எப்படி அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணேன். நான் அந்த கிட்டத்தட்ட ஒரு 2000 நான் பார்த்து நித்து கூட ஏதோ ஒரு வகையில் இருக்கிறேன்.
0: அப்போ கிட்டத்தட்ட 25 வந்து இருக்கீங்க.
1: ஆமாம், அதனால தான் இவ்வளோ தூரம் என்னால் அதை பார்க்க முடியுது, அது பிரச்சனை இல்லைனால புரிஞ்சிக்க முடியுது முடியுது. இப்போ இதுக்கான தான் நம்ம வந்து இது ஆல்மோஸ்ட் இப்போ என்னோடய போஸ்டாக்கு அதாவது இது வந்து ஆஸ்திரேலியாவில் இதுக்காக தான் எனக்கு ஒரு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டே ஒரு ஃபெலோஷிப் கொடுத்து இந்த இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பார்த்தினியத்தை பற்றி ஆராய்ச்சிக்காக நான் யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்ட்லேயும் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. இந்தியாவில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த பிரச்சனை உண்டு
0: இருக்கு. ஆமாம், சரிங்க. நாடு கடந்து போனாலும் அந்த படிப்பில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அழகாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்காக பட்டமும் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா, மகிழ்ச்சி. இப்போ வந்து அந்த பார்த்தினியத்தை வந்து அழிக்கிறது எப்படிங்கய்யா? இப்போ நம்ம வந்து ஒரு செடிக்கு வந்து சொல்லுவோம் இயற்கை முறையிலைங்களா இல்லை ரசாயன முறைங்களா அப்படின்னு சொல்லி, இந்த பார்த்தினியத்தை அழிக்கிறதுக்கும் முறைகள் இருக்குங்களா?
1: நீங்கள் கேட்கறது கரெக்ட், 2-3 முறை இருக்குதுங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்குது, தோட்டத்தில் இருக்குது, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்குது, 1-2 இருக்குது, 4-5 இருக்குது. போக்குறதுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் சமையல் உப்பு இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமாம்,
1: அந்த சமையல் உப்பே வந்து ஒரு 200 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதில் வந்து டீப்பால் மாதிரி ஏதோ ஒரு ஒட்டும் திரவத்தை போட்டு நம்ம வந்து அந்த செடி மேலே பூக்கிறதுக்கு முன்னாடி தெளிச்சோன்னா பார்த்தினியமும் இறந்து போயிடும்.
0: அந்த ஒட்டும் திரவம் அப்படிங்கிறது வந்து இந்த சோப்பு கரைசல்
1: இருக்கலாம் இது இருக்கலாம். முக்கியமாக வந்து அந்த 200 கிராம் உப்பு 1 லிட்டர் தண்ணியில் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் மட்டும் தான் இது வேலை செய்யும்.
0: இது வேலை செய்யும்,
1: பூத்ததுக்கு அப்புறம் அது வேலை செய்யாது. ஆமாம், இது ஒரு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம். இல்லை நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கையுறையும் அந்த க்ளவுஸ்லாம் போட்டுட்டு அதை அகற்றிடணும். எடுத்து நம்ம ஒரு எடுத்து ஒரு பள்ளம் தோண்டி அதில் போட்டு மூடி வச்சிடணும். அந்த அளவுக்கு அது பிரச்சனையான இது சொல்கிறத பார்த்து எல்லாம் யோசிச்சா கூட இதுக்குன்னா இவ்வளோ விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக விஷயம் தான், எவ்வளோ சிவரைஸான ஒன்று.
0: இப்போ வந்து நம்ம குழி தோண்டி அதை செடியை போட்டு மூடுறோம் அப்படின்னா அதுலேயும் இந்த உப்பு அதெல்லாத்தையும் தெளிக்கணுன்ற அவசியம் இருக்கு?
1: அது சாகடிச்சிடணும், அது அது அதை திரும்ப வராமல் பார்த்துக்கிட்டு தான். அதுதான் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், பூ பூத்துட்டதுக்கு அப்புறம் இந்த சமையல் உப்பு அந்த 20% வந்து வேலை செய்யாது. இப்போ வீட்டில் இல்லை, பக்கத்தில் காலி மனையில் இருக்கு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, அங்கே யாருக்கும் டிஸ்டர்பன்ஸே இல்லை, அது பயிர் இல்லை, அதனால் யாருக்கும் தொந்தரவு பண்ண அப்படின்னா நம்ம வந்து கெமிக்கலில் ட்ரை பண்ணலாம். அதாவது கிளைபோசெட்னு ஒரு கலைக்கொல்லி இருக்கு, அது வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ml எடுக்கலாம். அதாவது 100 ml ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் கிளைபோசெட்டில். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மெட்ரிபூசின் ஒரு கலைக்கொல்லி, நார்மலாக எல்லாருக்கும் அந்த கிளைபோசெட் தெரியும். இப்போ கிளைபோசெட் வந்து வந்து பயிருக்கு கிராப்பிங்கில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்துடுச்சு, தடைச்சட்டை வந்துடுச்சு. இப்போ வந்து நான் கிராப்டு கண்டிஷன், அதாவது அதாவது பயிர் இல்லாத இடத்துல நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தால் நம்ம கிளைபோசெட் இதை வச்சு
0: விவசாயம் வந்து செய்யாத ஒரு காலி மனையாக இருந்தால் இந்த கலைக்கொல்லியை வந்து யாருக்கும்
1: தந்திருப்ப யாரும் இல்லை, ஆளுங்களே இல்லைன்னா நம்ம இதை கண்டிப்பாக செய்யலாம். இல்லை நிறைய இருக்குது நம்மளுக்கு வந்து வேஸ்ட் லேண்ட்ஸ் அது கண்ட நிறைய இடத்துல இருக்கு, அங்கே வந்து விவசாயம்லாம் ஆளுங்கள் அப்படின்னா நம்ம முக்கியம் உயிரியல் முறையில் போகிறது நல்லது.
0: உயிரியல்
1: முறையில் அதுக்கு
0: வந்து
1: இருக்கு இருக்கு, அது வந்து ஜையோக்ரோமா பைக்குலரட்டான ஒரு மெக்சிகன் வண்டுங்க இருக்குங்க. அது வந்து அதோட ஊரும் மெக்சிகோ தான், இந்த பார்த்தினியத்தோட ஊர் மெக்சிகோ, அது அழிக்க வந்த வண்டு ஊரும் மெக்சிகோ
0: தான்.
1: ஆமா, அதுக்குதான் ஜையோக்ரோமா பைக்குலரட்டான மெக்சிகன் வண்டுகன்னு சொல்லுவோம். அந்த வண்டு வந்து நம்ம அதை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல அந்த அதுல புழு ஸ்டேஜ்லயும் சரி அந்த நல்ல பீட்டில் ஸ்டேஜ் அதாவது வண்டு ஸ்டேஜ்லயும் வந்து அது வந்து இலையை சாப்பிட்டுரும்,
0: இலையை
1: சாப்பிட்டுரும். அதனால வந்து இலையெல்லாம் இழந்துட்டு அது ஒரு மாதிரி டிஃபோலியேட்டாக தனியாக அது கொஞ்ச நாள் அதை அந்த பார்த்தினி இழந்துடும். அப்போ அது முக்கியமாக வந்து இந்த ஜைக்ரோமா பைக்குலரட்டான்ற உயிரியல் முறை வண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெக்சிகன் பீட்டல்.
0: இப்போ இந்த வண்டால மற்ற பயிர்களுக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது?
1: இல்லை இல்லை, இது கண்டிப்பாக இல்லை. இதில் ஏன்னா இந்த இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டுகள் வந்து பார்த்தினி என்ற கலைச்செடியை மட்டும்தான் சாப்பிடும், அப்படி இல்லைன்னா அதை இறந்துடும். ஏன்னா அது வேற தவிர்த்து அதாவது அது எப்படின்னா அது உணவு அதை பார்த்தினி

0: தவிர்த்து வேற எங்கேயும் உணவை சாப்பிடாது, அதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும்.
1: இப்போ களைக்கொல்லினா இந்த கடையில் கிடைக்குது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு தெரியும், வாங்கிடுவாங்க. இப்போ இந்த வண்டுக்கு என்ன செய்யறது?
0: அந்த வண்டுக்கு வந்து எங்களை போல் யூனிவர்சிட்டிக்கு கேட்டோம்னா நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். ஆனால் தேசிய அளவில் தேசிய கலை ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு ஜபல்பூரில் இருக்காங்க. அவங்க தான் வந்து இதை மாஸ் ரேரிங், அதாவது நிறையா
1: உற்பத்தி
0: பண்ணுறாங்க இந்த வண்டுகளை. அவங்களுக்கே வந்து இப்போ கேட்குற நேயர்களுமே வந்து தேசிய கலை ஆராய்ச்சி நிறுவனம் ஜபல்பூர் அப்படின்னு டைப் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் இருக்கும். அந்த அவங்களுக்கே அந்த ஏன்னா இதை ஃப்ரீயாக டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அதாவது எங்கள் அதாவது எங்களை மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு அவங்க காசு கொடுத்தாலும் நேர விவசாயிகளுக்கோ இல்லை தேவைப்படுற நபர்களுக்கோ ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது அந்த நாய்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எதாக இருந்தால் அந்த இப்போ வந்து அந்த அதை மழை வரும் நேரத்தில் நம்ம வந்து இந்த வண்டுகளை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இலைகள் இப்போ நல்லா பளிச்ச டெண்டராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும்ன்றதால எப்போல்லாம் மழை இருக்குதோ அப்போ மழை வருதோ அப்போ நம்ம வந்து அந்த வண்டுகளை ரிலீஸ் பண்ணுவோம், விட்டோம்னா அது அதோட வேகம் அதிகமாக இருக்கும். அதனால் விவசாய நேயர்கள் யாராவது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருந்து தேசிய கலை ஆராய்ச்சி நிறுவனம் டைரக்டர் ஜபல்பூரில் அவங்க நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்தாலும் தெரியும், அவங்க ஃபோன் பண்ணால் அவங்க அனுப்பிச்சுடுவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு,
1: நேரடியாகவே வந்து அனுப்பிடுவாங்க இல்லைங்களா. இந்த பார்த்தீனியம் அப்படிங்கிற ஒரு செடி வந்து கேரட்டினுடைய இலைகளை போல இருக்கும், பூக்களும் வந்து சின்ன சின்ன மொட்டுக்களாகவும் இருக்குது, நிறைய மொட்டுக்கள் வந்து இருக்குது. இதை சில இடங்களில் வந்து இந்த வெள்ளைப்பூண்டு செடி அப்படின்னு கூட பாமர மக்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு கூட.
0: ஆமாம், பார்க்குற பூவை வச்சு அதுக்கு பல பேர் இருக்குது, இந்த பேர் அந்த பேருன்னு இல்லை, வெள்ளைத்தொப்பின்னு சொல்லுவாங்க, நட்சத்திரக்கலைன்னு சொல்கிறாங்க, கேரட் கலைன்னு சொல்லுவாங்க, அது அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பேர்கள் மாறுபடுது.
1: சரிங்க, இது இல்லாமல் வேற ஏதாவது செடிகளை வந்து நம்ம அந்த இடத்துல விதைத்து வளரும் போது
0: கட்டுப்படுத்தும்? ஆமாம், இப்போ ரோட் சைடில் போயிட்டு யாரும் வந்து முயற்சி எடுத்துக்க மாட்டோம் இல்லைங்களா. ஆனால் நான் இருக்கணும் ரோட் சைடில் இருக்குது, ரயில்வே ட்ராக்ல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்னா ஆவாரன்னு ஒரு செடி இருக்குங்களா, அதோட விதைகளை வந்து மழை வர பார்த்து தெளிச்சிட்டோம், சாமந்தி ஆவாரம் அந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா அந்த செடிக்கு வந்து பார்த்தினியத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், டிஸ்பிளே பண்ணோம்.
1: இதை விட வந்து அந்த செடிகள் வேகமாக வளர்றதுனால இதுக்கான சத்துக்கள் வந்து போகாம,
0: ஆமாம், இது வந்து அந்த பார்த்தினியத்தை வந்து வரவிடாமல் தடுத்துரும். இது ஒரு முக்கியமான இப்போ ரோட் சைடில் அந்த மாதிரி இடத்துல இது மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு. ஆமாம்,
1: பூக்கள் செடியெல்லாம் அவரை எல்லாம் கொடுக்கும்போது நல்லா பூத்து குழுக்கும்போது
0: கண்ணு பார்க்கறது நல்லா இருக்கும். மண்ணுக்கு வந்து சத்து இல்லையா, ஆவாரில் வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும், அதாவது அது அதனால அது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் சொல்கிறோம் பார்க்கறதுக்கும் எஸ்தட்டிக்காக இருக்கும், அழகாக இருக்கும், அது மண்ணுக்கும் நல்ல சத்து கொடுக்கும். அது முக்கியமாக பார்த்தினியத்தை வந்து ரிமூவ் பண்ணிடும், ரீப்ளேஸ்
1: பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் அதுக்கு பதிலாக இந்த செடிகள் வந்து அந்த இடத்தை வந்து ஆக்கிரமிச்சு,
0: அதனால நேயர்கள் கண்டிப்பாக வந்து இது மாதிரி செய்யலாம். இதுக்கு யார் செய்யணும் அப்படின்னா இப்போ முனிசிபாலிட்டியில் இருக்க யாராவது ஒருத்தவங்க, இப்போ நாங்களே வந்து பஜன்கோவிலேருந்து நாங்கள் வந்து இந்த மெக்சிகன் வண்டுகள்லாம் அந்த திருநள்ளாறு பக்கத்துலலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஒரு இடமும் யார் இப்போ நேயர்கள் யார் பார்க்குறாங்களோ அவங்க வந்து அது மாதிரி எங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு வழிமுறை சொல்லுவோம்.
1: சரிங்க, உதவிகள் வந்து நீங்கள் வந்து செய்வீங்க. நேர்களே, இன்றைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் அறிவோம் அகற்றுவோம் பார்த்தீனியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் குறித்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் நம்ம இன்னைக்கு கொடுத்தோம். இந்த நிகழ்ச்சியில் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் சரவணன் அவர்கள் வந்து பங்கேற்றாங்க. ஐயா, அவங்களுக்கு வந்து மிக்க நன்றி. எங்களுடைய கேள்விகளுக்கு அழகாக எங்களுக்கு வந்து இந்த பார்த்தீனியம் குறித்த ஒரு விழிப்புணர்வை வந்து கொடுத்தீங்க ஐயா, மிக்க நன்றி.
0: நன்றி, நன்றி.
1: சரிங்க, இப்போ ஐயா கிட்ட வந்து இந்த பார்த்தீனியத்தை பற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா வண்டு அப்படின்றது, அது சரியாக கொஞ்சம் காதில் விழல, இன்னும் ஐயாவுக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க. அதுக்காக உங்களுடைய தொலைபேசி அலைபேசி எண்களை வந்து கொடுத்துருங்க ஐயா.
0: 70
1: சொல்லுங்க ஐயா.
0: 70 10 510 632
1: 632. சரிங்க, நேர்களை குறித்து கொள்ளுங்கள். முனைவர் சரவணன் ஐயா அவங்களுடைய அலைபேசி எண்கள் 701051632.
0: நன்றி,
1: நன்றிங்க ஐயா, நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
3: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 8 மணி.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காற்றில் வரும் கானம். இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில என்ன டாபிக் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்க எனர்ஜி பூஸ்ட், காலை வெயிலா நள்ளிரவு நிலவா? உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்துல கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823131 அல்லது 2994840 அல்லது 2995850 இந்த எண்களில். நிகழ்ச்சியினை முதல் நேரம் நாம சந்திக்கலாம். அவங்க என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கன்னி பருவத்திலே படம் பாடல் வந்து நடையை மாத்து அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் கொடுங்கம்மா.
0: நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பவித்ர மனேஜர் ரகுபதி பேசுறேன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து காதல் சொல்ல வந்தேன்ற படத்துல இருந்து ஹரிகரன் சார் பண்ண ஒரு அருமையான பாடல், செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ள மல்லி பூனாய் நினைவில் ஒரு பாடல்.
0: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உள்ளாவரும். விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி,
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
4: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் இன் உழவர்களுக்கு.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
8: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
9: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தலித். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை.
11: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
12: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும்.

0: mineral contents in accordance with the parameters prescribed under the Mines and Minerals Development and Regulation MMDR Act. And that's all in Parliament Review.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 8:30. இனி கேட்கலாம் திருவாரூர் மகாராஜா சில்ஸ் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்ஸ்.
2: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14-17 நான்கு நாட்களுக்கு மட்டும். திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14-17 நான்கு நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: பிஎஸ் தங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35

0: தள்ளுபடி அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா கடைவீதி திருவாரூர்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: பியஸ் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: பியஸ் தங்க மாளிகை காரைக்கால்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். உங்கள் எனர்ஜி பூஸ்ட் காலை வெயிலா நள்ளிரவு நிலவா அப்படின்னு கேட்டிருந்தோம். யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க. காலையில் எழுந்தவுடன் எங்கள் ஊர் கடலில் தண்ணீரில் கால்களை நனைத்து 6 மணிக்கு நிமிர்ந்து சூரியனை பார்த்தவுடன் ஒரு உற்சாகம் வரும் பாருங்கள். அன்று முழுவதும் வேலை சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, காலை வெயில்தான் இனிமையான துவக்கம், இரவு நிலா இனிமையான உறக்கத்திற்கு அப்படின்னு ரவிக்குமரன் தானி கொட்டகம் தெற்குலேருந்து அனுப்பியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார்லேருந்து, என்னுடைய எனர்ஜி பூஸ்ட் காலை நேர வெயில்தான், மிகவும் உற்சாகமாக தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, எனது எனர்ஜி பூஸ்ட் காலை வெயில்தான். காலை வெயிலில் 2 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயிற்சி செய்து திரும்பும் போது களைப்பை விட உடலிலும் உள்ளத்திலும் ஏற்படும் புத்துணர்ச்சி இரவு நிலவொலியில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஐயாவடி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, நான் காலையில் எழுந்தவுடன் சூரிய ஒளியில் 30 மணி நேரம் சூரியனை பார்த்தவாறு நிற்பேன். அப்போதுதான் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும், வைட்டமின் டி சக்தி கிடைக்கும். இதுதான் தினமும் நான் கடைபிடிக்கும் பழக்கம்னு சொல்லியிருக்காங்க. அனப்பன்பேட்டை ஜோதி, காலை வெயில்தான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வீட்டு வேலைகளை செய்வேன், நள்ளிரவில் நான் தூங்கிவிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, சிவபுரி சோமசுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்க, காலை கதிரவன் தான் சூரியனை பார்த்ததும் ஒரு உற்சாகம் வரும். நாம் என்ன பறவைகள் கூட காலை நேரம்தான் இறை தேட உற்சாகத்துடன் கூட்டை விட்டு கிளம்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாலப்புத்தூர் கடகம்லேருந்து ஐங்கரன் தரணி, காலை வெயில் தான் எனர்ஜி பூஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், எனர்ஜி பூஸ்ட் என்றாலே காலை வெயில் தான். 10 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தண்டுவடத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. டாக்டர் பரிந்துரைத்தது 30 மணி நேரம் காலை வெயிலில் உட்காருங்கள் என்று. அதன்படி செய்ததில் நல்ல பலன் கிடைத்தது. உடலுக்கு தேவையான வைட்டமின் டி சத்து இந்த வெயிலில் தான் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, காலை வெயில்தான் சுறுசுறுப்பாக வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு வேலைக்கு கிளம்பும் போது ரொம்ப உற்சாகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீ கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு எனர்ஜி எல்லாம் இரவு தான். வெயில் எதையும் ப்ராப்பராக செய்ய வெயிலில் வந்து எதையும் ப்ராப்பராக செய்ய முடிய மாட்டேங்குது, அதனால் எனர்ஜி வந்து இரவு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, நள்ளிரவு நிலவு தாங்க சரியான உறக்கமும், ஓய்வுக்கான நேரத்தில் அழகான நிலவை கண்டு ரசிப்பதும் காலை எழுவதற்கு உற்சாக உணர்வை தருவது நள்ளிரவு நிலவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாழிக்கல் பட்டியிலேருந்து எழில் முத்துசாமி. அடுத்து காரைக்கால் நளினி, காலை வெயில் உள்ள காலையில் எழுந்திருக்கிறது சுறுசுறுப்பாக வேலையை செய்துவிட்டு வேலைக்கு செல்வது இரவு நேரமும் அழகாகத்தான் இருக்கும், அது வரைக்கும் நான் சுறுசுறுப்பாகத்தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, வளத்தாப்பட்டினம்லேருந்து இளையராஜா வினோதா, காரை பண்பலையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மனதுக்கு இனிமையாக இருக்கிறதுன்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து மங்கைநல்லூர்லேருந்து தியாகராஜன், மார்னிங் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், எனது எனர்ஜி பூஸ்ட் காலை வெயில் தான். அந்த சூரிய கதிர் நம்மேல் பட்டதும் உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், எனவே காலை வேலை தான் பூஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காலை வெயில் தான் எனர்ஜி பூஸ்ட், எனக்கு 40 ஆண்டுகள் எனக்கு பெரிய உதவி செய்தது வெயில் தான், இன்று வரையில் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலோடுதுறை சேப்பு விஜயராகவன், காலை வெயில் சுறுசுறுப்பை தரும், இரவில் நிலவை ரசிக்கவும் உருக்கத்தை தரும்னு கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் கலியமூர்த்தி, காலை வெயில்தான் சொல்லியிருக்காங்க. காலை வெயில்தான் திருப்தியாக எழுந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு காலை சூரியனை கும்பிட்டு அன்னைக்கு என்ன வேலை திட்டமிட்டு சுறுசுறுப்பாக நிறைவேற்றுவது திருப்தியாக இருக்கும், சுறுசுறுப்பை கொடுக்கும் சக்தி கொண்டது காலை வெயில்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க சிவகுமார். அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, என்னுடைய எனர்ஜி பூஸ்ட் காலை வெயில் தான், அப்போது தான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வேலைகளை செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. நனிலம் சுப்பிரமணியன், எங்கள் கம்பெனியில் மின்சாரம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் அவற்றை விரைவாக சரி செய்து விடுவேன். என்னுடைய எனர்ஜி பூஸ்ட் என்றால் அது நள்ளிரவு நிலவுதான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மே

அமுதா சேகர் எனர்ஜி பூஸ்ட் காலை வெயில் தான் சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, காலை வெயில் அது உடலுக்கு புத்துணர்ச்சியையும் மனதுக்கு சுறுசுறுப்பையும் தரும், ஆனால் நள்ளிரவு நிலவு மனதுக்கு அமைதியையும் அழகான சிந்தனைகளையும் தரும் எனது எனர்ஜி பூஸ்ட் காலை வெயில்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புவனகிரி சுமதி பாபு, இருளை விரட்டும் சங்கதிரே இனிய காலை விடியலே, உலகிற்கு உயிரூட்டும் பேரொழியே, உன் வரவால் மலருது பூமியே, வண்ண பறவைகள் பாடிட பனித்துளி யாவும் மறைந்திடவே, சோர்வை நீக்கும் சுடரொளியே, சுறுசுறுப்பு தரும் கதிரவனே. எனக்கு சுறுசுறுப்பு தருவது வெயில்தான், மன அமைதி தருவதும் இரவு நிலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோமல் சரவணன், காலை வெயில்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம்லேருந்து யார் அனுப்பியிருக்காங்க, மன்சூர் அலி என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய எனர்ஜி பூஸ்ட் காலை நேர வெயில்தான், ஒவ்வொரு நாளும் புது உற்சாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இருளை விளக்கி இதயம் தொடும் காலை வெயில் என் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியை தரும் அப்படின்னு தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, எனக்கு எப்போதும் காலை வெயில்தான், காலை பொழுதுதான் எல்லோருக்கும் புத்துணர்ச்சி தரும் மற்றும் உடற்பயிற்சி செய்யவும் உதவுகிறதுன்னு பேரலம் சந்தோஷ் அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார், நனிலம் அம்பலவாணன், காலை வெயில்தான் எனர்ஜி பூஸ்ட், நான் குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு வேலைகளை செய்வது சுறுசுறுப்புடன் இருக்க செய்வது காலை வெயில்தான்னு சொல்லியிருக்காங்க நன்னிலம் அம்பலவாணன். அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம், காலை வெயில்தான் என்னுடைய எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்மை சுறுசுறுப்பு தருவது உற்சாகமாக இருக்க செய்வது காலை வெயில்னு நந்தகுமார் அனுப்பியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், என்னுடைய எனர்ஜி பூஸ்ட் காலை வெயில்னு சொல்லியிருக்காங்க. காலை நேர சூரியன் உதயமாகும் போது வரும் உற்சாகம் எப்பொழுதுமே மிகவும் சிறப்புன்னு பவித்ரமாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் செல்லராஜா என்ன சொல்லியிருக்காங்க, இரவு நேர பயணங்கள் அதிகம் மேற்கொள்வதால் நள்ளிரவு நிலவுதான்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், காலை எழுந்தவுடன் சூரியனை பார்த்தவுடன் சுறுசுறுப்பாகி விடுவேன், என்னுடைய வேலைக்குத்தான் காலையில் 5 மணிக்கு எழுந்து விடுவதால் எனக்கு காலையில் தான் மிகவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேரலம் செந்தில் கண்ணன், எனக்கு எனர்ஜி பூஸ்ட் தருவது காலை வெயில் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பெருஞ்சேரி ஜார்ஜ், காலை வெயில் தான் அன்றைய பொழுது சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் என்பி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்க, எனர்ஜி பூஸ்ட் இரவு நிலா சுகமான சூழ்நிலைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் 42 கமெண்ட்ஸ் வந்திருந்தது, வந்த கமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிட்டோம். மேலும் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பண்ணுங்கள், அதையும் படிக்க ரெடியாக இருக்கிறோம். ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம நேரம் சந்திக்கலாம்.

0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேர் நாம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யார்? மல்லிகைச்சேரி. மல்லிச்சேரி. சரி, பாடல் கேட்கலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
9: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
11: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
12: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
11: ஜிஎல் மருத்துவமனை
12: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
13: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
14: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
13: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
15: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
16: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
17: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேசச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
18: மயிலாடுதுறை ARC நடேசச்செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்

0: காமாட்சி ஜுவல்ஸின் சொல்லாமது
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 கரைக்கல் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் மல்லிச்சேரி கண்ணன் கேட்ட பாடல் மானஸ்தன் படத்திலேருந்து இப்போ கேட்கலாம்.

0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? முருகேசன், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
6: தங்க மாளிகை காரைக்கால்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
6: தங்க மாளிகை காரைக்கால்.
0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில கூகூர் வடகரை முருகேசன் கேட்ட பாடல் பெரியண்ணா படத்திலிருந்து இப்ப கேட்கலாம்.
7: Oh.

0: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உங்கள் எனர்ஜி பூஸ்ட் காலை வெயிலா நள்ளிரவு நிலவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்கள்லாம் ரொம்பவே எனர்ஜியாக நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைவாக யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். காரைக்காலேருந்து தனுஷா என் எனர்ஜி பூஸ்ட் நள்ளிரவு நிலவு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கொட்டுப்பாளையம் வெற்றி செல்வன், சூரிய நமஸ்காரத்தோடு துவங்கும் காலை வெயில் தான் எனக்கு எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, பன்னீர்செல்வம் மருதூர்லேருந்து காலை வெயில்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தலைஞாயிறு ராஜா முகமது, அதிகாலை வெயில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுவரையிலும் 46 கமெண்ட்ஸ் வந்திருக்குது இந்த கேள்விக்கு. கமெண்ட் பண்ண அனைத்து நேயர்களுக்குமே காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுகளும் நன்றியும். கேட்டது திருவாரூர் மகாராஜா சில்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

அந்த ஆண்டில் வழக்கமாக மாரிக்காலம் ஆரம்பிக்க வேண்டிய காலத்தில் ஆரம்பிக்கவில்லை. இரண்டு தடவை மழை தொடங்குவது போல தொடங்கி சட்டென்று நின்றுவிட்டது. காவேரி ஆற்றிலும் அதன் கிளை நதிகளிலும் தண்ணீர் பிரவாகம் வரவரக் குறைந்து வந்தது. புது நடவு நட்ட வயல்களுக்கு தண்ணீர் வரத்து இல்லாமல் பயிர்கள் வாடத் தொடங்கின. எல்லாம் வால் நட்சத்திரத்தினால் வந்த விபத்து என்று மக்கள் பேசிக்கொள்ளலானார்கள். நாட்டுக்கு எல்லா விதத்திலும் பீடை வரும் போல தோன்றுகிறது. ராஜ்ய காரியங்களில் குழப்பம். இளவரசரை பற்றி தகவல் இல்லை. அதற்கு மேல் வானமும் ஏமாற்றிவிடும் போலிருக்கிறது என்பவை போன்ற பேச்சுக்களை வழிநெடுகிலும் சேந்த நமுதனும் பூங்குழலியும் கேட்டுக்கொண்டே வந்தார்கள். மழை பெய்யாமல் இருந்தது அவர்களுடைய பிரயாணத்துக்கு என்னமோ சௌகரியமாகத்தான் இருந்தது. அன்று காலையிலிருந்தே வெயில் சுளீர் என்று அடித்தது. பிற்பகலில் தாங்க முடியாத புழுக்கமாயிருந்தது. ராஜபாட்டையில் மரங்களின் குளிர்ந்த நிழலில் சென்றபோதே அவர்களுக்கு வியர்த்து கொட்டியது. இது ஐப்பசி மாதமாகவே தோன்றவில்லையே, வைகாசி கோடை மாதிரியல்லவா இருக்கிறது என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே போனார்கள். பழுவேட்டரையரின் அரண்மனை பல்லக்கு அவர்களை தாண்டிச் சென்றபோது சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென்று குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. சாலை மரங்களின் இலைகள் காற்றில் அசைந்தாடி சலசலவென்று சத்தத்தை உண்டாக்கின. வடகிழக்கு திக்கில் இருண்டு வருவது போல தோன்றியது. வானத்தின் அடிமுகட்டில் இருண்ட மேகத்திரள்கள் தலை காட்டின. சிறிது நேரத்துக்குள்ளே அந்த மேகக்கூட்டங்கள் யானை மந்தை மதம் கொண்டு ஓடி வருவது போல வானத்தில் மோதி அடித்து கொண்டு மேலே மேலே வரலாயின. இளங்காற்று பெருங்காற்றாக மாறியது. பெருங்காற்றில் சிறிய மழைத்துளிகள் சீறிக்கொண்டு வந்து விழுந்தன. சிறு தூற்றல் விழத் தொடங்கி கால்நாழிகை நேரத்தில் ஷோ என்ற இறைச்சலுடன் பெருமழை கொட்டலாயிற்று. காற்றிலும் மழையிலும் சாலை ஓரத்து விருட்சங்கள் பட்டபாட்டை சொல்லி முடியாது. சடசடவென்று மரக்கிளைகள் முறிந்து விழத் தொடங்கின. அப்போது அவற்றில் அடைக்கலம் புகுந்திருந்த பட்சிகள் கீச்சிட்டு கொண்டு நாலா திசைகளிலும் பறந்தோடின. சாலைகளில் போய்க் கொண்டிருந்த ஜனங்களும் நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள். காற்று மழையிலிருந்து தப்புவதற்காக சிலர் ஓடினார்கள். மரக்கிளைகள் தலையில் விழுந்து சாக நேரிடுமோ என்ற பயத்தினால் மற்றவர்கள் ஓடினார்கள். அண்ட கடாகங்கள் வெடிப்பது போன்ற இடி முழக்கத்தை கேட்டு அஞ்சி வேறு சிலர் ஓடினார்கள். மழை பிடித்து கொண்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் பகற்பொழுது சென்று இரவு நெருங்கி வந்தது. அன்றிரவே தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை சேந்தன் நமுதனும் பூங்குழலியும் கைவிட்டு விட்டார்கள். சேந்தன் நமுதனின் நந்தவன குடிலுக்கு அன்றிரவு போய்ச் சேர்ந்தால் போதும் என்று தீர்மானித்தார்கள். மழைக்கால இருட்டில் ஒருவரையொருவர் தைரியப்படுத்திக் கொண்டு ஜாக்கிரதையாக நடந்தார்கள். பூங்குழலி, நடுக்கடலில் எவ்வளவோ புயல்களையும் பெருமழையையும் பார்த்தவளாயிற்றே நீ. மலை போன்ற அலைகளுக்கு மத்தியில் படைவிட்டு கொண்டு போகிறவளாயிற்றே. இந்த மழைக்கு இவ்வளவு பயப்படுகிறாயே என்றான் சேந்தன் அமுதன். நடுக்கடலில் எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் தலையில் மரம் ஒடிந்து விழாதல்லவா? விழுந்தால் இடிதானே விழும் என்றாள் பூங்குழலி. இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள் அவர்களுக்கு எதிரே சற்று தூரத்தில் சடச்சடவென்று மரம் முறிந்து விழும் சத்தம் கேட்டது. சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கையை கெட்டியாக பற்றி கொண்டு மேலே செல்வதை நிறுத்தினான். இனி அவசரப்பட்டு கொண்டு போவதில் உபயோகமில்லை. சாலை ஓரத்தில் இங்கே சில மண்டபங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றில் சிறிது நேரம் தங்கி மழையின் வேகம் குறைந்த பிறகு மேலே போகலாம் என்றான் சேந்தன் அமுதன். அப்படியே செய்யலாம். ஆனால் மண்டபத்தை இந்த இருளில் எப்படி கண்டுபிடிப்பது என்றாள் பூங்குழலி. மின்னல் மின்னும்போது பார்த்தால் தெரிந்துவிடும். இருபுறமும் கவனமாகப் பார்க்க வேண்டும் என்றான் சேந்தன் அமுதன். வானத்தையும் பூமியையும் பொன்னொளிமயமாக்கி கண்களை கூசச் செய்த ஒரு மின்னல் மின்னியது. அதோ ஒரு மண்டபம் என்றான் சேந்தன் அமுதன். பூங்குழலியும் அந்த மண்டபத்தை பார்த்தாள். அதே மின்னல் வெளிச்சத்தில் அவர்களுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ஒரு பெரிய மரம் விழுந்து கிடப்பதையும் பார்த்தாள். விழுந்த மரத்தினடியில் சிலர் சிக்கிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. அமுதா, விழுந்து கிடந்த மரத்தை பார்த்தாயா? அதனடியில் என்றாள். ஆமாம், பார்த்தேன். அந்த கதி நமக்கும் ஏற்பட்டுவிடப் போகிறது. சீக்கிரம் மண்டபத்துக்குப் போய்ச் சேரலாம் என்று கூறிவிட்டு அமுதன் பூங்குழலியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு மண்டபம் இருந்த திசையை குறிவைத்து விரைந்து சென்றான். இருவரும் மண்டபத்தை அடைந்தார்கள். சொட்ட நனைந்திருந்த

0: துணிகளிலிருந்து தண்ணீரைப் பிழிந்தார்கள். துணியைப் பிழிந்த பிறகு பூங்குழலி தன் நீண்ட கூந்தலையும் பிழிந்தாள். பிழிந்த ஜலம் மண்டபத்தின் தரையில் விழுந்து சிறு கால்வாய்களாக ஓடியது.
1: அடடா, மண்டபத்தை ஈரமாக்கிவிட்டோமே என்றாள் பூங்குழலி.
0: மண்டபத்துக்கு அதனால் தீங்கு ஒன்றுமில்லை. ஜலதோஷம் காய்ச்சல் வந்துடாது. நீ இப்படி சொட்ட நனைந்து விட்டாயே என்றான் சேந்தன் அமுதன்.
2: ஆ, நான் கடலிலேயே பிறந்து வளர்ந்தவள். எனக்கு இன்னொரு பெயர் சமுத்திரகுமாரி. என்னை மழை தண்ணீர் ஒன்றும் செய்துவிடாது என்றாள் பூங்குழலி.
0: அவளுடைய உள்ளம் அப்போது தஞ்சாவூர் கோட்டைக்கு அருகிலிருந்த சாலைபோர மண்டபத்திலிருந்து நாகைப்பட்டினத்து சூடாமணி விகாரத்துக்குப் பாய்ந்து சென்றது.
1: சமுத்திரகுமாரி
0: என்று அவளை முதன் முதலாக அழைத்தவர் அந்தச் சூடாமணி விகாரத்தில் அல்லவா இருந்தார்?
1: பூங்குழலி, என்னுடைய நந்தவனமும் குடிசையும் சிறிது தூரத்தில்தான் இருக்கிறது. மழை விட்டதும் அங்கே போய்விடலாம். என் தாயார் உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளுவாள்
0: என்று அமுதன் கூறிய வார்த்தைகள் பூங்குழலியின் காதில் அரைகுறையாக விழுந்தன. மறுபடியும் பளிச்சென்று கண்ணை பறித்தது. ஒரு மின்னல் அதன் ஒளியில் அவர்கள் முன்னம் அரைகுறையாகப் பார்த்த காட்சி நன்றாகத் தெரிந்தது. இருவரும் திடுக்கிட்டு போனார்கள். சாலையில் ஏறக்குறைய அந்த மண்டபத்துக்கு எதிரே ஒரு பெரிய ஆலமரம் வேரோடு பறிக்கப்பட்டு விழுந்து கிடந்தது. விசாலமாக படர்ந்திருந்த அதன் கிளைகளும் விழுதுகளும் தாறுமாறாக முறிந்தும் சிதைந்தும் கிடந்தன. அவற்றுக்கடியில் இரண்டு குதிரைகளும் ஐந்தாறு மனிதர்களும் அகப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி அகப்பட்டு கொண்டிருந்தவர்களை விடுதலை செய்து காப்பாற்றுவதற்காக வேறு சிலர் முயன்று கொண்டிருப்பது தெரிந்தது. அவசரம் அவசரமாக அவர்கள் முறிந்து கிடந்த கிளைகளை அப்புறப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஐயோ அப்பா, இங்கே இங்கே, சீக்கிரம் அங்கே என்பவை போன்ற குடல்கள் மழை சப்தத்தினிடையே மலினமாக கேட்டன. இவற்றையெல்லாம் விட அதிகமாக சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கவனத்தை வேறொன்று கவர்ந்தது. விழுந்து கிடந்த மரத்துக்குச் சற்று தூரத்தில் ஒரு பல்லக்கு தரையில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் இரண்டு ஆட்கள் மட்டும் நின்றார்கள். மற்றவர்கள் விழுந்த மரத்தினடியில் அகப்பட்டு கொண்டவர்களை காப்பாற்றுவதில் முனைந்திருந்தார்கள் போலும்.
1: அமுதா, பல்லக்கு பாத்தியா?
0: பார்த்தேன். பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போல இருந்தது.
1: விழுந்த மரம் அந்த பல்லக்கின் மேலே விழுந்திருக்க கூடாதா?
0: கடவுளே, ஏன் அப்படி சொல்லுகிறாய்? பழுவூர் ராணியை பார்த்து அவள் மூலமாக ஏதோ காரியத்தை சாதிக்கப் போகிறதாகச் சொன்னாயே.
1: ஆமாம், இருந்தாலும் அந்த பழுவூர் இளையராணியை எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை.
0: பிடிக்காவிட்டால் அவள் பேரில் மரம் முறிந்து விழ வேண்டுமா என்ன?
1: சாதாரணப்பட்டவர்களின் தலையிலேதான் மரம் விழ வேண்டுமா? ராணிகளின் தலைமேலே விழக்கூடாதா?
0: அது போனால் போகட்டும். இப்போது நாம் பல்லக்கின் அருகில் சென்று பழுவூர் ராணியை பார்த்து பேசலாமா?
1: கோட்டைக்குள் போவதற்கு அவளுடைய உதவியை கேட்கலாமா?
0: அழகுதான். ராணியை பேட்டி காண்பதற்கு நல்ல சமயம், நல்ல இடம். பல்லக்கின் கிட்டப் போனால் மழைக்கால இருட்டில் திருட வருகிறோம் என்றெண்ணி நம்மை அடித்து போட்டாலும் போடுவார்கள்.
1: ராணியை நான் பார்த்து விட்டால் அப்புறம் காரியம் எளிதாகிவிடும்.
0: அது எப்படி? என் அண்ணியின் பெயரைச் சொல்வேன், அல்லது மந்திரவாதி ரவிதாசன் அனுப்பினான் என்பேன்.
1: நல்ல யோசனைதான்.
0: ஆனால் ராணியின் அருகில் நெருங்க முடிந்தால் அல்லவோ?
1: அதோ பார் பூங்குழலி,
0: மீண்டும் ஒரு மின்னல் மின்னியது. அதன் வெளிச்சத்தில் இரண்டு பேர் பல்லக்கை தூக்குவது தெரிந்தது.
1: ஆஹா, கிளம்பிவிட்டார்களா?
0: இல்லை இல்லை, மண்டபத்தை நோக்கியல்லவா பல்லக்கு வருவது போல காண்கிறது.
1: ஆம்,
0: சிறிது நேரத்தில் பல்லக்கு மண்டபத்தின் முகப்புக்கு வந்து சேர்ந்தது. பல்லக்கைச் சுமந்து வந்தவர்கள் அதை இறக்கி வைத்தார்கள்.
1: பழுவூர் இளையராணி நம்மை தேடிக் கொண்டல்லவா வருகிறாள்
0: என்றாள் பூங்குழலி. அமுதன் அவளுடைய கரத்தை பற்றி கொண்டு மண்டபத்தின் உட்புறத்தை நோக்கி நகர முயன்றான். ஆனால் பூங்குழலி அவ்விதம் நகர மறுத்தாள்.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: மண்டபம் ஈரமாயிட்டதேன்னு கவலைப்படுறா பூங்குழலி. சேந்தன் அமுதனும் நீ இப்படி சொட்ட நனைஞ்சிட்டியேன்னு வேதனைப்படுறான். மழை நீர் கடல்ல தான் போய் சேருது. இவளோ சமுத்திரகுமாரி. இப்படி தன்னை அழைச்சவர் சூடாமணி விகாரத்தில் இருக்கார். எதிர்பாராத சம்பவங்களால் தானே அங்கே போக முடியல. ஒவ்வொரு தருணத்திலையும் தனக்கு எத்தகைய வாழ்க்கை வேணும்னு அவ சொல்லிக்கிட்டு வரா. அவனோ அவளுக்கு எத்தகைய வாழ்க்கை தேவை என்பதை நினைவுபடுத்திக்கிட்டு வரா. என் தாயார் உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளுவாள்னு சற்று முன் சொன்னானே, அவ அதை முழுசாக காதலே வாங்கிக்கல.

0: மாரிக்காலம் என்கிற தொடரை எடுத்துக்கிட்டா புறையா நிறைய செய்திகள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. கார் மேகங்கள் சூழ்ந்த இந்த பருவம் கார்காலம்னு பேர் பெறுது அல்லவா? ஆவணி புரட்டாசி கார் பருவம். இந்த பருவத்துக்கு நபம்னும் ஒரு பேர் இருக்குது. ஆவணியும் நபம்னு குறிக்கப்படுது. உலக வள்ளல் பாரி மட்டுமே காப்பதாக நினைக்க வேண்டாம், மாரியும் இருக்குதுன்னு வஞ்ச புகழ்ச்சி அணியால் நயம்படச் சொல்றார் கபிலர். சரி, பீடை என்கிற சொல் பொருள் வேதனை. பீடித்த என்றால் அழுத்துவது. கிரகணம் போன்ற துன்பத்தின் பிடியில் அழுத்தப்பட்ட நிலை. பீடையை போக்கி அருளுபவள் பீடாஹாரிணி. கிராம காவல் தெய்வம் பிடாரின்னு பெயர் பெற்றது இதன் அடிப்படையில் தான். சாலையோரத்தில் நிழல் தரும் மரங்களை அமைச்சு மக்கள் இளைப்பாற மன்னர்கள் உதவின விவரங்களை வரலாற்றில் நிறையவே பார்க்குறோம். நிழலுக்கு இருக்கிற முன்னடைகள் அதன் அருமையை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கோம்னு புரிய வைக்கிறது. கொழுநிழல், புள்ளி நிழல், புகர் நிழல், தன்னிழல், மென்னிழல், வரி நிழல், இந்நிழல், மாநிழல், இப்படி நீளுது பட்டியல். கயம் புக்கன்ன பயம்படு தன்னிழல், கயம் கண்டன்ன பெருமரக் குழாம், சில்லுநிற் இரு தொடர்கள். கயம் நீர்நிலை, அதாவது நிழல் குளிர்ந்த நீர்நிலை போல இருக்குதான். மின்னல் நீலமாகவும் சிவப்பாகவும் ஒளி கீற்றுகளாக இருப்பதற்கு அறிவியல் அடிப்படையில் விளக்கம். வளி மண்டலத்தில் ஈரப்பதம் அதிகமாயிருந்தால் குறுகிய அலைநீளம் கொண்ட நீல நிறம் சிதறடிக்கப்படுது. தூசு அதிகமாயிருந்தால் நீண்ட அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறம் வெளிப்படுது. சுருங்க சொல்வதானா, மின்னல் காரணமாக ஏற்படுற அயனி ஆக்கம் பழைய நிலைக்கு திரும்பும்போது ஒளி வெளிப்படுது. மின்னல் எப்படி மின்னினா என்ன? அந்த பல்லக்கு மண்டபத்துக்கு வந்ததை ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே.
3: PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நேர்களே, இன்றைய இசை ஊஞ்சலில் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி குரல்களில் மாப்பிள்ளை.

0: மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1,000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. காற்றில் வரும் கானம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் உறவாடும் நெஞ்சம்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல் அமது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டிசில்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. இசையின் சாரலாய் திசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜெயச்சந்திரன் குரலில் உள்ளம் கவர்ந்த கல்வன் படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் டிசைனியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 to 10 திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
0: இசை தென்றலாய் உலாவரும் இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜா இசையில் பூந்தளிர்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். 6 to 60 வரை.

0: கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில் ஒலித்த பாடல்களை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே.
3: PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
4: PSR தங்க மாளிகை

0: காரைக்கால் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:56.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீன்நட் ஹோஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
7: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
8: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையோட பெரிய எதிரி எது, நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற மிக முக்கியமான தீய பழக்கம் எது? ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொல்றாங்க. நெருப்பு இருக்குல்ல, அது ஒரு நல்ல பணியால், ஆனா நம்ம அதை மோசமா பயன்படுத்தணும்னா ஒரு கெட்ட முதலாளி ஆயிடுது. அது மாதிரிதாங்க நம்மளோட கோபமும். அந்த கோபம் நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்தை நம்மோடு சேர்ந்திருக்கிற எல்லாரையும் அழிச்சிரும். நியாயமான கோபம் சில நேரங்களில் தவற சுட்டி காட்டுறதுக்கு பயன்படும், ஆனா கட்டுப்பாட்டை இழந்த கோபம் முதல்ல அழிக்கிறது எதிரில் இருக்கிறவங்களல்ல, கோபப்படுற மனுஷனை தான். அதனாலதான் முன்னோர்கள் கோபத்தை பத்தி நிறைய எச்சரிக்கையா பேசினாங்க. விவேக சிந்தாமணி ஒரு பாட்டு சொல்லுது பாருங்க. இந்த பாட்டுல கோபத்தால அழிஞ்சு போன 3 பேரை சொல்லி கோபம் எவ்வளோ பெரிய சிக்கல்களை விளைவிக்கும் சொல்றாங்க. என்னது, அந்த 3 பேருமே ரொம்ப உயர்ந்தவங்க. பெரும் தவம் செய்த கௌசிக முனிவர் கோபத்தின் காரணமாக தன் தவத்தோட வலிமை முழுவதும் இழந்துடுறார். அடுத்து தேவர்கள் தலைவனாகிய இந்திரன் கோபத்தின் விளைவாக அவமானத்தையும் இழப்பையும் சந்திக்கிறான். மன்னனாக வாழ்ந்த நகுலன் சினத்தின் காரணமாக தன்னுடைய அழகான உருவத்தை இழந்து துன்பத்தை அனுபவிச்சான். கோபத்தால் கௌசிகன் தவத்தை கொட்டினான், கோபத்தால் நகுலனும் கோலம் மாற்றினான், கோபத்தால் இந்திரன் குளிசம் போக்கினான், கோபத்தால் இறந்தவர் கோடி கோடியே. இவங்க மட்டும் இல்லையா, இவங்க மாரி கோடி கோடியா கோபத்தால செத்து போயிருக்காங்க. இந்த 3 நிகழ்ச்சி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, கோபம் வர்றது மனித இயல்புதாங்க, ஆனா கோபம் நம்ம ஆள தொடங்கினா நமது அறிவு அமைதியா வெளியேறிடுது. ஒரு நிமிஷம் கோபப்பட்டதுனால ஒரு சொல் பல ஆண்டுகள் கட்டி காத்த உறவை பாதிச்சிடலாம், அந்த உறவை உடைச்சிடலாம். அப்ப ஒரு கணத்துல ஆத்திரம் வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டிய ஒரு முடிவை உருவாக்கலாம். அதனால முன்னோர்கள் கோபத்தை வெல்வதே உண்மையான வீரம் சொல்றாங்க. மன்னிப்பது ஒரு தவறு ஆதரிக்கிறது இல்லைங்க, மன்னிப்பதுங்கிறது கோபம் நம்ம மனசை ஆள விடாம காப்பாற்றிக் கொள்வதான். யாரெல்லாம் தன் கோபத்தை வெல்றானோ அவன் தான் உண்மையான வீரன் சொல்றாங்க. அதனாலதான் கோபம் வர்றப்ப பதில் சொல்ல அவசரப்படாதீங்கிறாங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்க, ஒரு நல்ல வார்த்தையை திந்திடுங்க. ஏன்னா கோபம் ஒரு கணம் மட்டுமே நிற்கும். அந்த கோபத்தில் செய்த தவறு இருக்கு இல்லையா, அதை பல ஆண்டுகள் விளைவுகளை தருங்க. கோபத்தை கைவிட்டு பொறுமையை கடைபிடித்து மன்னிக்கும் மனதை வளர்த்து கொள்றது, அதுதான் நமக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அமைதியான வாழ்க்கையை தரதா இருக்குங்க. கோபம் வந்தா எல்லாருமே அழிஞ்சு போயிருவாங்கன்னு சொல்லி பயமுறுத்துறதுக்காக இல்லைங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம கோபம்ங்கிற அந்த எதிரிய தீய பழக்கத்தை விட்டுட்டு நல்வாழ்க்கையை வாழணும். நன்றி, வணக்கம்.
7: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
0: கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீன்நட் ஹோஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 10:00.

0: திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இன் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இன் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரு உலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
0: காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன் குரலில் குமரி கோட்டம்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜீல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
8: வீட்டு உபயோகப் பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலை.

0: மீண்டும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை இரவு 7:30 கரிகல் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: இரவின் நாதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் அன்பேவா.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். இதே கனி

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவு மலரும். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை. 4 நாட்களுக்கு மட்டும் சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவிநாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில், SP பாலசுப்ரமணியம் குரலில் சிட்டுக்குருவி.

இசையின் சாரலாய் திசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்களில் இளமை ஊஞ்சலாடுகிறது.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது, தார்பாய்கள், கிரீனேட், ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் மகாராஜா சில்ஸ், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருவாரூர் சீமாட்டி சில்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1,000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் ஜென்சி குரலில் முள்ளும் மலரும்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் P சுசீலா குரல்களில் நான் வாழ வைப்பேன்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் கண்ணதாசனின் வரிகளில் சிகப்பு ரோஜாக்கள்.

இரவு மலர்வு நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில் தர்மயுத்தம்.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி இரவும் மலரும். காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நாளை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் 7 மணிக்கு டெல்லியிலிருந்து நேரலை. 9:30 குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி, காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாவால் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர், பங்கு பெறுபவர் செல்வன் எம் ஷாய்வர்சன், 7 மணிக்கு திரை இசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கள

0: மங்கள் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட், 10:05 சிந்தனையரங்கம், தேச ஒற்றுமையே நம் பலம் இந்த தலைப்பில். 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், 12:55 பன்னிசை வாசித்து என தொடங்கும் பாடல், பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம், நெல் தரிசு பயிரில் நோய் நிர்வாகம், ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய தாவர நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அகிலாதேவி அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 3:00 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 3:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் எல்எஸ்சி, மாலை 4:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் ஊரும் உறவும், திருவாரூர் கீழ்வேலூர் வட்டம் மேலப்பிடாகை கடை தெருவிலிருந்து நேரலையாக, 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும், 5:00 திரை இசை, 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு, 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ், கரைக்கல் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் சக்தியின் திருவிழா, ஆடி மாத சிறப்பு தொடர், இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில், இன்று கனடா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில், 6:00 பன்னிசை தீபத்தை பார் என தொடங்கும் பாடல், பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல் அமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள், 6:45 இசை தூரிகை, 8:10 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 8:15 திரை இசை, 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 10:00 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல் அமுது, வழங்குபவர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 10:05 திருச்சி சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவு மலரும், 10:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன் நாளை ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் அங்கமுத்து தங்கமுத்து, 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், 10:00 நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். கேட்டது காற்றலையில் நாளை, நாளை நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The monsoon session of Parliament has concluded with both houses being adjourned sine die today. The session began on July 20 and saw a total of 19 sittings over 25 days. In all, 12 bills were passed by the Parliament, including the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill. In his concluding remarks, Rajya Sabha Chairman C.P. Radhakrishnan expressed concern over the repeated disruptions in the House. He said the House managed to fulfill its core legislative duties by passing and returning 12 bills. Mr. Radhakrishnan informed that the House functioned for only 37 hours and 49 minutes.
2: The House functioned for only 37 hours and 49 minutes, regarding a productivity of 39.17%. We had the opportunity to raise 285 start questions, 380 zero-hour submissions, and 380 special mentions. Sadly, only 16 questions, 52 zero-hour submissions, and 93 special mentions could be taken up.
1: Earlier, the Mines and Minerals Development and Regulation Amendment Bill 2026 was passed by the Parliament, with the Rajya Sabha approving it today. Coal and Mines Minister G. Kishan Reddy moved the bill to further amend the Mines and Minerals Development and Regulation Act 1957. Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju

பவசக்த பிரவர்த்தினி சந்தசாரா சாஸ்திரசாரா மந்திரசாரா தலோதரி உதார கீர்த்தி உத்தாம வைபவா வர்ண ரூபிணி ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஷ்ராந்தி தாயினி சர்வோபனிஷத் உத்ஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா கம்பீரா ககனாந்தஸ்தா கர்விதா கானலோலுபா கல்பனா ரஹிதா காஷ்டா காந்தா காந்தாப்த விக்ரகா காரியகாரண நிர்முக்தா காமகேலி தரங்கிதா கனக்கனகதாடங்க லீலா விக்கிரகதாரிணி அஜாக்ஷய வீர முக்தா முக்தா க்ஷிப்ரப்ரசாதினி அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா த்ரயீ த்ரிவர்க நிலையா த்ரிஸ்தா த்ரிபுரவாலினி நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதாஸ்ருதிஹி சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா யஜ்ஞ பிரியா யஜ்ஞ கர்த்ரி யஜமான ஸ்வரூபிணி தர்மாதாரா தனாத்யக்ஷா தனதான்ய விவர்த்தினி விப்ர பிரியா விப்ரரூபா விஸ்வப்ரமணகாரிணி விஸ்வக்ராசா வித்ருமாபா வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி அயோனிர்யோனி.

சுவாசினி சுவேஷாத்யா சுவாசினி சுவாசின் அர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானசா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா சிவசங்கரி ஞானமுத்ரா ஞானகம்யா ஞானஜ்ஞேய ஸ்வரூபிணி யோனிமுத்ரா த்ரிகண்டேஷி த்ரிகுணாம்பா த்ரிகோணகா அனகா அத்புத சாரித்ரா வாஞ்சிதார்த்த பிரதாயினி அப்யாசாதிசய ஜ்ஞாதா ஷடத்வாதீத ரூபிணி அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜ்ஞானத்வாந்த தீபிகா ஆபால கோப விதிதா சர்வான்னுல்லங்க்ய சாசனா ஸ்ரீசக்கர ராஜ நிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவா சிவசக்தைக்க ரூபிணி ஹரிதாம்பிகா ஏவம் ஸ்ரீ லலிதா தேவ்யா.